உணர்ந்து கொண்டு சிந்தையும் தெளிந்து கும்பிடுங்க என்று நாடி வருவதெது பாப புண்ணியமல்லாது நா

உண்மையிலே தெய்வ பக்தி என்பது எங்கள் வாழ்க்கையிலே தவிர்க்க முடியாத ஒரு அம்சம். அந்த தெய்வ பக்தியினால் எங்களுக்கு கிடைக்கின்ற வரங்கள் வாழ்க்கைக்கு கிடைத்த பெருவரங்களாக பாக்கியமாக நாங்கள் ஏற்றுக்கொள்வது வழக்கம். இன்றைய நாளிலே நாங்கள் வராகி அம்மன் என்ற ஆலயத்திலே பஞ்சமி தினமான பூசையிலே தரிசனத்தை கிடைத்து அன்போடு வந்து எங்களோடு இணைந்து கொண்டார் பக்தி வழி பக்தி மார்க்கத்திலே செல்லும் அன்பு மகாலிங்கம் அவர்கள். அதிலே ஒரு பாடலை தந்திருக்கின்றார். முடிந்தவரை ஒரு பாடல் எனக்கு கிடைத்திருக்கின்றது, அவர் அனுப்பி இருக்கின்றார் தான். அன்னை வராகியை புகழ்ந்து அவருடைய சிறப்பை தெரிவிக்கும் பாடல், ஒரு புகழ் மாலையாக ஒரு பாடல் கிடைத்திருக்கின்றது. மகாலிங்கம் உங்களோடு நாங்கள் முனைந்து அந்த பாடலை கேட்டு மகிழ்வோமே. ஒலிக்கின்றது பாடல் இந்த பக்தி வேளை நேரத்திலே மூன்றியல் தமிழ் வானொலியிலே 24 மணி நேர தமிழ் பணியிலே இன்று வெள்ளிக்கிழமைகளிலே கிடைக்கும் இந்த 2 மணி நேரத்தில் சில சிந்தனைகளை நாங்கள் வந்து ஒருவரோடு ஒருவர் பகிர்ந்து மகிழ்ந்து அனுபவங்களை பெற்றுக்கொள்வோம். எங்கே அந்த பாடல் எப்படி பாடுகின்றது, வராகி அம்மனை பற்றித்தான் இந்த பாடல் வருகின்றது. கேட்போமே.

வராகி அம்மன் புகழ் மாலையாக ஒரு அந்த தொகையிலே ஒரு பாடலாக இந்த பாடலை கிடைக்கக்கூடியதாக இருந்ததும் அந்த அம்மனின் அருள்தான். அதுவும் பஞ்சமி நாளன்று கூறப்படுகின்றது அல்லவா. எங்கள் ஆன்மீகத்திலே வெறும் கிரக சஞ்சாரங்களுக்குள்ளே திதி என்று ஒன்று இருக்கின்றது. அதிலே ஐந்தாவது நாளாக ஏகாதசியிலிருந்து ஐந்தாவது நாளாக வரும் பஞ்சமி திதியிலே அது ஒரு மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு திதியாக அமைகின்றது. அந்த பஞ்சமி திதியிலே மங்களமான காரியங்கள் எதுவும் யாரும் செய்யப்போவதில்லை. அந்த பஞ்சமி திதியிலே ஏற்படுகின்ற அமங்கலத்துக்கு கூட விசேஷமான பரிகாரங்களை புரிந்து கொள்வார்கள். ஏனென்றால் அந்த திதியிலே நடப்பவை அத்தனையும் அனர்த்தங்களாகத்தான் இருக்கும். அதையெல்லாம் சங்கரிக்கும் வகையிலே சம்ஹாரம் செய்து எங்களுக்கு பரிகாரம் சிறப்பாக தந்து எங்களை ஆரவாரப்படுத்தி எங்களுக்கு அதிலிருந்து அந்த துன்பத்திலிருந்து விடுதலை பெற்று நல்லனுக்கிரகம் பெற வராகி அவதாரத்தில் வந்த அம்பாள் துணை நிற்பாள் என்பதுதான் அந்த என்னுடைய சிறு கருத்தாகும். அந்த வராகி அம்மனை அதுவும் இந்த பஞ்சமி திதியிலே வணங்குவதால் ஏற்படுகிற பலன் எப்படி இருக்கும் என்று அழகாக இந்த புகழ் மாலையிலே தந்தது. அந்த வராகி அம்மன் என்றால் யார்? வராகி அம்மனுக்காக என்று முன்பு நாங்கள் சரவணன் எங்களுடைய மகாலிங்கம் அவர்கள் அதை பற்றி பேசியிருக்கின்றார்கள். அந்த வராகி அம்மனை நாங்கள் இந்த பஞ்சமி நாளிலே அந்த ஆலயத்துக்கு சென்று வழிபட்டு அந்த அபிஷேகங்களை பார்த்து அந்த சோழனகளை நாங்கள் பார்த்து அதிலே எங்கள் மனதை பறைகொடுத்து அவரோடு ஐக்கியமாகி வருவது போன்று அந்த அம்மனை எங்கள் வீட்டிலேயும் நாங்கள் இருந்து கொண்டு வழிபடலாம் என்று எங்கள் மதங்கள் கூறுகின்றன. எல்லா சமயங்களும் கூறுகின்றன. வீட்டிலிருந்து தொழவலாம், வணங்கலாம், கும்பிடலாம் என்றெல்லாம் கூறுகின்றது. இன்றைய நாளிலே ஒரு தடமாவது நாங்கள் இந்த பஞ்சமி திதியிலே ஒரு தடவை வராகி அம்மனே சரணம் என்று கூறினால் கூட அந்த அம்பாள் நிச்சயமாக எங்களுக்கு அருளுறுவார். நாங்கள் வணங்காது விட்டாலும் இன்று வரும் இந்த துர் சம்பவங்களை அந்த வராகி அம்மன் துடைத்து விடுவார், சங்கரித்து விடுவாள் என்று அங்கே வருகின்ற இன்னல்களை எல்லாம் சம்ஹாரம் செய்து விடுவாள் அந்த சங்கரன் மனைவி என்று புராணங்கள் நிறைய கூறுகின்றன. இவையெல்லாம் பொய் அல்ல. ஆனால் நிதானமாக அதை உண்மையாக சரியான பக்தி முறையோடு வணங்கி வரும் பொழுது அதனுடைய அனுகூலம் எங்களுக்கு கிடைக்கும் என்பது திண்ணம். இதை ஒரு வியாபார நோக்கத்துடன், விளம்பர நோக்கத்துடன், தங்களுக்கு அனுதாபம் தேடும் நோக்கத்துடன் ஒரு சிலர் செய்தால் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டாம். அது சரியென்றும் நாங்கள் வாதாடவோ பிழை என்றும் வாதாடவோ வேண்டாம். வராகி என்றால் என்ன, வராகி அம்மன் என்றால் யார், அந்த பஞ்சமி என்றால் என்ன என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்வதற்குத்தான் நாங்கள் அந்த பூசைகள் அதுகளை கிரகித்துக் கொள்ள வேண்டும். அதைத்தான் நாங்கள் பார்க்க வேண்டும். இனிமையான இந்த வேளையிலே நல்ல கருத்துக்களை பரிமாறிக்கொண்டிருக்கின்றோம். வாழ்த்துக்கள் அன்பு மகாலிங்கம். நீங்களும் ஒரு பாடலை அனுப்பியிருந்தீர்கள். அது ஆல்பம் பாடல் என்றபடியால் எடுத்த உடனே இந்த பாடல் தான் எனக்கு கிடைத்தது. எனக்கும் பிடித்திருந்தது, எல்லோருக்கும் பிடித்திருக்கும். அன்னை வராகி அம்மனின் அருள் எங்கள் எல்லோருக்கும் பாலிப்பதாக என்று இன்றைய பக்தி வேளையிலே கூறிக்கொள்வோம்.

0: பரிவு கொண்டு புகழ் துதி புரிந்த எது தலைவணங்கி உளம் உருகி நின்று பக்தி உண்டாடுவோம். பரிவு கொண்டு புகழ் துதி புரிந்து எதிர் தலைவணங்கி உளம் உருகி நின்று பக்தி உண்டாடுவோம். நிகழும்
1: நகர்ந்து கொண்டிருக்கும் பக்தி வேளையிலே கனடாவில் நாங்கள் இப்பொழுது மதியம் நண்பகலை தாண்டி பிற்பகல் ஒரு மணியையும் இரண்டு நிமிடத்தையும் கண்டுவிட்டோம். நீங்களும் முன் இரவிலே இருந்து இன்றைய நாளின் 10:32 கண்டுகொண்டீர்கள். நகரம் நாழிகையெல்லாம் நமக்கு நல்ல நாழிகையாயிருக்க வேண்டும். நாழிகை நகரும் வேளை கிரகங்களும் கோளங்களும் மாறிக்கொண்டிருந்து அதற்குரிய அனுக்கிரகங்கள் எங்களுக்கு கிடைக்கும் வண்ணம் அருள் பாலித்துக் கொண்டிருப்பது இறை சக்தி. அந்த இறைவனை நாங்கள் பல உருவங்களிலே வச்சு நாங்கள் கொண்டாடுகிறோம். ஒரு சிலர் இறைவன் ஒருவன் தான், வேறு எதுவும் இல்லை என்று கூறுகிறார்கள். ஆனால் இறைவனுடைய அற்புதங்களையும் அதிசயங்களையும் அவருடைய அனுக்கிரகங்களையும் பெற்று அதை போற்றுகின்றார்கள். அதேவேளை சைவ சித்தாந்தங்களுக்குள்ளே நுணுக்கமாக ஆராய்ந்து ஏனைய மதங்களெல்லாம் வருவதற்கு முன்பு வந்த சமயமான சைவ மதம், இந்து மதம் என்றெல்லாம் கூறி அதற்குள்ளே பிரிவுகளையெல்லாம் கண்டு மக்கள்தான் அதை பிரிவு கண்டிருக்கின்றார்கள். ஏனென்றால் அவர் அப்படி அனுக்கிரகம் செய்திருக்கின்றார். ஒவ்வொரு அவதாரங்களாக வந்து என்று யுகம் யுகமாக கூறுகின்றார்கள். உண்மை என்ற ஒன்று நாங்கள் பேசியதிலிருந்து தெரிகிறது. இறைவன் என்பது ஒருவன் இருக்கின்றார். இறைவன் என்ற ஒன்று இருக்கின்றது, அழியாத சக்தி. அதை சக்தி என்றும் சிவன் என்றும் வேறு வேறு பெயர்களிலும் உருவங்களிலும் காட்டப்படுகின்றது. ஆனால் ஏகனாக இருக்கின்றார் இறைவன் என்பதுதான் உறுதியான உண்மை. அந்த வகையிலே முருகன் என்ற அவதாரத்திலே வந்த வேளையிலே முருகன் செய்த திரு விளையாடல்கள் அற்புதங்கள் எல்லாம் இறைவனைத்தான் சாரும், இறைவன் தான் முருகனாக வந்து செய்திருக்கின்றார் என்று உண்மை தத்துவங்கள் கூறும் வேளையிலே அதை ஒவ்வொருத்தரும் தங்கள் தங்களுக்கு கிடைத்தவாறு கொண்டாடி கொண்டிருக்கும் வேளையிலே எந்த வகையிலே கொண்டாடினாலும் பச்சையிலே நாங்கள் எந்த உருவத்தை சோடித்தாலும் பச்சை பச்சை தானே, பச்சை என்று ஒன்று உண்மைதானே. அதே ஒன்று இறைவனுடைய அந்த பரவசத்தினாலே நாங்கள் எத்தனை விதமாக அவரை வர்ணித்து கொண்டு போனாலும் உருவகித்து கொண்டு போனாலும் இறைவன் ஒருவன் தான் என்பதை எல்லா ரொம்ப ஒத்துக்கொள்ளுகின்றார்கள். அந்த வகையில் சின்ன குழந்தைகள் கூட விரும்பக்கூடிய வகையில் சில பாடல்கள் வெளிவருகின்றன. அதிலே முருகையா என்ற சின்ன சின்ன முருகையா என்ற ஒரு பாடலை வெள்ளிக்கிழமை தோறும் முன்பு நடந்த சிறுவர் பூங்காவை வந்து அலங்கரித்த எங்கள் சின்ன குழந்தை மதுசூரி இன்று பெரியவளாக வந்து விட்டார். குரல் அப்படியே இருக்கின்றது, மிகவும் பாசமாக இருக்கின்ற பேர்த்தி தானும் ஓடி வந்து அம்மாவுடன் இணைந்து இந்த பாடலை கேட்டிருக்கின்றார். சின்ன சின்ன முருகையா என்று பாட வைக்கின்றார். அந்த பாடலை அவரோடு இணைவோம், நாங்களும் கேட்போம். அன்பு பேத்தி மதுஸ்ரீ, உங்களுக்காக இந்த பாடல் இன்றைய பக்தி வேளையிலே.

மலை கூறு போட்டவனாம், சுனாமியை விரட்டி விட்டவனாம், போகர் கொடுத்த பொக்கிஷமாம், பஞ்சாமிரத பிரியனாம், பக்துமலை சுவாமியாம். அப்படிப்பட்ட முருகன் அவன் ரொம்ப ரொம்ப சின்னவனா.

பெற்றவனா? அப்பனுக்கே பாடம் சொன்னவனா? கார்த்திகை பெண்ணிடம் வளர்ந்தவனா? தேன் தமிழ்க அத்த தெய்வமா? மயூர வாகனத்தில் வருபவனா? சித்தாதி சித்தனா? சஷ்டி கவசம் கொண்டவனா? அப்படிப்பட்ட முருகனவே ரொம்ப ரொம்ப சின்னவனா?

ஞானப்பலம் கேட்டவனா, நம்பினோரை நாடுபவனா, காவடி பிரியனா, ராஜ அலங்காரம் கொண்டவனா, ஆண்டியாய் நின்றானா, ஆனால் செல்வத்தை எல்லாம் கொடுப்பானா, அப்படிப்பட்ட முருகனவே.

சிறப்பான இந்த பாடல் சின்ன குழந்தைகள் கூட இலகுவாக கேட்டு, முருகன் என்றால் யார், முருகனை ஏன் நாங்கள் வணங்க வேண்டும், முருகனை வணங்குவதற்கு என்ன காரணம், எந்த பண்புகளை நாங்கள் அடைய வேண்டுவதற்கு இறைவன் முருகன் என்று அவதாரம் எடுத்து இவற்றி எல்லாம் செய்தார், எங்கெங்கு இருக்கின்றார், எப்படியெல்லாம் செய்வார், எப்படிப்பட்டவர் என்று எத்தனையோ நாமங்களினால் அழைக்கப்பட்டிருக்கின்றது. அத்தனையும் ஒரு முருகனைத்தான் கூறப்படுகிறது, அதுவும் சின்ன முருகன். இதிலே மிகவும் ஆழமான கருத்து முத்துக்குமரன் அவர் வந்து தந்தைக்கு உபதேசம் செய்த சிவகுமாரன் என்ற பெயரை பெற்றவர். அதன் தத்துவம் என்னவென்றால், உலகத்திலே நாங்கள் உயர்ந்தவர்கள் பெரியவர்கள் யாராக இருந்தாலும் சின்னவர்கள் இளையவர்கள் சிறியவர்களுக்கு அற்புதமான அனுபவம் ஏற்பட்ட உண்மைகளை தரும் பொழுது, எங்களுக்கு தெரியாதவற்றை அவர்கள் போதிக்கும் பொழுது நாங்கள் குனிந்து அவர்களுக்கு பணிந்து அந்த உபதேசத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், உண்மை உபதேசங்களை. இது ஒரு பெரிய தத்துவம். அந்த அவதாரத்தை எடுத்து அப்படி திருவிளையாடல்கள் ஒன்றாக காட்டி இருந்தார் இறைவன். இதையெல்லாம் நுணுக்கமாக துல்லியமாக ஆராய்ந்து சுருக சுருக அவற்றை சேர்த்து எங்களுக்கு பெரும் கருத்துக்களாக பொதித்து தருவது பக்தி மார்க்கங்கள் தான். உறவுகளே, இது முந்தைய தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. எப்படி அழகாக முருகனுக்கு ஒரு பாடலை அமைத்து அவருக்கு எது விருப்பம், எப்படி செய்ய வேண்டும், எப்படி செய்வதால் எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்ற பிரதி தாக்கத்தை சொல்லாமல் சொல்லி சென்ற எங்கள் சிறு குழந்தை மதுஸ்ரீ, நீங்கள் கேட்ட பெருங்கருத்தானே இந்த பாடலை கேட்டு நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைந்தோம். எல்லாம் வல்ல இறைவன் அந்த சிறு முருகன் வடிவோடு வந்து உங்களுக்கு பலம் தருவார், அவர் கருணை புரிவார், அவர் கடாட்சத்தால் உங்கள் முன்னோர்கள் உங்கள் மூதாதையர்கள் உங்கள் பெற்றோர்கள் உங்கள் தாய் தந்தையர்கள் காட்டும் வழிப்படி நீங்கள் நடந்து ஆன்மீகத்தில் முன்னேற வேண்டும், ஆன்மீகம் உங்களுக்கு நிச்சயமாக துணை புரியும் என்று கூறிக்கொண்டு தொடர்வோம் நிகழ்வை. இது மொழிகள் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி, கனடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகும் பக்தி வேளை.

0: இவையெல்லாம் ஒருபோதும் வாராது என்ற உண்மை தெரிந்த நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கான கருத்துக்களை எங்கு விட்டாலும் சிறப்புத்தான். ஆனால் அதில் ஆன்மீகத்திலே வரும் அந்த உண்மை தத்துவங்கள் என்றும் எங்களை வழி நடத்தும் என்பது உண்மை. பக்தியிலே பரவசம் என்று ஒன்று இருக்கின்றது அன்பு உறவுகளே. உண்மையிலே அவர் மீது அந்த பக்தி, இறைவன் மீது அவருடைய எங்களுக்கு அவர் காட்டும் கடாட்சங்களை உணர்ந்து விட்டோமானால் பரவசம் அடைந்து விடுகிறோம். அந்த பரவசம் வந்து பேரானந்தத்தை தருகின்றது. என்ன பேரானந்தம்? இனிமேல் எங்களுக்கு பிறவியே வேண்டாம். இந்த பிறவி துன்பங்களை நாங்கள், இந்த துயர்களை எல்லாம் நீக்கி, செய்த கர்மங்களை எல்லாம் நீக்கி, ஆணவங்களை விட்டு, ஆணவம் கர்மம் மாய என்ற அந்த மயக்கத்திலே வீழாமல் உன்பாதம் வருகின்றோம் என்னும் வேளையிலே அதை அடையும் வேளை ஏற்படுவது ஒரு பரவசம். அந்த பரவசத்தின் நிமித்தம் ஒரு பாடல் கேட்போமா? அந்த பாடல் பக்தியின் முத்தி முத்தி, அதாவது பக்தி முக்தி பரவசமாகி முக்தி நிலை அடையும் வகையிலே இறைவனை காணும் பரவசம் வருகின்றது. அந்த வேளையில் ஒலித்த பாடலாக ஒரு திரைப்படத்தில் வந்த பாடலோ கேட்போம்.
1: இறைவாவும் தமிழமுதை படித்த நான் பாடும்படி, உன் தமிழமுதை படித்த நான்

அற்புதமான இந்த பாடல் பக்தோடு ஓடி வந்து அது முக்தி அடையும் பரவசமாக தான் செல்கின்றது, எங்கள் பரவசமாக்குகின்றது. இந்த உலகம் ஆடுகின்றது, அசைகின்றது, ஓடுகின்றது என்று இந்த பெரும் பூதங்களும் அசைகின்றன. அந்த அசைவுதான் இறைவன். அந்த இறைவன் நடனம் நின்றுவிடும், இந்த அசைவுகள் பிரபஞ்சம் குறைந்துவிடும். இந்த உலகர்கள் உயர வேண்டும் என்று அந்த ஏழு சிரங்களை உள்ளே அடக்கி அதில் வரும் நாத கீத போதங்களை எங்களுக்கு கொடுத்து அதன் மூலம் இனிமையாக மகிழ்வாக மங்களமாக பாடம் என்பதற்காகத்தான் இந்த நடனத்தை அவர் செய்கின்ற ஐந்தொழில் நடனமாக கண்டுகின்றனர். அவருக்கு ஒரு ஆனந்த நடனமாக இருக்கின்றது. அவர் ஆனந்தத்தை நாங்கள் காணுகின்றால் பண்பாடு விளையங்களை சமய முறைகளை அந்த வழிப்பங்க பின்பற்றி நடப்பதனால் அவை எங்களுக்கு தென்படுது. அவற்றை காணும் பொழுது எங்களுக்கு பலன் கிடைக்கின்றது என்பது இந்த பக்தி வழியாக நகர்த்தி கொண்ட வேளையில் இறுதி நேரத்தை நெருங்கிவிட்டோம். அன்புடனே இணைந்து சிலவங்களை எங்களோடு பகிர்ந்து நாகப்பன் அவர்கள் அங்கே குமாநகரத்து நாக அவர்கள் திரைப்படங்களிலும் பாடல் பெறுகின்றது. பக்தி பாடல்கள் சங்கீத சாகித்ய மண்டலங்களாக கொடுக்கின்ற கர்நாடக மூலம்தான் பக்தி வளர்வது மட்டுமல்ல திரைப்படங்களிலும் வருவது. அந்த திரைப்படங்களில் வருகின்றது எங்களுக்கு கிடைக்கின்றதும் அந்த சங்கீத அந்த ஆட்டத்துக்குள்ளே இருக்கின்றது, அந்த சுசைக்குள்ளே தான் இருக்கின்றது, அந்த ஏழு சுரங்களுக்குள்ளே தான் அமைந்திருக்கின்றது. அந்த மும்மூர்த்திகள் சமமாக எங்களுக்கு இசையோடு இருக்கின்ற அதற்குரிய கருகளை மரபு கருவி எல்லாம் படைத்துள்ள இவை எல்லாம் சம்பந்தப்பட்டு இருக்கின்றாம் அல்ல இறைவனோடு தான் எல்லா வருகின்றார்கள். எதை எடுத்தாலும் அதிலே ஓசை இசை இப்படி எந்த நரம்பு இந்த நரம்பு துளை கருவிகள் எதை எடுத்துக்கொண்டாலும் இடி மின்ன போன்றதிலே வந்த வந்தாலும் அது இறைவனுடைய அம்சம்தான் என்று பொறுத்துகிறார். அதனால் இறைவனுடைய கை இல்லாமல் எதுவும் வரும்போது இறைவன் இயற்கை இருக்கான், இறைவன் ஒருவன் இருக்கின்றான். அது எங்களுக்கு பல உருவங்களாக பல கேளிக்கைகளாக பல காரணங்களாக காட்டிக்கொண்டது. ஒவ்வொன்றுக்கும் முறைகள் இருக்கின்றன, வரலாறு இருக்கின்றது, புராணங்களுமே கூறுகின்றன. அதை மேம்படுத்திக் கொண்டு சிதை நாங்கள் படுத்த தேவையில்லை என்று ஒன்று இருந்தால் உண்மை இதயத்தையே சுத்தியோடு வாங்கி வருவோம் பக்தியோடு. அந்த இறுதியாக ஒரு பாடலை நடந்து நீண்ட நேரம் நிகழ்ச்சியை நடந்து கொண்டு வர இருக்கின்றேன். இறுதியாக தாருங்கள் இந்த பாடல் என்று இறுதியாக இணைந்த நாகப்பனர்கள் தந்த ஒரு பாடல் ஆடி வெள்ளி என்ற திரைப்படத்தில் வண்ண வழகி என்று வரி எடுத்து பாட இருக்குது. அந்த பாடல் என்ன பக்தியை கேட்போமா?

வண்ண விளியாளர் மீனாட்சி அணை பற்றி சரியாக இருந்து பல்லாண்டு காலமாக பிரபல்யமாக பரவசமாக எங்களுக்கு பகையை ஊட்டி எங்களை அல்லும் தினமும் காத்து கொண்டிருக்கும் இந்த பெரும் சக்தியை பற்றிய பாடலை இறுதி பாடலாக தந்து கேட்டு இன்று பக்தி வழியை நிறைவு கொண்டு வருவதற்கு அன்புடன் நாகப்பர் இந்த பாடலாக கேட்டோம். ஆடி வெள்ளி என்ற திரைப்படத்தில் ஒலி செய்த பாடல். அன்னையும் அந்தையும் உலகத்தில் எவ்வளவு உண்மையோ நிமோ அதேவும் அன்னை அர்த்தநாரீசாக இருக்கும் சிவசக்தி எங்களுக்கு மிக முக்கியம் என்று சைவ மதம் என்றது. ஏனைய மதம் இறைவன் தான் இருந்து அனைவனாக காட்டப்படுகின்றான் என்ற உண்மைகளையும் தத்ரூபம்.

இனி தொடர்வது மும்மத பாடல்கள். தாலிக்கயிறு மாற்ற நல்ல நாள். தட்சிணாயன புண்ணிய காலமான ஆடியில் விவசாயிகள் உழவு பணி துவங்குவர். ஆடிப்பட்டம் தேடி விதை என்றே ஒரு பழமொழி உண்டு. நாடு செழிக்க நதிகளை போற்றி பாதுகாக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் ஆடிப்பெருக்கு நன்னாளை முன்னோர்கள் தேர்ந்தெடுத்தனர். இந்த நாளில் நதிகளில் நீராடி காவிரி அன்னையை வழிபட்டு மஞ்சள் குங்குமம் பூக்களை ஆற்றில் விட வேண்டும். புதிதாக மணமான பெண்கள் திருமணமான 3 மாதத்தில் புது மஞ்சள் கயிறு மாற்றுவர். இதற்கு தாலி பெருக்குதல் என்று பெயர். வைகாசியில் திருமணம் செய்தவர்கள் 3 மாதமான ஆடியில் இந்த சடங்கை நடத்துவது விசேஷம். ஆடிப்பெருக்கு பூஜையை வீட்டில் எளிய முறையில் செய்யலாம். நிறை குடத்தில் இருந்து ஒரு செம்பு நீர் எடுத்து அதில் அரைத்த மஞ்சளை சேர்க்க வேண்டும். இந்த தீர்த்தத்தை விளக்கின் முன் வைத்து சர்க்கரை பொங்கல் படைக்க வேண்டும். உதிரிப்பூக்கள் தூவி அம்மன் அல்லது லட்சுமிக்குரிய போற்றி அர்ச்சனையை சொல்லி தீபாராதனை செய்து கங்கை, யமுனை, நர்மதை, காவேரி, வைகை உள்ளிட்ட புண்ணிய நதிகளை மனதார நினைத்து வணங்க வேண்டும். தீர்த்தத்தை மரம் செடிகள் உள்ள இடத்தில் ஊற்ற வேண்டும். இந்த பூஜையால் வீட்டில் செல்வ வளம் பெருகும்.

ரங்கநாதரின் தங்கையாக காவிரி அன்னை கருதப்படுகிறாள். ஆடிப்பெருக்கென்று ரங்கநாதர் திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கம் அம்மா மண்டபத்தில் உள்ள படித்துறைக்கு காலையில் எழுந்தருளுவார். அங்கு சுவாமிக்கு திருமஞ்சனம் அதாவது அபிஷேகம் நடக்கும். மாலையில் புடவை, திருமாங்கல்யம், வெற்றிலைப்பாக்கு, பழங்கள் முதலிய சீர்வரிசைகளை யானையின் மேல் ஏற்றி ஸ்ரீரங்கம் கோவிலிலிருந்து அம்மா மண்டபம் படித்துறைக்கு கொண்டு வருவர். பெருமாள் முன்னிலையில் வைத்து தீபாராதனை செய்து பின்பு அவற்றை காவிரியில் மிதக்க விடுவர். இந்த காட்சியை தரிசித்தால் உணவும் உடையும் செழிப்பாக கிடைக்கும். அசுரர்களை வதம் செய்த ராமபிரான் அந்த பாவம் நீங்க வசிஷ்ட முனிவரிடம் வழி கேட்டார். அவர், ராமா, 66 கோடி புண்ணிய தீர்த்தங்களும் கொண்ட புனித நதிதான் காவேரி. கங்கை நதிக்கு இணையான இதனை தட்சிண கங்கா என்று போற்றுவர். இதில் நீராடினால் பாவம் அனைத்தும் நீங்கும் என்றார். இதன் அடிப்படையில் ராமர் காவிரியில் நீராடியதாகவும் அந்த நாள் ஆடிப்பெருக்கு நன்னாள் என்றும் சொல்கின்றார்கள்.

இனி தொடர்வது கிறிஸ்தவ பாடல்கள். பைபிளில் நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது, நான் அஞ்சினது எனக்கு வந்தது என சொல்லப்பட்டுள்ளது. இப்பொழுதும் கூட நம்மில் பலர் நான் பயந்தது மாதிரியே நடந்துருச்சே என்பார்கள். ஒரு செயலை செய்ய துவங்கிய பிறகு பயம் எதற்கு? நல்லதை செய்யும் பொழுது பயம் தேவையில்லை. ஆபத்து வருமென தெரிந்தால் ஆண்டவரின் பாதுகாப்பில் நம்மை ஒப்படைத்து விட வேண்டும். சரி என்றால் அவர் நம்மை பாதுகாப்பார். யோபோ என்பவருக்கு செல்வ வளம் மிக்க பிள்ளைகள் இருந்தனர். யோபோ, கர்த்தரே, எம் பிள்ளைகளை நீரே வழிநடத்த வேண்டும் என ஆண்டவரிடம் கேட்டிருக்கலாம். அதற்கு பதிலாக, ஐயோ, இவர்கள் வைத்துள்ள செல்வம் களவு போய்விடுமோ, அதனால் அவர்களுக்கு ஆபத்து வந்துவிடுமோ என பயந்தபடி ஜெபித்தார். இன்னும் ஒருபடி மேலாக போய், என் பிள்ளைகளை நான் இழந்து விடுவேனோ எனவும் கூறினார். ஆண்டவர் மீது நம்பிக்கை வைக்காத இந்த ஜெபத்தின் விளைவு அவர் நினைத்தபடியே நடந்தது. நாம் கடவுளிடம் மிக கடுமையான எதிர்பார்ப்புகளை வைத்திருக்கும் அளவுக்கு அவரிடம் விசுவாசம் காட்டுவதில்லை. பயத்தாலேயே சாகிறோம். இனியேனும் பயம் கொள்ளாதீர்கள். நம் செல்வத்தையும் பிள்ளைகளின் எதிர்காலத்தையும் கடவுளிடம் ஒப்படைத்து ஜெபிப்போம். நன்மை நடக்கும்.

கெட்ட பழக்கங்கள் பலரையும் பாழ்படுத்தி கொண்டிருக்கின்றன. முன்பு குடிப்பது பெரிய பாவமாக கருதப்பட்டது, இப்பொழுதோ பகிரங்கமாக பாட்டிலுடன் தெரிகிறார்கள். சிலர் சுவைக்காகவும் சிலர் துன்பங்களை துடைக்கும் மருந்தாகவும் கருதி குடிப்பதாக சொல்கிறார்கள். குடிப்பது அவர்கள் வாழ்வை அழிக்கும் என்பது புரியவில்லை. காதல் என்ற போர்வையில் சிலர் சீரழிந்து பெற்றவர்களுக்கு கெட்ட பெயரை ஏற்படுத்தி விடுகிறார்கள். இவர்களுக்காக கர்த்தரிடம், ஆண்டவரே, இந்த சமுதாயம் கெட்டு சீரழிந்து கொண்டிருக்கிறது. மனிதர்களின் பாவத்தை துடைத்து அதை உம் தலையில் ஏற்றிக்கொண்டு சிலுவையில் மறைந்த நீர் எம் பாவங்களை துடைக்க வேண்டும். மீண்டும் ஒரு மலர்ச்சி சமுதாயம் அமைய வேண்டும் என்று ஜெபிக்க வேண்டும். யோவான் என்ற ஞானி நம்முடைய பாவங்களை நம் அறிக்கையிட்டால், பாவங்களை மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையையும் நீதியையும் உள்ளவராய் இருக்கிறார் என்கிறார். கெட்ட பழக்கம் உள்ளவர்கள் கடவுளிடம் தங்களை ஒப்படைத்தால் அந்த வழக்கங்களிலிருந்து மீளலாம் என்பது அவரது கருத்து.

இனி கேட்கலாம் இஸ்லாமிய பாடல்கள். மனிதர்கள் செய்யும் எல்லா குற்றங்களுக்கும் பரிகாரம் உண்டு, ஆனால் கெட்ட குணத்திற்கு மட்டும் பரிகாரம் இல்லை என்கிறார் நபிகள் நாயகம். தொற்று நோய் போன்றது கெட்ட குணம். ஒரு குணத்தை விட்டால் இன்னொன்று தொற்றிக்கொள்ளும். நம்மிடம் உள்ள கெட்ட குணங்களை அடையாளம் தெரிந்து தூக்கி எரிந்துவிட வேண்டும். இவற்றை உள்ளடக்கிக் கொண்டு இறைவனை தொழுவதால் எந்த பலனும் இல்லை என்கிறார் அவர்.

இறைவா, என்னை சொர்க்கத்திற்கு கூட்டிச் செல்லேன் என்று சப்தம் போடுவதால் மட்டும் சொர்க்கம் கிடைத்து விடாது. வாழும் காலத்தில் எப்படி நடந்து கொள்கிறோம் என்பதை பொறுத்தே சொர்க்கம் அமையும். நமக்கு எவ்வளவோ பொருள் கிடைக்கிறது, மூன்று வேளை உணவு கிடைக்கிறது. இதற்கெல்லாம் இறைவனுக்கு நன்றி சொல்ல வேண்டும். இன்று நம்மில் பலரிடம் அந்த பழக்கமே இல்லை. நான் சுயமாக சம்பாதித்து வாங்கிய பொருள் இது என்று ஆணவமாக பேசுகிறார்கள். நமக்கு உழைக்கும் சக்தியை கொடுத்தது, புத்திசாலித்தனத்தை கொடுத்தது இறைவன் என்பதை உணர வேண்டும். நல்லது நடக்கும் நேரத்தில் இறைவனை நினைக்காதவர்கள் கெட்டது நடந்துவிட்டால் உடனே நினைக்கிறார்கள். இப்படி ஒரு துன்பத்தை தந்துவிட்டாயே என கதறுகிறார்கள். உண்மையில் அவனிடம் என்ன கேட்க வேண்டும் தெரியுமா? இறைவா, நான் என்ன பாவம் செய்திருந்தாலும் அதை மன்னித்து விடு. இப்பாவச் செயலை மட்டுமல்ல, எந்த பாவத்தையும் இனி செய்ய மாட்டேன் என உருக்கமாக சொல்ல வேண்டும். துன்பத்தை இறைவன் கொடுத்த பரிசாக எண்ணி பொறுமை காக்க வேண்டும். இறைவன் எதையாவது கொடுத்த சமயம் நன்றி செலுத்துபவர் அதனை சோதிக்கும் பொழுது பொறுமை கொள்வர். துன்பம் வரும்பொழுது பாவ மன்னிப்பை தேடுபவர் தங்கள் விரும்பியபடி எந்த வழியாகவும் சொர்க்கம் நுழைவார் என்கிறார் நபிகள் நாயகம். மோசடி செய்பவர்கள், கஞ்சர்கள் கொடுத்த தர்மத்தை சொல்லி காட்டுபவர்கள், மது அருந்துவோர், வட்டி வாங்கி சாப்பிடுவோர், அனாதை சொத்தை சாப்பிடுவோர், பெற்றோருக்கு எதிராக நடந்தவர் ஆகிய ஏழு வகையினரும் சொர்க்கத்திற்குள் நுழையவே முடியாது என்கிறது இஸ்லாம்.

அனைவருக்கும் இனிய வணக்கம். இது எம்டிஆர் எஃப்எம், எம்டிஆர் நேரம். உங்களுடன் காற்றலையில் இணையும் நான் மதுரை கலையகத்திலிருந்து அனுசா தப்பன். முதலாவதாக நமது சிந்தனைக்கு, உழைப்பின் மூலம் உடலுக்கான சம்பளம் கிடைக்கும், அதுபோல பிறர் மகிழ கொடுத்து உதவுதல், நற்செயலில் ஈடுபட்டு புகழ் பெறுதல் ஆகியவற்றால் ஆத்மாவிற்கு ஊதியம் கிடைக்கும். வீட்டுக்கு வரும் விருந்தினர்களை அன்புடன் வரவேற்று உபசரிப்பவர்களே நல்லவர்கள். அவர்களின் குடும்பம் மகிழ்ச்சியுடன் வாழும் விதத்தில் மகாலட்சுமி கொடியிருப்பாள். உள்ளம் என்னும் தாமரை மலரில் வீற்றிருக்கும் கடவுளின் திருவடிகளை இடைவிடாமல் சிந்திக்க வேண்டும். இதனால் வாழ்வில் துன்பம் நீங்கி இன்பம் உண்டாகும். தண்ணீர் இல்லாமல் உலக உயிர்கள் வாழ்க்கை நடத்த முடியாது. அதுபோல உலகில் ஒழுக்கம் நிலைத்திருக்க மழை பொழிவு மிக அவசியம் ஆகிறது. சரியான சமயத்தில் ஒருவர் செய்த உதவியை தினையளவு சிறிதாக நினைத்தாலும் நல்லவர்கள் பனையளவு போல பெரிதாக போற்றுவர். எந்த பாவத்தை செய்தாலும் ஒரு மனிதன் தப்பி பிழைக்க முடியும். ஆனால் ஒருவர் செய்த நன்றியை மறந்துவிட்டால் அதற்கு பிராய சித்தம் தேட முடியாது. உண்ணாமல் விரதம் மேற்கொள்ளுவதை விட ஒருவர் பேசும் கொடிய சொற்களை பொறுத்துக் கொள்வதே சிறந்த பண்பாகும். யாரையும் பாதிக்காத வகையில் பிறருக்கு தீங்கு நேராமல் பேசும் பொய் உண்மைக்கு சமமானது. அதே நேரம் உண்மை மட்டும் பேசும் நல்லவர்களின் புகழ் உலகெங்கும் பரவி கிடக்கும். ஒரு மனிதனுக்கு அன்பும் பண்பும் நிறைந்த மனைவி அமைந்துவிட்டால் அவனிடம் இல்லாதது ஏதும் இல்லை. எல்லா சிறப்பும் பெற்றவனாக மகிழ்ச்சியுடன் வாழ்க்கையை நடத்துகிறான். இணைந்திருங்கள், ஒரு பாடலை கேட்கலாம்.

இது தகவல் அறியும் நேரம். ஒரு புலவர் ஏழு பெயர்கள். பெரும்பாலானோருக்கு ஒரே ஒரு பெயர்தான். சிலருக்கு மட்டும் பள்ளியில் ஒரு பெயர், வீட்டில் ஒரு செல்ல பெயர் இருக்கும். ஆனால் அந்த காலத்தில் நிலைமையே வேறு. ஒருவருடைய செயற்பாடுகள் சிறப்புகளை பொறுத்து அவர்களுக்கு பல பெயர்கள் சூட்டப்படும். எடுத்துக்காட்டாக, தமிழ் பக்தி இலக்கியத்திற்கு பல இணையற்ற பாடல்களை வழங்கிய திருநாவுக்கரசருக்கு எத்தனை பெயர்கள் தெரியுமா? மருண் நீக்கியார், அவருடைய இயற்பெயர், அதாவது இயல் பெயர், இயல்பாக அவருடைய தந்தை தாய் அவருக்கு சூட்டிய பெயர் இது. மருள் நீக்கியார் என்பதுதான் மருள் நீக்கியார் என்று மாறியுள்ளது. மருள் என்றால் மயக்கம், மருள் நீக்கியார் என்றால் மயக்கத்தை நீக்கி தெளிவை தருபவர் என்று பொருள். தர்மசேனர், சைவ சமயத்திலிருந்து மருநீக்கியார் சமண சமயத்திற்கு மாறிய போது அவர் இந்த பெயரை ஏற்றுக்கொண்டார். நாவுக்கரசர், மீண்டும் சைவ சமயத்திற்கு திரும்பிய அவர் இறைவனை போற்றி பல திருப்பாடல்களை பாடினார். அவரது பாடல்களின் சிறப்பை சுட்டிக்காட்டும் வகையில் அவருக்கு இறைவனே இந்த பெயரை சூட்டியதாக நம்பப்படுகிறது. நாவுக்கு அரசர், நாவுக்கரசர், அத்துடன் திரு என்ற பெருமைக்குரிய சொல்லை சேர்த்து திருநாவுக்கரசர் என்பார்கள். நாவால் சிறந்த பாடல்களை தரும் கவியரசர் என்று பொருள். அப்பர், சைவ திருப்பாடல்களை வழங்கிய நான்கு பெரும் புலவர்களால் பெரும் புலவர்களை நால்வர் என்று அழைப்பார். அவர்களில் இளையவரான திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசரை சந்தித்த போது அவருடைய வயதினை கருதி அப்பரே, அதாவது தந்தையே என்று அழைத்தாராம். ஆகவே அதுவும் அவருடைய சிறப்பு பெயர்களில் ஒன்றாகிவிட்டது. உழவார தொண்டர், சிவாலயங்களை தூய்மைப்படுத்துவதற்காக உழவாரம் என்ற ஒரு சிறு கருவியை திருநாவுக்கரசர் எப்பொழுதும் தன் கையில் வைத்திருந்தார். அவருடைய இந்த தொண்டை போற்றும் வகையில் இவருக்கு இந்த பெயர் அமைந்தது. தாண்டக வேந்தர், தாண்டகம் என்றால் கவிதை வடிவத்தில் சிறந்து விளங்கியவர் திருநாவுக்கரசர். அதை சுட்டிக்காட்டும் வகையில் இந்த பெயர் அமைந்தது. வாகீசர், இதுவும் திருநாவுக்கரசின் மொழி சிறப்பை போற்றும் பெயர்தான். வாக்கு என்றால் சொல், ஈசர் என்றால் தலைவர், சொல்லுக்கு தலைவர் என்ற பொருளில் அவரை வாகீசர் என்று அழைத்தார்கள். எத்தனை அழகழகான பெயர்கள், அழகழகான விளக்கங்கள். சும்மா பெயருக்கு ஏதோ ஒரு பெயரை வைக்காமல் எப்படி சிந்தித்து பெயர்களை சூட்டியிருக்கிறார்கள் அன்றைய தமிழர்கள். இணைந்திருங்கள்.

இது நலம் காணும் நேரம். இருதய நோய் பற்றி அறியலாம். தற்பொழுது வயதானவர்கள் மட்டுமல்லாமல் இளைஞர்களும் இதய நோயால் உயிரிழக்கும் சம்பவங்கள் நடக்கின்றன. கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பு சுமார் 50-60 வயதுகளில் வந்த இந்த இதய நோய் தற்போது 30 வயது இளைஞர்களுக்கே வருகிறது. வாழ்க்கை முறை மாற்றம், மாறி வரும் உணவு பழக்க வழக்கத்தால் ஏற்படும் உடல் பருமன், இரத்த அழுத்தம், சர்க்கரை நோய், புகை மற்றும் மது பழக்கம் போன்றவை இதய நோய்கள் வருவதற்கு முக்கிய காரணங்களாக உள்ளன. மாரடைப்பு ஏற்படும் 100 பேரில் 20 பேர் உயிரிழக்கின்றனர். இவை தவிர இதய இரத்த குழாய்கள் சுருங்குதல் மற்றும் வீங்குதல், இதய தசைகள் செயலிழத்தல், இதயம் செயலிழந்து போதல், இதய துடிப்புகளில் பிரச்சனை போன்ற இதய நோய்களும் உள்ளன. இந்த நோய்களினால் பாதிக்கப்படும் 80% பேரை மாத்திரைகளால் குணப்படுத்திவிட முடியும். 20% பேருக்குத்தான் அறுவை சிகிச்சை தேவைப்படுகிறது. இதய நோய்களுக்கு பல நவீன சிகிச்சை முறைகள் வந்துள்ளன என்றும் டாக்டர்கள் தெரிவிக்கின்றார்கள். இதை எப்படி தவிர்ப்பது? புகைப்பிடிப்பதை முற்றிலும் தவிர்த்தால் இதய நோய்கள் வருவதிலிருந்து நம்மை காக்கலாம். உப்பு அதிக அளவில் பயன்படுத்துவதால் உடலில் இரத்த கொதிப்பு அதிகரிக்கும். இதன் மூலம் இதய நோய் ஏற்படும் வாய்ப்பு அதிகரிக்கிறது. இரத்தத்தில் கொலஸ்ட்ரால், சர்க்கரை, பிபி போன்றவற்றின் அளவை சீரான அளவில் வைத்திருத்தல் அவசியம். யோகா மற்றும் தியானம் செய்வது உடலுக்கு மிகவும் நல்லது. தினமும் குறைந்தது 30 நிமிடமாவது உடற்பயிற்சி, நடைப்பயிற்சி செய்வது அவசியம் ஆகிறது. பெரும்பாலான நேரங்களில் எஸ்கலேட்டர் மற்றும் லிப்ட் ஆகியவற்றை பயன்படுத்தாமல் மாடிப்படிகளை பயன்படுத்த வேண்டும். இதனால் மாரடைப்பு வருவதற்கான சாத்தியக்கூறுகள் குறையும். ஒரு நாளுக்கு சராசரியாக 10,000 அடிகள் நடக்க வேண்டும். காலையில் 1 மணி நேரம் நடப்பது சிறந்தது. முறையான உடற்பயிற்சி, சரியான உணவு வழக்கம், உரிய முறையில் மருத்துவம் எடுத்துக்கொள்வது இதய நோயிலிருந்து பாதுகாக்கும். காய்கறிகள் அதிக அளவில் எடுத்துக்கொள்ள வேண்டும். மது பழக்கத்தை அறவே கைவிட வேண்டும். கொழுப்பு இல்லாத இறைச்சி, மீன், பருப்பு வகைகள், ஆயில், ஆலிவ் எண்ணெய், மக்காச்சோளம், சூரியகாந்தி எண்ணெய் வகைகள் ஆகியன ஓய்வின்றி உழைக்கும் இதயத்திற்கு பாதுகாப்பு அளிக்கும். உடலின் எடை அதிகரிக்காமல் பார்த்து கொள்ள வேண்டும். இணைந்திருங்கள், ஒரு பாடலை கேட்கலாம்.

இனி தொடர்வது நீதி நூல்களில் நிர்வாகம். அன்றாடம் படிப்பு, ஓதுவது ஒழியேல். பள்ளி கல்லூரி பருவங்கள் தாண்டிய பிறகும் புத்தகங்கள் படிக்கும் பழக்கத்தை தொடர வேண்டும். எந்த மனிதனும் ஏதாவது ஒரு விதத்தில் மாணவனே. கல்விக்குத்தான் எல்லை ஏது? எவ்வளவு அலுவலக வேலைகள் இருக்கும் பொழுதிலும் புத்தகங்கள் பத்திரிகைகள் படிப்பதை சிறந்த நிர்வாகிகள் நிறுத்திவிடுவது இல்லை. தொடர்ந்து படித்துக் கொண்டே இருக்கிறார்கள். பல நிறுவனங்களில் தூதரகங்களின் புத்தகங்கள் பத்திரிகைகளை படித்து அவற்றின் சாரத்தை எடுத்துச் சொல்வதற்கென்றே சிலர் நியமிக்கப்படுகிறார்கள். ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் என்பது அவர்களது நடைமுறை. அவர்கள் தமக்காகவும் பிறருக்காகவும் படிக்கிறார்கள், படித்ததை எடுத்து சொல்கிறார்கள். ஆனாலும் தாமே படித்து உணர்வதுதான் பயன் தருவது. எனவேதான் படிப்பதை விட்டுவிடாதீர்கள் என்கிறார் ஔவையார். உலகின் நூற்றுக்கணக்கான மொழிகளில் வருடா வருடம் லட்சக்கணக்கான புத்தகங்கள் வெளியாகின்றன. நம் நாட்டை விட வேறு நாடுகளில் புத்தக விற்பனை கூடுதலாகவே இருக்கிறது. நல்ல புத்தகத்தை விட சிறந்த வழிகாட்டியது? எவ்வளவு கற்றுக்கொண்ட பிறகும் மேலும் கற்றுக்கொள்ள எவ்வளவோ இருக்கின்றதே, ஓதுவதை நிறுத்திவிட முடியுமா? குறிப்பாக வர்த்தக துறையினர் புத்தகங்கள் பத்திரிகைகள் படிப்பதை எவ்வளவு வேலை இருந்த பொழுதிலும் தன் தினசரி கடமையாகவே கருத வேண்டும். இது ஒரு தகவல் யுகம். ஒவ்வொரு தகவலும் பயன் உடையது. உரிய காலத்தில் சரியான தகவல்களை தெரிந்து கொண்டால்தான் நாம் பயன்பெற முடியும். ஓதுவதை நிறுத்திவிட்டோம் என்றால் முன்னேறுவதற்கான வழிகளை நாமே மூடிவிட்டோம் என்பதே பொருள். நம் முன்னோர் ஓதுவது ஒழியேல் என்றபடி செயல்பட்டதால் தான் நாம் இவ்வளவு முன்னேறி இருக்கின்றோம். நமது அடுத்த தலைமுறை பயன்பெற நாமும் படிப்பதை விட்டுவிடக் கூடாது.

இது திருத்தலம் உலாவரும் நேரம். குழலின் நாதம் காதிலே. திருச்சியில் இருந்து கல்லணை செல்லும் வழியில் சுமார் 10 கிலோமீட்டர் தொலைவில் காவிரி கரை ஒட்டி அமைந்துள்ளது உத்தமர் சீலி. அழகும் அமைதியும் தவழும் இந்த தலத்தில் ருக்மணி சத்யபாமா சமேதராக கோவில் கொண்டிருக்கிறார் ஸ்ரீ வேணுகோபால சுவாமி. இவரது எழில் கோலத்தை தரிசிக்க கண்ணிரண்டு போதாது. இந்த கோவிலை கரிகாலன் கட்டியதாகவும், இந்த தலத்தில்தான் கரிகாலன் மைத்ரேய மகரிஷியிடம் கல்லணை கட்டுவதற்கான இரகசியங்களை உபதேசமாக பெற்றதாகவும் சொல்லப்படுகிறது. கோவிலின் முகப்பில் ஆதிசேஷன் மீது சயன நிலையில் மகாலட்சுமி சமேதராக அருள் தரும் திருமால், ராமர், சீதை, லக்ஷ்மணர், ஆஞ்சநேயர் ஆகியோர் காட்சி தருகின்றனர். கோவிலுக்கு உள்ளே சென்றதும் ஒரு கையை உயர்த்தி நம்மை ஆசீர்வதிக்கும் ஆஞ்சநேயரை தரிசிக்கலாம். அவருக்கு அருகிலேயே விநாயகரும் காட்சி தருவது கூடுதல் விசேஷம். கருவறையில் குழலூதும் நிலையில் திருவாயில் வெண்ணையுடன் ருக்மிணி சத்யபாமா சமேதராக நின்ற கோலத்தில் காட்சி தருகிறார் வேணுகோபால சுவாமி. சுவாமி சன்னதிக்கு எதிரில் கருடாழ்வார் தனி சன்னதியில் காட்சி தருகிறார். தாயார் ஸ்ரீ அரவிந்த நாயகி என்னும் திருப்பெயர் கொண்டு தனி சன்னதியில் காட்சி தருகிறார். பிரகாரத்தில் ஸ்ரீ நம்மாழ்வார், ஸ்ரீ ராமானுஜர், ஸ்ரீசேனை முதல்வர் ஆகியோருக்கும் சந்நிதிகள் அமைந்துள்ளன. மரங்களும் செடிகளும் நிறைந்த சோலையில் புள்ளினங்களில் பலவித ஓசைகளோடு திகழும் தெய்வீக சூழலில் அமைந்திருக்கும் கோவிலில் நமக்கு ஏற்படும் பரவச உணர்வை வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாது. பக்த மீரா பாடினாலே, குழலின் நாதம் காதிலே, ஆர் அமுதம் போல பாயுதே, சந்நிதி தன்னை நான் அகலேன் கருணா சாகரா என்ற வரிகள் நம் நினைவில் தோன்றி நம் மனதை கண்ணனிடம் லயிக்க செய்து விடுகின்றன. அவனிடம் லயித்த மனதுடன் நாம் வைக்கும் பிரார்த்தனைகள் நிறைவேறாமலா போகும்? இத்தலத்தின் சிறப்புகளாக மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அவசியம் தரிசித்து வழிபட வேண்டிய கோவில் இது. இந்த கோவிலுக்கு வந்து வேண்டிக் கொண்டால் குழந்தை பாக்கியம் கிடைப்பதாக பக்தர்கள் நம்பிக்கையுடன் தெரிவிக்கிறார்கள். மேலும் வீடு கட்டும் பணியில் தடை ஏற்பட்டால் இங்கு வந்து வேணுகோபால சுவாமியை வேண்டிக் கொண்டு சென்றால் உடனே வீடு கட்டும் பணி நல்லபடியாக முடிவதும் பக்தர்கள் நம்பிக்கையாக இருக்கிறது. அனைவரும் ஒருமுறை உத்தமர் சீலிக்கு சென்று வாருங்கள். அந்த உத்தமனின் திருவருளால் உங்கள் வாழ்க்கை உன்னதம் ஆகும்.

சூரியன் பற்றி ருசிகர தகவல்கள். சூரியனை அர்க்கன் என்பர். அர்க்கம் என்றால் எருக்கு. இதனால்தான் சூரியனார் கோவிலில் தல விருட்சமாக எருக்கை வைத்துள்ளனர். ஆதிசங்கரர் அம்பாளை குறித்து சௌந்தர்ய லஹரி என்னும் நூல் எழுதியுள்ளார். அதில் உள்ள ஸ்லோகத்தில் சசி மிகிர வட்சோருகயுகம் என்று சொல் வருகிறது. இதற்கு அம்பாள் தனது தனங்களாக சூரியனையும் சந்திரனையும் கொண்டு உலக உயிர்களுக்கு பாலூட்டுவதாக சொல்கிறார்கள். சூரியனே நமக்கு உணவளிக்கும் சக்தியை கொண்டுள்ளது. அதன் ஒளிக்கதிர்களில் இருந்துதான் தாவரங்கள் தங்களுக்குரிய சத்தை பெற்று சேமித்து வைத்துக் கொள்கின்றன. இலை, காய், பழம் என எந்த வகையாக இருந்தாலும் அது இருக்கின்றது. இவற்றை நாம் சாப்பிடும் பொழுது கிடைக்கும் சக்தி சூரிய ஒளிக்கற்றை மூலமே கிடைக்கிறது. சூரியனுக்குரிய கிழமை ஞாயிறு. சூரியனுக்கே ஞாயிறு என்ற பெயரும் உண்டு. தொல்காப்பியத்தில் சூரியனை ஞாயிறு என்றே குறிப்பிட்டுள்ளனர். ஞா என்றால் நடுவில் தொங்குகிற, இரு என்றால் இருக பற்றி கொண்டுள்ள. நடுவில் இருக்கும் சூரியன் மற்ற கிரகங்களை இருக பற்றி கொண்டுள்ளது. அதன் பிடி தளர்ந்தார் உலக மக்களின் கதி என்னவாகும் என்றே தெரியாது. சூரியன் என்னும் சொல்லுக்கு இயக்குபவன் என்னும் பொருளும் உண்டு. இந்த உலகையே இயக்குபவர் என்பதால் அவருக்கு நாம் விழா எடுக்கின்றோம். சூரியன் மகர ராசியில் பிரவேசிக்கும் மாதமே தை. ஒளிவடிவான இவர் இம்மாதத்தில் தான் மகரத்திற்கு செல்வதால் சபரிமலையில் ஐயப்பன் மகர ஜோதியாக காட்சி தருகிறார். ஜோதிட சாஸ்திரப்படி ஆயுள் ஆரோக்கியத்திற்கு உரியவர் சூரியன். இதை விரும்பாதவர் யாரும் இல்லை. எனவேதான் அதிகாலையில் எழுந்து சூரிய வழிபாடு செய்பவர்கள் ஆரோக்கியமாக தீர்காயுளுடன் இருப்பார்கள் என்கிறார்கள். அதிகாலையில் சூரியனை பார்க்காதவரின் வாழ்நாள் ஒவ்வொன்றும் வீணே என்கிறார் காஞ்சி பெரியவர்.

அன்பு உறவுகளே, இனிய வணக்கங்களோடு இன்றைய புதிய தென்றலில் உங்கள் சிலுவை சந்தனராஜ். நான் எதையும் சாதிக்க வல்லவன் என்று சொல், நீ உறுதியுடன் இருந்தால் பாம்பின் விஷம் கூட சக்தியற்றதாகிவிடும் என்ற சுவாமி விவேகானந்தரின் சிந்தனையோடு முதல் பாடலை செய்து முடிப்போமா?

அன்பு உறவுகளே, மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் நிகழ்ச்சிகளை தந்து மகிழ்வித்துக் கொண்டிருக்கிறது உங்கள் எம்டிஆர் எஃப்எம். இறைவனிடம் நம்பிக்கை இல்லாததுதான் மனிதன் படும் துன்ப துயரங்களுக்கு எல்லாம் காரணம் என்ற பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணரின் சிந்தனையோடு அடுத்த பாடலை செய்து கொடுப்போமா?

விடிந்திடும் என்றுமே காலை பொழுது, இனிதாக வழங்கிடும் என்றுமே நிகழ்ச்சிகளை தரமாக உங்கள் எம்டிஆர் எஃப்எம். புதிய தண்டலில் அடுத்து செவிமடுக்க இருக்கும் பாடலை கேட்போமா?

உலகெங்கும் உள்ள இல்லங்களின் உள்ளங்களை இசை இன்பத்தால் நிரப்பிக் கொண்டிருக்கிறது உங்கள் எம்டிஆர் எஃப்எம். சகிப்புத்தன்மை என்ற அந்த ஒரு சொல்லே ஒரு வீட்டில் விலை மதிக்க முடியாதது என்ற வேல்ஸ் அறிஞரின் சிந்தனையோடு அடுத்த பாடலை செய்து முடிப்போமா?

நமது சொந்த நல்ல செயல்களே நமக்கு பாதுகாப்பாக இருக்கின்றன, மற்றவர்களுடைய தீர்ப்பு அல்ல என்ற காந்தியடிகளின் சிந்தனையோடு அடுத்த பாடலை செய்து முடிப்போமா?

உங்கள் மனதை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்ள வேண்டுமா? நீங்கள் கேட்டு மகிழ வேண்டிய ஒரே ஒரு எஃப்எம் எம்டிஆர் எஃப்எம். நீங்கள் அனைவரும் மகத்தான காரியங்களை சாதிப்பதற்காகவே பிறந்தவர்கள் என்று நம்புங்கள் என்ற விவேகானந்தரின் சிந்தனையோடு அடுத்த பாடலை செய்ய முடிப்போமா?

உள்ளத்தை ஊனமாக்காமல் பார்த்துக் கொள்ளுங்கள், அதுவே உங்களின் மிகப்பெரிய செல்வம் என்ற இந்த இனிய சிந்தனையோடு இன்றைய புதிய தண்டலின் நிறைவான பாடலை செய்து முடிப்போமா?

மீண்டும் ஒரு புதிய தண்டலில் இனிதாக சந்திப்போமா அன்பு உறவுகளே. அதுவரை உங்களிடமிருந்து அன்பு வணக்கங்களோடு விடைபெறுவது உங்கள் சிலுவை சந்திரராஜ், சிதம்பரம், வண்டிகேட்.

0: உலகமக்கு தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி MTR வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். MTR FM 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மகிழ்வதற்கு www.mtr.com.
1: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுப்படாதவன், அன்புக்கு உயிரையே கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
0: MTR FM.

வணக்கம். மங்கள் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகம் MTR FM ரேடியோ கனடா.

கனடா கலியுகத்தில் இருந்து காற்றலையிலே கலந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று கூறி இணைகின்ற நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன்.

அனைவரும் நலமாக இருக்கும் இங்கிதமான இந்த வேளையிலே மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் இன்று வாரம் ஒரு நாள் மலரும். இந்த வார நேயர் மலர்கின்றது.

கடந்த 50 வாரங்களிலே அன்பு உறவுகளாக வந்து இணைந்து சிறப்பித்தார்கள். தங்கள் மனவிருப்பத்திற்கேற்ற பாடல்களை தெரிவு செய்து கேட்ட வேளையிலே ஒரே வேளையில் அவர்களுக்காக அவர்கள் விரும்பும் 10 பாடல்களை ஒளிபரப்பி எல்லோரையும் மகள வைத்த மொன்றியல் தமிழ் வானொலி இன்றும் அவர்களை மகள வைக்க வேண்டும் என்று 51வது நேயர் வருகின்றார் இந்த வார நேயராக.

51வது நீராக என்று திகழ இருப்பவர் நீண்ட கால உறவுதான். அவர் சில காலமாக வானொலிக்கு சமூகம் கொடுக்க முடியாத சூழ்நிலையில் இருந்த வேளையிலும் அவர் இணைந்த காலத்தில் தினமும் பாடல்களை தந்து மகிழ்ந்தவர், எல்லோருக்கும் தெரிந்தவர் என்றுதான் எண்ணுகின்றேன்.

எல்லோருக்கும் தெரிந்தவர் என்பதை விட நன்றாக அறிந்தவர் என்று கூறிக்கொள்ளலாம். உறவுகளை இவர் முன்னியல் தமிழ் வானொலியோடு இணைந்து இருக்கும் வேளை அன்பு பாசமாக இணைந்து கொள்வதில் வல்லவராக இருப்பது மட்டுமல்லாமல் தன் ஊரிலே தனக்கு பிடித்தவர்களோடு தன்னை மறந்து நன்றாக பழகிக் கொள்வார்.

இவர் ஈழமணி திருநாட்டின் மத்திய மாகாணத்திலே வசிப்பவர். வானொலி மூலம் எங்களோடு அறிமுகமாகிய வேளையிலே மொன்றியல் தமிழ் வானொலி அதிபர் வான் அரசு மீரா அவர்களுக்கு நல்ல தோழியாக இருந்திருக்கின்றார்.

அவர் இணைந்திருந்த காலங்களிலே இடையிடையே வந்து வானொலியில் இணைந்து தன் குரலால் பேசி மகிழ்ந்து இனிய பாடல்களையும் கேட்பதோடு மட்டுமல்லால் பல தகவல்களையும் எங்களோடு பரிமாறியிருக்கின்றார் பண்பாக.

சர்வதேச நேயர் விருப்பம் சர்வதேச விடுமுறை விருப்பம் நிகழ்விலே தவறாது பாடல்களை பல நூறு பாடல்களை தந்து எங்களை மகிழ வைத்த வேளையில் அவரும் மகிழ்ந்து கொண்டவர்.

அவரை எல்லோரும் நன்கு அறிவார்கள் என்று கூறியிருந்தேன். அந்த சர்வதேச நேயர் நேரம் சர்வதேச விடுமுறை விருப்பத்தோடு மட்டுமல்லாமல் நேரலையும் கலந்து கொண்ட அவர் ஏழுமணி திருநாட்டின் கண்டி மாநகரம் என்று கூறுகின்றேன். அவரை நீங்கள் நன்றாக அறிவீர்கள் என்று கூறினேன். அவர் வேறு யாருமல்ல விஜயராணி செல்வராஜ்.

அன்பாக பழகுவதில் சிறந்தவர். அவரை குறுகிய பெயரால் விஜி என்று நாங்கள் அழைத்துக் கொள்வோம். அவர் வானொலிக்கு வந்தாலும் பாடல்களை கேட்டாலும் சிறந்த ஓர் கருத்துக்களைத்தான் அவர் தெரிவு செய்து தந்து கொண்டிருப்பார் என்பதில் சந்தேகம் இல்லை.

வாழ்க்கையில் பல அனுபவங்களை பெற்றது மட்டுமல்லாமல் மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற தாராள மனப்பான்மை கொண்ட அவர் முன்னில் தமிழ் வானொலி மூலம் எங்களோடு அறிமுகமாகினாலும் நேரொலியிலே வந்து பேசினாலும் பின்னர் ஈழமணி திரு நட்டுக்கு எனது மகள் சிகிச்சை பெறுவதற்கு சென்றிருந்த வேளையிலே அரும் பெரும் உதவிகள் ஆற்றி அவருக்கு நல்ல தோழியாக இருந்து மன ஆறுதலையும் கொடுத்தவர். அப்பா என்று என்னையும் அன்பாக அழைத்துக் கொள்ளும் உறவு எங்கள் அன்பு விஜி. விஜய் ராணி செல்வராஜ் அவர்களே, உங்களுக்காக நீங்கள் இன்று 10 பாடலை தெரிவு செய்து தந்து எங்கள் உறவுகளோடு இணைந்து கேட்டு மகள விரும்பும் வேளையிலே முன்னிலை தமிழ் வானொலி ஒன்றன்பின் ஒன்றாக அந்த பாடல்களை ஒலிக்கின்றது.

முதலில் உங்களுக்காக ஒரு பாடல், நீங்கள் கேட்டிருந்த 10 பாடல்களிலே ஒரு பாடலாக ஒலிக்க வைக்கின்றேன். வசந்த கால பறவை திரைப்படத்து பாடல், பொன் வானில் மீன் உறங்க என்று ஆரம்பிக்கும் இனிமையான பாடலை.

வாழ்க்கையிலே தனக்கென எதவையும் திருடாமல் பிறர்க்காக வாழ வேண்டும் என்று தன்னுடைய பொன்னான நேரங்களை செலவழித்து உதவி செய்யும் மனப்பான்மையோடு மட்டுமல்லாமல் உலக உறவுகளோடு உறவாட விரும்புகின்ற ஒரு நல்ல உறவாக விஜி நீங்கள் திகழ்கின்றீர்கள். உங்களுக்காக அடுத்த ஒரு பாடல் தருவோமா? அந்த பாடல்

யார் நீ என்ற திரைப்படத்து பாடலாக பொன்னேனி தழுவாமல் என்ற வரிதான் அங்கி பாடுகின்றது. நாங்கள் முனைகின்றோம் உங்களோடு இந்த வார நேயராக திகழும் 51வது நேயர் விஜயராணி செல்வராஜ் அவர்களே.

விஜி, நீங்கள் தெரிவித்த பாடல்கள் மிகவும் கருத்தாலும் உள்ள பாடல்களாக இருக்கும் வேளையிலே டூயட் என்ற திரைப்படத்து பாடலும் உங்களுக்கு விருப்பமாக இருக்கும் என்று எண்ணி இன்றைய இந்த வார நேயர் விஜி அவர்களே, உங்களுக்காக நான் தரும் அடுத்த பாடல் காதலே என் காதலே என்ற வரி தாங்கி வரும் பாடலாக அமைகின்றது. பிடித்திருக்கின்றதா? பாடலை கேட்டு மகிழ்கின்றீர்களா? இதோ அந்த பாடல்.

உறவுகளை நாங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த வார நேயர் இந்த வாரத்தில் 51வது நேயராக வந்து இணைந்து பாடல்களை தந்து சிறப்பித்துக் கொண்டிருப்பவர் ஈழமணி திருநாட்டின் கண்டி மாநகரத்தின் விஜயராணி செல்வராஜ் அவர்கள். விஜயராணி செல்வராஜ் அவர்கள் விரும்பும் இன்னுமோர் பாடல் இருக்கின்றது. ஒவ்வொருவரையும் அடையாளம் கண்டுகொண்பதில் நீங்கள் சிறந்தவர்கள். இருமொழி அறிவு மும்மொழி அறிவு கொண்ட நீங்கள் இந்த வகையிலே அவர்களை அறிந்து உதவி செய்து அவர்களோடு உறவாடுவதில் வல்லவராக இருக்கும் வேளையில் உயிரே என்று திரைப்படுத்த பாடல் ஒன்றை தருகின்றேன். நீங்கள் கேட்ட பாடலாக பூம் காற்றிலே உன் சுவாசம் என்று ஒலிபெற ஒலிக்கின்றது அந்த பாடல்.

இந்த பாடல்களை கேட்ட வேளையில்தான் நீங்கள் இன்னமொரு பாடலை தந்திருக்கிறீர்கள். அந்த பாடல் புதிய முகம் திரைப்படுத்த பாடலாக தோன்றுகின்றது. அந்த பாடலை தெரிவு செய்து தரும் வேளையிலே விஜி உங்களுக்காக பாடுகின்றது அந்த பாடல், கண்ணுக்கு மை அழகு என்று கூறும் பாடலாக.

பாடல்களை கேட்கும் பொழுதும் ஒன்றியல் தமிழ் வானொலியில் இந்த வார நீயராக நான் திகழ்கின்றேன் என்ற மகிழ்வோடு இருக்கும் இந்த வேளையிலேதான் மீண்டும் ஒரு பாடல் நீங்கள் விரும்பும் பாடலாகவும் நாங்கள் விரும்பும் பாடலாகவும் வருகின்றது. அந்த பாடல் தீர்க்க சுமங்கலி என்ற திரைப்படத்து பாடல். தீர்க்க சுமங்கலி பாடலே மல்லிகை என் மன்னன் மயங்கும் என்று எல்லோரையும் மயக்கும் வரை பாடுகின்றது. அந்த பாடல் சிறந்த கருத்தோடு வரும் அந்த பாடலை விஜி உங்களுக்காக தருகின்றோம் இந்த வார நேயர் விருப்பத்திலே.

சிறந்த சீதோஷ்ண நிலை உள்ள ஈழமணி திருநாட்டின் மத்திய பகுதியான கண்டி மாநகரில் நீங்கள் வாழும் பொழுது அங்கிருக்கின்ற சில அடையாளங்களை உங்களோடு நான் பேசிய வேளையிலே ஆமாம் என்று உறுதிப்படுத்தினீர்கள். நான் அதை மகிழ்ந்து கொண்டேன். அந்த வகையில் நீங்கள் இளையவராக இருந்தாலும் நான் வாழ்ந்த காலத்தில் கண்ட பூமியை நான் உலாத்த வந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு உணர்வு எனக்கு இருந்து ஒரு உறவு என்ற ஒரு பாலத்தை அமைத்துக் கொள்ளும் இந்த வேளையிலே எங்களோடு பெறும் நன்மை தீமைகள் பிறந்த நாள் போன்ற நிகழ்வுகள் துக்க நிகழ்வுகளை கூட நீங்கள் செய்திகள் மூலமும் எங்களோடு மகிழ்ந்து கொண்டிருந்திருக்கின்றீர்கள். ஆனால் என் மகள் அங்கு வந்திருந்தவளை நீங்கள் செய்த உதவிகள் நட்பு உறவுகள் ஏராளமானது. அந்த வேளையிலே இன்னும் ஒரு பாடலை தருகின்றேன். இதய கனி என்ற திரைப்படத்து பாடல் ஒன்றை நீங்கள் விரும்புகின்றீர்கள் என்று தெரிகின்றது. அந்த பாடல் இதழே இதழே கனி வேண்டும் என்று கூறி வரி எடுத்து பாடுகின்றது.

இது ஒன்றியல் தமிழ் வானொலி உறவு. நாங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. நாங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த வார நேயர், இந்த வார நேயராக 51வது நேயராக தெரிவிக்கப்பட்டு என்று அவர் விரும்பிய பாடல்களாக காற்றலை தந்து கொண்டிருக்கும் வேளையிலே அவருக்காக இன்னொரு பாடல் இங்கே வருகின்றது. தியாகம் என்ற திரைப்படத்து பாடல் ஒன்று. அந்த பாடல் கூறுகின்றது, நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் இரண்டு என்று தத்துவத்தை.

அரிய நெஞ்சில் ஒரு துளி மஞ்சள்.

முகம் தெரிந்த தெரியாத உறவுகளோடு எல்லாம் நீங்கள் உறவாடுவதில் வல்லவர். சமூக வலைத்தளங்களில் கூட உங்களை காணக்கூடியதாக இருக்கும் வேளையிலே சமூக வலைத்தளங்களில் கண்டவர்கள் உங்களை பற்றி பேசுவார்கள், கலந்துரையாடுவார்கள். ஆனால் நேரடியாக எனது அன்பு மகள் முன்னிகள் தமிழ் வானொலியின் அதிபர் வான் அரசி மீரா அவர்கள் சில காலங்கள் நட்புறவோடு பழகி அந்த நட்புறவு நீடித்துக் கொண்டு இன்றும் இருக்கின்றது. அந்த வகையில் மக்களை இனம் கண்டு தெரிந்து கொள்ளும் உங்களுக்கு இந்த பாடல் தோன்றியிருக்கின்றது. அந்த பாடலை கேட்போமா? உங்களோடு நாங்கள் இணைந்து உறவுகளை நாங்கள் கேட்டு மகிழ்கின்றோம். இந்த வார நேயர் 51வது நேயராக உங்களோடு அருமையான பாடலை தந்து மகிழ்ந்து கொண்டிருப்பவர் பிஜி என்று அழைக்கும் விஜய ராணி செல்வராஜ் அவர்கள் கண்டிமா நகரம் வீடமணி திருநாட்டிலிருந்து. அந்த பாடல் எதுவென்றுதானே எண்ணுகிறீர்கள்? இதோ அந்த பாடலை தருகின்றேன், கேட்போமா? இரண்டு மனம் வேண்டும் என்ற பாடல் வசந்த மாளிகை திரைப்படத்தில் ஒலிக்கின்றது.

இளம் வயதிலேயே உலக அனுபவங்களின் வாழ்வியல் தத்துவங்களை தெரிந்து கொண்டவர் போல ஒரு பாடலை தருகின்றேன். அந்த பாடல் இறுதி பாடலாக தருகின்றேன். இன்றைய 51வது நேயராக ஒன்றிய தமிழ் வானொலியில் இந்த வார நேயர் நிகழ்ச்சியை சிறப்பித்துக் கொண்டிருக்கும் விஜய ராணி செல்வராஜ் அவர்களே, தரிசனம் திரைப்படுத்த பாடல் என்று கேட்போமா? இது மாலை நேரத்து மயக்கம்.

ஆயிரக்கணக்கான பாடல்கள் தென்னகத்து திரைப்படத்துறையின் பொக்கிஷத்திலே இருக்கும் வேளையிலே நீங்கள் முத்தான 10 பாடல்களை தெரிவு செய்து தந்து இன்று இந்த வாரம் நேயராக மொன்றியல் தமிழ் வானொலியை அலங்கரித்துக் கொண்டிருக்கும் இந்த வேளையிலே உங்களுக்கான நீங்கள் விரும்பிய பாடலாக நாங்கள் முழுமையாக ஒளிபரப்பினோம் என்ற திருப்தியோடு நீண்ட கால உறவாக இருந்து இடையிலே சில சூழ்நிலை காரணமாக வானொலிக்கு வர முடியாவிட்டாலும் தொடர்பினை துண்டிக்காது எங்களோடு இன்றும் இணைந்து கொண்டிருக்கும் நல்ல உறவு உங்களுக்கு இறைவனின் அருளால் எல்லா நன்மைகளும் கிடைக்க வேண்டும், சகல சௌபாக்கியங்களோடு வாழ வேண்டும் என்று நானும் அன்புமகள் வான் அரசி மீரா அவர்களும் நிலைய அதிபராக இருந்தாலும் அவரோடு இணைந்து மொன்றியல் தமிழ் வானொலி உறவுகளும் இந்த பாடல்களை கேட்டு மகிழ்ந்த வேளையில் எல்லோரும் இணைந்து உங்களுக்கு நல்வாழ்த்து கூறிக்கொள்ளுகின்றார்கள். வாழிய வாழிய என்று கூறி உங்களிடமிருந்து நான் விடைபெற எண்ணுகிறேன். என்றென்றும் எங்கள் தொடர்பு நீடிக்க வேண்டும். மொன்றியல் தமிழ் வானொலியோடு நீங்கள் இணைந்திருக்க வேண்டும். வானொலி வளர்ச்சியில் அக்கறை உள்ள நீங்கள் தொடர்ந்து இணைய வேண்டும். வாழ்க வாழ்க என்று மீண்டும் மீண்டும் வாழ்த்தி விடைபெற்றுக் கொள்வோம். நன்றி நன்றி நன்றி. விஜயராணி செல்வராஜ் அவர்களே.

கேட்கும் உள்ளங்களில் பரவசம். டிஜிட்டல் ஒளித்தரம். மோன்ட்ரியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது MTR FM. உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி.

என்றோ கேட்டவை. வணக்கம் அன்பு உறவுகளே, இது முருகல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை, கனடா கலையகம். வானொலியில் புகுந்து வந்து உங்கள் காதோரம் வணக்கம் என்று அன்போடு கூறும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நீங்கள் நலம்தானா என்று கேட்டு நாங்களும் நலமென்ற நல்ல செய்தியை உங்கள் காதில் போட்டுக் கொள்கின்றேன்.

வாரம் ஒரு முறை காது கினிய கீதங்களை நீண்ட காலத்துக்கு முன்பு கேட்டது என்றோ கேட்டவை என்ற பகுதியை கேட்டு மகிழ்வது உண்டு அன்பு உறவுகளே. அந்த வகையில் இன்றும் முன்னிற் தமிழ் வானொலியின் காற்றலையில் என்றோ கேட்டவை பாகம் 7 கேட்க இருக்கின்றோம். என்றோ கேட்டவை பாகம் 7 காற்றலைக்கு வருவதற்காக கடின உழைப்போடு தேடி எடுத்த பல பாடல்களை உங்கள் முன் கொண்டு வந்து தருகின்றேன் அன்பு உறவுகளே. இந்த பாடல்கள் கூட பலர் கேட்டும் இருக்கலாம், ஆனால் அதிகம் காற்றலையில் வந்து ரீங்காரமிடாத பாடல்களை இன்று இதற்கென்று ஒரு பகுதியை ஒதுக்கி முன்னிற் தமிழ் வானொலி பாகம் 7 தொகுத்து உங்கள் காதூரம் தருகின்றது. காலங்கள் கடந்தாலும் அந்தந்த காலங்களில் ரீங்காரமிட்ட கீதங்கள் எங்கள் இதயத்தை விட்டு அகலுவதில்லை. அவ்வப்போது எங்கள் நினைவுகளை கூட தூண்டிச் செல்கின்றது அன்பு உறவுகளை. வாழ்க்கையின் தத்துவத்தை வாழ்க்கையின் நீரோட்டத்திலே கலந்துவிட்ட இந்த தென்னகத்து திரையுற உலக பாடல்கள் காலத்தால் அழியாத காவிய பாடல்கள் என்பதுதான் என்னுடைய கருத்து.

பல்லாண்டுகளுக்கு முன்பு வராமலும் அண்மையில் வராததுமான இடைக்காலங்களுக்கு சற்று இடைக்காலங்களுக்கு முந்தைய காலங்களில் வந்ததாகவும் இருக்கலாம். அந்த பாடல்கள் அதிகம் காத்தலைக்கு வந்து போகாத பாடல்கள் வந்திருக்கின்றன. அதிகம் வராத பாடல்களாக தெரிவு செய்து என்னால் முடிந்தவரை உங்களுக்கு படைக்கின்றேன். அந்த வகையில் இந்த பாகம் ஏழினை அலங்கரிக்க வரும் முதல் பாடலை தர இருக்கின்றேன். 1991 ஆண்டு வெள்ளித்திரையில் வலம் வந்த கல்யாண சோலை குயிலே என்று ஆரம்பிக்கும் ஒரு பாடலை கொண்ட மில் தொழிலாளி என்ற திரைப்படத்து பாடல். கல்யாண சோலை குயிலே என்று ஆரம்பிக்கும் அந்த இனிய பாடல் எங்கள் டாக்டர் கே ஜே ஜேசுதாஸ் ஐயா அவர்களோடு பிரபல பின்னணி பாடகி பல விருதுகளை வென்றவர் உமா ரமணன் அம்மா அவர்களும் இணைந்து பாடியது. அந்த பாடலை கவிஞர் காளிதாசன் அவர்கள் புனைந்து விட தேனிசை தென்றல் தேவா அவர்களுக்கு இசை கொடுத்திருக்கின்றார்கள். மிகவும் இனிமையான பாடல், அதிகம் காத்தடைக்கு வரவில்லை. எங்கள் அன்பு உறவுகள் கூட கேட்பது குறைவு அந்த பாடலை. இருப்பினும் இன்று பாடல் எங்கள் காதோரம் ஒலிக்கும் வேளை அது பாகம் ஏழாக இருக்கின்றது என்று கேட்டவையில்

இது மூன்றில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. வாரம் ஒரு முறை வெறும் என்றோ கேட்டவை, என்றோ கேட்டவை தான், ஆனால் இன்றும் கேட்க வேண்டும் என்று எண்ணும் வேளையிலே இது என்றும் கேட்க வேண்டும் போலும் தெரிகின்றது. அன்பு உறவுகளே, கருத்தாளமுள்ள இனிய பாடல்கள், அந்த பாடல்களை புனைபவர்கள், இசை அமைப்பவர்கள், பாடலை பாடுபவர்கள் எல்லாம் பிரபல்யம் வாய்ந்தவர்கள். இருப்பினும் ஏனோ அந்த பாடல்களை அதிகம் காற்றலைக்கு எடுத்து வர முடியாமல் இருந்திருக்கின்றது. காரணம், காற்றலையில் அன்பு நேய நெஞ்சங்கள் கேட்கும் நேயர் விருப்பம், விடுமுறை விருப்பம் போன்ற பகுதிகளில் வரும் இந்த பாடல்கள். ஆனால் பாட்டும் பதமும் போன்ற பகுதிகளிலே, அப்படியான ஒரு நிகழ்விலே இந்த பாடல்கள் எடுத்து வரப்படும். இருப்பினும் இன்று பாகம் 7 கேட்டுக் கொண்டிருக்கும் உங்களுக்கு இரண்டாவது பாடல் வர இருக்கின்றது. தேவன் செதுக்கிய சிற்பங்கள் என்று ஒரு திரைப்படம் அறிந்திருப்பீர்கள், பார்த்திருப்பீர்கள், கேட்டிருப்பீர்கள். தேவன் செதுக்கிய சிற்பங்கள் என்ற திரைப்படம் 1979 ஆண்டு எங்கள் வெள்ளித்திரையிலே ஒளித்து சென்ற திரைப்படம். வெள்ளித்திரையில் ஒளிவிடும் பொழுது அதிலே வந்த பாடல்கள் மிகவும் இனிமையான பாடல்கள். அந்த பாடல்களை வாலிப கவிஞர் வாலியவர்கள் பறித்துவிட ரமேஷ் நாயுடு என்ற இசையமைப்பாளர் அதற்கு இசை அமைத்திருக்கின்றார். அந்த இசை அமைப்போடு வந்த அந்த பாடல் பாடநிலா எஸ்பி பாலசுப்ரமணியம் ஐயா அவர்கள் பாடும் வேளை இணையாக பி ரமணா அம்மா அவர்களும் பாடியிருக்கின்றார்கள். அதிலே வரும் பாடல் எதுவாக இருக்கும்? வான் கொடுத்ததோ கண்ணில் காணும் என்று ஆரம்பிக்கும் ஒரு இனிமையான வரிகளை கொண்ட பாடல். அந்த பாடல் இப்பொழுது பாகம் 7 இரண்டாவது பாடலாக முன்னியல் தமிழ் வானொலியில் வலம் வருகின்றது. செவிமடுப்போம்.

ஏழாவது பாகமான இன்று நாங்கள் கேட்கும் பாடல்கள் மூன்றாவது பாடலை மொழியல் தமிழ் வானொலி என்றோ கேட்டவையில் பரப்ப இருக்கின்றது ஒலி. அந்த பாடல் புதிய அடிமைகள் திரைப்படத்திலிருந்து வந்த பாடல். புதிய அடிமைகள் என்ற ஒரு திரைப்படம் என்றோ கேட்டவையாக இருக்கின்றது. அதிலே வருகின்றது ஒரு பாடல், மகுளம் பூவே உன்னை பார்த்தேன். இனிமையான வரிகளை கொண்ட ஒரு பாடல், மகுளம் பூவே உன்னை பார்த்தேன் என்று ஆரம்பிக்கும் பாடல். 1980 வெளியிடப்பட்ட திரைப்படம். இந்த திரைப்படத்துக்கு கூட பிரபல பின்னணி பாடகர்கள் பல விருதுகளுக்கு சொந்தக்காரரான டாக்டர் கே ஜே ஜேசுதாஸ் ஐயா அவர்களும், இசை அரசி என்று அழைக்கும் பி சுசீலா அம்மா அவர்களும் இணைந்து பாடும் வேளையிலே இசை ஞானி இளையராஜா அவர்கள் இசையை தொடுத்து விடுவதற்காக பாடலை வகுத்தவர் கவிஞர் முத்துலிங்கம் அவர்கள். கவிஞர் முத்துலிங்கம் அவர்களின் இசை ஞானியின் இசையில் கே ஜே ஜேசுதாஸ் பி சுசீலா அம்மாவின் குரலில் ஒலிக்கின்றது 1980 வெள்ளித்திரைக்கு வந்த புதிய அடிமைகள் திரைப்படத்திலிருந்து மகிழம் பூவே உன்னை பார்த்தேன்.

நெஞ்சு நிறைந்த மகிழ்வான பாடல்களை காத்தலை கலந்துவிடும் வேளையிலே டென்ரோ கேட்டவை ஏழாம் பாகத்திலே வரும் அடுத்த பாடல். இந்த பாடல் இடையிடையே நீங்கள் கேட்டும் இருக்கலாம், ஆனால் இப்பொழுதும் கேட்க வேணும் போல் இருக்கின்றது, மீண்டும் கேட்க ஆவலாக இருக்கின்றது. நான் போட்ட சவால் என்ற திரைப்படத்தில் சுகம் சுகமோ தொடத்தொடத்தானே என்ற பாடல் நீங்கள் கேட்டும் இருக்கின்றீர்கள், ஆனால் அதிகம் அடிக்கடி வராத பாடல்கள் ஒரு பாடலாக என்றோ கேட்ட பாடல். 1979 மறைந்த எங்கள் மாமனிதர் மலேசிய வாசுதேவன் ஐயா அவர்களோடு இசைவாணி வாணி ஜெயராம் அம்மாவும் இணைந்து பாடும் அந்த பாடலை புரட்சிதாசன் அவர்கள் எழுதிவிட இசைஞானி இசையமைத்து கொடுக்கின்றார் எங்களுக்கு. இன்று பாகமொழியிலே அதை கேட்டு மகிழ்வோம் அன்பு உறவுகளே. சுகம் சுகமோ தொடத்தொடத்தான்.

இனிக்க இனிக்க தரும் பாடல்களை தந்து கொண்டிருக்கிறது என்றோ கேட்டவையும் ஒன்றியல் தமிழ் வானொலியின் பாகம் ஏழிலே. அந்த வகையில் இன்னும் ஒரு இனிய பாடல் வருகின்றது. இதய தீபம், இதய தீபம் என்ற திரைப்படம் 1988 ஆண்டு வெள்ளித்திரைக்கு வந்த திரைப்படம். இந்த திரைப்படத்தில் எஸ் பி வி பாலசுப்ரமணியம் ஐயா அவர்கள் இசை, எங்களுடைய பாடும் நிலா அவர்களோடு சுனந்தா என்ற பாடகியும் இணைந்து பாடிய பாடல் சந்திரபோஷ் அவர்களினாலே இசையமைக்க, மிகிதா அவர்களினாலே தொடுக்கப்பட்ட பாடல். என்ன பாடலாக இருக்கும்? 1988 ஆண்டிலேயே தொடுக்கப்பட்ட அந்த பாடல் சின்னவளே சின்னவளே செல்லக்கிளி யாரம்மா. எப்படி இந்த பாடல் கேட்டிருக்கின்றீர்களா, ஞாபகம் இருக்கின்றதா? இதோ அந்த பாடலை தருகின்றேன், நீங்களும் கேட்டு மகிழ்ந்து கொள்ளுங்கள்.

உள்ளத்தை அமைதியாக வைத்து ஏகாந்தமாகவும் குடும்பத்தோடும் நண்பர்களோடும் கேட்டு மகிழக்கூடிய வரிகள் அமைந்த பாடல்கள் சுமந்து வருகின்றது முனியர் தமிழ் வானொலியின் என்றோ கேட்டவை. அந்த வகையில் மிகவும் பிரபல்யமாக வந்த ஒரு திரைப்படம், எல்லோருக்கும் அறிந்த படம், உங்களுக்கு இப்பொழுதும் அந்த படத்தின் பாடல்கள் சில சமயங்களில் காற்றலைக்கு வருகின்றது, ஜோதி மலர் என்ற திரைப்படம். 1986 வெள்ளித்திரைக்கு வந்த இந்த திரைப்படம் ஜோதி மலர். இந்த திரைப்படத்துக்காக பாடும் நிலா எஸ் பி பாலசுப்ரமணியம் ஐயா அவர்களும் இசைவாணி வாணி ஜெயராம் அம்மா அவர்களும் இணைந்து பாடுவதற்காக கலைஞானம் கவிஞர் அவர்கள் வரிகளை கொடுத்துவிட இசை அரசர்கள் சங்கர் கணேஷ் இவர்கள் இசையை அமைத்துக் கொடுக்க வருகின்றது அந்த பாடல் வண்ண மலர் பூங்கொடியே என்று ஆரம்பிக்கும் ஒரு இனிமையான பாடல் என்றோ கேட்டவை பாகம் ஏழிலே.

அடுத்து நாங்கள் கேட்க இருக்கும் பாடல் பாகமொழியில் 1961 வெள்ளித்திரைக்கு வந்த அந்த பாடல் இன்றும் சில சமயங்களில் ஒலிக்கத்தான் செய்கிறார்கள். ஆனால் மிகவும் அருமை. அந்த பாடலை அதிகம் வெளிவருவது இல்லை. அந்த பாடலை இசை அரசி பி சுசீலா அம்மா பாட இருக்கின்றார்கள். அவர்கள் பாடுவதற்காக அதற்கு இசை கோத்தார் காவிய கவிஞர் கண்ணதாசன் ஐயா அவர்கள். அதற்கு இசை கோத்தவரோ திரை இசை திலகம் கே வி மகாதேவன் ஐயா. இந்த கூட்டிலே வரும் பாடல்கள் எப்படி இருக்கும் என்று நீங்கள் இப்போது எண்ணியிருப்பீர்கள். திரைப்படம் மிகவும் பிரபல்யமான திரைப்படம், எல்லோர் வாயிலும் எப்பொழுதும் ஒலிக்கின்ற திரைப்படம், தாய் சொல்லை தட்டாதே என்ற ஒரு திரைப்படம். 1961 என்றால் இன்றைக்கு அரை நூற்றாண்டை கடந்து விட்டது அன்பு உறவுகளே. அந்த பாடல் என்ன பாடலா இருக்கும்? பாடலை தருகின்றேன், கேளுங்கள். என்னடி சொன்ன ராஜாத்தி, என்னடி சொன்ன ராஜாத்தி என்ற பாடல் கேட்போமா? அந்த பாடலை

பாகம் 7 என்றோ கேட்டவை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் எங்களுக்கு இன்னும் ஒரு பாடலை தர இருக்கின்றது முன்னியல் தமிழ் வானொலி. கதாநாயகன் என்ற 1988 வெளிவந்த திரைப்பட பாடல். அந்த பாடலை யாத்தவர் வைரமுத்து அவர்கள், இசை அமைத்தவர் சந்திரபோஸ் அவர்கள், பாடியவரோ டாக்டர் கே.ஜே. ஜேசுதாஸ் ஐயா அவர்கள். என்ன பாடல்! பூ பூத்ததை யார் பார்த்தது? கேட்போமா? நாங்கள் பார்க்க முடியவில்லை, கேட்டுத்தான் பார்ப்போமே.

அடுத்து ஒரு பாடல், 1966 வெள்ளித்திரைக்கு வந்த திரைப்படத்தை தெளிவுபடுத்தி தருகின்றேன். தேன்மலை என்ற திரைப்படம். தேன்மலை திரைப்படம் கல்யாண சந்தையிலே காதல் விலை போகுமா என்ற கேள்வியை கேட்கும் பாடலாக வருகின்றது. அந்த பாடலை எங்களுடைய இசை இரட்டையர்களில் ஒருவரான ராமமூர்த்தி ஐயா அவர்கள் இசை அமைத்துவிட இசை அரசிப்பி சுசீலா எங்களுக்கு அந்த பாடலை தரும் வகையிலே, அந்த முக்தா சீனிவாசன் அவர்களுடைய இயக்கத்திலே வந்த அந்த திரைப்படம், இனிமையான ஒரு அற்புதமான திரைப்படம். அதிலே வந்த பாடல் கல்யாண சந்தையிலே காதல் விலை போகுமா, எங்கே நாங்களும் கேட்டு பார்ப்போம் அந்த பாடலை பாகமேழு என்றோ கேட்டவையிலே

உறவுகளை நீங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது பாகம் ஏழு தந்து கொண்டிருப்பது முன்னியர் தமிழ் வானிவல் வானொலி என்றோ கேட்டவை. வாரம் ஒரு முறை மலரும் அந்த என்றோ கேட்டவையின் ஏழாவது பாகத்தை கேட்டுக் கொண்டிருக்கும் எங்களுக்கு இறுதியாக ஒரு பாடல் வருகின்றது. அந்த பாடல் பொண்ணுக்கேத்த புருஷன், பொண்ணுக்கேத்த புருஷன் என்ற திரைப்படம். அந்த திரைப்படத்தில் எங்கள் காந்த குரலோன் மனோ அவர்களோடு சின்ன குயில் கே சித்ரா அம்மாவும் இணைந்து கொடுத்திருக்கின்றார்கள் குரல். அதற்கு இசையை இசைஞானி அவர்கள் வழங்கும் வேளை அந்த வரிகளை கோத்தவரோ கங்கை அமரன். அற்புதமான ஒரு குழு, அருமையான பாடல், இனிமையான பாடலாக இருக்கின்றது. என்ன பாடல்னு கூறவா, மாலை நிலவே மன்மதன் கவரும் அழகே என்ற பாடல். மாலை நிலவே மன்மதன் கண்படும் அழகே என்ற பாடல், இனிமையான அந்த பாடல் இறுதி பாடலாக வந்து இன்றைய என்றோ கேட்டவை பாகம் ஏழினை நிறைவுக்கு கொண்டு வருகின்றது.

உறவுகளில் இதுவரை நிறமும் இதமாக நீங்கள் கேட்டு மகிழ்ந்தது முன்னிலை தமிழ் வானொலியின் என்றோ கேட்டவை பாகம் 7. இன்று இத்தோடு இந்த நிகழ்வை நிறைவுக்கு கொண்டு வந்து மீண்டும் பாகம் 8 உங்களை நான் சந்திப்பேன் என்று அன்போடு கூறி நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வந்து காத்தறிந்து விடைபெற்றுச் செல்லும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நன்றியும் வணக்கமும் அன்பு உறவுகளே, வாழ்க வளர்க.

வெளியில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

வணக்கம் உறவுகளே, மோன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி, கனடா கலையகம். MTRFM ரேடியோ கனடா. கனடா கலையகத்திலிருந்து காத்தலையிலே கலந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று கூறி இணைகின்ற நான் தன்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நாங்கள் அனைவரும் நலமாக இருக்கின்றோம் என்று கூறி நீங்கள் அனைவரும் நலமாக இருக்கின்றீர்களா என்றும் கேட்டுக்கொள்கின்றேன். அனைவரும் நலமாக இருக்கின்றார்கள், இருக்கின்றோம் என்ற எண்ணத்தோடு இப்பொழுது முதல் காற்றலையில் வளமையான விடுமுறை நாட்களில் மலரும் சர்வதேச விடுமுறை விருப்ப பாடல்கள் கேட்டு மகிழ்ந்திடுவோம். சாலையோரம் என்ற திரைப்படத்து பாடலோடு ஆரம்பிக்கும் விடுமுறை விருப்பத்தை அலங்கரிக்கும் பாடலாக தொட்டாலே கல்லு மனச என்று கூறும் முதல் வரியை கொண்ட பாடல் ஆங்கிலேய நாடு அருள்மோகன் தருகின்றார்.

எங்கிருந்தோ அழைக்கும் என்று வரி கொண்ட ஒரு பாடல் என் ஜீவன் பாடுது திரைப்படத்து பாடல். அந்த பாடலை இன்று கேட்டு மகள ஈழமணி திருநாட்டின் மத்திய மாகாணம் கட்டனில் இருந்து தருகின்றார் அன்பு டிராஞ்சி ஒலிக்கின்றது பாடல்.

மீண்டும் கண்டி மாநகரம் மத்திய மாகாணம் ஈழமணி திருநாட்டிலிருந்து ஒரு பாடலை கர்ணன் தலை படத்திலிருந்து கலந்துவிட்டு காத்துக் கொண்டிருக்கின்றார் விஜயராணி. கண்கள் எங்கே என்ற வரி எடுத்து பாடுகின்றது அந்த பாடல்.

இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணியை நாங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். விடுமுறை விருப்பத்திற்கான பாடல்கள். அந்த வகையில் வரும் அடுத்த பாடல் உன் ரெட்டை சடை கூப்பிடுதடி என்ற பாடல் தான். அந்த பாடல் பார்க்கணும் போல இருக்கு என்ற திரைப்படத்து பாடல். இந்த பாடலை மொன்றியல் மாநகரம் கனடாவிலிருந்து தனுஷன் அனுப்பி வைத்திருக்கின்றார்.

இவர்களோடு இணைந்துதான் மீண்டும் கனடா மாநிலத்திலிருந்து கனடாவிலிருந்து அல்பர்டா மாநிலம் சாந்தினி தந்த பாடலையும் கேட்கப் போகின்றோம். சித்திரப்பூவே என்ற வரியெடுத்து பாடும் பரிசம் போட்டாச்சு பாடல்தான் அந்த பாடல். இது ஒலிக்கின்றது, கேட்போமா?

குட்டி அதை பிடிச்சா.

உறவுகளோடு உறவுகளாக இன்னமோர் பாடல் கேட்க இருக்கின்றோம். அந்த பாடலை சிங்கப்பூர் சிங்கார பூமி மகாலிங்கத்தின் பாடலாக மகாராஜன் உலகை ஆளலாம் என்ற இனிமையான ஒரு பாடல் கர்ணன் திரைப்படத்திலிருந்து தெரிவித்து தந்திருக்கின்றார். காதோரம் ஒலிக்கின்றது அந்த பாடல்.

உறவுகளை நாங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். சர்வதேச நீயர் விருப்பத்திற்கான காதுக்கினிய கீதங்கள் திசை எங்கும் இசை பரப்பி எங்கள் இதயத்தோடு உரைகின்றன.

தொடர்ந்து ஒலிக்க இருக்கும் பாடல்கள் ஆஸ்திரேலியா கண்டத்து உறவினர்களின் பாடல்கள். முதலிலே அக்கினி குஞ்சு பத்திரிகை நிறுவனத்தினர் பாஸ்கரன் மாலா இவர்கள் தந்த பாடலை கேட்போமா? கனவாணி உன்னி எண்ணி என்ற முதல் வரி கொண்ட பல்லவியோடு சரணங்களும் கொடி வீரன் திரைப்படத்திலிருந்து பாட இருக்கின்றது.

மெல்போர்ன் மாநகரம் ஆஸ்திரேலியா கண்டம். நீண்ட கால உறவு கீதிஸ் நீங்கள் தந்த பாடல். மெல்ல திறந்தது கதவு திரைப்படத்தில் மெதுவாக ஒரு பாடலை தந்திருக்கின்றீர்கள். அது அதுவாக பாடுகின்றது, வா வெண்ணிலா என்ற வரி தாங்கி.

அவர்களோடுதான் ஆஸ்திரேலிய கண்டம் சிட்னி மாநகரத்து நீண்ட கால உறவு அன்பு நண்பர் ரமணி நீங்கள் தந்த பாடலையும் கேட்போம் என எண்ணுகின்றோம். வண்ண நிலவி வண்ண நிலவி என்று

உறவுகளை நாங்கள் கேட்டு மகளும் இனிமையான இந்த பாடல்களோடு இப்பொழுது சுவிட்சர்லாந்து நாடு ஐரோப்பிய மண்டலம் ஜெனீவா நகர் நிதேசனின் பாடல் ஒலிக்க இருக்கின்ற ஒரு அற்புதமான பாடல் சாது என்ற திரைப்படத்து பாடல் அம்மம்மா உன்னை போல என்ற வரியை முதல் வரியாக உருக்கமாக பாடுகின்றது.

ஐரோப்பிய மண் என்றால் என்னவள் பாடல் இருக்கும் அல்லவா? அது நெஞ்சம் ஒரு முறை வா என்றது என்ற பாடல்தான் வசீகரா திரைப்படத்திலிருந்து தந்திருக்கின்றார்.

இறுதியாக ஒரு பாடலை வளமை போல இன்று கனடாவிலிருந்து காவை சீன ஆசான் அவர்கள் தருகின்றார். அந்த பாடல் விஸ்வநாதன் அண்ட் சன்ஸ் என்ற திரைப்படத்திலிருந்து அமைதியான மனதினிலே என்று வரி எடுத்து பாட வைத்திருக்கின்றார். கேட்போம் அந்த பாடலையும்.

உறவுகளை நாங்கள் இதுவரை நேரமும் கேட்டு மகிழ்ந்தோம். மொன்றியால் தமிழ் வானொலியின் காற்றலையில் விடுமுறை விருப்ப கீதங்கள் விடுமுறை நாட்களில் எங்கள் எல்லோரையும் மகள வைக்க பதிவிட்ட பாடல்கள் அத்தனையும் ஒளிபரப்பாகி உங்கள் மனதிலே கலந்து கொண்டு செல்கின்றது. மீண்டும் ஒரு தடவை இந்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் என்று கூறி இப்பொழுது காற்றலையை நிறைவுக்கு கொண்டு வந்து விடைபெற்று செல்லும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வோம் வளமாக, அன்போடு தமிழுடன்.

0: பாட்டை போடுங்க ஜி.
1: பாட்டு மட்டும் இல்ல ஜி, நல்ல பல விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும்னா எம்டிஆர் எஃப்எம் கேளுங்க. கேளுங்க எம்டிஆர் எஃப்.

மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை, கனடா கலையகம். விடுமுறை விருப்பம். உறவுகளே, காற்றலையில் கலந்து வந்து விடுமுறை விருப்பத்துக்காக வணக்கம் கூறி இணையும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன்.

உறவுகள் நலம் தானா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலமென்று நல்ல செய்தி கொடுத்து இப்பொழுது முதல் காற்றலையில் இணைவோம். விடுமுறை விருப்பத்திற்காக

பாடலாக. நீண்ட கால உறவு நாகூர் ஜெகவர் சாதிக் அவர்கள் தமிழ்நாட்டிலிருந்து கேட்கின்றார். அவர் தன்னோடு வளமைப்போடு என்றும் முகமது யூசுப், முகமது இர்பான், முகமது சுபைத், முகமது அனஸ் மற்றும் கதீஜா ஷஹானா பர்வீன் நசீகா ரிபாக இம்ரான் ஷாகில் உலகத் தமிழர்களோடு கேட்கின்றோம் என்று கேட்கும் வேளையில் ஒலிக்கின்ற பாடல் ஒன்று எங்கள் ஜாதியே, ஒன்று எங்கள் நீதியே என்ற பாடல். இந்த பாடல் பணக்கார குடும்பம் திரைப்படத்திலிருந்து தெரிவு செய்து தந்திருக்கின்றார். ஒலிக்கின்றது பாடல்

அடுத்து வரும் பாடல் மறுமலர்ச்சி என்ற திரைப்படத்து பாடல். நன்றி சொல்ல உனக்கு என்ற முதல் வரியை கொண்டு பல்லவியோடு சரணத்தையும் தாருங்கள் என்று இன்றைய தின வாழ்த்துக்களை கூறி கேட்டிருக்கின்றார் தமிழ்நாடு மயிலாப்பூர் மயிலை பட்டாபி அவர்கள். வழமை போல இன்றும் கண்ணன் சங்கரி ரவி மாலதி உஷா சேகர் ரமேஷ் ரேவதி வெங்கடேஷ் சுதா குமார் அருணா இவர்களும் இணைந்து இணைகின்ற வேளையிலே ஆகாஷ் ஹரிகரன் ஸ்ரீராம் சிவா ஆத்மநாதன் பாலகுமார் ஜனனி ஆகியோரும் இணைகின்றார்கள். நாங்களும் இணைவோம். ஒலிக்கின்றது பாடல்.

உறவுகளோடு உறவுகளாக நாங்கள் எல்லோரும் இருக்கின்றோம் என்று ஒற்றுமையை காட்டி எங்கள் நீர் நீரத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கும் வேளையை இன்றைய விடுமுறை விருப்பத்திலே ஒலிக்க இருக்கும் இனிமையான அடுத்த பாடல் துளி துளியாய் என்ற வரியை கொண்ட பாடல், பார்வை ஒன்றே போதுமே என்ற திரைப்படுத்து பாடல். இந்த பாடலை இன்று அன்போடு தந்தவர் தஞ்சாவூர் மாவட்டம் நாச்சியார் கோவில் ஞானசேகரன். ஞானசேகரன் தான் மட்டும் அல்லாமல் தமிழ் செல்வி சித்தார்த்தன், பத்மினி, எடப்பாடி, வெள்ளாண்டி வலசு, துறை பாண்டியன், காந்திமதி இவர்களையும் அணைத்து கேட்கின்றார் ஒலிக்கின்றது பாடல்.

0: உறவுகள் கேட்டு மகளும் இந்த பாடல்களை நாங்கள் கேட்டு மகளும் வேளையிலே எங்கள் எல்லோருடனும் கேட்டு மகள வேண்டும் என்ற ஒரு பாடல் 1972 ஆண்டு வெள்ளித்திரைக்கு வந்த பட்டிக்காடா பட்டணமாய் என்ற திரைப்படத்திலிருந்து தெரிவு செய்து தந்திருக்கின்றார். தஞ்சாவூர் மாவட்டம் திருப்புவனம் கே அனுஷ்யா கிருஷ்ணன். அனுஷ்யா கிருஷ்ணன் அவர்களே, நீங்கள் உங்கள் பாடலை உங்கள் அம்மா விஜயம், அப்பா அனந்தராமன் நன்றி ஒரு உங்கள் நண்பர்களையும் இணைத்து கேட்கும்படி அந்த பாடல் அடி என்னடி ராக்கம்மா பல்லாக்கு நடிப்பு என் நெஞ்சு குலுங்குதடி என்ற பாடல். இந்த பாடலை இனிமையாக பாட வேண்டும் என்று இசை அரசர் டி எம் சவுந்தரராஜன் ஐயா அவர்களின் குரலில் கேட்க விரும்பும் வேளை அந்த பாடல் இப்பொழுது காற்றலையில் ஒலிக்கின்றது.
1: அடி ராக்கு என் மூக்கு என் கண்ணு என் பல்லு என் ரஜை.

முன்னிலை தமிழ் வானொலியில் விடுமுறை நாட்களில் கலந்து வரும் விடுமுறை விருப்பத்துக்கான பாடல்களுள் அடுத்து ஒலிக்க இருக்கும் பாடலும் 1972 ஆண்டு திரைக்கு வந்த பட்டிக்காடா பட்டணமா திரைப்படுத்து பாடல்தான். இப்பொழுது டி எம் சவுந்தரராஜன் அவர்கள் பாடிய அந்த பாடலை மீண்டும் சோகத்தில் எப்படி பாடுகின்றார் என்று கேட்போமா என்று கேட்டு அன்புடன் எழுதியிருக்கின்றார் அன்பு உறவு தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனம் கே எஸ் கிருஷ்ணன் அவர்களும் உலக தமிழர்களோடு கேட்க வேண்டும் என்று கேட்ட வேளையில் அடி என்னடி ராக்கம்மா என்னென்ன நினைப்பு என் நெஞ்சு குலுங்குதடி என்று பாடுகின்றது.

உறவுகள் கேட்கும் இனிமையான பாடல்கள். அடுத்து வரும் பாடல் தீர்க்க சுமங்கலி வாழ்கவே என்ற அற்புதமான ஒரு காவிய பாடல். தீர்க்க சுமங்கலி திரைப்படத்தில் தான் இந்த பாடல் அன்று ஒலித்தது. இன்று ஒலிக்க வைக்கின்றார் தமிழ்நாடு திருவாரூர் மாவட்டம் இஞ்சிக்குடி சியாமலா பிரபா. அவர் எப்பொழுதும் தன்னுடன் இணைத்து தன்னுடைய உறவுகளாக ஜெயவீர பாண்டியன், கௌதமன், லட்சசாரா, மதுசூரை, சிவசங்கரன், நற்பவி, நறுமுறையாள், தமிழினி ஆள் இவர்களோடு கேட்பார். இன்றும் ஒழிக்கின்றது அந்த பாடல்.

ஒலிக்கின்ற இந்த பாடல்களோடு இன்னமும் ஒரு பாடல் ஒலிக்க இருக்கின்ற அந்த பாடலை புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மேல ஓடுதுறை சேப்பு விஜயராகவனுக்காக லவ் டுடே என்ற திரைப்படத்திலிருந்து தெளிவெடுத்து ஒலிபரப்பாகின்றது. என்ன அழகு, எத்தனை அழகு என்று கேட்டு

இனிமை சேர்க்கும் இந்த பாடல்களோடு தான் தமிழ்நாடு சிதம்பரம் வண்டிகே சிலுவை சந்தனராஜ் அவர்கள் மினிர் என்ற திரைப்படத்திலிருந்து ஒரு பாடலை தந்திருக்கின்றார். அந்த பாடல் நெஞ்சில் மாமலை என்று வரி எடுத்து பாடுகின்றது.

உறவுகளை நாங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பதும் ஒன்றிய தமிழ் வானொலியின் காற்றலையில் நேயர் விருப்பம் போன்று என்று நேயர்களுக்கான விடுமுறை விருப்ப பாடல்கள். அடுத்து வரும் இனிமையான ஒரு பாடல் ஜனநாயகன் என்ற திரைப்படுத்து பாடல் பெண்ணை விரும்பும் பூமியிலே என்ற பாடலை தருகின்றது. அந்த பாடலை பாலக்காடு ரதீஷ் அவர்கள் கேரள மாநிலத்திலிருந்து தந்திருக்கின்றார்கள்.

உங்களோடு பாடல்களோடு எனது பாடலும் தாருங்கள், நிறைவுக்கு கொண்டு வருவோம் என்று பூரணப்படுத்தும் வகையிலே நீண்ட கால உறவு வளைகுடாமன் மொன்றியல் தமிழ் வானொலியை சுவாசித்துக் கொண்டிருக்கும் அன்பு உறவாக ஜோர்ஜ் அவர்கள் குவைத் நாட்டிலிருந்து அந்தோனி என்ற ஒரு திரைப்படுத்து பாடலை உன்னை எண்ணி எண்ணி எண்ணி என்று கேட்கும் வகையில் தந்திருக்கின்றார் அந்த பாடல்.

மீண்டும் விடுமுறை விருப்பத்தில் உங்களை சந்திக்கும் வரை காற்றலைந்து விட வெற்றி செல்லும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நன்றியும் வணக்கமும் என் நல் உறவுகளே.

0: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி MTR வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். MTR FM 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மகிழ்வதற்கு www.mtr.com.
1: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுபடாதவன், அன்புக்கு உயிரையே கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
0: MTR

பாட்டுக்கு பதில் பாட்டு நேயர் விருப்பம். மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி, கனடா கலையகம். NTRFM ரேடியோ கனடா.

கலியுகத்தில் இருந்து காற்றலையில் கலந்து காதோரத்தில் உங்களுக்கு வணக்கம் கோரி இணைகின்ற நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். உறவுகளே, நீங்கள் நலம் தானா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலம் என்று நல்ல செய்தியை தந்து கொண்டு வாரத்தில் ஒரு நாள் மலரும் மொன்றியல் தமிழ் வானொலியில் என்றும் பாட்டுக்கு பதில் பாட்டு வெற்றிகரமாக நிகழ்ந்தது. பாட்டுக்கு பதில் பாட்டு நிகழ்ச்சியை ஜனரஞ்சகமாகவும் வெற்றியாகவும் நிகழ்த்தி தந்த உறவுகள் இணைந்து கொண்டு பங்களிக்கையில் தங்களுக்கு விருப்பமான பாடல்களை கேட்க விரும்பிய வேளையிலே அந்த பாடல்கள் அவர்கள் விருப்பமாகவும் அவர்கள் தந்த பாடல்களுள் தெரிவாகிய பாடல்களாகவும் இப்பொழுது முதல் ஒளிபரப்பாக இருக்கின்றது. பாட்டுக்கு பதில் பாட்டு நேயர் விருப்பம்.

இன்றைய பாட்டுக்கு பதில் பாட்டு நிகழ்ச்சியை தன்னுடைய பங்கை தந்து அலங்கரித்து சென்ற உறவுகளுள் தேவா வருகின்றார். நாச்சியார் கோயில் ஆர் தேவா அவர்கள் தன்னுடைய பங்குக்கு வந்து இணைந்த வேளையில் அவர் தந்த பாடல்களுள் ஒரு பாடல் அவருக்கு விருப்ப பாடலாக இப்பொழுது பாட்டுக்கு பதில் பாட்டு நீயர் விருப்பமாக ஒலிக்க இருக்கின்றது. அந்த பாடல் சரஸ்வதி சபதம் திரைப்படத்திலிருந்து தெய்வம் இருப்பது எங்கே என்று கேட்டு பாடுகின்றது அந்த பாடல்.

அடுத்து ஒலிக்க இருக்கும் பாடல் உறவுகள் தொடர்கதை என்று ஆரம்பிக்கும் அவள் அப்படித்தான் என்ற திரைப்படத்து பாடலாக நீண்ட கால உறவு என்ற நிகழ்ச்சியை அலங்கரித்து சென்ற நாகப்பட்டினம் நாகூர் ஜெகபிரசாதிக் அவர்களே உங்கள் விருப்பமாக உங்களுக்காக இந்த பாடல் ஒலிக்கின்றது.

இவர்களோடு வந்து விறுவிறுப்பாக ஜனரஞ்சகமாக எல்லோரும் போற்றும் வண்ணம் துணிந்து சிறப்பித்தவர் அன்பு தஞ்சாவூர் மாவட்டம் நாச்சியார் கோயில் ஞானசேகரன். ஞானசேகரன், நீங்கள் தந்த பாடல்களுள் ஒரு பாடலை தெரிவு செய்து தருகின்றோம். காவல்காரன் திரைப்படத்தில் பாடிய நினைத்தேன் வந்தாய் 100 வயது என்ற பாடல் உங்களுக்காக.

நெய்வேலியில் இருந்து அறத்தடிக்குப்பம் சரவணன் அவர்கள், யாம் இருக்க பயமேன் என்று நாங்கள் எண்ணும் வகையில் அழகாக வந்து இணைந்து சிறப்பித்து நிகழ்ச்சியை அலங்கரித்து சென்ற வேளையிலே அவர் தந்த பல பாடல்கள் ஒரு பாடல் இப்பொழுது ஒலிக்க இருக்கின்றது. சரவணா, உங்களுக்காக புதிய பூமி திரைப்படத்திலிருந்து தெரிவு செய்து உங்கள் பாடலாக சின்னவளை முகம் சிவந்தவளை என்று வரியெடுத்து பாட வைக்கின்றது.

உங்கள் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பாடலை நீங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். பாட்டுக்கு பதில் பாட்டு, நேயர் விருப்பம்.

இன்னும் இனிமையான பாடலை கேட்டு மகிழ்வதற்கு பல பாடல்களை நகைச்சுவையோடும் நல்ல சுறுப்பாகவும் ஆண் சிங்கங்களோடு ஒரு பெண் சிங்கமாக வந்து மோதி பாடல்களை குவித்து சென்றவர்களுள் இஞ்சிக்குடி சியாமலா பிரபா திருவாரூர் மாவட்டத்திலிருந்து வந்து இணைந்த வேளை உங்களுக்கான பாடலும் காத்துக் கொண்டிருக்கின்றது. உங்களுக்காக நீங்கள் விரும்பி கேட்டிருந்தீர்கள் ஒரு பாடலை. அந்த பாடல் வாழ்க்கை வாழ்வதற்கே திரைப்படுத்து பாடலாக அறிந்தோம். அந்த பாடல் ஆத்தோரம் மணல் எடுத்து என்ற வரிகளை அற்புதமாக பாடுகின்றது. இதோ உங்கள் பாடல்.

அன்பே அமுதி என்று ஆரம்பிக்கும் வரிகொண்ட உத்தம புத்திரன் பாடல் எனக்கு விருப்பம் என்று பல பாடல்களை குவித்து சென்ற எங்கள் கே எஸ் கிருஷ்ணன் அவர்கள் தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனத்திலிருந்து வந்த வேளையிலே காற்றலையையும் அலங்கரித்து நிகழ்ச்சியை சிறப்பிக்க வைத்து நல்ல இடத்தையும் பெற்று அவர் இந்த பாடலை கேட்ட வேளை கே எஸ் கிருஷ்ணன் அவர்களே அன்பே அமுதே என்று இனிமையாக பாடு.

இன்றைய பாட்டுக்கு பதில் பாட்டு மிகவும் சிறப்பாக சென்ற வேளையிலே காற்றலைக்கு வந்துவிட்டால் சிறப்பாக இருக்கும் உறவுகளாக, வராமல் இருந்துவிட்டு வந்தாலும் வந்தாலும் மிகவும் விமரிசையாக எல்லோரும் இயங்கி நிகழ்ச்சியை 200 பாடல்களை குவித்திருந்தார்கள். மொத்தம் 8 உறவினர்கள். அதில் வெறும் அடுத்த உறவாக வண்டிக்கை சிலுவை சரணராஜ் அவர்கள் தமிழ்நாட்டிலிருந்து வருகின்றார். அவர் தந்த பாடல்களுள் ஒரு பாடல் நம்ம ஊரு நாயகன் திரைப்படத்திலிருந்து திரிவாயி ஒளிபரப்பாகின்றது. ஜன்னலுக்கு பக்கத்திலே என்ற ஒரு சின்ன ரோஜா என்ற பாடல், எங்கே அந்த பாடலை கேட்போமா?

ஆரம்பித்து பல பாடல்கள் சென்ற பின்பு வந்தாலும் வந்து இணைந்து கொண்டவர் அன்புடன் மாநகரம் ஏ ஆர் நாகப்பன் அவர்கள். மிகவும் விறுவிறுப்பாகவும் தெளிவாகவும் வந்து இணைந்து சிறப்பித்து பல பாடல்களை குவித்துவிட்டு அவர் தனக்கு விருப்பமானோர் பாடல் கேட்டிருந்தார். அந்த பாடல் இரண்டு திரைப்படத்தில் வந்த பாடல்கள் ஒரு பாடலாக இவருக்கு மலைக்கோட்டை என்ற திரைப்படத்தின் ஒலிக்க இருக்கின்றது. அந்த பாடல் ஆத்தா ஆத்தோரம். அவர் எங்கள் அன்பு ஐயார் நாகப்பன் அவர்கள் நிகழ்ச்சிகள் முடியும் வரை இருந்து இறுதியிலே அந்த பாடலை தனக்கு விருப்பமான பாடலை தர வேண்டும் என்று கேட்டவர்களை இந்த பாடல் அவருக்காக ஒலிக்கின்றது. ஆத்தோரம் பாரியா என்ற பாடல்.

அன்பு உறவுகளில் இன்றைய ரஞ்சகமான நிகழ்வுகள் மிகவும் இறுக்கமான நெருக்கமான ஒரு நிகழ்வு. ஒரு சோர்வு இல்லாமல் எடுத்துச் செல்லக்கூடிய கேட்பவர்களுக்கும் பார்ப்பவர்களுக்கும் அதை அறிந்து கொண்டவர்களுக்கு நன்றாக தெரியும். அனைவரும் சுறுசுறுப்பாக இயங்கும் ஒரு நிகழ்ச்சி. பாட்டுக்கு பதில் பாட்டு, குறிப்பாக ஒரு 1.5 மணி நேரத்துக்குள்ளே 200 பாடல்களை கொண்டு வந்து குவித்தார்கள் இந்த 8 உறவினர்களும். இவர்களுக்கு என் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு, அதிலே அதிகமான பாடலை தந்தவர் குறைந்த பாடல்களை தந்தாலும் எல்லோரும் பங்களித்திருக்கின்றார்கள், அதை நாங்கள் மெச்சிக்கொண்டு உறவுகளாக இருந்து எங்களுக்கு ஆறுதலும் ஆதரவும் தந்து உற்சாகமும் தந்த உறவினர்களுக்கும் நன்றி கூறிக்கொண்டு இப்பொழுது இவர்களுக்காக இந்த பாடல்களும் பாட்டு சவாரி நேயர் விருப்பமாக ஒலித்து நிறைவுக்கு வந்துவிட்டது. மீண்டும் நாங்கள் சந்திக்கும் வரை காற்றலையிலே உங்களை நான் அன்பு கூறி விடைபெற்றுச் செல்ல வேண்டுகின்றேன். என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வோம் வளமாக, அன்புடன் தமிழோடு.

கேட்கும் உள்ளங்களில் பரவசம். டிஜிட்டல் ஒளித்தரம். மோன்ட்ரியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது MTR FM. உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி.

வணக்கம். மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகம். கலையகத்தில் இருந்து காற்றலையில் கலந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று கூறுகின்ற நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். உறவுகளே, நீங்கள் நலம்தானா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலம் என்ற நல்ல செய்தியை தந்து நீங்களும் நாங்களும் நலமாக இருக்கும் இங்கிதமான இந்த வேளையிலே மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் பலமை போல் இன்றும் மலர இருக்கின்றது சர்வதேச நேயர்விருப்பம்.

முதலில் ஒலிக்க இருக்கும் பாடல் ஆங்கிலேய நாடான இங்கிலாந்திலிருந்து அருள் மோகன் தந்த பாடல். சீதாராம் என்ற ஒரு திரைப்படம் அண்மையில் வந்த திரைப்படத்தில் ஒலித்த ஒரு பாடல். குறுமுகில்கள் என்று முதல் பதத்தை கொண்டு ஆரம்பித்து பாடுகின்றது முழுவதையும்.

0: அர்த்த ராத்திரியில பையனும் பொண்ணும் கலிகாலம்.
1: என்னன்னு நல்ல வேலை ரெண்டு பேரும் கைய பிடிச்சு நடக்கல. அப்படி நடந்தா
0: பிரபஞ்சம் நின்னு போயிராது.
2: ஹலோ, நில்லுங்க, கைய பிடிச்சிட்டேன். உங்க பிரபஞ்சம் நின்னு போயிடுச்சா?
1: அங்க கேளுங்க.
2: ராம் சொல்லுங்க. ராம், உங்க பிரபஞ்சம் அசைய மாட்டீங்களா? நிக்கலையா? போங்க, நிக்காதீங்க.
0: நின்னு போகலையா? போலாம் வா.
2: போலாம் வாங்க ராம்.

அவரை தொடர்ந்து வரும் பாடலை கேட்க விரும்புகிறார் ஈழமணி திருநாட்டின் மத்திய மாகாணம் ஹட்டனில் இருந்து டிராஞ்சி. டிராஞ்சி, நீங்கள் தந்த பாடல் இனிமையான ஒரு பாடல். அந்த பாடல் தென்றலோ தீயோ என்று கூறி ராகங்கள் மாறுவதில்லை திரைப்படத்திலிருந்து ஒலிக்கின்றது.

இவரை தொடர்ந்து மீண்டும் ஒரு பாடல் ஈழமணி திருநாடு மத்திய மாகாணம் கண்டியிலிருந்து ஒலிக்க இருக்கின்றது. வெள்ளை புறா ஒன்று என்ற வரிகொண்ட பல்லவியோடு சரணங்களும் புதுக்கவிதை என்ற திரைப்படத்திலிருந்து விஜயராணி நீங்கள் தந்த பாடல்.

ஜில்லாம் சுரக்கியே என்ற ஒரு பாடல் கர என்ற திரைப்படத்தில் ஒலித்ததல்லவா? அந்த பாடல்கள் புதிய திரைப்படத்து பாடலாக இருந்தாலும் இன்று மொன்றியல் மாநகரம் கண்டாவிலிருந்து தனுஷன் தந்திருக்கின்றார்.

அந்த வேளையிலேதான் அடுத்து வரும் பாடலை தருகின்றார். கனடா ஆல்பர்டா மாநிலத்திலிருந்து சாந்தினி. சாந்தினி, நீங்கள் தந்த பாடல் தாகம் எடுக்கிற நேரம் என்று கூறும் எனக்காக காத்திரு திரைப்படத்து பாடல்.

இந்த வேளையிலே இன்னும் பார்த்து கொண்டிருந்தால் என்னாவது என்ற வரி கொண்ட பல்லவியோடு சரணங்களையும் வல்லவன் ஒருவன் திரைப்படத்திலிருந்து கேட்க இருக்கின்றோம். சிங்கார பூமியம் சிங்கப்பூரிலிருந்து மகாலிங்கம் நீங்கள் தந்த பாடல்.

நாங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறது மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில். தினமும் மலரும் தித்திக்கும் தேனான பாடல்களை திசையெங்கும் இசை பரப்பி வரும் சர்வதேச நேயர் விருப்பத்திற்கான பாடல்கள்.

காவிக்கினிய கீதங்களை காற்றலையில் கேட்டு மகிழும் இந்த வேளையில் அடுத்து வரும் பாடல்கள் ஆஸ்திரேலியா கண்டத்து உறவினர்களின் பாடல்கள். முதலில் தருகின்றார்கள் அக்கினி குஞ்சு பத்திரிகை நிறுவனத்தினர் பாஸ்கரன் மாலா இவர்கள். வளமை போல மெல்போர்ன் நாம் மாநகரம் ஆஸ்திரேலியாவிலிருந்து ஜோடியாக வந்து ஜோடி குரலிலே பாடலை கேட்பார்கள். என்னை பிரியாதே என்ற திரைப்படத்து பாடலை இன்று கேட்கின்றார்கள். அந்த பாடல் தாவணி பூவே என்று வரி எடுத்து பாடுகின்றது.

அவர்களை தொடர்ந்து அடுத்து ஒரு பாடல், மயிலாப்பூர் ராணி என்ற பாடல். என் உயிரினும் மேலான என்ற திரைப்படத்து பாடல் தான் அந்த பாடல். சிட்னி மாநகரம் ஆஸ்திரேலியாவிலிருந்து ரமணி தந்த பாடலாக கேட்போம்.

நீண்ட கால உறவான கேதீஸ் அவர்களும் பாடலை தர மறுக்கவில்லை. மின்னல் ஒரு கோடி என்று ஆரம்பித்து பாடும் பிஐபி என்ற திரைப்படத்து பாடல்தான் இன்று அவருக்காக ஒலிக்கும் பாடல்.

உறவுகளோடு உறவுகளாக ஐரோப்பா கண்டம் சுவிட்சர்லாந்து நாட்டிலிருந்து ஒரு துளி மழை என்ற ஈட்டி திரைப்படுத்த பாடலை ஜெனீவா நகர் நிரோஷன் நீங்கள் தந்த வேளை நாங்களும் இணைகின்றோம். ஒலிக்கின்றது பாடல்.

கனடா வன்குவர் மாநிலத்து உறவுகள் நீண்டகால விடுமுறைக்கு சென்றிருக்கும் வேளையிலே அவர்களால் பாடல்களை தர முடியவில்லை. அதைத் தொடர்ந்து வரும் அடுத்த பாடல் ஐரோப்பிய கண்டத்திலிருந்து ஈழமணி திருநாட்டில் விடுமுறைக்காக சென்றிருப்பவர். காலங்கள் மழை காலங்கள் என்று இதயத்தில் ஒரு இடம் என்ற திரைப்படுத்து பாடலை என்னவள் தந்திருக்கின்றார்.

0: இறுதியாக ஒரு பாடல், மணியே மணிக்குயிலே என்று ஒரு நல்ல இனிமையான பாடல் நாடோடி தென்றல் திரைப்படத்திலிருந்து தந்து நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றார் அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய கனடா காவை சீனா ஆசான் அவர்கள்.
1: மணியே மணிக்குயிலே மாலை இளங்கதிரழகே, கொடியே கொடிமலரே

சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள். இனிமையான அந்த பாடல்களை தேனாக தந்துவிட்டு மீண்டும் ஒரு நிகழ்விலே தருகின்றேன் மேலும் பாடல்களை என்று கூறி செல்லும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். மீண்டும் சந்திக்கும் வரை அன்புடன் விடைபெற்று செல்லும் இந்த வேளையிலே வாழ்வோம் வளமாக என்று கூறி அன்புடன் தமிழுடன் என்றும் கூறி செல்கின்றேன்.

வெடியலில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

மதுரை தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையகம். வணக்கம் உறவுகளே, இது சிந்தனை.

0: இன உண்டு தனியே அவர் பொரு குணம் உண்டு தனியே அவர் பொரு குணம் உண்டு அமிழ்தம் அவனது மொழியாகும் அன்பே அவனது வழியாகும் அன்பே அவனது வழியாகும்.
1: இப்பொழுது முதல் காற்றலையில் வலம் வருகின்றது நேயர் நேரம்.

இன்றைய நீர் நிறத்தின் முதல் பாடல் ஹலோ மிஸ்டர் ஜமீன்தார் திரைப்படத்திலிருந்து காதல் நிலவி கண்மணி ராதா நிம்மதியாக தூங்கு என்ற பல்லவியோடு ஆரம்பிக்கின்றது. இந்த பாடலை கேட்டிருப்பவர் நீண்ட கால உறவு நாகப்பட்டினம் நாகூர் ஜெகபர் ஷாதிக் அவர்கள் தமிழ்நாட்டில் இருந்து. எப்பொழுதும் அவர் கேட்கும் பாடலை அவரது உறவுகளாக முகமது யூசுப் முகமது இர்பான் முகமது சுபாயித் மற்றும் முகமது அனஸ் அவர்களோடு கதீஜா ஷஹானா பர்வீன் நசீகா ரிஃபாகா இம்ரான் ஷாஹில் இவர்களும் கேட்பார்கள் தமிழர்கள் உலகத் தமிழர்களோடு.

வளமை போல இன்றைய தின வாழ்த்துக்களை தந்து திருவருட்செல்வர் என்ற திரைப்படத்திலிருந்து பக்தியோடு கேட்கின்றார் ஒரு பாடலை. நாதர் முடி மேலிருக்கும் நலபாம்பே என்று பாடுகின்றது அந்த பாடலை. வளமை போல இன்றும் தமிழ்நாடு மயிலாப்பூரிலிருந்து மயிலை பட்டாபி அவர்கள் வளமை போன்ற தன்னுடைய உறவுகளாக கண்ணன் சங்கரி, ரவி, மாலதி, உஷா, சேகர், ரமேஷ், ரேவதி, வெங்கடேஷ், சுதா அவர்களோடு குமார், அருணா, ஆகாஷ், ஹரிஹரன், ஸ்ரீராம், சிவா மற்றும் ஆத்மநாபன், பாலகுமார், ஜனனி ஆகியோருடன் கேட்கின்றார்.

ஊர் கொடுத்த பால் குடித்து உயிர் வளர்த்தாய், பால் உண்ட சுவை மாறு முன்னே நன்றி மறந்தாய். ஊர் கொடுத்த பால் குடித்து

ஒலிக்கின்ற பாடலை தொடர்ந்து வரும் ஒரு பாடல். 1961 திரைக்கு வந்த புனர் ஜென்மம் என்ற திரைப்படத்து பாடல். இசை அரசர் டி எம் சவுந்தரராஜன் ஐயா அவர்களின் குரலே என்றும் துன்பம் இல்லை இனி சோகம் இல்லை என்ற வரியோடு முழுவதையும் பாட வைக்கின்றார் தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனத்திலிருந்து திருமதி அனுஷியா கிருஷ்ணன். அவர் கேட்கும் அந்த பாடலை அவருடைய அப்பா அனந்தராமன், அம்மா விஜயம் மற்றும் அவருடைய உறவுகளும் கேட்கின்றார்கள்.

உறவுகளை நாங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஒன்றியல் தமிழ் வானொலியின் நேயர் நேரத்துக்கான பாடல்கள். தங்கள் தங்கள் விருப்ப பாடல்களை தந்த வேளையிலே மீண்டும் ஒரு பாடலை தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனத்திலிருந்து கே எஸ் கிருஷ்ணன் அவர்கள் வளமை போல தந்திருக்கின்றார். புனர் ஜென்மம் என்ற திரைப்படத்தில் தான் இந்த பாடலை பாடுகின்றார் பி பி ஸ்ரீனிவாச ஐயா அவர்கள். எங்கும் சொந்தம் இல்லை, எந்த ஊரும் இல்லை என்ற வரி தாங்கிய பாடலை கே எஸ் கிருஷ்ணன் அவர்கள் தான் மட்டுமல்லாமல் உலகத் தமிழரோடு கேட்க விரும்புகிறேன் என்ற வகையிலே ஒலிக்கின்றது பாடல்.

அடுத்து வரும் பாடல் மல்லிகை என் மன்னன் மயங்கும் என்ற இனிமையான ஒரு அழியாத காவிய பாடல். தீர்க்க சுமங்கலி என்ற திரைப்படத்தில் ஒலித்த பாடல். இன்று அதை ஒலிக்க வைக்கின்றார் தமிழ்நாடு திருவாரூர் மாவட்டம் இஞ்சிக்குடியிலிருந்து மகள் ஷியாமலா பிரபா. நீங்கள் உங்களோடு இணைந்து ஜெயவீர பாண்டியன், கௌதமன், லட்சசாரா மற்றும் மதுஸ்ரீ, சிவசங்கரன், நிற்பவி, நறுமுகையாள், தமிழ் இனியாள் இவர்களும் கேட்கின்றார்கள்.

உறவுகளை நாங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஒன்றிய தமிழ் வானொலியின் காற்றலையில் கலந்து வரும் நேயர் நேரத்துக்கான இன்னிசை பாடல்கள்

தெற்றிக்கும் தேனான பாடல் என்று கூறிய வேளையிலே மீண்டும் ஒழிக்க இருக்கும் பாடல் தமிழ்நாடு தஞ்சாவூர் மாவட்டம் நாச்சியார் கோவிலிருந்து அன்புடன் ஞானசேகரன் ஒரு பாடலை தந்திருக்கின்றார். அந்த பாடலை அவரோடு இணைந்து தமிழ் செல்வி சித்தார்த்தன் பத்மினி எடப்படி எடப்பாடி வில்லாண்டி வல்சு துறை பாண்டியன் காந்திமதி இவர்களும் இணைந்து கேட்கும் வேளையிலே இன்று சொர்க்கத்தின் திறப்பு விழா என்று பல்லாண்டு வாழ்க திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது அந்த பாடல்.

இருக்கும் இனிமையான பாடல். செல்ல கண்ணு என்ற திரைப்படத்தில் ஒலித்த வண்டியில மாமன் பொண்ணு என்று ஆரம்பிக்கும் பல்லவி சரணங்களையும் தருகின்றது. தமிழ்நாடு சிதம்பரம் வண்டிகை சிலுவை சந்தன ராஜ் உங்களுக்காக.

அடுத்து வரும் பாடல் புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மேல ஓடுதுறையிலிருந்து எஸ் சேப்பு விஜயராகவன் அவர்கள் தந்த பாடல். எல்லாமே இன்பமயம் என்ற திரைப்படத்து பாடல் மாமா வீடு என்று வரி எடுத்து பாடுகின்றது.

0: மேளம். இங்க கல்யாணம் நடக்குதா, கரகம் ஆடுறாங்களா, பெரிய பெரிய ஆபீசர் எல்லாம் வராங்கடா. இங்க சங்கராபரண மியூசிக் மாதிரி ஆடிங்கடா.
1: தபர், நமக்கு அதெல்லாம் தெரியாது. உனக்கு என்ன கண்டிஷனா கேளு, கரெக்டா ஆடிக்கிறேன். என்னன்ற இந்த ஆடா கேட்டுக்கடா.
0: அடக்கி, இத யாருடா கேட்டது? உன்ன பாகவத சங்கீதத்துக்கு நான் ஆடுறதுக்கு வசதியா ஆடிங்கடா அண்ணா.
1: நடுவுல பூந்து பேஜார் பண்ணினி, நீ தானே என் சங்கீதமா அடிக்க சொன்ன, அதான் ஆட்ச.
0: அப்ப ஒரு வேலை பண்ற, நீ ஆட்டிக்கிற மோளம் ஆட்டி, நான் பாடுற சங்கீதம் நான் பாடுறேன். மோளம் வேணுன்றவன் அத்த எட்டுக்கிட்டான், சங்கீதம் வேணுன்றவன் இத்த எட்டுக்கிட்டான், அடிங்கடா.

பாடல் அடியே உன்னை பார்த்துடு என்ற வரி கொண்ட வெற்றிவேல் திரைப்படத்து பாடல். இந்த பாடலை கேரள மாநிலம் பாலக்காட்டிலிருந்து ரதீஷ் நீங்கள் தந்த வேளை ஒலிக்கின்றது பாடல்.

இறுதியாக ஒரு பாடல், இதயம் உனதல்லவா என்ற திரைப்படத்திலிருந்து நான் காற்றில் நீந்தும் போது என்ற பாடல், வளைகுடா மண், குவைத் நாடு, நீண்டகால உறவு முதலில் தமிழ் வானொலியை சுவாசித்துக் கொண்டிருக்கும் ஜோர்ஜ் உங்கள் காதலும் ஒலித்து நிறைவுக்கு வருகின்றது.

0: அன்பே அவனது வழியாகும், அன்பே அவனது வழியாகும்.
1: நேயர்கள் கேட்டு மகிழ்ந்தது மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையின் நேயர் நேரம்.
2: இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை, கனடா கலையகம்.

0: பாட்டை போடுங்க ஜி.
1: பாட்டு மட்டும் இல்ல ஜி, நல்ல பல விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும்னா எம்டிஆர் எஃப்எம் கேளுங்க. கேளுங்க எம்டிஆர் எஃப்எம்.

வணக்கம் உறவுகளே, மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகம், கலையகத்திலிருந்து காற்றலையில் கலந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று கூறுகின்ற நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன்.

நண்பர்களே, நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலம் என்று கூறிக்கொண்டு காற்றோடு காற்றாக கலந்து உங்கள் கலையகத்திலிருந்து எழுந்து கொள்ளுகின்றேன். சிந்தனை செல்வன் என்ற பாட்டும் பதமும் நிகழ்ச்சிக்காக. கடந்த காலங்களிலே 344 படைப்புகளை கேட்டு மகிழ்ந்த எங்களுக்கு இன்று மலர இருக்கின்றது பாட்டும் பதமும் 345. பல படைப்பாளிகளின் ஆக்கத்திலே மிளர்ந்து வரும் எங்கள் பாட்டும் பதமும் இன்றும் 345 பாட்டும் பதத்தை தாங்கி வரும் வேளையிலே தன்னுடைய 124 படைப்புகளை எங்களுக்கு அளித்து உவந்த சிந்தனை செல்வன் தன்னுடைய 125 படைப்பினை தருகின்றார்.

எண்ணற்ற நேயர்களினால் ஒரு ஜனரஞ்சகமான நிகழ்வாக இந்த நிகழ்வை மனதில் கொண்டு எங்களுக்கு அற்புதமான கருத்துக்களை ஊக்கத்துடன் தந்து எங்களை ஆக்க வைக்கின்றார்கள். அந்த வகையிலே மேலும் கலைஞர்கள் படைப்பாளிகளாக மாற வேண்டும், நேயர்கள் படைப்பாளிகளாக வர வேண்டும், தங்கள் தங்கள் எண்ணத்திலே மலரும் சீரான கருத்துக்களை சிறப்பாக அமைத்து எங்களுக்கு தர வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொள்கின்றோம்.

இன்றைய படைப்பிலே தன்னுடைய 125வது படைப்பை தந்து 345வது பாட்டும் பதத்தினை நிறைவேற்றும் சிந்தனை செல்வன் இன்று தரும் கருத்துக்கள் எல்லோரும் தந்து எங்கள் வாழ்வில் சிதறிக் கிடக்கும் சிந்தனைகளை அப்படியே ஊற வைக்கும் வகையிலும் சிந்திக்க வைக்கும் வகையிலும் விழிப்புணர்வு கொள்ளும் வகையிலும் கருத்துக்கள் ஆழ்ந்த பாட்டுங்களை பொருத்துவதோடு மட்டுமல்ல அதற்குரிய பதங்களை சரியாக தெரிவு செய்து தந்திருக்கின்றார்கள். தன்னுடைய சிந்தனையில் வந்த கருத்துக்களோடு சிறப்பான பதங்களையும் அதற்கு ஏற்ற பாடல்களையும் தெரிவு செய்து தரும் வேளையிலே கேட்டு மகிழ்வோம். அன்பு உறவுகளே,

இன்றைய பாட்டும் பதமும் 345. முதலாவது பதத்தை தருவதற்காக தை பிறந்தாச்சு என்று திரைப்படுத்த பாடல் ஒன்றை தருகின்றார். அந்த பாடல் எப்படி இருக்கும் என்பதை நாங்கள் கேட்டு மகிழ்வோமே.

காலங்களை தாங்கி வரும் பாட்டும் பதமும் 345 தன்னுடைய முதலாவது பதத்திற்காக தை பிறந்தாச்சு திரைப்படத்து பாடலை தந்தவர்களே, அந்த பாடலில் உலகில் என்ற பதம் முதலில் எங்களுக்கு கிடைத்திருக்கின்றது. முதல் பதமாக கொண்டு இரண்டாவது பதத்திற்காக கூட்டத்தில் ஒருவன் என்ற திரைப்படத்து பாடலை தந்திருக்கின்றார். எங்கே அந்த பாடல் எப்படி பாடுகின்றது, எந்த பதத்தை தரப்போகின்றது கேட்போமா?

இந்த வழியிலே நாங்கள் உலகில் மாற்றங்கள் என்பதை கண்டுகொண்ட வேளையிலே மூன்றாவதாக எந்த பதம் இருக்கும் என்று நாங்கள் எண்ணும் வேளையிலே அவர்கள் இதோ இந்த பாடலை கேளுங்கள் என்று தந்திருக்கின்றார்கள். கந்தன் கருணை என்ற ஒரு திரைப்படத்து பாடலை. அது எப்படி பாடுகின்றது? இப்படி பாடுகின்றது.

உலகில் மாற்றங்கள் என்றும் படித்து விட்டோம் அல்லவா? அப்படி என்ற நான்காவது பதம் மஞ்சள் மகிமை என்ற திரைப்படத்து பாடலை இப்பொழுது தருகின்றார். எங்கே அதை சிவமடுத்து கேட்போம்.

உரையுலகுக்கு வந்த பழைய பாடல்கள் ஆண்டுகள் கடந்தாலும் அந்த கருத்துக்கள் எங்களை ஈர்த்து கொண்டிருக்கும் வகையிலே அந்த கருத்துக்கள் தரக்கூடிய பாடல்களை தேடி எடுத்து தருவதில் முன்னியல் தமிழ் வானொலியின் பாட்டும் பதமும் முக்கிய இடம் வகிக்கின்றது. அந்த வகையில் இந்த மஞ்சள் மகிமை திரைப்படுத்து பாடல் மாறாத என்று ஆரம்பித்து பாடிய வேளையில் மாறாத என்ற பதத்தை நாங்கள் எடுத்துக்கொள்வோம். உலகில் மாற்றங்கள் என்றும் மாறாத என்று வந்துவிட்டபடியா பதம் எங்களுக்கு தேவைப்படுகின்றது. அந்த ஐந்தாவது பதத்துக்காக மக்களை பெற்ற மகராசி என்ற திரைப்படுத்து பாடலை தருகின்றார். எப்படி பாடுகின்றது என்று கேட்டு அந்த முதல் பதத்தை பெற்றுக் கொள்வோம்.

பொங்கு என்ற பதம்தான் அந்த பாடலில் நாங்கள் கண்ட பதம். உலகத்தில் எத்தனை உணர்வுகளோடு மக்கள் வாழுகின்றார்கள் என்பதிலே அற்புதமான ஒரு பாடல் ஒன்று என்று ஆரம்பித்து பாடியது. அதை கொண்டு சென்று நாங்கள் ஐந்தாவது பதமாக பொருத்துவோம், படிப்போம். உலகில் மாற்றங்கள் என்றும் மாறாத ஒன்று உண்மை தந்துவிட்டார் அதை. அப்படி என்றால் மீறியை எப்படி காலத்தை பற்றி தருவோம் என்று இப்படி வந்திருக்கிற பாப்பம் அப்பொழுதும். அடுத்த பாடல்கள் கேட்பதற்காக அதே நேரம் அதே இடம் என்ற ஒரு திரைப்படம் அல்லவா, அந்த திரைப்படத்தில் வந்த பாடலை தருகின்றார். அது என்ன பதத்தை தரப்போகின்றது கேட்போமே.

பாடிச்சென்று அந்த பாடல் அது என்ற பதத்தை ஆரம்பித்து பாடியது. அது என்ற பதத்தை நாங்களும் எடுத்துக்கொண்டு சென்று இதோடு பொருத்துவோம். உலகில் மாற்றங்கள் என்றும் மாறாத ஒன்று அது, அது என்று சுட்டி காட்டிவிட்டு அதற்காக ஒரு பாடலை ராஜா சின்ன ரோஜா என்ற திரைப்படுத்த பாடலாக தருகின்றார். அந்த பாடல் எப்படி பாடுகின்றது என்று கேட்டு பார்ப்போமே.

0: பண்பாடு இல்லாமல் என்று வந்துவிட்டது. பண்பாடு என்ற பதத்தை கொண்டு சென்று பாடிய அந்த பாடலே பண்பாடு என்ற பதத்தை நாங்கள் பெற்றுக் கொண்டு சென்று ஏழாவது பதமாக பொருத்துவோம், படித்து பார்ப்போம். உலகில் மாற்றங்கள் என்றும் மாறாத ஒன்று, அது பண்பாடு என்று வந்தபடியால் வேறு என்ன வரப்போகின்றது? திருமலை தென்குமரி என்ற திரைப்படத்திலிருந்து இந்த பாடலை தருகின்றாரே, அது என்ன வரியை தரப்போகின்றது? என்ன பதம் கேட்டுத்தான் பார்ப்போமே.
1: கலையாத கல்வியும் குறையாத

ஒரு பாகம் அகலாத சுகபாணி அருள்பாமி அபிராமியே அமுதீசர் ஒரு பாகம் அகலாத

கலையாக என்று ஆரம்பித்த பாடலே கலையா என்று எடுத்து விடுவோம் நாங்கள் தூவை விட்டுவிட்டு. உலகில் மாற்றங்கள் என்றும் மாறாத ஒன்று அது பண்பாடு கலையாமல் என்று வந்திருக்கின்றது. தூ எடுத்து விட்டு மல் சேர்த்து விட்டால் கலையாமல் என்று வருகின்றது, குலையாமல் என்று வருகின்றது. அதாவது பண்பாடுகள், எங்களுடைய பாரத பண்பாடு இருக்கின்றது மனித வளத்துக்கு மனித வாழ்க்கைக்கு தேவையான முக்கியமான அந்த பண்பாடுகள் குலையாமல் என்றுதான் சொல்லப்படுகிறது. உலகில் மாற்றங்கள் என்றும் மாறாத ஒன்று அது பண்பாடு கலையாமல். இப்பொழுது நாகரிகம் வளர்ந்து வருகிறது உண்மை, ஆனால் நாகரிக வளர்ச்சியோடு நாங்களும் பின்னிப்படையும் வேளையில் அது எங்கள் பண்பாட்டோடு கலந்து சென்றால் சிறப்பாக இருக்கும். அன்றைய திரைப்படங்களில் கூட நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது. திரைப்பட ஊடகம் ஒன்றுதான் மக்களின் வாழ்க்கையை முன்னேற செய்வதற்கு ஏற்றதாக இருந்தது. அந்த வகையிலே பண்பாடு குறையாமல் இருக்க வேண்டும். நடை உடை பாவனை அச்சம் மடம் நாணம் பயர்ப்பு என்பன அங்கே அடங்கி இருக்க வேண்டும். அதுதான் எங்களுடைய விழுமியங்கள். அதனால் தான் இன்று இவர் தன்னுடைய பாட்டம் பதத்திலே கூறுகின்றார், உலகில் மாற்றங்கள் என்றும் மாறாத ஒன்று அதை யாரும் மாற்ற முடியாது. மாற்றங்கள் மாறிக்கொண்டே இருக்கும், ஆனால் அது பண்பாடு கலையாமல் என்று கூறிவிட்டார். பண்பாடு கலையாமல் என்ன செய்ய வேண்டும்? உலகில் மாற்றங்கள் என்றும் மாறாத ஒன்று அது பண்பாடு கலையாமல். நான் என்ற திரைப்படுத்து பாடல் வந்து இப்படி பாடுகின்றது.

மாற்றங்கள் என்றும் மாறாத ஒன்று, அது பண்பாடு கலையாமல் என்ற நான் திரைப்படுத்த பாடலின் முதல் பதம் வந்தால் என்று வந்துவிட்டது. அதனால் உலகில் மாற்றங்கள் என்றும் மாறாத ஒன்று, அது பண்பாடு கலையாமல் வந்தால் எப்படி இருக்கும்? ராமன் தேடிய சீதை திரைப்படம் வந்து இறுதிப்பதத்தை தந்து இன்றைய பாட்டும் பதமும் 345 நிறைவேற்றும் வண்ணம் அனுப்பி இருக்கின்றார். இந்த பாடலை கேட்போம்.

இனிமையான அந்த பாடல் நல்லது கண்ணே என்று பாடி செல்கின்றது. நல்லது என்ற பதத்தை நாங்கள் பெற்றுக் கொள்வோம். உலகில் மாற்றங்கள் என்றும் மாறாத ஒன்று அது பண்பாடு கலையாமல் வந்தால் நல்லது என்று கூறப்படுகிறது. இன்றைய பாட்டும் பதம் 345 காதுக்கினிய கீதங்களான 10 பாடல்களை நாங்கள் ஒரே நேரத்தில் கேட்கும் பாக்கியம் இந்த பாட்டும் பதம் நிகழ்வில் கிடைத்திருக்கும். இந்த வேளையிலே வாழ்க்கைக்கு தேவையான அற்புதமான உண்மை கருத்தொன்றனை தந்து விழிப்புணர்வை தந்து எங்களையும் பின்பற்ற செய்கின்றதே. இந்த கால மாற்றத்தினால் எங்கள் பண்பாடுகள் கலையாமல் இருக்க வேண்டும் என்ற தீர்க்கமான உள்ள கருத்தை வெளிப்படுத்தி பாடல்களையும் அதற்கேற்ற பதங்களையும் தெரிவு செய்து தந்த சிந்தனை செல்வன் அவர்களுடைய 125 படைப்பு இன்று 345 பாட்டும் பதமாக அரங்கேறி எங்களை மகிழ வைத்திருக்கின்றது, சிந்திக்க வைத்திருக்கின்றது. அவருக்கு நன்றி கூறும் இந்த வேளையிலே மீண்டும் ஒரு தடவை படிப்போம். உலகில் மாற்றங்கள் என்றும் மாறாத ஒன்று அது பண்பாடு கலையாமல் வந்தால் நல்லது என்று ஆணித்தரமாக கூறியிருக்கின்றார். இன்றைய பாட்டும் பதமும் அதைத்தான் முன்னின்று கூறி இன்றைய நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வரும்படி செய்கின்றது. அன்பு உறவுகளே, இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. நாங்கள் கேட்டு மகிழ்ந்தது பாட்டும் பதமும் 345. 345 அலங்கரிக்க தன்னுடைய 125 படைப்பை தந்த சிந்தனை செல்வனையும் வாழ்த்தி இதுவரை நேரமும் நீங்கள் கேட்டு மகிழ்ந்த வேளை உங்கள் பொறுமைக்கும் சிந்தனையை தூண்டும் விதத்தில் வந்ததை கிரகிக்கும் வாய்க்கும் நன்றி கூறி மீண்டும் ஒரு தடவை படிக்கின்றேன். உலகில் மாற்றங்கள் என்றும் மாறாத ஒன்று அது பண்பாடு கலையாமல் வந்தால் நல்லது என்ற கருத்தை தந்த வேளையிலே நாங்களும் மாற்றங்களை ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். அது பண்பாடு கலையாமல் இருந்தால் சிறந்தது என்ற நல்ல கருத்தை பூதிக்கொண்டு இன்றைய பாட்டும் பதவி நிகழ்வை இனிது நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன்.

0: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி MTR வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். MTR FM 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மகிழ்வதற்கு www.mtr.com.
1: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுபடாதவன், அன்புக்கு உயிரைய கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
0: MTR FM

அன்னையும் தந்தையும் அறிவூட்டிய குருவும் அவற்றையெல்லாம் எனக்களித்த இறைவா, உங்கள் அனைவருக்கும் என் சிரம் தாழ்த்திய வணக்கம் கூறி என் தாய் தமிழே உனை வணங்கிய அன்பு உறவுகளை உங்களுக்கும் வணக்கம் கூறி காற்றலை இணைந்து கொள்ளும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். இது மனித தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையம். உறவுகளை நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா? நாங்கள் நலமாக இருக்கின்றோம் என்ற நல்ல செய்தியோடு

0: என்ன பதில்?
1: ஆம், இன்றைய பாட்டுக்கு பதில் பாட்டு ஆரம்பிக்க இருக்கின்றது. அந்த உறவுகளே, ஒருவர் வந்து கூறும் பாட்டுக்கு பதில் பாட்டு கூறி பாட்டுக்கு பதில் பாட்டு போட்டியிலே இணைந்திருக்கும் உங்கள் அன்பு உறவுகளே, உங்களுக்கு இப்பொழுது நேரம் சரியாக 9:30 இரவு வேளை. பிறந்த நாட்டிலும் ஈழத்திருநாட்டிலும் ஒரே நேரமாக காட்டும் வேளையில் இப்பொழுது 7 மாலை நேரம் என்று காட்டுகின்றது. வளைகுடா நாட்டின் சவுதி அரேபியா, குவைத் போன்ற நாடுகளிலே, மலேசியாவில் நள்ளிரவு 12 இருக்கும் வேளையில், கனடாவில் எங்களுக்கு கலக நேரம் 12 நண்பகலாகிவிட்டது. நல்ல சூரிய ஒளியோடு இருக்கின்றோம். காரிக்கிழமை 21st 3rd 20th பாட்டுக்கு பதில் பாட்டு நிகழ்வுகளை நாங்கள் சந்திக்கின்றோம். என்ப உறவுகளே, ஒவ்வொருவரும் வந்து பாட்டுக்கு பதில் பாட்டு தர வேண்டும். உங்களுக்கு தெரியும், பதில் பாட்டு தரும்போது முதல் வரியை சரியாக கவனித்து அதிலே ஒரு பதத்தை எடுத்து ஆரம்பிக்கும் பாடலைத்தான் தர வேண்டும். ஒரு பாட்டிலே 5 வருமாக இருந்தால் முதல்வர் அந்த பதங்கள் 5 ஏதாவது ஒரு பதத்தை நீங்கள் எடுத்து அந்த பதத்தில் ஆரம்பிக்கும் பாடலை கொண்டு வர வேண்டும், சம்பந்தப்பட்ட பாடல். அடுத்தது ஒருவர் தந்த பதில் பாட்டு இன்னொருவர் தருந்தால் அது செல்லுபடியாகாது. அடுத்து நீங்கள் அழைப்பு தந்து நான் சரி என்றவுடன் நல்ல பாடல் என்று கேட்ட சொன்னால் அது ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டது என்று நீங்கள் உடனே உங்கள் வானொலியினுடைய உங்களுடைய தொலைபேசியினுடைய அழைப்பை நிறுத்திவிட வேண்டும். தொடர்ந்து அதை வைத்துக் கொண்டிருந்தால் மற்றவர்கள் வருவது கடினமாக இருக்கு. இது ஒவ்வொரு வாரமும் நடக்கின்ற ஒரு சிறு குழப்பமாக இருக்கின்றதை கவனத்தில் எடுத்துக் கொள்ளுங்கள் அந்த உறவுகளை. அடுத்தது வந்து ஒருவர் நீங்கள் கூறும்போது திரு நாகப்பன் அவர்கள், சிறுவை சந்தன்ராஜ் போன்றோர் வந்து தருவார்கள் பாடல்கள் எப்படி என, மற்றவர்களும் தருகின்றார்கள், இன்னார் பாடிய இந்த பாடலுக்கு நான் பதில் பாட்டு தருகின்றேன் என்று கூறித்தான் தர வேண்டும். நீங்கள் நினைத்தவுடன் ஒரு பாடலை கொண்டு வரக்கூடாது. அன்பு உறவுகளை, ஒருவர் ஒரு பாடலை பதில் பாடலாக தந்தார், அந்த பதில் பாடல் ஒரு முதல் வரியைத்தானே தருவார், அந்த முதல் வரியிலே வரும் பதத்தை எடுத்து தர வேண்டும். யாருடைய பாடலுக்காகவும் நீங்கள் தரலாம், ஒருவருடைய பாடலை குறித்து தந்த, ஆனால் தரும்போது யார் பாடிய பாடல், இப்பொழுது யார் பதில் பாட்டு தந்தார்கள் அவர்களுடைய பாடலுக்கு பதில் பாட்டு தருகிறேன் என்று கூறலாம். எத்தனை பாடல்கள் வர இருக்கின்றன அத்தனை பாடல்களுக்கும் நீங்கள் பதில் பாடலாம். இப்போ ஒரு பாடலே ஒரு வரியிலே ஒரு 5 இருக்கின்றது, ஒரு பதத்தை தந்துவிட்டால் அடுத்த பதத்தை நீங்கள் அடுத்த முறை கொண்டு வரலாம். ஒரு பதத்திலே நீங்கள் ஒவ்வொரு பாடலையும் தரலாம், அந்த சுதந்திரங்கள் உங்களுக்கு இருக்கின்றது. அதனால் இப்பொழுது பாட்டுக்கு பதில் பாட்டு ஆரம்பிக்கும் பாடலை நான் ஒளிபரப்புகின்றேன். அந்த பாடலை கேட்டுவிட்டு அந்த பாடலோடு நீங்கள் ஆரம்பிக்க வேண்டும். விரைவாக ஆரம்பத்திலே நீங்கள் போட்டியில் ஆரம்பித்து விட்டால் உங்களுக்கு புள்ளிகள் அநேகமாக சேரலாம். காலந்தாமதித்து வந்தால் சற்று குறைவாகத்தானே நீங்கள் பெற முடியும். அதனால் இன்று பாட்டுக்கு பதில் பாட்டு தருவதற்கு அனைவரும் அவளோடு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றீர்கள் என்பது எனக்கு தெரியும். இது முன்னியல் தமிழ் வானொலி, பாட்டுக்கு பதில் பாட்டு ஆரம்பிக்க இருக்கின்றது. அதற்கான முதல் பாடலை ஒளிபரப்புகின்றேன். அவதானமாக கேளுங்கள் அந்த பாடலை. அந்த பாடல் வருகின்றது இப்பொழுது. என் கேள்விக்கு என்ன பதில் என்று ஓடி வருகின்றது அந்த பாடல். அந்த பாடலில் வரும் முதல் வரியை அவதானித்து அதில் உள்ள ஒரு பதத்தை எடுத்து பதில் பாட்டை காட்டலைக்கு கொண்டு வாருங்கள். வாழ்த்துக்கள் உங்கள் அனைவருக்கும், போட்டியிலே கலந்து கொள்பவர்களுக்கு. இறுதியிலே நீங்கள் கூடுதலான புள்ளிகளை தருவதை பொறுத்து முதல் 2-3 என்ற இடங்களை பிடித்தவர்களுடைய பாடல்கள் பெயர்களோடு காட்டலையில் வரும். ஆரம்பிப்போமா? ஆரம்பிக்கின்றது பாடல். இதுதான் இன்றைய பாட்டுக்கு பதில் பாட்டு தருவதற்காக காத்தலைக்கு வரும் பாடல்.

பெயர் சொல்ல ஆசைதான், உள்ளம் உருக ஆசைதான் என்ற வரியோடு ஆரம்பிக்கும் பாடல். அநேகமான பாடல்கள் இதிலே கொண்டு வர முடியும். இங்கே கொண்டு ஓடி வாருங்கள்.

0: வருகின்றார் ஃபாரூக் அவர்கள். ஃபாரூக் அவர்களே வணக்கம். வணக்கம் ஃபாரூக். வணக்கம் ஃபாரூக். அன்பு வணக்கம் ஃபாரூக். ஃபாரூக் உங்களுடைய ஒலி எங்களுக்கு சரியாக கிடைக்கவில்லை. என்ன நடந்தது? ஓ இருங்கள் இருங்கள் வார இருங்கள் ஒரு ஒரு ஒரு நிமிடம் தார் ஒரு ஒரு ஒரு நொடி தாருங்கள். எங்கே கூறுங்கள்.
1: ஆசைப்பட்ட எல்லாத்தையும்
0: காசு இருந்தால் வாங்கலாம் என்று நீங்கள் ஆசைப்பட்ட எல்லாத்துக்கும் என்ற பாடலை பதில் பாடலாக தருகின்றனர். இருங்கள் நீங்கள் ஃபாரூக். ஓகே ஃபாரூக் முதலாவது பாடலா முதலாவது பதில் பாடல் நீங்கள் தருகின்றீர்கள். ஆசைப்பட்ட எல்லாவற்றையும். சரி நாளைய தினம் உங்களுக்கு என்ன பாடல் வேண்டும் ஃபாரூக்? சொல்லுவிட்டார். சரி வேண்டும் அடுத்த உறவை பார்க்கணும். ஆசைப்பட்ட எல்லாத்தையும் என்ற பதில் பாடலை தந்திருக்கின்றார் ஃபாரூக் அவர்கள். ஃபாரூக் நீங்கள் இணைப்பில் இருக்கின்றீர்களா ஃபாரூக்? சரி அவர் சொல்லுவிட்டார். அடுத்தவர் கொண்டு வர வேண்டும் பாடலை என்று கேட்டுக்கொள்கின்றேன். இப்பொழுது ஒரு பதில் பாடல் வந்திருக்கின்றது. ஃபாரூக் அவர்கள் வந்திருக்கின்றார். ஃபாரூக் அவர்கள் கொண்டு வந்து கூறுகிறீர்கள். உன் பெயர் சொல்ல ஆசைதான் என்ற பாடலை ஆசைப்பட்ட எல்லாவற்றையும். இங்கே ஞானசேகரன் வருகின்றார். வணக்கம் ஞானசேகரன்.
2: வணக்கம் தங்களுக்கு நண்பர்கள் வணக்கம்.
0: நண்பர்கள் வணக்கத்தை தந்த உங்களுக்கு இரவு முன்னிரவு வணக்கத்தை தருகின்றேன். நலமாக இருக்கின்றீர்கள் என்று எண்ணுகின்றேன். நாங்களும் நலம். சரி என்ன பதில் பதிலாக என்ன பாடல் கொண்டு வந்தீர்கள்?
2: சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா அந்த பாட்டுப்பா.
0: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். சொல்ல சொல்ல இந்த பாடலாம் இனிக்குதடா இங்கே அடுத்த வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை யார் கொண்டு வரப்போகின்றீர்கள்? உன் பெயர் சொல்ல ஆசைதான் என்ற பாடலுக்கு இரண்டு பதில் பாடல்கள் வந்துவிட்டன. மற்றும் அன்பு உறவுகளை ஆயத்தமாக இருந்து பாடல்களை ஓடி வந்து தரங்கள். இணைப்புக்கு நீங்கள் கடினமான ஒரு நேரம் வர இருக்கின்றது. அதனால் முன்கூட்டியே உங்கள் புள்ளிகளை சேர்த்துக் கொள்ளுங்கள். உன் பெயர் சொல்ல ஆசைதான் உள்ளம் உருக ஆசைதான் என்ற வரியிலிருந்து ஏதாவது ஒரு பதம் எடுத்து அந்த பதத்தில் ஆரம்பிக்கும் பாடலை தாருங்கள். இங்கே ஆசை என்ற பதம் எடுத்து ஆசைப்பட்ட எல்லாத்தையும் என்ற ஒரு பாடலை ஃபாரூக் தந்தார். சொல்ல சொல்ல இனிக்குதடா என்ற பாடலை தந்து ஞானசேகரன் பதில் தந்தார். இங்கே அடுத்தவருடைய பதிலையும் எதிர்பார்க்கின்றேன். பாட்டுக்கு பதில் பாட்டு நிகழ்ச்சியிலே ஓடி வந்து சிறப்பித்துக் கொள்ளுங்கள் இந்த பாடலுக்கு.

0: ஜோர்ஜ் வந்திருக்கார். வணக்கம் ஜோர்ஜ். வணக்கம் ஜோர்ஜ்.
1: வணக்கம் ஐயா. உன்னோடு வாழ்வாது வாழ் என்ன வாழ்வு.
0: வாழ்த்துக்கள். உன்னோடு வாழா வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். உன்னோடு வாழாத வாழ்வு என்ன வாழ்வு. அடுத்த பதில் யார் கொண்டு வர போகின்றீர்கள்? கொண்டு வாருங்கள். வந்து விட்டார் சந்தனராஜ். வாழ்த்துக்கள் சந்தனராஜ். வணக்கம் சந்தனராஜ்.
2: வணக்கம் ஐயா.
0: வணக்கம். வணக்கம்.
2: உன் பெயரை சொன்னாலே திட்டிக்கிறையா?
0: வாழ்த்துக்கள். உன் பெயரை சொன்னாலே. நன்றி நன்றி நன்றி. உன் பெயரை சொன்னாலே என்ற பாடலை கொண்டு வந்திருக்கும் பொழுது அடுத்த உறவு ஜோர்ஜ் மீண்டும் வருகின்றார். கொண்டு பாருங்கள் ஜோர்ஜ்.
1: வணக்கம்.
0: அது நியாயம் இல்லைத்தான். நான் என்ன செய்வது, சொல்ல வேண்டிய பேரை சொல்லலாமா? வாழ்த்துக்கள் ஜோர்ஜ். அடுத்த பாடலை யார் கொண்டு வருங்க? ஞானசேகரன் கொண்டு வருங்க. பாருங்கள் ஞானா. ஞானசேகரன் கொண்டு வாருங்கள்.
3: பேரை சொல்லவா
0: ஜோர்ஜ் மீண்டும் வந்து விட்டார். வாருங்கள் ஜோர்ஜ்.
1: ஆசை ஆசையா இருக்கிறதே இது போய்வாண்டிடவே.
0: அப்பா ஆசை ஆசையா இருக்கிறதா உங்களுக்கு? சரி, ஆசை ஆசையா இருக்கிறது என்ற பாடலை தந்து செல்கின்றீர்கள். அடுத்தது ஞானசேகரன் கொண்டு வந்திருக்கார். வாருங்கள் ஞானசேகரன். ஞானசேகரன் கொண்டு வாருங்கள். ஞானசேகரன் கொண்டு வாருங்கள்.
3: அப்புறம் உண்மை ஒன்று சொல்லிட்டு உண்மை சொல்ல வேண்டும்.
0: நாங்கள் சொல்ல மாட்டோம் ஐயா, உண்மையும் சொல்ல மாட்டோம். நன்றி நன்றி நன்றி நன்றி. அடுத்து ஜோர்ஜ் வந்து விட்டார். வாருங்கள் ஜோர்ஜ். போட்டி
1: பெற
0: வருவோம். ஃபாரூக் வந்து விட்டார். கொண்டு வாருங்கள் ஃபாரூக். என்ன பாடல்? சொல்லாமலே யார் பார்த்தது என்ற பதில் பாடலை தருகின்ற வாழ்த்துக்கள் உங்களுக்கு. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். எங்கே அடுத்தவர் வர வேண்டும்? அடுத்த உறவு வர வேண்டும். என் கேள்விக்கு என்ன பதில்?

0: தாமதம் கூடாது, ஓடி வர வேண்டும், விரைவாக வந்து தர வேண்டும். வந்துவிட்ட சந்தன் ராஜ் வாருங்கள். சந்தன் ராஜ் வணக்கம்.
1: உள்ளம் என்பது ஆமை.
0: வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். உள்ளம் என்பது ஆமை என்ற பதில் பாடலை தந்து சேருகின்றார் சந்தனராஜ் அவர்கள். அடுத்தவர் யார் வரப்போகின்றார்? ராபிக் வருகின்றார். ராபிக் வாருங்கள், முகமது ராபிக் வாருங்கள். என்ன பாடல் கொண்டு வந்தீர்கள்?
1: ஆசையை காத்துல
0: தூதுவிட்டு. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள் ராபிக். சிறப்பு, சிறப்பு, சிறப்பு. எங்கே அடுத்த உறவு யார் வருகின்றார், யார் வரப்போகின்றார் என்று பார்ப்போம். வந்துவிட்டார் ஜோர்ஜ். மீண்டும் ஜோர்ஜ் கொண்டு வர பாடலை கொண்டு வர. வெற்றி அடிதான் என்ன சொல்லி அடிப்பேன். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். அடுத்த பாடல், அடுத்த பாடலை யார் கொண்டு பெற வேண்டும்? பெறவில்லை, யாரும் பெறவில்லை. இணைந்து சிறப்பியுங்கள். காலம்

0: வணக்கம் ஃபாரூக், என்ன பாடல்? வாழ்த்துக்கள். சொல்லி சொல்லி வந்ததில்லை இந்த பாடல். ஓகே, நல்லது நல்லது. வாழ்த்துக்கள் ஃபாரூக் உங்களுக்கு. எங்கே அடுத்த உறவு யார் வரை இருக்கின்றீர்கள்? ஓடி வர வேண்டும். இது தாமதிக்க நேரமில்லை, காதலிக்க நேரமில்லை, தாமதிக்க நேரமில்லை, போட்டியில் பங்கு பெற்ற நேரமில்லை. ஓடி வர வேண்டும், இடைவெளி விடாமல் வர வேண்டும். ஜோஜ் லீவ் எடுத்து
1: நிற்கின்றார்.
0: ஓகே, காத்திருந்து காத்திருக்குது. என்ன காத்திருக்குது? காத்திருக்குது ஐயா. நல்ல பாடலை கொண்டு வந்தார் ஜோஜ். எங்கே அடுத்த பாடலை கொண்டு வந்திருக்கார் ஜெகபர் சாதிக் அவர்கள். வணக்கம் சாதிக் ஐயா அவர்களே, கொண்டு வாருங்கள். என்ன பாடல் கொண்டு வந்தீர்கள்?
2: வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா, நான் ஒரு தேவசாய் பேசுறேன்.
0: வணக்கம் வணக்கம். என்ன பாடல்? தொழில் பாடல். ஆமா ஆமா ஆமா ஆமா.
2: அந்த பாட்டத்தில் பதில் பாட்டீங்க. உள்ளத்துக்குள்ளே ஒளிந்திருப்பது உங்கள கண்ணா அப்படிங்கிற பாட்டியா?
0: சிறப்பு சிறப்பு. உள்ளத்துக்குள்ளே ஒளிந்திருப்பது ஒன்றுள்ள கண்ணா. வாழ்த்துக்கள். உள்ளம் என்ற பதம் கொண்டு வந்திருக்கின்றார் முகமது ராபிக் வந்திருக்கிறார், அவரை இணைப்போம். வாருங்கள் ராபிக், நீங்கள் என்ன பாடுறதை கொண்டு?
3: ஆசையில பாத்து கட்டி நாட்டு ஒண்ணு விட்டு விட்டு நான் பாடையா.
0: ஆசையில பாத்து கட்டி. வாழ்த்துக்கள் முகமது ராபிக். அடுத்து சவுதியில் இருந்து வருகின்றார் எங்கள் ஃபாரூக் அவர்கள். கூறுங்கள் ஃபாரூக். அடிக்குது குளிரு. நல்ல பாடல். அடுத்த பாடலை யார் கொண்டு வர போகின்றார் என்று கேட்டுக் கொண்டிருக்கும் பொழுதே பாடல் திருப்பி மீண்டும் ஒலிக்கின்றது. எங்கே ஓடுவாங்க?

0: வந்துவிட்டார் சந்தனராஜ். வாருங்கள் சந்தனராஜ், கொண்டு வாருங்கள் என்ன பாடல். வாழ்த்துக்கள் சந்தன்ராஜ் உங்களுக்கு. எங்கே சந்தன்ராஜ்? மீண்டும் சந்தன்ராஜ் வருகின்றார், கொண்டு பாருங்கள் சந்தன்ராஜ்.
1: வணக்கம்யா. 100 வருஷம் இந்த மாப்பிள்ளையும் பொண்ணுதான்.
0: 100 வருஷம்.
1: நன்றி வணக்கம்.
0: 100 வருஷம்.
1: நன்றி வணக்கம்.
0: 100 வருஷம் என்ற பாடலை கொண்டு வந்திருக்கிறார் சந்தன்ராஜ். அடுத்த பாடலை ஜெகவர் சாதிக் அவர்கள் கொண்டு வந்திருக்காங்க, கொண்டு வாருங்கள் ஜெகவர் சாதிக் அவர்களே.
2: ஐயா, முகமது ரஃபீக் பாண்டாரு அந்த பாட்டுக்கு பதில் பாட்டு. ஆசையே அலை போலே நாமெல்லாம் அதன் மேலே.
0: வாழ்த்துக்கள். ஆசையே அலை போலே. மன்னிக்கப்படுங்க, நீங்கள் பாடல் கொண்டு வரலாம்.
2: எந்த
0: பதம் கொண்டு வரலாம், ஆருடைய பாடலும் கொண்டு வரலாம். வாழ்த்துக்கள் உங்களுக்கு கூறும் பொழுது அடுத்த உறவு யார் வந்து சென்றார், யாரோ ஒருவர் வந்து சென்றாரே, அவர் யாராக இருக்கலாம் வரவில்லை. ஓடி வாருங்கள், கொண்டு வாருங்கள், ஓடி வாருங்கள், அடுத்த பாடலை கொண்டு வாருங்கள். மனோரமாம் வந்து போடா போல இருக்கு இல்லையா இல்லைங்க. இது மனித தமிழ் வானது. நீங்கள் யார் தந்த பாடலுக்கும் பதில் பாட்டு கொடுக்கலாம். உங்களுக்கு அதிலே பெற பதத்திலேதான் பாடல் பெற வேண்டும். இப்பொழுது நீங்கள் கூறுவது சரியாக செய்து கொண்டு வருகின்றீர்கள். அதை தொடர்ந்து கொண்டு வாருங்கள். சந்தன்ராஜ் வந்து விட்டார், மீண்டும் கூறுங்கள் சந்தன்ராஜ். வணக்கம் வணக்கம் வணக்கம். அடுத்த பாடலை ஃபாரூக் கொண்டு வருகின்றார் சவுதியில் இருந்து. ஃபாரூக் கொண்டு வாருங்கள். இந்த மான் இந்த சொந்தமானா? வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். இந்த மான் இந்த பாடலை தரும்போது கூற வேண்டும் யாருடைய பாடலுக்கு என்று கொண்டு வருகின்றீர்கள். இந்த பாடலுக்கு பதில் பாடல் என்று கூறினால் நலமாக இருக்கும் அனைவரும். அடுத்து சந்தன்ராஜ் கொண்டு வருகின்றார், வாருங்கள் சந்தன்ராஜ். சந்தன்ராஜ், ஓ சந்தன்ராஜ், உங்களோட இணைப்பு சரியாக இல்லை போல் தெரிகின்றது. சந்தன்ராஜ் நன்றி சந்தன்ராஜ். அடுத்த பாடலை யார் கொண்டு வருகின்றார்? முகமது ராஜி, நீங்கள் கொண்டு வருங்க. என்ன பாடல் இந்த பாடலுக்கு கொண்டு வருகின்றீர்கள்?
3: சின்ன சின்ன ஆசை.
0: எந்த பாடலுக்கு இந்த பாடலை கொண்டு வருகிறீங்க? சின்ன சின்ன சின்ன கேம் வந்திருக்கா? பாடல் துவங்கி வந்திருக்கிறதா?
3: பாட்டு இருக்கு
0: எதுலயா?
3: எல்லா எல்லாருக்கும் சின்ன சின்ன பாட்டு இருக்கு. சின்ன சின்ன ஆசை. சரி,
0: அந்த பாடல்

0: பாடல்களுக்குள்ளே இருக்கிற பதத்தை நீங்கள் பாடல் கொண்டு வர வேணும். ஆசைன்றா தெரியும், ஆசையே கொண்டு போறது அல்ல, அதே போல இங்க பல பதங்கள் வந்தது. ஒவ்வொருவரும் கொண்டு வந்து தந்த பாடலில் வரும் வரியிலே வந்த பதத்துக்குத்தான் நீங்கள் பாடல் கொண்டு வர வேண்டும். சரிதானா? மீண்டும் கொண்டு வாங்க, மீண்டும் பாருங்கள், மீண்டும் பாருங்கள். வணக்கம் தேவர் சாதிக் ஐயா அவர்களே, வணக்கம் தேவர் சாதிக் அவர்களே. இணைப்பை துண்டித்துக் கொள்ள வேண்டும் அன்பு உறவுகளை, நீங்கள் வந்தால் உங்கள் இணைப்பை துண்டிக்க வேண்டும். இப்பொழுது வந்திருக்கின்ற எங்களுடைய சந்தன் ஜெகபர் சாதிக் ஐயா வந்திருக்க. வணக்கம் ஜெகபர் அவர்களே. வணக்கம், என்ன பாடல்? ஜெகவர் சாதிக் அவர்களே, இங்க பாடும் போது என்று ஆரம்பித்திருக்கிறதா? ஏதாவது சொல்லி வந்திருக்கின்றதா?
1: ஒண்ணுலயா?
0: அப்ப நீங்கள் அப்படி வந்து
1: பாட்டு பாடையா?
0: எங்க ஐயா பாட்டு வந்து
1: செங்கல்வால் பாட்டு பாடல காற்றுக்கு காற்றுக்கு வந்து
0: காற்றுக்கு என்று அவர் கொண்ட பாடலிலே அந்த அவர் வந்த பரிகளிலே பாட்டு இருக்கின்றதா?
1: இல்ல இல்ல இல்ல
0: இல்ல. அப்ப அப்படி பதத்திலேதான் அதுல இருந்தால்தான் அந்த பதத்து நீங்களாக காற்றுக்கு முதல் கொடுக்க கூடாது. அந்த பாட்டின் முதல் பதத்திலே ஏதாவது ஒரு பதத்துக்கு பாட்டு எடுத்து கொண்டு வரலாம்.
1: சரியா சரியா.
0: மீண்டும் பாருங்கள். நன்றி நன்றி. மீண்டும் பாருங்கள். வணக்கம் வணக்கம்
1: சந்தனா. இந்த மின்னிக்கு தண்ணி ஒரு மின்னல்
0: அந்த பாடல் இந்த கண்மணிக்கு
1: வாழ்த்துக்கள்.
0: எல்லோரும் அவசரமாக செல்ல விரும்பாதீர்கள், பாடலை சரியாக தந்து செல்ல வேண்டும் வரிகளை. எங்கே சவுதியில் இருந்து ஃபாரூக் அவர்கள், என்ன பாடல் கொண்டிருந்தீர்கள்?
2: இந்த
0: மான் என்பதிலே வந்து மான் என்பதை எடுத்து மான்குட்டியே புள்ளி மான்குட்டியே என்று தருகின்றீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. மான்குட்டியே குட்டியே வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை யார் கொண்டு வருவது? எங்கே அடுத்த பாடலுக்குரியவர் யாராக இருக்கலாம்? கொண்டு வருவர வேண்டும். பாருக்கு வந்து சென்று விட்ட போது அடுத்த பாடலை கொண்டு வர வேண்டும், அடுத்த பாடலில் வர வேண்டும். ஒருவர் பாடலை தரும் பொழுது ஒருவர் வந்து பாடிய பாடலில் உள்ள முதல் வரியிலே வருகிற ஒரு பதத்துக்குத்தான் பாடல் வேணும். பாடலின் கருத்துக்கு பதவி பாடல் தர வேண்டாம். அந்த பதத்திலே இருக்கின்ற நாலு வரியிலே ஒரு பாடலை முதல்ச்சுனா அந்த வரியிலே வர ஒரு பதத்தை எடுத்து அந்த பதத்தில் ஆரம்பிக்கும் பாடலை தாருங்கள். வணக்கம் சந்தனராஜ். வாழ்த்துக்கள். ஆசை என்ற பதம் எடுத்து கொண்டு
1: வருகிறேன்.
0: இப்ப இதுல கூட ஆசை நெஞ்சின் கனவுகள் என்று மூன்று பதம். ஆசை என்று எடுக்கலாம், நெஞ்சில் என்று எடுக்கலாம், கனவுகள் என்று எடுக்கலாம். அப்படித்தான் ஆரம்பிக்க வேணும் பதத்தில். கொண்டு ஓடிவாருங்கள். அடுத்த பாடலை யார் கொண்டு வருகின்றீர்கள்? இது முந்தைய தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவையில் நாங்கள் இணைந்து கொண்டிருக்கின்றோம். ஒரு மணி அரை மணி நேரத்தை எட்டி பிடிக்கப் போகின்றோம். பாடலை எங்களுடைய போட்டி ஆரம்பித்து அரை மணி நேரம் ஆகின்றது. எங்கே பாடலை காணவில்லை, பவுனம் மாலை காணவில்லை, போட்டியிலே பங்கு பெற்ற ரோஜா வந்து பங்கு பெற்றிருந்தார் காணவில்லை. எங்கே நீங்கள் எல்லாம் பெற வேண்டும். மகாலிங்கம் பெற வேண்டும், ரவி பெற வேண்டும், சின்னபாளையம் பி பி பிரகாஷ் நன்றாக பாடுவார், கண்ணன் நல்ல பாடல்களை தருவார், செல்வகுமார் தருவார். எங்கே நீங்கள் எல்லாம் எங்கே இருக்கின்றீர்கள்? இப்பொழுது 9:52 நிமிடங்கள் உங்களுக்கு 10 மணியை எட்டி பிடிக்கின்றது. சந்தன் ராஜ் வருகின்றார். மேலும் வந்தால்தான் போட்டி. வணக்கம், கொண்டு வாருங்கள், கொண்டு வாருங்கள்.
1: மான் கண்ட சொர்க்கங்கள்.
0: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். மான்
1: கண்ட
0: நன்றி நன்றி நன்றி. எங்கே பாருக்கு வந்து விட்டார். கொண்டு வாருங்கள் பாருக். பாருக்குண்டே போட்டு வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். கனவுகளே என்ற பாதத்துக்கு பாடல் எடுத்துவார்கள். கனவுகளே கனவு என்ற பாதத்திலிருந்து வருகின்றீர்கள். வாழ்த்துக்கள் பாருக், வாழ்த்துக்கள் பாருக். அடுத்த பாடலை யார் கொண்டு வருகின்றார்? ஓடி வர வேண்டும். அப்ப ஒருவர் வந்து ஒரு பாடலை தந்தால் அந்த பாடல் யார் தந்த பாடலாக இருந்தாலும் அந்த பாடலின் வரியிலே உள்ள ஒரு பதத்துக்கு நீங்கள் ஆரம்பிக்கும் பாடலை கொடுப்ப ஒரு பதம். இப்ப கனவுகளை என்று வந்த உடனே கனவுகளை கனவுகளை என்று வருகிறது. அது கனவாக இருக்க கனவை பற்றிய பாடல், கருத்துக்கு பாடல் அல்ல, பாட்டுக்கு பதில் பாட்டு. அந்த பாட்டிலே வருகிற பதத்தை எடுத்து அந்த பதத்தில் ஆரம்பிக்கும் பாடலை தொடுத்து விட வேண்டும் இவர்கள் கூறுவது போல. எங்கே ஓடிவாருங்கள். அது பழக பழக வந்துடும். மீண்டும் சந்தன் ராஜ் வந்து விட்டார். வாருங்கள் சந்தன் ராஜ். வணக்கம் சந்தன்.
1: வணக்கம்.

0: நன்றி.
1: வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம். அடுத்த பாடல் யார் கொண்டு வந்திருக்கின்றார்? ஜோஜ் வந்து விட்டார். ஜோஜ் ஓடி வாருங்கள்.
2: சொன்னால் புரியுமா? சன்னராஜாஜாவுக்கு
1: அவருக்கு அந்த பாடல் நெஞ்சுக்குள்ளே வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். பாத்தீங்களா பாடல் எப்படி எடுத்து வருகின்றார்? கொண்டு வர வேண்டும். அடுத்த பாடலை கொண்டு வருகின்ற நாகூர் ராவிக்கு வந்து விட்டார். ராவிக்கு என்ன பாடல் கொண்டு வந்தீர்கள்? ராவி ராஃபிக் என்ன பாடல் கொண்டு வந்தீர்கள் ஐயா?
3: சொர்க்கத்தில் ஆசைப்படி.
1: எந்த பாடல் எந்த பாடல் இருந்து எடுத்தீர்கள் சொர்க்கம் என்ற பதத்தை?
3: வாழ்த்துக்கள்.
1: அப்படித்தான் படிக்கணும் சொர்க்கத்தின். அப்படித்தான்
3: படிக்கணும்.
1: ஓடி கொண்டு ஓடி வாருங்கள். இனிமேல் கொண்டு ஓடி
3: வாருங்கள்.
1: வாழ்த்துக்கள். சந்தன் ராஜ் மீண்டும் வந்து விட்டார். கொண்டு வாருங்கள் சந்தன் ராஜ்.
4: கனவு கண்டேன் கனவு கண்டேன்
1: கனவு கண்டேன் நான் கனவு கண்டேன். அற்புதம் அற்புதம். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் தேவா வருகின்ற. தேவா கொண்டு வாருங்கள். என்ன பாடலை கொண்டு வந்தீர்கள்
5: தேவா? கண்ணானியும் நானுமா.
1: வாழ்த்துக்கள் தேவா வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.
5: நன்றியா நன்றி
1: பாருங்கள். கண்ணா கையெழுந்து போட்டுட்டார் வந்து. கண்ணா நீயும் நானுமா நல்ல பாடல் கொண்டு வந்து விட்டார் எங்கள் தேவா. எங்கே அடுத்த பாடலை யார் கொண்டு வரப்போகின்றார்கள்? எங்கே கொண்டு வந்திருக்கின்றார் சந்தனராஜ். மீண்டும் பாருங்கள் சந்தன்ராஜ். வாழ்த்துக்கள். கனவு காணும் வாழ்த்துக்கள். நன்றி நன்றி நன்றி நன்றி சந்தனராஜ். வந்து விட்டார். அடுத்த உறவு யாராக இருக்கும்? ஃபாரூக் வந்து விட்டார். கொண்டு வாருங்கள் ஃபாரூக்.
6: நான் பாடிய முதல் பாட்டு.
1: நான் பாடிய முதல் பாட்டு. நல்லது நல்லது நல்லது நல்லது. ஓடி வாருங்கள் ஃபாரூக் அவர்களே. ஓடி வாருங்கள். விரைந்து வாருங்கள் விரைந்து வாருங்கள். ஜோஜ் வந்து விட்டார். வணக்கம் ஜோஜ்.
2: வணக்கம் ஐயா.
1: வச்சுட்டாவா வாசல்ல பூசணிப்பு? பூசணிப்பு. வாழ்த்துக்கள் உங்களுக்கு வாழ்த்துக்கள் உங்களுக்கு. மீண்டும் பாருங்கள். மீண்டும் வர வேண்டும். ஜோஜ் மீண்டும் வந்து வந்து செல்கின்றார். எங்கே அடுத்து சந்தன் ராஜ் வந்து அவர் கிடைக்கவில்லை. ஓடி வர வேண்டும். ஜோஜ் மீண்டும் வந்து விட்டார். கொண்டு வாருங்கள்
2: கனவு காணும் வாழ்க்கையாவும் சந்தனராஜ் ஐயாவுக்கு.
1: அந்த பாட்டுக்கு அவர் நீங்க கொண்டு வாருங்கள். கனவு காணும் வாழ்க்கையாவும். நல்லது நல்லது நல்லது. கனவு காணும் வாழ்க்கையாவும் நல்லது நல்லது. ஜோஜ் அடுத்தது யார் கொண்டு வந்திருக்கின்றார்? காணவில்லை. சந்தன்ராஜ் உங்களுடைய அழைப்பு தண்டிக்கப்பட்டு விட்டது போல் தெரிகின்றது. ஓடி வாருங்கள் ஓடி வாருங்கள். ஓடி வர வேண்டும். ஒருவர் பாடிய பாடலில் வருகின்ற முதல் பதம் எதுவாக இருக்கலாம், அது முதலாவது பதமோ இரண்டாவது பதமோ மூன்றாவது பதமோ, அந்த பதத்தை எடுத்து அதிலிருந்து பாடலை கொண்டு வாருங்கள். அப்படி பதத்தில் ஆரம்பிக்கும் பாடலை கொண்டு வரணும். பாடும் பாடலின் கருத்துக்கு பாடல் அல்ல, பாடுகிற பாடல் ஒருவர் கொண்டு தந்தால் அந்த முதல் பாடலின் முதல் வரியிலே எத்தனை பதம் இருக்கும் அதிலே ஒரு பதத்தை எடுத்து அதில் ஆரம்பிக்கும் பாடலை கொண்டு வந்தால் சிறப்பாக இருக்கும் போட்டு எங்கே தொடர்ந்து இணைய வேண்டும். வந்து விட்டார் ராபிக்கு. மீண்டும் வந்து விட்டார். ஓடி வாருங்கள். என்ன
3: பாடல்? பாடட்டுமா பாடலை தான்.
1: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். பாட்டு ஒண்ணு நான் பாடட்டுமா பாட்டு. அடுத்து ஜோஜ் வந்து விட்டார். வாருங்கள் ஜோஜ். நல்லது நல்லது. நான் ஆணையிட்டால் அந்த பாடலை கொண்டு வந்திருக்கின்றீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு ஜோஜ். வாழ்த்துக்கள் ஜோஜ். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் கூறுகிறேன். எங்கே அடுத்த பாடலை யார் கொண்டு வந்து காவல் நிற்பது? சந்தன் ராஜ் காத்துக் கொண்டிருக்கிறார். வாருங்கள் சந்தன் ராஜ்.
3: வணக்கம்.
1: அருமை கலையாது. அருமை அருமை அருமை அருமை அருமை. அடுத்தது யார்? ஞானசேகரன் வந்து விட்டார். கொண்டு வரணும் ஞானசேகரன்.
3: பாட்டுக்குப்பா வாழ்க்கை என்னும்.
1: வாழ்க்கை என்னும் வாழ்க்கை என்னும்
3: ஓடம்.
1: ஓ வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். வாழ்க்கை என்னும் ஓடம்.
3: நன்றி நன்றி
1: நன்றி நன்றி. வாழ்க்கை என்னும் ஓடம். வாழ்க்கை என்னும் ஊடம். அடுத்த பாடலை யார் கொண்டு வந்திருக்கிறது? சந்தன ராஜ் கொண்டு வந்திருக்கார். வாருங்கள் சந்தன் ராஜ், கொண்டு வாருங்கள். நன்றி நன்றி நன்றி இணைந்தமைக்கு. அடுத்த பாடலை கொண்டு வந்திருக்க வணக்கம் பவுனம்மாள், வணக்கம் வணக்கம், வாருங்கள்.
0: வணக்கம் வணக்கம் ஐயா.
1: வணக்கம் வணக்கம், நலமா இருப்பீர்கள். என்ன பாடலோடு வந்தீர்கள்
0: ஐயா? கனவு காணும் வாழ்க்கையாகும் அப்படின்ற பாட்டுக்கு பதில் பாட்டு.
1: எங்கே கொண்டு வாருங்கள்.
0: வாழ்க்கை என்னும்
1: ஓடம், யாரு எங்களை ஞானசேகரம் கொண்டு வந்தார். வாழ்க்கை என்னும் ஓடம்.
0: சரிங்கய்யா. கனவுகளே ஆயிரம் கனவுகளே.
1: வாழ்த்துக்கள். செய்வதை விட்டுவிடுங்கள், விட்டுட்டு பாடலை கொண்டு ஓடி வாருங்கள். காதல் செய்வதை விட்டு விட்டு ஓடி வாருங்கள். ஜோஜ் வந்து விட்டார். வணக்கம் ஜோஜ்.
7: தலைவன் பாடி பாட்டு.
1: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். பாட்டு தலைவன் என்று கொண்டு வருகின்றீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு ஜோஜ். எங்கே ஓடி வர வேண்டும்? அடுத்த பாடலை சந்தன் ராஜ் கொண்டு வருகின்றார். கொண்டு வருங்கள்
7: சந்தன்.
1: ஓடம் இங்கே ஓடம் இங்கே என்ற பாடல்.
7: ஓடம்
1: ஓடம் இங்கே. நன்றி நன்றி நன்றி. அடுத்த பாடலை யார் கொண்டு வருகின்றது? அடுத்த பாடலை கொண்டு ஃபாரூக் கொண்டு வருகின்றார். வாருங்கள் ஃபாரூக். வாழ்த்துக்கள். பிடித்து விட்டீர்கள். ஆயிரத்தில் ஒருத்திய மாமி, ஆயிரத்தில் ஒருத்திய மாமி, நல்ல பாடல். அடுத்த பாடலை யார் கொண்டு வருகின்றார்? சந்தன் ராஜ் கொண்டு வருகின்றார். வாருங்கள் சந்தன் ராஜ். வாருங்கள்.
7: நெஞ்சு நெஞ்சு மறந்து விடுவா
1: ஐயோ. நெஞ்சு நெஞ்சு மறந்து விடையா? மறக்க சொல்ல மறக்க முடியாது, மறக்க முடியாது ஐயா உங்களை. வாழ்த்துக்கள். நெஞ்சே நெஞ்சே மறந்து விடு. அடுத்தது யார்? ஜோஜ் வந்திருக்காரு. ஞானசேகரம் கொண்டு வந்திருக்காரு. கொண்டு வாருங்கள் ஞானா. என்ன பாடல்?
7: பாட்டுக்கு.
1: நல்லது நல்லது. பூ பூவாய் பூத்திருக்கும் பூவிலே ஆயிரம் பூ. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். பூ பூவாய் பூத்திருக்கும் பூவிலே ஆயிரம் பூ. இங்கே பாட கூறி வாருங்கள். வாழ்த்துக்கள். நெஞ்சத்தை எடுத்துக்கொண்டு வந்திருக்க. நெஞ்சம் மறப்பதில்லை. அருமையான பாடலை கொண்டு வந்து தருவது பதில் பாடல். பவுனம்மாள் வந்து விட்டார். அவர் விடப்போகின்றார். இப்ப பாருங்க அவர் தரப்போகின்ற பவுனம்மாள் ஓடுகாரங்கள். என்ன பாடல்?
0: பாட்டு பாட்டு தலைவன் பாடினால் பாட்டு அந்த பாட்டு படித்தது.
1: கூறுங்க.
0: பாட்டு ஒரு பாட்டு, பாட்டு ஒரே ஒரு பாட்டு.
1: வாழ்த்துக்கள். இந்த பாட்டு அனைமா செல்வகுமார் கொண்டு வாருங்கள். வணக்கம் வணக்கம். ஞானசேகரன் கொண்டு வாருங்கள். ஞானசேகரன்.
7: பவுனம்மாள் பாட்டுக்கு ஆயிரம் நிலவிப்பா.
1: ஆயிரம் நிலவிப்பா. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். ஆயிரம் நிலவிப்பா. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அடுத்த பாட்டு ஜோஜ் ஒளி வாருங்கள். கொண்டு வாருங்கள் ஜோஜ். ஜோஜ் என்ன பாடம் கொண்டு வந்தீர்கள்? பாருங்கள் எங்கே நிம்மதி என பாடலுக்கு சந்தன் ராஜ் தான் கொண்டு வருகின்றார். வணக்கம் சந்தன் ராஜ்.
7: வணக்கம் ஐயா. ஒருத்தி உருவனை எடுத்து விட்டார்.
1: ஒரு ஒருத்தனை இணைத்து ஆயிரத்தில் ஒருத்தி என்றதுக்கு ஒருத்தி
7: ஒருவனை. நன்றி
1: நன்றி நன்றி
7: நன்றி
1: நன்றி நன்றி சந்தனராஜ். உங்களுக்கு நன்றி சந்தனராஜ். எங்கே அடுத்த பாடல யார் கொண்டு வருவது? ஞானசேகரன் கொண்டு வந்து விட்டார். ஞானசேகரன் கொண்டு
7: பவுனம்மாள் பாட்டுக்கு தான்பா. ஆயிரம் கண்ணகிளியே.
1: ஆயிரம் என்னையா? என்னையா
7: அந்த பாட்டு? ஆயிரம் கண் போதாது.
1: ஆயிரம் கண்.
7: ஆயிரம் கண் போதா.
1: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். ஆயிரம் கண் போதாது செலக்கிளி வண்ணக்கிளியே என்ற பாடல்.
7: நன்றி
1: நன்றி நன்றி நன்றி நன்றி. பாரு கூடுகாரங்களை. என்ன பாடல் பாரு?
6: அப்பா பாட்டு ஒன்னு பாரட்டுமா பாடுவது.
1: பாட்டு ஒண்ணு நான் பாடணும். சரி நல்லது. பாட்டு ஒண்ணு நான் பாடட்டுமா. பாட்டு ஒண்ணு நான் பாடட்டுமா என்ற பாடல். ஓகே அடுத்த பாடலுக்கு ஜோஜ் கொண்டு வாருங்கள். ஜோஜ் ஜோஜ் ஒரு தர வேண்டும். ஜோஜ் என்ன பாடல்?
8: வணக்கம் ஒருவனை நினைத்து விட்டால் அந்த உறவுக்கு பேர் என்ன?
1: அந்த பாடலையும் சந்தன்டா, அந்த பாடல் சந்தன்டா சேர்ந்து நீங்க போட பாடம் பாருங்க. ஒருவன் எடுக்கலாம்,
8: ஒரு ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்து,
1: ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்து. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஜோர்ஜ். அடுத்த பாடலை கொண்டு ஓடி வாருங்கள். அடுத்த பாடலை கொண்டு வருகிறார் பவுனம்மாள். வந்து விட்டார் பவுனம்மாள், கொண்டு வாருங்கள்.
0: ஐயா பூப்பூவா பூத்தி இருக்கு பூமியில ஆயிரம் பாண்ட.
1: வாழ்த்துக்கள் அம்மா, வாழ்த்துக்கள் கொண்டு வாருங்கள்.
0: இளைய பூவே வரும் தரும் வசந்தமே.
1: நல்லது, வாழ்த்துக்கள். இங்கே சந்தன் ராஜ் கொண்டு வருகின்றார். வாருங்கள் சந்தன் ராஜ். சந்தன் ராஜ்
9: உங்களுடைய
1: பாட்டு கேட்டு வாழ்த்துக்கள் சந்தன் ராஜ்.
9: நன்றி, வணக்கம்.
1: நன்றி நன்றி நன்றி. ஞானசேகரன் கொண்டு வாருங்கள். என்ன பாடல் கொண்டு வந்தீர்கள் ஞானசேகரன்?
9: பாட்டு பாட்டு
1: தென்னிலவுக்கு சென்று விட்டீர்களா? பாட்டு நன்றி நன்றி நன்றி. எங்கே அடுத்த பாடல்? அடுத்த ராபிக் நீங்கள் வருங்க, கொண்டு வாருங்க ராபிக்.
10: ஆயிரம் மலர்களே மலருங்கள் அந்த பாடலையா?
1: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். கண்டுபிடித்து கொண்டு வருகின்றது கட்டிக்காரன் ராபிக், வாழ்த்துக்கள் உங்கள். வந்து விட்டார் பாருக், பாருக் வந்து விட்டார். பாருக் கொண்டு வாருங்கள். ஃபாரூக், ஃபாரூக் என்ன பாடல்? ஃபாரூக் அப்படியா, இளைய நிலா பொழிகிறதா நீங்கள் கொண்டு வந்த பாடல்? சார் இளைய நிலா பொழிகிறது. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இளைய நிலாவை கொண்டு வந்தீர்கள். ஜோஜ் கொண்டு வந்து விட்டார். பாருங்கள் ஜோஜ்.
8: தான் பறிக்காதீங்க காதலத்தான் முறிக்காதீங்க அந்த பாடல்
1: போன பாடல். பூக்களைத்தான் பறிக்காதீர்கள். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். பூக்களைத்தான் பறிக்காதீர்கள். அடுத்து பவுனம்மா கொண்டு வருகின்றால், உடனே கொண்டு வருவார் பவுனம்மா. ஓடுகாரங்க பவுனம்மா.
0: ஐயா ஒருவர் மீது ஒருவர் சார்ந்த அந்த பாட்டு பதில் பாட்டு. ஒருவர் ஒருவராய் பிறந்தோம், ஒரு இருவர் இருவராய் இணைந்தோம், மழையிலே நனைந்தோம்.
1: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் பவுனம்மா. சந்தன் ராஜ் வந்து விட்டார். எங்கே சந்தன் ராஜ் கொண்டு வாருங்கள்.
9: பாட்டு பாடவா?
1: பாட்டு பாடவா? பாடலை வாழ்த்துக்கள் வந்து பாடுங்கள். பாடுங்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் சந்தன ராஜ். அடுத்த பாடலை யார் கொண்டு வந்தது? சந்தன் ராஜ் தான் மீண்டும் வந்திருக்கின்றார். கூறுங்கள் சந்தன் ராஜ்.
8: சரணம்.
1: ஓ சரணம், நல்ல வேளை நிலா காயுது. நேரம் என்ன நேரம் என்று கூறவில்லை. நிலா காயின் நேரம், நல்ல நேரம் நல்ல நேரம். எங்கே கொண்டு வாருங்கள் அடுத்த பாடலை? யார் கொண்டு வரப்போகின்றீர்கள் இப்பொழுது? நிலா காயின் நேரம் ஜோஜ் கொண்டு வந்திருந்தார். வாழ்த்துக்கள் ஜோஜ். பவுனம்மா கொண்டு வாருங்கள். சரி சரி, காயட்டும் காயட்டும், பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம். யார் அடுத்தது பாடல்? ஜோஜ் கொண்டு வந்து விட்டார். ஜோஜ்
8: எப்போதும் சந்தோஷம் சங்கீதம் அந்த பாடல்.
1: எப்போதும் சங்கீதம் சந்தோஷமா, நல்ல பாடலை ஐயா. உங்களுக்கு வாழ்த்துக்களை கூறிக்கொள்ளும் இந்த வேளையில் அடுத்த பாடலை யார் கொண்டு வருகின்றார் என்று பார்க்க இருக்கின்றேன். எங்கே சந்தன் ராஜ் கொண்டு வந்து விட்டார். வாருங்கள் சந்தன் ராஜ்.
9: ஆயிரம் மலர்கள்
8: மலர்களே மலர்களே, இது என்ன கனவா?
1: வாழ்த்துக்கள் மலர்களே மலர்களே.
9: நன்றி வணக்கம்.
1: நன்றி நன்றி நன்றி நன்றி. மலர்களே மலர்களே, இது என்ன கனவா? எங்கே அடுத்த பாடல் யார் தருகின்றார்? ராபிக் வந்து விட்டார். ராபிக் கொண்டு வாருங்கள்.
3: வாழ்த்துக்கள்
1: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் உங்களுக்கு ராதிக் நிலாவே வா என்று நிலாவே வா நிலாவே வா நல்லது நல்லது சென்று வாருங்கள் மீண்டும் வாருங்கள் சந்தன்ராஜ் உடைய வாருங்கள் வணக்கம் சந்தன்ராஜ் சந்தன்ராஜ் வணக்கம் ராபிக் பாடியிருங்க நிலாவே வாண்டு வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் உடனே கொடுப்பார்கள் உடனே கொடுப்பார்கள் களஞ்சியத்தில் அவர்களுக்கு நிறைவாக இருக்கிறது இல்லவே இல்லவே சரிகம பாடு நல்லது அடுத்த பாடலை கொண்டு வருகின்றார் எங்களுடைய ஜோர்ஜ் அவர்கள் வணக்கம் ஜோர்ஜ்
11: ஆயிரம் தாமரை முட்டுக்களே உங்கள் ஆனந்த கும்பு கொட்டுங்களே ராசி கையாவுக்கு
1: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஆயிரம் தாமரை முட்டுக்களே வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் அடுத்த பாடலை யார் ஞானசேகரன் கொண்டு வந்திருக்க கொண்டு வரவேன் ஞானசேகரன்
3: அடுத்த பாடலை ஜார்ஜ் பாட்டுக்குப்பா நீலா அது வானத்து மேலே பலானது ஓனத்து மேலே அந்த பாட்டுப்பா
1: வாழ்த்துக்கள் நிலாவது வானத்தின் மேலே நிலா வந்து கொண்டிருக்கின்றது அதை பிடியுங்கள் பிடியுங்கள் அதை பிடியுங்கள் பாடல்கள் எங்கே பாருக் பாரு பாருங்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாவண்ணிலா உன்னை தானே வானம் தேடுதே வாவண்ணிலா இந்த உலகம் யார் மற்ற பாடலை கொண்டு வருகின்றார் எங்கள் சந்தன்ராஜ் கொண்டு வருகின்றார் பாருங்கள் சந்தன்ராஜ் நன்றி அடுத்த பாடலை கொண்டு வந்திருப்பார் ஞானசேகரன் கொண்டு வந்திருக்கின்றார் கொண்டு வருங்கள் ஞானசேகரன்
3: ஜார்ஜி பாட்டுக்குப்பா எப்போதும் இங்கே எப்போதும் சங்கீதம் அப்படின்னாலும் அந்த பாட்டுக்குவா சங்கீத ஜாதி முல்லை காணவில்லை அந்த பாட்டுப்பா
1: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஜாதி முல்லை வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் அடுத்த பாடல் பவுனம்மாள் காத்து கொண்டிருக்கின்றார் பவுனம்மாள் கொண்டு வாருங்கள்
12: பவுனம்மாள் நிலா காயும் நேரம் அப்படின்ற பாட்டு
1: ஓ கொண்டு வாருங்கள் என்ன பாடல்
12: நேரம்
1: நேரம்
12: நல்ல நேரம் கொஞ்சம் நெருங்கி பார்க்கும் நேரம் காலம் நல்ல
1: நன்றி நன்றி நன்றி அடுத்த பாடலை ஞானசேகரன் கொண்டு வந்து வைத்துக் கொண்டிருக்கின்றார் கொண்டு வாருங்கள் ஞானசேகரன் என்ன
3: பாடல் மலர் மேலே மொய்க்கும் ஒன்று போலே
1: வாழ்த்துக்கள் முல்லை மலர் மேலே என்ற பாடலை தருகின்றீர்கள் முல்லை மலர் மேலே நீங்கள் கொண்டு நீங்கள் கொண்டு வாருங்கள் கொண்டு வாருங்கள் அடுத்தது ராபிக் ஒரு வாருங்கள் ராபிக் ராபிக் ஓ தடைப்பட்டு நிற்கின்றீர்களே உங்களுடைய அழைப்பு வரவில்லை ராபிக் ஓடுவாருங்கள் ராபிக் ஓடுவாருங்கள் ராபிக் வணக்கம் ராபிக் வணக்கம் வாழ்த்துக்கள் வானிலே தேனிலா வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் உங்களுக்கு நல்ல அடுத்த பாடலை யார் சந்தன்ராஜ் கொண்டு வருகின்றார் கொண்டு வாருங்கள் சந்தன்ராஜ் தாமரை தாமரை கன்னங்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் அடுத்த பாடலை யார் தருகின்றார்கள் பவுனம்மாள் தருகின்றார் பவுனம்மாள் கொண்டு வாருங்கள் என்ன பாடல் பவுனம்மாள்
12: அப்படின்ற பாட்டுக்கு பதில் பாட்டு வானம் கீழே வந்தால்
1: என்ன சொன்னால் என்ன போனால் என்ன வந்தால் என்ன வாழ்த்துக்கள் பவுனம்மாள் அடுத்த பாடல் கோச் கொண்டு வருங்க கொண்டு வருங்க கோச்
11: நிலவுக்கு என்னடி கோபம்
1: எங்கடா அந்த பாடலை அந்த பாடலை காணவில்லையே நிலவுக்கு என் மேல் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் பழைய புதிய பாடல்கள் இணைந்து தருவதில் கட்டிக்காரர்கள் தான் நீங்கள் எல்லோரும் வாழ்த்துக்கள் உங்களுக்கு தரும் நேரத்திலே வருகின்றார் அடுத்த உறவு யாராக இருக்கலாம் சந்தன ராஜாகத்தான் இருக்கலாம் வாருங்கள்
3: நன்றி
1: நன்றி வணக்கம் வணக்கம் ஞானசேகரன் ஓடி வாருங்கள் ஞானசேகரன் கொண்டு வாருங்கள் ஞானசேகரன்
3: அந்த
1: பாடல ஜோஜ் வந்து பாடிவிட்டாரு. இன்னொரு பாடல்
3: நிலவை பார்த்து வானம் சொன்னது அந்த
1: வாழ்த்துக்கள். நிலவை பார்த்து
3: நன்றி
1: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஞானசேகரன். ஜோஜ் வந்து விட்டார் மீண்டும் ஒடிவாருங்கள். ஜோஜ் எங்கே ஜோஜ்? ஐயோ ஜோஜ் என்ன தலைப்பட்டு விட்டீர்கள். பவுனம்மாள் வாருங்கள், பவுனம்மாள் ஓடி வாருங்கள்.
13: ஐயா வானிலே தேனில ஆடுது அந்த பாட்டுக்கு பதில் பாட்டு. தேன் கிண்ணம் தேன் கிண்ணம் பருவத்தில் பெண் ஒரு தேன் கிண்ணம் பாலண்ணம் பாலண்ணம்.
1: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். எங்கே ஜோஜ்? தடைப்பட்டு விழுந்தடிச்சு ஓடி
3: வருகிறேன்.
1: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். எங்கே அடுத்த பாடலை கொண்டு வருவார் யார்? சந்தனராஜ் அவர்கள் கொண்டு வருகிறார். வாழ்த்துக்கள் சந்தன்ராஜ். நானும் காணும் தாமரை பூவுக்கும் தண்ணீருக்கும் ஒற்று நாளும் சண்டு. அது நல்ல சந்தோஷமான குடும்பம். எங்க ஞானசேகரன் ஓடுவாருங்கள்? ஞானசேகரன் கொண்டு வர வேண்டும் பாடவை. ஞானசேகரன் கொண்டு வர வேண்டும். ஞானசேகரன் எங்கே உங்கள் பாடல்? ஜோஜ் வந்து விட்டார். ஜோஜ் எங்கே உங்கள் பாடல்? வாழ்த்துக்கள். பவுனம்மாள் ஒரு வாருங்கள்.
13: ஐயா நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம் அந்த பாட்டு பதில் பாட்டு. நிலவுக்கு போவோ இடம் ஒன்று பார்ப்போம் மாளிகை அமைப்போம் மஞ்சத்தில் மீதப்போம்.
1: அங்க போனாலும் மண்டலத்தினாலும் அங்கேயும் தருமம்மா, கவலைப்படாதீங்க. நீ போங்க நிலவுக்கு. சந்தன்ராஜ் ஒரு வாருங்கள்.
14: வானம் அருகில் ஒரு வானம். இல்லையா
1: வானம் அருகில் ஒரு வானம்.
14: நல்ல அருகில் ஒரு வானம்.
1: நல்லது. வானம் அருகில் ஒரு வானம். நல்ல பாடல தந்தீர்கள். ஜோஜ் ஓடுகாரங்கள். ஜோஜ்
15: அம்பே நீ என்ன அந்த கண்ணனும்
1: நாங்கள் உங்களுடைய அன்புதான் அப்படி இருக்கும். அன்பே நீ என்ன கண்ணனும் மன்னன். நல்ல பாடல். அடுத்து வருகின்ற பவுனம்மாள் கொண்டு வருகின்றால் வாருங்கள். பவுனம்மாள்
13: நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் அந்த பாட்டு பதில் பாட்டு.
1: சாரி
13: என்னடி இத்தனை வேகம் இது எதனால் வந்த மோகம்.
1: அதனால் தான் அந்த மோகம். மோகம் வருவது அதனால் தானே. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். சந்தன்ராஜ் ஓடுவாருங்கள்.
14: சந்தன்ராஜ்
1: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நல்ல செய்தி தானே அது. அங்கே அடுத்து ராவி கொண்டு ஓடுவாருங்கள். ராவி
14: என்ன
1: பாடுறீங்கும் நேரம். நல்ல பாடலை கொண்டு வந்தீர்கள். உங்களுக்கு சென்று வாருங்கள். மீண்டும் இணைந்து துண்டித்துக் கொண்டு ஓடிக்கோடு கலைவாணன் ஜெயராஜ். இது யார் வந்தது இப்பொழுது? கலைவாணனா மேசுராணியா? யார் வந்திருக்கிறீர்கள்? அழைப்பு கிடைக்கவில்லை மாலே, அழைப்பு கிடைக்கவில்லை. ஜோஜ் நீங்கள் கொண்டு வந்த பாடல் என்ன? ஜோஜ் ஐயோ ஒரு இருவரும் தடைப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். ஒருவராக இணைக்க வேண்டும். எங்கே கலைவாணன்? உங்களுடைய இணைப்பு வரவில்லை மக்கள். நான் என்ன செய்யலாம் உங்களுக்கு? அப்ப எல்லோரையும் நீங்கள் தடைப்படுத்தி வச்சிருக்க. வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம். ஜோஜ் வாருங்கள். வணக்கம் ஜோஜ்.
15: வாழ்த்துக்கள்
1: வாழ்த்துக்கள். பூத்து பூத்து குலுங்குதடி பூ என்ற பாடலை கொண்டு வந்தீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அடுத்த பாடல் யார் கொண்டு வருகின்றார்? பவுனம்மாள் கொண்டு வருகிறார். வாருங்கள் பவுனம்மாள்.
13: அன்பே நீ நீ என்ன அந்த கண்ணனோ அப்படின்ற பாட்டுக்கு பதில் பாட்டு
1: கொண்டு வாருங்க.
13: அன்பே நீ அங்கே நான் இங்கே வாழ்ந்தால் இன்பம் காண்பது எங்கே.
1: அதுக்கு நீங்கள் சந்தன்ராஜ் கொண்டு வாருங்கள். சந்தன்ராஜ் ஒரே இடங்க
7: சொன்னாங்க.
1: என்ன பாடல் வந்து விட்டது? ஞானசேகரன் கொண்டு வந்திருக்காரு. என்ன பாடல் ஞானசேகரன்? ஞானசேகரன் ஞானசேகரன் என்ன பாடல் ஞானசேகரன்? அழைப்பு ஐயா, அவங்களுடைய அழைப்பு துண்டிக்க கிடைக்குது இல்லையா ஐயா? அவங்களுடைய இணைப்பு எங்கே ஞானசேகரன் பார்க்கும் இல்லை. ஃபாரூக் பாருங்க, இருவருடைய பாடல் தலைப்பட்ட ஃபாரூக் கொண்டு வாருங்கள். என்ன
6: பாடல்?
1: ஓ, அந்த பாடலா? சரி, சென்று பாருங்கள், மீண்டும் பாருங்கள், மீண்டும் பாருங்கள், ஓடி வாருங்கள். ஃபாரூக் கொண்டு வந்திருந்தார் இன்பமே. ஓகே ஜார்ஜ், ஓடி வாருங்கள் ஜார்ஜ்.
15: எடுத்து
1: பூவை எடுத்து வந்து ஒரு மாலை தொடுத்து வைத்தீர்களா? வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். எடுத்து வைத்த மாலை அப்படியே வைத்திருங்கள், ஓடி வாருங்கள், மீண்டும் பெற வேண்டும் நீங்கள். ராபிக் வந்து விட்டார், வாருங்கள் ராபிக்.
7: என்ன
1: பாடுறையா?
7: பூவுக்கு பூவாழ மஞ்சள் என்று.
1: பூவுக்குள் பூவான மஞ்சள், நல்ல பாடல். அங்கே அடுத்த பாடலை கொண்டு வாருங்கள். அடுத்த பாடலை ராவி கொண்டு வர வேண்டும். சென்று நீங்கள் அழைப்பை துண்டிக்க வேண்டும். அழைப்பை துண்டித்துக்கு கொண்டு போங்கள், அழைப்பை கட் பண்ணி கொண்டு போங்கள். ஐயா ஐயோ, புரியுது இல்லை உங்களுக்கு? வச்சு கொண்டு இருக்க கூடாது ஒரு நாள். நீங்க சென்னை வணக்கம் வணக்கம்.
7: நீ இல்லாத போது எங்கும் நெஞ்சம் சொல்லாத கதை.
1: நீ இல்லாத போது எங்கும்.
7: நன்றி, வணக்கம்.
1: நன்றி, நன்றி, நன்றி. அடுத்த பாடல், அடுத்த பாடலை யார் கொண்டு வருகின்றார்? ஃபாரூக் வந்து விட்டார். ஃபாரூக் கொண்டு வாருங்கள். என்னடி ராக்கம்மா பல்லாக்கு நெளிப்பு. அடுத்த பாடல யார் கொண்டு வருவே? சந்தன் ராஜ் தான் கொண்டு வருவே. வாருங்க சந்தன் ராஜ்.
7: தம்பி
1: ரோஜா, உங்களுக்கு அழைப்புகள் வருவது உடனே வந்து இணைந்து கொள்ளும்படி கோர்ட்டிலிருந்து ஆர்டர் வந்திருக்கின்றது, உடனே வர வேண்டும், தாமதிக்காமல். ஓகே, அடுத்த பாடலை கொண்டு வருவது ஜோஜ் அவர்கள் வந்து விட்டார். வாருங்கள் ஜோஜ்.
15: எடுத்து வச்ச பாலும் எரிச்சு வச்ச பாலும் வீணாகத்தான் போகுது.
1: யாருக்கும் அதை கொடுங்கள் ஐயா, பாவம் தானே. நீங்களும் எடுத்து வச்சுட்டு பார்த்து கொண்டு இருக்கின்றீர்கள். எடுத்து வச்ச பூவும் ரோஜா கேட்டுக்கொண்டிருக்கின்றாரோ தெரியவில்லை, அவர் வர வேண்டும் என்று எல்லோரும் விரும்புகிறார்கள். வணக்கம் வணக்கம் போனால் கூறுங்கள், என்ன பாடல்?
13: பூவை எடுத்து ஒரு மாலை தொடுத்து வச்சு, அந்த பாட்டு பதில் பாட்டு
1: கொண்டு வாருங்கள்.
13: எடுத்து வச்ச பாலும்
1: அதான் இப்ப ஜோஜ் தந்திருந்தார். அவன மாலை ஜோஜ் தந்துட்டு போகின்றார். உடனே அடுத்த பாடலை தாருங்க.
13: சரிங்க,

0: இளம் கவிதைகள் பாடியது.
1: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஓடிவாரங்கள் சந்தன்றா. வணக்கம்
2: பாருங்க, என்னடி மீனாச்சு சொன்னது என்னாச்சுங்கய்யா?
1: அவர் அவர் தந்து விட்டார் பாருங்க அந்த பாடலை. அவர் வந்து விடுவார் எங்களோட முடி சாமிநாதன். சந்தன்ராஜ் தந்து விட்டு சென்ற பாடல் மீனாட்சி மீனாட்சி என்ற பாடலை தந்தீர்கள். அடுத்த பாடலை கொண்டு வந்திருக்கார் சந்தன்ராஜ். மீண்டும் அவர் தான் பெறுகின்றார். கொடுங்கள் சந்தன்ராஜ்.
2: அவர் பூவை எடுத்து வச்சிருந்தாரு, எடுத்து வச்ச பாயும் எடுத்து வச்ச பாலும் விரிச்சு வச்ச பாயும்.
1: அதுதான் இப்ப இருவர் வந்து இருவருக்குத்தான் கொடுக்கப்பட்டிருக்கு.
2: அப்படியா கொடுத்துட்டாரா? சரிங்க. வச்ச பார்வதி
1: வாழ்த்துக்கள் சந்தன்ராஜ். அப்படித்தான் வர வேண்டும், அப்படித்தான் வர வேண்டும். இங்கே அடுத்த பாடல் யார் பாரு கொண்டு வருகின்றார்? வாருங்கள் பாரு. போட்டி பலமாக
3: இருக்கின்றது.
1: பாலும் பழம் அந்த பாடலை கொண்டு வருகிறோம் நீங்கள். ஓகே, பாலும் பழமும் கைகளில் ஏந்தி ஓடி வாருங்கள். பாலும் பழமும் கைகளில் ஏந்தி. அடுத்த பாடலை யார் கொண்டு வருகின்றது? ஞாச்சியார் கோயில் ஞான சேவரன் வந்து விட்டார். கொண்டு வருங்க. என்ன பாடல் ஞான சேவரன்?
4: பவுனம்மாள்
1: பாருங்கள். அடுத்த பாடலை கொண்டு வருங்கள். பவுனம்மா தான் கொண்டு வருங்கள். கொண்டு வாருங்கள் பவுனம்மாள்.
0: என்னடி மீனாச்சு சொன்னது என்னாச்சு அந்த பாட்டு பயில் பாட்டு.
1: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். சொன்னது நீதானா சொல் சொல் சொல் என் உயிரே என்று கொண்டு வந்தீர்கள். நல்ல பாடல். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை யார் கொண்டு வரப்போகின்றீர்கள்? யார் கொண்டு வரப்போகின்றீர்கள் அடுத்த பாடல்? ஞானசேகரன் கொண்டு வர. கொண்டு வர ஞானசேகரன்.
4: பாருக்கு பாட்டுக்கு பா. என்னடி முனாச்சி சொன்னது என்னாச்சு அந்த பாட்டுக்கு பா. சொன்னது நீதானா சொல் சொல் என்னுகிறே அந்த பாட்டு பா.
1: அந்த பாட்டு இப்பொழுது தந்தார் எங்களுக்கு பவுனம்மாள். இப்பொழுதுதான் தந்துட்டு செல்கின்றார். உடனே வேறு பாடல் தாருங்கள் ஞானசேகரன். அந்த பாடல் வந்து விட்டது, வேறு ஒரு பாடல். ஓகே, ராபிக் நீங்கள் கொண்டு வாருங்கள். என்ன பாடல்?
2: என்னடி
1: முனியம்மா யாரு வச்ச. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். மீண்டும் பாருங்க. அணை உங்கள் தொலைபேசியை துண்டித்துக் கொள்ளுங்கள். அடுத்த ஒரு சந்தனராஜ் வருகின்றார். வாருங்கள் சந்தன்ராஜ். பாடலை கொண்டு வந்தீர்கள். அடுத்த பாடல் நீங்கள் வந்து நெஞ்சத்தை மறந்து நெஞ்ச மறந்து விடணும் செய்யுங்கள். பாருங்க ஓடி வாருங்கள்.
3: பாருங்க.
1: வாழ்த்துக்கள். உயிரே உயிரே அழைத்தவர் சும்மா விளையாட்டுக்கு தான் அழைக்கிறது. வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை யார் கொண்டு வருகின்றீர்கள்? அடுத்த பாடல் யார் கொண்டு வருகிறீர்கள்? அடுத்த பாடலை சந்தன்ராஜ் கொண்டு வந்துட்டார். வாருங்கள்
2: சந்தன்ராஜ். ரசித்தேன்
1: ஓ பார்த்தேன் பார்த்தேன் சுட சுட ரசித்தேன் ரசித்தேன். நல்ல
2: பாடல்.
1: வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அடுத்த பாடலை கொண்டு வருங்க. ஞானசேகரன் வந்து விட்டார். கொண்டு வருங்க ஞானசேகரன்.
4: சந்தன்ராஜ் பாட்டுக்குப்பா. நீ வர வேண்டும் என்று எதிர்பார்த்தேன் ராஜான ஒரு பாட்டு. அந்த பாட்டு.
1: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நீ வர வேண்டும் என்று எதிர்பார்த்தீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. ஜோஜ் கொண்டு வாருங்கள்.
5: சொல்லி அடிப்பேன் அடி அடிச்சது வெற்றி அடிதான் அடி அந்த பாடலையா?
1: ஓ அப்படியா? ஓகே ஓகே. சொல்லி அடிப்பேன் அடி என்று வந்த பாடல் வந்து வந்த ஞாபகமா இருக்கிறது இல்லையா அந்த பாடல்? ஓகே நல்லது. சொல்லி அடிப்பேன் அடி நல்லது. அடுத்த பாடலை யார் கொண்டு வருகின்றீர்கள்? சந்தன்ராஜ் கொண்டு வருகின்ற. வாருங்கள் சந்தன்ராஜ்.
2: வேட்டையாடு
1: விளையாடு பாடலை தந்து விளையாடி செல்கின்றார். எங்கே அடுத்த பாடலை யார் கொண்டு வருவது? பவுனம்மாள் கொண்டு வருகின்றீர்கள். பவுனம்மாள் வாருங்கள் வாருங்கள் பவனம்மாள், என்ன பாடலை கொண்டு வருவீர்கள் பவனம்மாள்?
0: ஐயா என்னடி முடியுமா கண்ணில மையா, அந்த பாட்டுக்கு பதில் பாட்டுங்கய்யா. கண்ணிலே அன்பிருந்தால் கல்லிலே தெய்வம் வரும்.
1: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள், கொண்டு வாருங்கள் அடுத்த பாடலை. பவனம்மாள் வந்து சென்று விட்டார், அடுத்த பாடலை சந்தன்ராஜ் கொண்டு வருங்க. வாருங்கள் சந்தன்ராஜ். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். உள்ள வரைக்கும் வேண்டும் வேண்டும். அடுத்த பாடலை கொண்டு வருகின்றார் பவனம்மாள். போட்டியை சிறப்பான போட்டி சென்று கொண்டிருக்கின்றது. பவனம்மாள் கொண்டு வாருங்கள். பவனம்மாள்
0: முனியமா கண்ணில மையே, அந்த பாட்டுக்கு பதில் பாட்டு. மையேந்தும் மெய்யாட மலரேந்தும் குழலாட கையேந்தும் வளையாட நான் ஆடுவேன்.
1: சரி ஆடுங்கள் ஆடுங்கள் ஆடுங்கள் ஆடுங்கள், நல்லது நல்லது. அடுத்து ஞானசேகரன் கொண்டு வாருங்கள். வாருங்கள் வாருங்கள் ஞானசேகரன்.
4: பாட்டுக்குப்பா பவனம்மாள் பாட்டுக்குப்பா. தெய்வம் இருப்பது இங்கே, அது வேற எங்கே?
1: ஓ தெய்வம் இருப்பது
4: இருப்பது இங்கே.
1: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். காண மழை பொழுதுன்றது ஞானசேகரன். ஓகே சந்தன,
2: வணக்கம்.
1: என்னை அழைக்காதே. அந்த பாடல் வந்தது உங்களுடைய வாயாலே கேட்டு மகிழ்ந்தோம். அடுத்த பாடல் ஃபாரூக் கொண்டு வருகின்றார். வாருங்கள் ஃபாரூக்.
3: நன்றி சொல்லுங்கள்.
1: ஓ தெய்வமே அன்பு செய்வோம், தெய்வமே தெய்வமாக என்ற பாடல். ஓ வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். ஃபாரூக் கொண்டு வந்து விட்டார் தெய்வமே என்ற பாடல். கேட்டிக்கார் எங்க ஜோஜ் காணவில்லை, நீண்ட நேரமாக காணவில்லை. ஜோஜ் என்ன நடந்தது? அழைப்பு வந்து நன்றாக விளையாடி கொண்டு.
2: உயிரே உயிரே உருகாதே,
1: உயிரே உருகே
2: உயிரே உருகாதே. நன்றி வணக்கம்.
1: நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி. உயிரே உயிரே உருகாதே, வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் யார் கொண்டு வருவது? பவனம்மாள் கொண்டு வந்திருக்க, கொண்டு வாருங்கள் பவனம்மாள்.
0: ஐயா வேண்டும் வேண்டும் அந்த பாட்டு பதில் பாட்டு. உறவு சொல்ல ஒருவரின்றி வாழ்பவன் அவன் உலக வாழ்க்கை பள்ளியிலே மாணவன். அந்த பாட்டையா?
1: அற்புதம் அற்புதம். கொண்டு வாருங்கள் அடுத்த பாடலையும். ஞானசேகரன் கொண்டு வாருங்கள். வாழ்த்துக்கள் ஞானசேகரன்.
4: அந்த தெய்வமே தெய்வமே நன்றி சொல்லன் தெய்வமே, அந்த பாட்டுக்கு பதில் பாட்டுப்பா. நன்றி சொல்ல வேண்டும் இறைவனுக்கு, அந்த பாட்டுப்பா.
1: வாழ்த்துக்கள். நன்றி சொல்ல வேண்டும் இறைவனுக்கு, வாழ்த்துக்கள். சென்று வாருங்கள் மீண்டும் அடுத்த பாடலை கொண்டு வாருங்கள். இங்கே பாரூக் அவர்கள் சவுதி அரேபியாவிலிருந்து கொண்டு வாருங்கள் பாரூக். ஓ கை வலிச்சா என்ன செய்யணும்? அடிச்சு முறிச்சு விட்டணும் இந்த கை. எத்தனை கை வலிக்குது கை வலிக்குது மாமா. அடுத்த பாட ஞானசேகரன் கொண்டு வருகிறேன். வாழ்க ஞானசேகரன். ஞானசேகரன் கொண்டு
4: வாங்க இறைவனுக்கு பாட்டுக்குப்பா. இறைவன் இரண்டு பொம்மைகள் செய்தான் தான் விளையாட, அந்த பாட்டுப்பா.
1: இறைவன் இரண்டு பொம்மைகள் செய்தான்,
4: அந்த பாட்டுப்பா.
1: அந்த பாட்டு வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். சந்தன்ராஜ் ஓடி வாருங்கள். வாழ்த்துக்கள் சந்தன்ராஜ்.
2: இளவனையா பாலமல் பல்ல பள்ளியா. உறவுகள் தொடர்கதை உணர்வுகள் சிறுகதையா.
1: சொன்னதான் என்ன உறவுகள்.
2: நன்றி வணக்கம்.
1: நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி. அடுத்து வரும் பாடலை யார் கொண்டு வருவது? ராபிக் கொண்டு வருகின்றார். கொண்டு வாருங்கள் ராபிக். ராபிக்
2: உயிரே உயிரே என்னோடு கலந்துவிடும், அந்த பாடலையா.
1: அற்புதம். உயிரே உயிரே ராபிக் பாடும் போது நல்லா தான். உயிரே தெண்டித்துக் கொள்ளுங்கள், உறவை தெண்டித்துக் கொள்ளுங்கள். நிப்பாடுங்கள் தொலைபேசியை நிறுத்துங்கள். எங்கே ஜோஜ் வந்து விட்டார், ஓடி வாருங்கள் ஜோஜ். நீண்ட நேரத்தின் பின் வருகின்றீர்கள், உங்களோட பயணம் பின்பு பார்த்து ஜோஜ் கொண்டு வர நன்றா விளையாடுகிறீர்கள். விட வேண்டும் ஜோஜ், கொண்டு வாருங்கள்.
2: தெய்வம் தந்த வீடு வீதி இருக்கு.
1: அப்படியா கேட்டீர்களா? வாழ்த்துக்கள் உங்களுக்கு. தெய்வம் தந்த வீடு வீதியிருக்கு. சரி, நல்லது நல்லது ஜோதி. வீதியிலே இருக்காதீர்கள், வீட்டுக்குள்ளே போகுங்கள், ஞானசோரன் கொண்டு வாருங்கள். ஞானசோரன் கொண்டு வர வேண்டும். ஞானசோரன் கூட இடத்துல என்ன நடந்தது? ஞானசோரன் ஞானசேகரன் உங்கள் இணைப்பு துணிக்கப்பட்டு விட்டது. எங்களை பவனமாக கொண்டு வாருங்கள்.
0: ஐயா நன்றி சொல்ல வேண்டும் இறைவனுக்கு. அந்த பாட்டு பதில் பாட்டு
1: கொண்டு வாருங்கள்.
0: சுகமான கதை சொல்லவோ,
1: அது நல்ல கதை சொல்லுங்கள். ஓகே கொண்டு வாருங்க. நன்றி நன்றி அம்மா. நல்ல கதை என்ன சொல்லுறாங்க? ஞானசேகரன் வாருங்கள்.
4: அப்பா ஐயா இறைவன் இரண்டு பொம்மைக்கு செய்தான் அந்த பாட்டுக்கு பதில் பாட்டுப்பா. இரண்டு மனம் வேண்டும் இறைவனிடம் கேட்டான் அந்த பாட்டுப்பா.
1: சாரி, அடுத்த பக்கம் திருப்பி போட்டு விட்டீர்கள். வாழ்த்துக்கள். இரண்டு மனம் வேண்டும். வாழ்த்துக்கள்.
4: நன்றி அப்பா.
1: நன்றி நன்றி. ஜோஜ் வாருங்கள். ஜோஜ்
5: நன்றி சொல்ல உனக்கு வார்த்தை இல்லை எனக்கு பாடல்
1: வந்து அந்த பாடல் ஞானசேகரன் தந்து விட்டார் மகனே. நீங்கள் ஒரு பாடல் தர வேண்டும்.
5: இது போயிட்டு வரங்க.
1: ஐயோ சந்திரபதி விட்டுட்டு சொல்லுறீங்க. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. பௌர்ணமா ஓடுகாருங்க.
0: நன்றி சொல்ல வேண்டும் இறைவனுக்கு அந்த பாட்டு பதில் பாட்டுறேன். நன்றி சொல்ல உனக்கு வார்த்தை இல்லை எனக்கு நான் தான் தவிக்கிறேன்.
1: ஜோஜுக்கு வராமல் விட்டது. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நன்றி சொல்ல உனக்கு வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை கொண்டு ஓடி வாருங்கள். கொண்டு வாருங்கள் பாருக். வீடு வரை உறவா உங்களுக்கு? சரி, வீடு வரை உறவு, வீதி வரை நல்ல தத்துவம் பிறந்திருக்கிறது உங்களுக்கு. வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி மனைவி. வாழ்த்துக்கள் பாருக் உங்களுக்கு. அடுத்த பாடல் பவுனம்மாள் கொண்டு வந்திருக்கின்றார். கொண்டு வாருங்கள் பவுனம்மாள்.
0: நன்றி சொல்ல வேண்டும் இறைவனுக்கு அந்த பாட்டுக்கு பதில் பாட்டு. சொல்ல சொல்ல
1: வந்து பாடல் ஆரம்பத்தில் வந்து விட்டது ஐயா. உங்களுடைய ஞானசேகரன் பாடியிருந்தார். கூறுங்க.
0: சரிங்க, அப்ப நான் வேற பாட்டு எடுத்து
1: வரேன். உடனே போற வேண்டிய வர வேண்டியதானே.
0: அதான் சொல்லிட்டேன், அது சொல்லிட்டேன்.
1: கொண்டு வாருங்க.
0: சொல்லாமல் புரிய வேண்டுமே, தனிமை வேண்டுமே.
1: கெட்டிக்காரி கெட்டிக்காரி பௌனம்மா கெட்டிக்காரி. அடுத்த பாடல யார் கொண்டு வருது? சந்தன் ராஜ் வந்து விட்டார். ஓய்வு எடுத்து வருகின்றார்.
2: வணக்கம் ஐயா.
1: வணக்கம். கொண்டு வாருங்க.
2: மனம் என்னுமே இரண்டு மனம் வேண்டும்.
1: ஆமா ஆமா, மனம் என்ன மேடங்க உண்மையாக சொன்னீர்கள். அடுத்த பாடல் யார் கொண்டு வருகின்றது? எங்கு ஞானசேகரன் தான் மீண்டும் வருங்க. கொண்டு வாருங்க ஞானசேகரன்.
4: பௌனம்மா பாட்டுக்குப்பா. சொல்லாமல் புரிய வேண்டும் என்று அந்த பாட்டு. வேண்டும் வேண்டும் உங்கள் உறவு.
1: அந்த பாடல் வந்து விட்டது ஐயா.
4: வந்து விட்டது.
1: வேற ஒரு பாடம். இத்தனை பதங்கள் வந்து விட்டது. ஒரு பாடம் டக்குன்னு கூற வேண்டியதானே. புரியவில்லையா?
4: சொல்ல ஒருவன்
1: வந்து விட்டார். கவனமாக தான் தந்தார்கள் அந்த பாடல். கொண்டு வாரு.
4: சரியப்பா.
1: முடியவில்லையா? சரி, மீண்டும் பாருங்க. பாரூக் வந்து விட்டார். பாருங்கள் பாரூக். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். தனிமையிலே இனிமை காண முடியுமா என்ற பாட்டை கொண்டு வந்திருக்கீர்கள். எங்கே கொண்டு வாருங்கள். தனிமையிலே இனிமை காண முடியுமா என்று கூறி செல்லும் போல ஜோஜ் வந்து விட்டார். ஜோஜ் ஓடி வாருங்கள். ஜோஜ்
5: வணக்கம் ஐயா.
1: மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். சரி, வீடு வரை மனைவி என்றபடியா நீங்கள் அதை கொண்டு வந்தீர்கள். நல்லது நல்லது. அடுத்த பாடலை யார் கொண்டு வர? பவுனம்மாள். பவுனம்மாள் ஓடி வாருங்கள்.
0: வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி. அந்த பாட்டு பதில் பாட்டு. உறவு என்றொரு சொல் இருந்தால் பிரிவு என்றொரு பொருள் இருக்கும்.
1: வாழ்த்துக்கள். பிரிவு வேண்டாம், வாழ்த்துக்கள். சேர்ந்து வாழ வேண்டும். ராபிக் கொண்டு வருகின்றார். கொண்டு வருங்க ராபிக்.
2: உயிரின் உயிரே அந்த பாடலையா?
1: அந்த பாடல் வந்த ஞாபகமா இருக்கு ஐயா. அந்த பாடல் வந்து விட்டது உயிர் அவர் ஒரு பாடல் உடனே தாருங்கள். நல்லது
2: நன்றி சொல்லு உனக்கு
1: அந்த பாடலும் வந்து விட்டது. இப்ப உறவு என்றால் தனிமையில இருங்க காண முடியுமான்றெல்லாம் வந்திருக்கிறது பாடல்கள். ஏதாவது ஒரு பாடல்
2: கிடைக்கலேன்
1: சரி மீண்டும் பாருங்கள். வணக்கம் ஜெயலராஜ்.
2: வணக்கம் ஒரு பள்ளியா.
1: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்
2: வாழ்த்து
1: நன்றி நன்றி நன்றி. அடுத்த பாடலை யார் கொண்டு வர போகின்றீர்கள்? கொண்டு வந்து விட்டார் பவுனம்மாள். வாருங்கள் பவுனம்மாள்.
6: ஐயா தனிமையில இனிமை காண முடியுமா அந்த பாட்டு பதில் பாட்டு. காண வந்த காட்சி என்ன வெள்ளி நிலவே, கண்டுவிட்ட தோலம் என்ன வெள்ளி நிலவே.
1: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை கொண்டு வந்து விட்டார் ஞானசேகரன். வாருங்கள் ஞானசேகரன்.
4: ஜார்ஜ் பாட்டுக்கு பதில் பாட்டுப்பா. கொடுத்ததெல்லாம் கொடுத்தான் யாருக்காக கொடுத்தான் அந்த பாட்டுவா.
1: அந்த பாட்டுக்கு இந்த பாடல் கொடுத்ததெல்லாம்
4: ஜார்ஜ்
1: கொடுத்தான் கொடுத்ததெல்லாம் கொடுத்தான். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஞானசேகரன். அடுத்த பாடலை ஜோஜ் கொண்டு வந்து விட்டார். ஜோஜ் முருகா என்று அழைக்க முருகா என்று அழைக்கவா சொல்லா முருகா முருகா என்று நல்லது நல்லது நல்லது நல்லது ஏற்றுக்கொள்ளப்பட்டது உங்கள் பாடல் ஜோஜ். ஓடி வாருங்கள் ஓடி வர வேண்டும் நீங்கள். அடுத்த பாடலை கொண்டு வந்து விட்டார்கள் நண்பர்கள். ஞானசேகரன் அவன் கொண்டு வந்து விட்டார். ஞானசேகரா ஓடி வாருங்கள் ஞானசேகரனே. ஞானசேகரன் கொண்டு வாருங்கள். என்ன பாடல் ஐயா
4: யாருக்காக கொடுத்தாங்க அந்த பாட்டுக்கு பதில் பாட்டுப்பா. யார் இந்த நிலவு ஏன் இந்த கனவு அந்த பாட்டுப்பா.
1: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். யார் இந்த
4: நன்றி நன்றி அப்பா நன்றி
1: வாழ்த்துக்கள் நன்றிகள் நன்றிகள். இந்த நிலவு அடுத்த பாடல பாரூக் பண்ணி வந்திருக்காரு. வணக்கம் பாரூக்.
7: பாரூக்
1: கொண்டு பாரு
7: வெள்ளி கொலுசு
1: வெள்ளி நல்லது நல்லது நல்லது. வெள்ளி கொலுசு மணி கொண்டு வந்து விட்டீர்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அடுத்த பாடலை கொண்டு வர வேண்டும். யார் கொண்டு வர போகின்றீர்கள்? கொண்டு வந்து விட்டார் ராஃபிக் அவர்கள் கொண்டு வந்து. என்ன பாடல் ஐயா?
2: வெள்ளி நிலவே வெள்ளி நிலவே அந்த பாடலையா.
1: வாழ்த்துக்கள் வெள்ளி நிலவே வெள்ளி நிலவே வாழ்த்துக்கள் பாரு. அடுத்தது பவுனம்மாள் வந்திருக்கின்றார்கள். பவுனம்மாள் கொண்டு வாருங்கள்.
6: ஐயா கொடுத்ததெல்லாம் கொடுத்தான் யாருக்காக அந்த பாட்டு பதில் பாட்டு. யாருக்காக இந்த மாளிகை
1: யாருக்காக இது யாருக்காக அந்த பாடலே. சரி சந்தனராஜ் அவர்கள் கொண்டு வருங்கள். கொண்டு வருங்கள் சந்தன்ராஜ். வணக்கம்.
2: மக்கள்யா
1: வீடு மனைவி மக்கள் என்ற பாடல் நல்ல பாடல். வீடு மனைவி மகள் விஸ்வநாதன் அவர்கள் நல்லது நல்லது அந்த பாடல். அடுத்த பாடலை யார் கொண்டு வருகின்றார்? ஞானசேகரன் கொண்டு வருகின்றார். வாருங்கள் ஞானசேகரன்.
4: மாருக்கு பாட்டுக்கு பதில் வெள்ளி கொலுசு மணியா அந்த பாட்டுக்கு. மணியோசை கேட்டு எழுந்து அந்த பாட்டு.
1: கடந்த முறை இந்த பாடல தந்தீர்கள் நீங்களா. மணி ஓசை கேட்டு எழுந்து முதல் பாடலா வந்தது. மணி ஓசை கேட்டு எழுந்து அடுத்தது அடுத்தது ஜோஜ் கொண்டு வரு வாருங்கள். ஜோஜ் வாருங்கள்.
2: உங்களுக்கு சிக்கல்
1: சிக்கல் அது சிக்கலா வாழ்வு சிக்கல் வாழ்வு சிக்கல். கொண்டு வாருங்கள் அடுத்த பாடலை கொண்டு வாருங்கள். அடுத்த பாடலை சந்தன் ராஜ் தான் கொண்டு வருகின்றார். வணக்கம் சந்தனராஜ். வணக்கம் சந்தனராஜ். அந்த பாடல் அவர் தான்
2: தந்தார்
1: முதல்
2: நன்றி.
1: அடுத்த பாடலை கொண்டு வர வேண்டும். பவுனம்மாள் கொண்டு வந்து விட்டார். பவுனம்மாள் வாருங்கள்.
6: வெள்ளி கொலுசு மணி அந்த பாட்டு பதில் பாட்டு
1: கொண்டு வாருங்கள்.
6: வெள்ளி மணி ஓசையிலே உள்ளமெனும் கோயிலிலே அந்த பாட்டு.
1: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் உங்களுக்கு வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை சந்தன் ராஜ் கொண்டு வருகின்றார். வாருங்கள் சந்தன் ராஜ். சந்தன்ராஜ் வாருங்கள். சந்தன்ராஜ், சந்தன்ராஜ் நீங்கள் காத்தலையில் இருக்கின்றீர்கள் ஐயா.
2: அதையும்
1: வந்துவிட்டது. பவுனம்மாள் இப்பொழுதே பாடி செல்கின்றார்.
2: வெள்ளிப்பனிமலை
1: வெள்ளிப்பனிமலையில் மீது லாபம் பாரதி இந்த பாடம். நல்லது, வாழ்த்துக்கள். அடுத்தது பவுனம்மாள் கொண்டு வந்து விட்டார். வாருங்கள் பவுனம்மாள்.
6: ஐயா, வெள்ளி கொலுசு மணி அந்த பாட்டுக்கு பதில் பாட்டு. மணி ஓசை கேட்டு எழுந்து
1: அந்த பாடம் ஞானசேரம் தந்தார். மணி ஓசை கேட்டு ஞானசேரம் தந்தார். மணி
6: சரி, அடுத்த பாட்டு.
1: கொலுசு
6: கொலுசு
1: கொலுசு கொலுசு
6: கொலுசு கொலுசு எசப்பாடு கொலுசு நீ பாடாதிருந்தால் அந்த பாட்டுங்க.
1: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அடுத்த பாடலை யார் தரப்போகின்றார்? ஞானசேகரம் வந்து விட்டார். ஞானசேகரம் பாருங்கள். ஐயோ, ஞானசேகரம் இணைப்பு துண்டிக்கப்பட்டு விட்டது. ஞானசேகரம், உங்களுடைய இணைப்பு துண்டிக்கப்பட்டு விட்டது. நீ மீண்டும் வந்து விட்டார். வணக்கம் ஞானசேகரன்.
4: சந்திரராஜ பாட்டுக்கு பாட்டுப்பா. வெள்ளிமலை மன்னவா வேதம் நீ அல்லவா.
1: அற்புதம் அற்புதம். வெள்ளிமலை மன்னவா, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை கொண்டு வருகின்றார். அடுத்த பாடல் சந்தன்ராஜ் தான் கொண்டு வருவார். வாருங்கள் சந்தன்ராஜ். சந்தன்ராஜ் கொண்டு வர வேண்டும். சந்தன்ராஜ், ஓ வணக்கம் சந்தன்ராஜ். சந்தன்ராஜ் வணக்கம்.
2: வணக்கம். விடிய விடிய நடனம் அந்த பாவலியா?
1: விடிய விடிய நடனம் தான் இங்கே முடிய முடிய பாடல்
2: தான்.
1: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அடுத்தது யார் வந்தது? பவுனம்மாள் வந்திருக்கின்றார். வாருங்கள் பவுனம்மாள்.
6: அற்புதம்
1: அற்புதம். பனி இல்லாத மார்கழியா, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. என்ன விளையாட்டு விடுறாங்க. ராபிக் ஓடி வாருங்க. ராபிக் கட்டிக்காரன் கட்டிக்காரன் கட்டிக்காரன். பனி விழும் மலர்வனம் நல்லது. அடுத்த பாடல யார் தருகின்றார்? எங்களுடைய ஞானசேகரன் தருங்க. வருங்க ஞானசேகரன்.
4: வெள்ளிமலை மன்னவா அந்த பாட்டு பதில் பாட்டு. நீரை விடலாமா அந்த பாட்டுப்பா?
1: நியாயமான கேள்வி தானே. மன்னவனே அழலாமே, ஏன் அழ வேண்டும்? வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். தேவா கொண்டு ஓடி வாருங்கள். என்ன பாடல் தேவா? தேவா
2: வெள்ளிக்கிழமை விளக்கேற்றி வைப்போம் வைப்போம்.
1: ஓ, வெள்ளிக்கிழமை விளக்கேற்றி வைப்போம் என்று வருகிறதா? வெள்ளிக்கிழமை நல்லது நல்லது. கொண்டு வாருங்கள் மற்ற பாடலை. கட்டிக்காரன் வெட்டிக்காரன் கட்டிக்காரன். வெள்ளிக்கிழமை விளக்கேற்றி வைப்போம். அடுத்தது பவுனம்மாள் வாருங்கள். பவுனம்மாள் பவுனம்மாள் வணக்கம்.
6: விடிய விடிய நடனம் அந்த பாட்டு பதில் பாட்டு. விடியம் மட்டும் பேசலாம், விழித்திருந்து பேசலாம்,
1: அதற்கு பின்பு பேசலாம். வாழ்த்துக்கிழமா.
6: நன்றி
1: நன்றி நன்றி நன்றி. ஓடி வாருங்கள் அடுத்த பாடலை கொண்டு. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அடுத்த பாடல் ஃபாரூக் வருகின்றார். அன்பு மகனே ஃபாரூக் கொண்டு வாருங்கள் ஐயா.
7: பார்வழி குஞ்சல் அல்லவா?
1: அப்படி மார்கழி திங்கள் அல்லவா? ஓ, அந்த பாடலை கொண்டு வந்தீர்களா? வாழ்த்துக்கள் உங்களுக்கு, வாழ்த்துக்கள். மார்கழி திங்கள் அல்லவா? இங்கே சந்தன்ராஜ் காவல் இருக்கின்றார். வாழ்த்துக்கள் சந்தன்ராஜ், கொண்டு வாருங்கள் சந்தன்ராஜ்.
2: மன்னவா மன்னவா மன்னாதி மன்னவா.
1: நன்றி நன்றி நன்றி. அடுத்த பாடலை யார் கொண்டு வர போகின்றார்? எங்கே பார்ப்போம்? அடுத்த பாடலை கொண்டு வருபவர் யாராக இருக்கலாம் என்று தேடும் பொழுது 1, 2, 3, 4, 5 பவனம்மாள் வந்துகிட்டார். வாருங்கள் பவனம்மாள்.
6: ஐயா வெள்ளிக்கிழமை விளக்கே தேய்ப்போம் அப்படின்ற பாட்டு பதில் பாட்டு. வெள்ளிக்கிழமை ராத்திரி நேரம் கல்கட்டாவில் நடந்தது ஒன்று. ஊரெங்கும் பெற்ற திருடன் பிடிபட்டான்.
1: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ராவி கோயில். என்ன பாடல் ராவி?
2: வாழ்த்துக்கள்.
1: கெட்டிக்காரன் பிடித்து விட்டார், போட்டியை பிடித்து விட்டார். சரி, தொண்டித்து தொடர்பை தொண்டிக்க வேண்டும். விளக்கு வைத்த நேரத்திலே மாமன் வந்தாண்டி. ஆமா, அடுத்த பாடல் யார் வருகின்றார்? புதிய உறவு ஒன்று வருகின்றது இல்லை, புதிய போட்டியாளர். வணக்கம் வணக்கம் வணக்கம் சரிதா சரிதா வணக்கம் வணக்கம் மகளே. என்ன பாடல் சொல்லுங்க மகளே? என்ன
6: பாடல்? வெள்ளி கொலுசு மணிக்கு
1: கொடுங்களம்மா. என்ன பாடல்?
6: வெள்ளிக்கு வெள்ளிக்கிழமையில அம்மாவன் வாசல்.
1: வெள்ளிக்கிழமையில அம்மாவன் வாசல். வாழ்த்துக்கள். அடுத்த பாடல கொண்டு ஓடி வாருங்க. வெள்ளிக்கிழமையில வாழ்த்துக்கள் அம்மா உங்களுக்கு. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை கொண்டு ஓடி வாருங்கள். துண்டித்து விட்டு செல்லுங்கள். ஜோர்ஜ் வந்து விட்டார். வாருங்கள் ஜோர்ஜ்.
8: மகளி பூவி மகளி பூவி அந்த பாடலை
1: மார்கழி பூவே என்று கொண்டு வருகின்றீர்கள் இல்லையா? என்ன உங்களுக்கு சுணக்கங்கள் ஏற்படுகின்றது?
8: கிடைக்கல,
1: ஜஸ்ட் சரி. பாருங்கள் பாருங்கள், ஓடி வாருங்கள்.

0: வாழ்த்துக்கள் உங்களுக்கு. வாழ்த்துக்கள் பாரூக், வாழ்த்துக்கள் பாரூக்கு, வாழ்த்துக்கள். போட்டி காரசாரமாக தான் இருக்கிறது, போட்டி நல்ல போட்டி கொண்டிருக்கின்றது. ஞானசேகர் சந்தன் ராஜா, ஞானசேகர்னா யாரில் வந்தது முதல்ல
1: ஜார்ஜ் பாட்டு, ஜார்ஜ் பாட்டுக்குப்பா. பூவே இளம் பூவே, பூவே இளம் பூவே,
0: பூவே
1: வெள்ளி கிண்ணம் தான் தங்க கைகளில்.
0: வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள்.
1: நன்றி, வணக்கம் ஐயா.
0: நன்றி, நன்றி. வெள்ளி கிண்ணம் தான், வெள்ளி கிண்ணம் தான் தங்க கைகளில். அடுத்த பாடலை யார் கொண்டு வருகின்றார்? பவுனம்மாள் கொண்டு வருகிறார். வாருங்கள் பவுனம்மாள். பவுனம்மாள் வாருங்கள்.
2: ஐயா, மார்வெள்ளி பூவே அப்படின்ற பாட்டுக்கு பதில் பாட்டு. பூவே பூச்சூடவா இந்த நெஞ்சில் பால் வார்த்தவா, அந்த பாட்டுங்க.
0: நல்ல பாடல், நல்ல பாடல். பூவில் பூச்சூடவா. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள் போனோமா. மீண்டும் ஓடி வாருங்கள், வீட்டில் ஓடி வாருங்கள். சந்தன் ராஜ் வாருங்கள். பூவே முதல் பூவே இந்த பாடல் நீங்கள் கேட்டு இருக்கின்றீர்கள்.
1: நன்றி,
0: வாழ்த்துக்கள். நன்றி, நன்றி, நன்றி, நன்றி. இணைந்து சிறப்பித்ததற்கு நன்றி, சிறப்பித்துக் கொண்டிருப்பதற்கு நன்றி. அடுத்த பாடலை யார் கொண்டு வருகின்றார்? ராபிக் கொண்டு வருகின்றார். ராபிக் கொண்டு வாருங்கள். ராபிக் அந்த பாடல் வந்து விட்டது. ராபிக் நீங்கள் வேற ஒரு பாடல், வேற ஒரு பாடல் கூறுங்கள். மார்கழியில் குளித்து பாரு, அந்த பாடல் தெரியாதா? சரி, வேற ஒரு பாடல் கொண்டு ஓடி வாருங்கள். 170 எங்கே. அடுத்த பாடலை யார் கொண்டு வர போகின்றீர்கள்? யார் கொண்டு வந்திருக்கிறீர்கள்? ஜார்ஜ் கொண்டு வந்திருக்கார். வாருங்கள் ஜார்ஜ்.
1: ராத்திரியில்
0: பூத்திருக்கும் தாமரைதான் பெண்ணு என்ற பாடலை கொண்டு வந்தீர்களா? ராத்திரியில் பூத்திருக்கும் தாமரைதான் பெண்ணு என்ற பாடலை கொண்ட ஜார்ஜ், உங்களுடைய பாடலை நான் பதிவுக்கு கொண்டு வருகின்றேன். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. ஓகே, என்ன என்ன பாடல் கூறுவீர்கள்? சரி, பவுனம்மாள் வாருங்கள். பவுனம்மாள் என்ன பாடல் கொண்டு வந்தீர்கள்? பவுனம்மாள்
2: ஐயா, வெள்ளி கிண்ணம் தான் தங்க கைகளில் அப்படின்ற பாட்டுக்கு பதில் பாட்டு
0: கொண்டு வாருங்கள்.
2: தங்க தோணியிலே தவழும் பொன்னழகே, நீ கனவு கன்னிகையோ இல்லை காதல் தேவதையோ, அந்த பாட்டியா?
0: வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை யார் கொண்டு வந்திருக்கிறது? ஞானசேகரன் கொண்டு வந்திருக்கிறது. வணக்கம் ஞானசேகரன்.
1: வணக்கம் அப்பா. பூவை எடுத்து ஒரு மாலை தொடுத்த சின்னராச, அந்த பாட்டுப்பா.
0: பூவை எடுத்து ஒரு மாலை தொடுத்துவா, சரி, அந்த பாடல்.
1: ஆமாப்பா, ஆமாப்பா.
0: நல்லது, நல்லது, நல்லது, நல்லது, நல்லது. அடுத்த பாடலை கொண்டு வர வேண்டும். அடுத்த பாடலை யார் கொண்டு வருகின்றார்? சரிதா வருகின்றார். வாருங்கள் சரிதா.
3: அப்பா, பூவை பூச்சிடுமா பாட்டு, பூத்து பூத்து குழுந்தடி பூ,
0: பூத்து பூத்து குழுந்தடி பூ என்ற பாடல் வந்து விட்டது மகளே ஒரு தடவை. இன்னொரு பாடல், இன்னொரு பாடல் பூவிலே சாருங்கள் பார்ப்போம். ஏதாவது பூ இல்ல, எதுலே இருந்துடலாம். மார்கழி பூ, மனைவியம், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். பூப்பூக்கும் மோசை, சரிதா, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அடுத்த பாடலை விரைவில் எந்த பாடலுக்கு நீங்கள் பாடல் கொண்டு வரலாம், அந்த பதங்கள் இதை எடுத்துக்கொண்டு. பாருக் வந்திருந்தார். பாருக் ஓடுகாரங்கள். பாருக், பாருக், வாழ்த்துக்கள். பால் வண்ணம் பருவம் கண்டு வாழ்த்துக்கள் நீங்கள் கொண்டு. அடுத்த பாடல் யார் கொண்டு வருவது? அடுத்த பாடலை கொண்டு வருபவர் யாராக இருக்கலாம்? யாரும் இருக்கவில்லை. என்ன நடந்தது? எல்லோருடைய இடிபட்டு நிற்கின்றீர்களா, இடர்பட்டு நிற்கின்றா? உங்களுக்கு நேரம் இப்பொழுது 10:54. பவுனம்மாள் ஓடுகாரங்கள்.
2: ஐயா, பூவை எடுத்து ஒரு மாலை தொடுத்து, அந்த பாட்டு பதில் பாட்டு. மாலை வண்ண மாலை, இந்த உலகத்தில் ஆயிரம் மாலை, அந்த பாட்டுங்க.
0: மாலை வண்ண மாலை என்ற பாடல் முன்பு ஒரு மாலை தந்தனீர்கள். நல்லது, நல்லது.

0: வாழ்த்துக்கள். நான் ராபிக், நீங்கள் வந்திருக்கீங்க, கொண்டு வாருங்கள் ராபிக்.
1: என்ன
0: பாடு?
1: பாடலையா ராசா, சின்ன ராசா பாடுது.
0: சின்ன ராசா, ஓகே, சின்ன சின்ன பூ. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள் பாருங்க. நான் ஞானசேகரன் வந்து விட்டார், கொண்டு பாருங்க
1: ஞானசேகரன்.
0: மாலை நேரத்து மயக்கம், இது இந்த அந்த சரி, மாலை நேரத்து வணக்கம், நல்லது, நேரத்து மயக்கம், நல்லது நல்லது. அடுத்த பாடலை கொண்டு வாருங்கள். பாரு வந்திருக்கு, கொண்டு வாருங்கள் பாரு. பாரு,
2: காதல் என்பது பொது இடம் தான், கஷ்டம் மட்டும் தான் தமிழகம்.
0: ஓ, அதுவா, காதல் என்பது பொது இடம், எல்லோரும் காதலிக்கலாம், நல்லது நல்லது. ஆனால் சவுதி அரேபியாவில் அப்படி செய்யலாது. வாழ்த்துக்கள், கவனமாக இருக்க வேண்டும். அடுத்த பாடலை தெரிவித்து ஓடி வாருங்கள். பவனம்மாள் வந்து விட்டார், ஓடி வாருங்கள் பவனம்மா.
3: ஐயா, பால் வண்ண பருவம் கண்ட அந்த பாட்டுக்கு பதில் பாட்டு
0: கூறுங்க.
3: பால் பொங்கும் பருவம், அதில் நான் தங்கும் இதயம், அந்த பாட்டுங்க.
0: அற்புதம், அற்புதம், புதிய புதியதா கண்டுபிடிச்சு வருகிறீர்கள். சந்தன்ராஜ் கொண்டு வாருங்க, நீண்ட நேரமாகிவிட்டு.
1: சின்ன சின்ன பூவே, நீ கண்ணால் பாரு போதும்.
0: சின்ன சின்ன பூவே, கண்ணால் தானே போதும்.
1: நல்லா பாரு போதும். நன்றி,
0: நன்றி, நன்றி, நன்றி. சின்ன சின்ன பூவே, வாழ்த்துக்கள். அடுத்த உறவு பவனம்மா தான் வந்திருக்கின்றார், வாருங்கள் பவனம்மாள்.
3: ஐயா, பால் வண்ண பருவம் கண்டு அந்த பாட்டுக்கு பதில் பாட்டு
0: கொண்டு வாருங்கள்.
3: பருவம் எனது பாடல், பார்வை எனது ஆடல், கருணை எனது கோயில், கலைகள் எனது கோயில்.
0: வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். கொண்டு வாருங்கள்.
1: சூடும் வேலை நந்தி மாலை பாடலையா,
0: வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். மாலை சுடும் வேலை, வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். ஜோர்ஜ், ஓடி வாருங்கள். உங்களுக்கு தான் போட்டி அதிகமாக இருக்கின்றது, ஜாக்கிரதையா விளையாடுங்கள், விரைவாக வர வேண்டும். எங்கே ஞானசேகரன் வந்து விட்டார், வாருங்கள் ஞானசேகரன்.
1: இந்த பால் வண்ணம் பருவம் கண்ட அந்த பாட்டுக்கு பதில் பாட்டுப்பா. கண்டு கொண்டேன் மயில் வழியில் வந்த அந்த பாட்டுப்பா.
0: வந்தது யார் என்று கண்டு
1: கொண்டேன்,
0: திருவருள் திரைப்படத்தில். நல்லது நல்லது நல்லது நல்லது. அடுத்த பாடல் முகவர் ராபிக் கொண்டு வந்து விட்டார். ராபி கலைத்துக் கொண்டு வருகிறார் ஒருவரையும். கட்டிக்காரன் ராபிக், கொண்டு வாருங்கள். என்ன பாடல் ராபிக், ராபிக் என்ன பாடல் ஐயா? வாழ்த்துக்கள், சின்ன சின்ன வண்ண கோயில். ஓகே, நல்ல பாடலை கொண்டு வந்தீர்கள். அடுத்த பாடலை கொண்டு ஓடுவார்கள். துண்டித்துக் கொள்ளுங்கள் இணைப்பை. எங்கே ஜோஜ் ஜோஜ் ஓடுவாருங்க.
1: சின்ன சின்ன ஆசை, சிறகடி காசை, அந்த பாடலையா,
0: அந்த பாடல் அந்த பாடலை கொண்டு வந்தீர்களா? சரி, அடுத்த பாடலுக்கு ஆயத்தமாயிருங்கள். சின்ன சின்ன ஆசை, அந்த பாடல், சின்ன சின்ன ஆசை. அடுத்தது வந்து பவனம்மாள் வந்திருக்கின்றார், வாருங்கள் பவனம்மாள்.
3: ஐயா, சின்ன சின்ன பூவே, நீ கண்ணால் பாரு போதும் அப்படின்ற பாட்டு பதில்
0: பாடுங்க.
3: கண்ணால் பேசும் கண்ணா, புன்னகை ஒன்றே பொன்னகை என்றாயோ.
0: வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை கொண்டு ஓடி வாருங்கள். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். எங்கே அடுத்த பாடலை யார் கொண்டு வருவது? காற்றை காத்துக் கொண்டிருக்கின்றது, காற்றலை காத்துக் கொண்டிருக்கிறது, ஓடி வர வேண்டும். நீங்க சிக்கப்பட்டு விட்டீர்களா? யாராவது இல்லை. மீண்டும் பவனம்மாள் தானே வருகின்றார், வாருங்கள் பவனம்மாள். வாருங்கள் பவனம்மாள்.
3: ஐயா, சின்ன சின்ன பூவே, நீ கண்ணால் போதும் அப்படின்ற பாட்டு பதில் பாட்டு
0: கொண்டு வாருங்கள்.
3: சின்ன சின்ன கண்ணனுக்கு என்னதான் புன்னகையோ,
0: சின்ன சின்ன கண்ணனுக்கு என்னதான் புன்னகையோ. அற்புதமான பாடல், வாழ்த்துக்கள் பவனம்மாள். ஜோஜ் கொண்டு வாருங்கள், ஓடி வாருங்கள் ஜோஜ்.
1: திருமாலம் அந்த பாடலையா,
0: என்னையா
1: மான் பாடு, அந்தி மழை மேகம்,
0: அந்தி அந்தி மலை மேகம், எந்த பாடல் பாடல் பாடு சரி, அந்தி மலை மேகம் அந்தி என்று வந்திருக்கிறது பாடல். ஓகே, ஞானசேகரன் கொண்டு வாருங்கள், கொண்டு வாருங்கள் ஞானசேகரன். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஞானசேகரன், புன்னகை மன்னன் பூவலி கண்ணன் வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை யார் கொண்டு வர போகின்றார்? பவுனம்மாள் தான் கொண்டு வருகின்றார். பவுனம்மாள் கொண்டு வாருங்கள்.
3: ஐயா சின்ன சின்ன பூவே நீ கண்ணால் பாரு போதும் அப்படின்ற பாட்டுக்கு பதில் பாட்டு. நீ இல்லாத உலகத்திலே நிம்மதி இல்லை, அந்த பாட்டு.
0: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் பவுனம்மா, உங்களுக்கு வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை கொண்டு ஓடி வாருங்கள், விரைவில் கொண்டு வாருங்கள், போட்டி அதிகமாக இருக்கின்றது. சந்தன் ராஜ் வந்துவிட்டார், வாருங்கள் சந்தன் ராஜ்.
1: குயில் பாட்டு வந்தது இல்லை மகன்.
0: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை, நன்றி நன்றி நன்றி நன்றி. அடுத்த பாடலை கொண்டு வர வேண்டும் நீங்கள், விரைவிலே வர வேண்டும். அடுத்த பாடல் பவுனம்மாள் கொண்டு வந்திருக்கிற, வாருங்கள் பவுனம்மாள். பவுனம்மாள்
3: ஐயா சின்ன சின்ன பூவே நீ கண்ணால் பாரு போதும், அந்த பாட்டுக்கு பதில் பாட்டு
0: கொண்டு வாருங்கள்.
3: பாரு பாரு நல்லா பாரு, பயோஸ்கோப் படத்த பாரு, ராமியான காட்சி பாரு,
0: பயோஸ்கோப் காட்டுறீங்களா? வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் உங்களுக்கு. ஜோஜ் கொண்டு வாருங்கள். ஜோஜ்
1: மேகம் கருக்குது, மழை வர பாக்குது, வீசி அடிக்குது
0: காற்று, போதி கொண்டிருந்தோம். மேகம் கறக்குது. அடுத்த பாடலை யார் கொண்டு வரப்போகின்றீர்கள்? அடுத்த பாடலை கொண்டு வருவது சந்தன்ராஜ் மூடைய நிறுத்திவிடப்பட்டிருக்கிறது. என்ன காரணம்? ஓடுகிறவன் சந்தன்ராஜ், யார் யார் யார் இழைப்பில் இருக்கின்றீர்கள், யார் இழைப்பில் இருக்கின்றீர்கள்? ஞானசேகரன் வந்திருக்க. ஞானசேகரன் வணக்கம். ஞானசேகரன் ஞானசேகரன் வணக்கம்.
1: வணக்கம்ப்பா. புன்னக மன்னன் பூவிழி கண் பாட்டு பதில் பாட்டுக்குப்பா. பூவிழி வாசலில் யாரடி வந்தது? கிளியே கிளியே, அந்த
0: பாட்டு. பூவிழி வாசலில் யாரது வந்தது? வாழ்த்துக்கள் உங்களுக்கு, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் பவுனம்மாள் தான் வருகின்றார். பவுனம்மாள் கொண்டு வாருங்கள். எங்க ஜோஜி
3: சின்ன பூவே நீ கண்ணால் பாரு போதும், அந்த பாட்டு பதில் பாட்டு.
0: ஓகே கொண்டு வாருங்கள்.
3: போதுமோ இந்த இடம்,
0: இன்னும் போடுமா? இன்னும் போடும், போதாது. எங்க ஜோஜ் வந்து விட்டார், வாருங்கள் ஜோஜ். ஓடி வாருங்கள்.
1: வேகமாய்
0: வந்து போவார் நல்லது. அடுத்த பாடலை யார் கொண்டு வருகின்றார்? ஞானசேகரன் கொண்டு வருகிறார். கொண்டு வாருங்கள் ஞானசேகரன். ஞானசேகரன் கொண்டு வாருங்கள். வணக்கம் ஞானசேகரன்.
1: அப்பா பூவிழி வாசல் யாரடிக்கல, அந்த பாட்டுக்கு பதில் பாட்டுப்பா. யாரடி நீ மோகினி, அந்த பாட்டுப்பா.
0: யாரடி நீ மோகினி, உத்தம புத்திரன். வாழ்த்துக்கள்.
1: நன்றி அப்பா,
0: நன்றி நன்றி நன்றி. அடுத்த பாடல் யார்? சந்தன் ராஜ் தான் வந்திருக்கின்றார். ஓடி வாருங்கள் சந்தன் ராஜ். கொண்டு வாருங்கள் சந்தன் ராஜ்.
1: பால்லீலா காயுதையா.
0: மேகமே மேகமே பால்லீலா.
1: நன்றி
0: நன்றி நன்றி. மேகமே மேகமே. அடுத்த பாடல் ஞானசேகரன் கொண்டு வருகின்ற. ஞானசேகரன்
1: மோகினி பாட்டுக்கு பதில் பாட்டுப்பா. நீ இல்லாத இடத்தினிலே நிம்மதி இல்லை, அந்த பாட்டுப்பா.
0: அந்த பாடல் நீ இல்லாத உலகத்திலே, நீ இல்லாத உலகத்தின். நல்லது நல்லது. அடுத்த பாடல் சந்தன் ராஜ் தான் வந்திருக்கின்றார். கொண்டு வாருங்கள் சந்தன் ராஜ்.
1: அன்பு தூங்கும் நீ வந்ததால் நெஞ்சிலே ஆசைகள்.
0: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அந்தி பூவே நீ வந்ததால் நெஞ்சில் ஏதோ ஆசைகள். அடுத்தது செல்வகுமார். செல்வகுமார் வந்திருக்கிறார். வணக்கம் செல்வகுமார். வணக்கம் செல்வகுமார்.
1: செல்வகுமார் வணக்கம்.
0: வணக்கம் வணக்கம் வணக்கம். கூறுங்கள்.
1: அப்பா எனக்கு வந்து யாரடி நீ மோகினி அப்படிங்கிற பாடலுக்கு பதில் பாடல். யாரைத்தான் நம்புவதோ பேதை நெஞ்சம்.
0: யாரைத்தான் நம்புவதோ பேதை நெஞ்சம். நல்லது நல்லது நல்லது. அடுத்த பாடலை யார் கொண்டு வரப்போகின்றார்? இன்னும் உங்களுக்கு 15 நிமிடங்கள் இருக்கின்றது முடிவடைவதற்கு. யாரைத்தான் நம்புவதோ பேதை நெஞ்சத்தை தொடர்ந்து முகமது ராபிக் வருகின்றார். ராபிக் கொண்டு வர என்ன பாடல்? சின்னஞ்சிறுகளையே சித்திர பூவிலேயே முந்தான முடிச்சிட வருகிறது. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. மீண்டும் பாருங்கள், அழைப்பை துண்டிக்க வேண்டும், அழைப்பை துண்டிக்க வேண்டும். அடுத்தது சந்தன் ராஜ் கொண்டு வந்திருக்கார். வேற சந்தன் ராஜ்
4: அந்தி நேர தெங்கல் காற்று
0: அந்தி நேர இணைந்த கைகள் அந்தி நேர தெங்கல் காற்று நல்ல பாடு. எங்க அடுத்தது பவுனம்மாள் கொண்டு வருகின்றார். பவுனம்மாள் வாருங்கள்.
3: ஐயா புன்னகை மன்னன் கூவிழி கண்ணன் அந்த பாட்டுக்கு பதில் பாட்டுக்கையா. புன்னகையே பூ பூக்கும் திருமகளே வண்ண பூச்சூட நாள் பார்க்கும் மருமகளே.
0: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அடுத்தது அடுத்த பாடல யார் கொண்டு வருகின்றார்? ஜோர்ஜ் கொண்டு வருகிறார். கொண்டு வாருங்கள் ஜோர்ஜ்.
5: மேகம் மேகம் கருக்கு சிக்கு சக்கச்சா
0: வாழ்த்துக்கள் ஜோஜ் உங்களுக்கு. வாழ்த்துக்கள் ஜோஜ் உங்களுக்கு. யார் வந்திருக்கார்? பவுனம்மாள் வந்திருக்கார். வாருங்க பவுனம்மாள்.
3: புன்னகை மன்னன் பூவிழிக்கணும் அந்த பாட்டு பதில் பாட்டு
0: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் பவுனம்மாள். அடுத்த பாடலை செல்வகுமார் வந்திருக்காரு. கொண்டு வரணும் செல்வகுமார்.
6: அப்பா அப்பா வணக்கம். சின்ன சின்ன பூவேன்னு ஒரு பாடல் வந்துச்சு, அந்த பாட்டுக்கு வந்து சின்ன பூவே மெல்ல பேசு அந்த பாடல் பா.
0: சரி சரி
6: காட்டு அந்த பாடல் தான். கண்டிப்பா
0: வாழ்த்துக்கள் வாழ்த்து. அடுத்த பாடல் ராஃபிக் அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார். வாருங்கள் ராஃபி.
7: வாழ்த்துக்கள்
0: வாழ்த்துக்கள் ராஃபிக்.
7: வாழ்த்துக்கள்.
0: அடுத்த பாடல யார்? தாலாட்டு தேவானம் நல்லது. தாலாட்டு தேவானம். அடுத்த பாடல யார் கொண்டு வருவது? பவுனம்மாள் தான் கொண்டு வருகின்றார். கொண்டு வருங்கள் பவுனம்மாள்.
3: ஐயா புன்னகை மன்னன் பூவிழி கண்ணன் அந்த பாட்டுக்கு பதில் பாட்டு. கண்ணன் என்னும் மன்னன் பேரை சொல்லு சொல்லு கல்லும் முள்ளும் பூவாய் மாறும் மெல்ல மெல்ல.
0: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். செல்வகுமார் அங்கே என்ன பாடல்?
6: அந்தி நேர தென்றல் காற்று ஒரு பாடல் வந்துச்சு, அந்த பாடலுக்கு பதில் பாடல் வந்து காற்று வாங்க போனேன் ஒரு கவிதை வாங்கி வந்தேன்.
0: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் மன்னன் வாழ்த்துக்கள். காற்று வாங்க போனீர்கள், கவிதை வாங்கி கொண்டு வந்திருக்கின்றீர்கள், அதை இங்கே கொண்டு வந்திருக்கின்றீர்கள். ஜோஜ் ஓடி வாருங்கள் ஜோஜ்.
5: வணக்கம். அந்தி மழை தொழுகிறது ஒவ்வொரு துணியிலும் தெரிகிறது அந்த பாடலையா?
0: முன் ஒரு தடவை வந்தது போல் இருக்கிறது அந்த பாடல்.
6: சுலகுமார் பாட்டுக்குப்பா. நெஞ்சம் மறப்பதில்லை நினைவு இழப்பதில்லை அந்த பாட்டுப்பா.
0: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நெஞ்சம் மறப்பதில்லை. வாழ்த்துக்கள்.
6: நன்றியாப்பா.
0: ஞானசேகரன் வந்து நெஞ்சம் மறப்பதில்லை என்று கொண்டு வந்தார் ஞானசேகரன். அதை நினைவு இழக்கவில்லை என்றும் குறிப்பிட்டு போகின்றார். வாழ்த்துக்கள் உங்களுக்கு மானே. அடுத்த பாடலை யார் கொண்டு வந்திருக்கிறார்கள்? ஜோஜ் ஜோஜ்.
5: யாரைத்தான் நம்புத பண்ண அறியீங்களா? சிவகுமார். அந்த பாடலுக்கு யாரை நம்பி நான் பிறந்தேன் போங்கடா போங்க
0: போங்க நீங்களும் நானும் வேற யாரும் ஐயா யாரையும் நம்பி இருக்கவில்லை ஜோஜ். வாழ்த்துக்கள் ஜோஜ். அடுத்த பாடல் செல்வகுமார் கொண்டு வந்திருக்காரு. வாருங்கள் செல்வகுமார்.
6: வணக்கம்பா. கண்ணன் அதாவது புன்னகை மன்னன் பூவிழி கண்ணன் அந்த பாடல் பதில் பாடல் வந்து கண்ணன் பிறந்தான் எங்கள் கண்ணன் பி.
0: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். கண்ணன் பிறந்தான் எங்கள் வண்ணன் பிறந்தால் வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அடுத்த பாடலை யார் கொண்டு வருவது பார்ப்போம். பவுனம்மாள் வந்து விட்டார். வாருங்கள் பவுனம்மாள்.
3: ஐயா காற்று வாங்க போனேன் ஒரு கவிதை வாங்கி வந்தேன் அந்த பாட்டுக்கு பதில் பாட்டு.
0: கூறுங்க.
3: வாங்க வாங்க கோபாலையா, வழக்கு என்ன கேளுங்கய்யா, ஏங்கி ஏங்கி நின்னாளையா.
0: நீ
4: பாடும் எல்லாம் அந்த பாடலையா,
0: துள்ளி துள்ளி நீ பாடுமா, இந்த பாடல
4: துள்ளி துள்ளி நீ பாடுமா.
0: அப்படியா, அதை ஏற்றுக்கொள்ள மூலம் மூடம் போட்டிக்கு வரையில் பொறுமா வாருங்கள். வேண்டும் பவனம்மா கொண்டு வாருங்களம்மா, பவனம்மா வாருங்கள். பவனம்மா
3: ஐயா காற்று வாங்க போனேன், அந்த பாட்டு பதில் பாட்டு
0: கொண்டு வாருங்கள்.
3: காற்று வந்தால் தலை சாயும் நாணல், காதல் வந்தால் தலை சாயும் நாணம்.
0: அந்த வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் எங்க ஜோஜ் கொண்டு வாருங்கள். ஜோஜ் ஓடு வாருங்கள்.
4: என்னவோ கண்டு வாழ்த்தே செல்வகுமார் பையன்,
0: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். கண்ணன் என்ன கண்டு வா செல்வங்களே. ஓகே நன்றி நன்றி நன்றி. அடுத்த பாடலை கொண்டு பவனம்மாள் தான் தந்திருக்க. பவனம்மாள் வாருங்கள்.
3: ஐயா காற்று வாங்க போனேன், அந்த பாட்டுக்கு பதில் பாட்டு. காற்றுக்கென்ன வேலி கடலுக்கென்ன மூடி, கங்கை வெள்ளம் சந்துக்குள்ளே அடங்கி விடாது.
0: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். ஜோஜ் ஓடி வாருங்கள். ஜோஜ்
4: மனம் ஒரு குரங்கு, மனிதனின் மனம் ஒரு குரங்கு பாடலையா.
0: எனக்கு அப்படி இல்லையா, மனம் ஒரு குரங்கு. ஐயோ அந்த திரைப்படம் தான், அந்த திரைப்படத்திலேதான் அந்த பாடலும் வந்தது. எங்க ஜோஜ் ஜோஜ் இல்லை. ஓகே போட்டி சரியான கடுமையா இருக்கின்றது. ஞானசேகரன் ஓடி வாருங்கள். ஞானசேகரன் என்ன பாடல் மாதிரி பாடல் புரியவில்லை, ஒன்றும் கேட்கவில்லை எனக்கு.
4: என்னையா
0: ஆமா, அந்த பாட்டுக்கு என்ன
4: பாடல்?
0: அந்த நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா. சரி வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் மகனே. அடுத்த பாடலை கொண்டு வருவார் யாராக இருக்கலாம்? ஜோஜ் கொண்டு வாருங்கள். ஜோஜ்
4: வாங்கய்யா வாத்தியாரையா, வரவேற்க வந்தோம் ஐயா.
0: வாங்கய்யா வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். வரவேற்றுக் கொண்டிருங்கள் நான் இரண்டு பேரும். எங்க அடுத்தது பவுனம்மா கொண்டு வந்து விட்டார். போட்டிக்காரி போட்டிய சபா சரியான போட்டி. பவுனம்மா வாருங்கள். பிந்தி வந்தாலும்
3: கண்ணன் மனம் என்னவோ கண்டு அத்தன்றல, அந்த பாட்டு பதில் பாட்டு.
0: அந்த பாட்டு என்ன பாடல்?
3: மனம் படைத்தேன் உன்னை நினைப்பதற்கு, நான் வடிவெடுத்து
0: உன்னை மணப்பதற்கு. ஜோதி அவர் இந்த கோயில் இருக்கின்றார், என்னடா கரைச்சலா கிடையாது. சரி அடுத்த பாடலை கொண்டு வாருங்கள். எங்க யார் கொண்டு வருவது? சந்தன் ராஜ் கொண்டு வருவார். இருந்து விட்டு வருவார் நீதிபதி. அவர் அவர் நீதிபதியா வருவார். எங்களுடைய சந்தன் ராஜ் ஓடி வாருங்கள். சந்தன் ராஜ் சந்தன் ராஜ் உங்களுக்கு இடைப்பு என்னையா, என்ன நடந்தது சந்தன் ராஜ் உங்களுக்கு? சந்தன ராஜ் என்ன நடந்தது? இணைப்பு வரவில்லை, உங்களுடைய இணைப்பு துப்புரமாக வரவில்லை எங்களுக்கு. சந்தன ராஜ் ஐயோ என்ன நடந்தது சந்தன ராஜ்? சந்தன் ராஜ் நீங்க வளைத்துக் கொண்டிருக்கின்றீர்கள். சரி இப்பொழுது வரவில்லாமே சந்தன் ராஜ், உங்கள் இணைப்பில் இருக்கின்றீர்கள், வரவில்லை உங்களுடைய இணைப்பு. ஏன் ஐயா இரண்டு தடவை இணைத்து பார்த்து இரண்டு தடவையும் பெறவில்லையே உங்களுடைய இணைப்பு? சந்தன் ராஜ் உங்களோட இணைப்பு துண்டிக்கப்பட்டு விட்டது முற்றாக, என்ன ஒன்று தெரியவில்லை. ஞானசேகரன் பாருங்கள். அந்த பாடு வந்து விட்டது. ஜார்ஜ் கொண்டு வந்து விட்டு
4: போறப்பா. அந்த என்ன, ஒரு பக்கம் பார்க்கிறா, ஒரு கண்ணு சாய்க்கிறா.
0: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.
4: மனம் நன்றியப்பா நன்றி.
0: மனம் ஒரு குரங்கு, நீங்க ஒரு நடிச்சிருக்க, ஒரு பக்கம் பார்க்கிறா நல்லது. அங்கே அடுத்தவரும் குறைக்கிறார். ஓகே அடுத்த பாடலை யார் தருவது? பவுனம்மாள் தருகின்றார். வாருங்கள். சந்தன் ராஜ் உங்களோட வினப்பை படைத்துக் கொண்டு என்னவென்று தெரியவில்லை. ஓகே அடுத்த பாடல் பவுனம்மா கொண்டு வாருங்கள்.
3: ஐயா கண்ணன் மனம் என்ன என்னவோ கண்டு வாத்தென்றல அந்த பாட்டு பதில் பாட்டு கண்டு கொண்டு
0: அந்த பாடல் வந்துவிட்டது
3: சரிங்க சரிங்க. கண்ணன் பிறந்தான் எங்கள் கண்ணன் பிறந்தான் புது கவிதைகள் பிறந்ததம்மா அந்த பாட்டுங்க
0: சார் கொண்டு வாருங்க. அடுத்த பாடல் ஆறு கொண்டு வர போகின்றீர்கள். அடுத்த பாடல் ஜோஜ் வந்து நிற்கின்றார். ஜோஜ் கொண்டு வாருங்கள். ஜோஜ்
7: வணக்கம் ஐயா. ராஜாவுக்கு ராஜான எனக்கு முந்தையும் இல்ல அந்த பாடல் ஐயா
0: ராஜாவுக்கு சந்தன் ராஜ் இணைப்பு முதல்ல பிழைத்து விட்டு என்ன தெரியவில்லை. ஓடி வாருங்க செல்வகுமார் ஓடி வாருங்கள்.
6: வணக்கம்பா. மனம் படைத்தேன் உன்னை நினைப்பதற்கு அந்த பாடலுக்கு பதில் பாடல் வந்து மனம் கனிவானே அந்த கன்னியை கண்டால் கல்லும் கனியாகும் அந்த பாடல்.
0: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை கொண்டு வந்திருக்க சந்தனராஜ். வணக்கம் சந்தன்ராஜ். கொண்டு வாருங்கள் சந்தன்ராஜ்.
8: துள்ளி திரிந்தது ஒரு காலம்
0: வாழ்த்துக்கள். துள்ளி
8: திரிந்த
0: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். துள்ளி திரிந்ததொரு காலம் சொல்லி திரிந்ததொரு காலம் என்ற பாடலை தந்துவிட்டு செல்கின்றார் சந்தனராஜ் அவர்கள். சொல்லி திரிந்ததொரு காலம் சரி. சொல்லி திரிந்ததொரு காலம். அடுத்த பாடல் ஜோஜ் கொண்டு வந்திருக்கார். வாருங்கள் ஜோஜ்.
7: ராஜாவுக்கு
0: ஜோஜும் கையை வச்சா ரோமா போகாதுதான் என்ன சரி. ஓடி வாருங்க அடுத்த பாடல் செல்வகுமார் கொண்டு வந்திருக்க. வாருங்கள் செல்வகுமார்.
6: வாங்கையா வணக்கம். வாங்கையா வாத்தியார் ஐயா அந்த பாடலுக்கு பதில் பாடல் வாங்க வாங்க
0: அந்த பாடல் வந்து விட்டது
6: இல்லப்பா. வாங்க வாங்கையா வாத்தியார் ஐயா
0: பாடல் வந்து விட்டது. நீங்கள் இப்பதான் அந்த பாடல்
6: பதில் பாடல்
0: அந்த பாடலுக்கும் பதில் பாடலா என்ன பாடல்
6: வாங்க வாங்க கோபால் ஐயா
0: அந்த பாடல் வந்து விட்டது. பதில் பாடலாக வந்து விட்டது பதில் பாடலாக வந்து விட்டது மேடமி. நீங்கள் இப்பொழுது அணி வந்தீர்கள். உங்களை கூட பாடத்தாரோ ஐயா ஞானசேகரம் கொண்டு வாருங்கள்.
4: ஜார்ஜ் பாட்டு பதில் பாட்டுப்பா. நான் யார் நான் யார் நான் யார் நாளும் தெரிந்தவர் யார் யார் அந்த பாட்டுப்பா.
0: வாழ்த்துக்கள். நான் யார் நான் யார் நான் யார் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை கொண்டு வாருங்கள். பவுனம்மாள் வந்துவிட்டார். ஒரு வாருங்கள் பவுனம்மாள்.
3: ஐயா ராஜாவுக்கு ராஜா நான்தான் எனக்கு மந்திரிங்க யாரும் இல்லை அந்த பாட்டுக்கு பதில் பாட்டு
0: கொண்டு வாருங்கள்.
3: யாரும் இல்லாத தீ ஒன்று வேண்டும் வேண்டும் அதில் எப்போடு நீ மட்டும் வேண்டும் அந்த பாட்டுங்கய்யா.
0: யாரும் இல்லாத தீவு வேண்டுமா என்ன மாதிரி அந்த பாடல் பவுனம்மாள். பவுனம்மாள் என்ன மாதிரி அந்த பாடல். வணக்கம் ராபிக் என்ன பாடல் கொண்டு
9: ராஜா கைய வச்சாண்டா போனதில்லை அந்த பாடலையா.
0: அந்த பாடலுக்கு அந்த பாடலுக்கு தான் ஜோஜ் தந்து விட்டு போகின்றார். நீங்க வேறு பாடல் தர வேண்டும்.
9: ராஜா என்பார் மந்திரி என்பார் ராஜ்யத்தையான
0: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். ஃபாரூக்குடைய சத்தத்தையே காண இல்லை. ஓகே வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். ஓடி வாருங்க அடுத்த பாடல். ஞான தேவரம் கொண்டு வாருங்க.
4: நானியார் நானியார் பாட்டுக்கு பதில் பாட்டுப்பா. நாலு பேருக்கு நன்றி நாலு பேருக்கு நன்றி அந்த பாட்டுவா.
0: நாலு பேருக்கு நன்றியா.
4: ஆமாப்பா
0: நாலு பேருக்கு நன்றி அந்த நாலு
4: அந்த நன்றி.
0: வாழ்த்துக்கள் உங்களுக்கு வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை யார் கொண்டு வந்திருக்கின்றார். பவுனம்மாள் வந்து போகின்றார். பவுனம்மாள் பவுனம்மாள் நீங்கள் முதல் கூறுங்கள். பவுனம்மாள்
3: எனக்கு வந்த இந்த மயக்கம் உனக்கும் வர வேண்டும் வந்தால் என்ன அந்த பாட்டுங்க.
0: சரி முதலில் ஒரு பாடல் வந்தீர்கள் முன்பு வந்து அது என்ன பாடல். யாரும் இல்ல தீவிலா யார் அந்த பாடலை கூறுங்கள்.
10: யாரும் இல்லாத தீ ஒன்று வேண்டும் வேண்டும்.
0: அதான் இப்ப அவர் வாங்கிவிட்டாரு, அது வந்து இவர் என்னுடைய சாமியார் வாங்கிவிட்டார். விருதம் இல்லாத தீவு
3: தெரியுமா?
0: போயிடாது, போக போறீங்களா?
3: இல்லைங்கய்யா, இல்லைங்கய்யா.
0: ஆஹா, சரி, அடுத்த பாடலை கேட்போம். அடுத்த பாடல் யார் கொண்டு வர போகின்றீர்கள்? யாரோ ஒருவர் கொண்டு வருகிறார், சந்தனராஜ் கொண்டு வருகின்றார். வாருங்கள் சந்தனராஜ். நான் ஒரு கோயில், நீ ஒரு தெய்வம். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். நன்றி, நன்றி, நன்றி சந்தனராஜ். சந்தனராஜ், சந்தனராஜ் பாடல். அடுத்த பாடல் யார்? யாரையும் காணவில்லையே. என்ன நடந்தது காட்டிலக்கி? என்ன நடந்தது? ஓடிவாருங்கள். யாரும் பெறவில்லை, பாடலை காணவில்லை. கொண்டு ஓடி வர வேண்டும். வாழ்த்துக்கள் கூறிக்கொண்டிருக்கும் வேளையிலே ஓடி வர வேண்டும். செல்வா, நீங்கள் கொண்டு வரலாம் பாடல். ஓடி வாருங்கள் செல்வா. செல்வகுமார், ஓடி வர வேண்டும். முந்தைய தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ்ச்சபை பாட்டுக்கு பதில் பாட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஞானசேகரன் வந்துவிட்டார். கொண்டு வாருங்கள் ஞானசேகரன்.
11: மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா?
0: ஓ, அந்த பாடலா? மயக்கமா கலக்கமா
11: கலக்கமா மனதிலே குழப்பமா? அந்த பாட்டு.
0: வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
11: நன்றி.
0: அடுத்த பாடலை சொன்ன போட்டி நிறைவுக்கு வேறு நேரத்தை நெருங்கி கொண்டிருக்கின்றது. எங்கே பவனம்மா சந்திரன்சா இதனுடைய இணைப்பு துண்டிக்கப்பட்டிருக்கின்றது. உங்களோட இணைப்புகளில் மீண்டும் வர வேண்டும். ஒருவாருங்கள், ஓடி வர வேண்டும். ஓடி ஜோஜ் வந்து விட்டார். கொண்டு பாருங்கள் ஜோஜ்.
12: எனக்கு ஒரு மகன்
0: பிறக்கிறான். ஜோஜுக்கு ஒரு மகன் பிறக்க போகின்றாராம். வாழ்த்துக்கள் தான் என்ன சார்? அடுத்த பாடலை பவனம்மா கொண்டு வருங்கள். வாருங்கள் பவனம்மா.
3: நான் ஒரு கோயில், அந்த பாட்டுக்கு பதில் பாட்டு.
10: நான் ஒரு குமாஸ்தா, நான் பாடுவேன் தமாஷா.
0: வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். தமாஷா பாடுவீர்களா? நான் ஒரு குமாஸ்தா, நான் பாடு. ஓகே, அடுத்த பாடலை யார் கொண்டு வருகிறது? அடுத்த பாடல் நீங்க அனைத்து துணிக்க வேண்டும் பவனமாளுடைய பாட்டு முடிந்தவுடன். அடுத்த பாடல் சந்தனராஜ் கொண்டு வருகின்றார். வாருங்கள் சந்தனராஜ். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். யார் தூரிகை தந்த ஓவியம்? நல்ல பாடல் உண்டு, நல்ல பாடல். அடுத்த பாடலை ஜோஜ் கொண்டு வருகின்றார். வாருங்கள் ஜோஜ். வணக்கம் ஜோஜ். எல்லோருக்கும் அது வேண்டும். மனதில் உறுதி வேண்டும், வார்த்தையிலே தெளிவும் வேண்டும். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அடுத்த பாடலை யார் கொண்டு வந்திருக்கின்றார்? பவனம்மாள் கொண்டு வந்திருக்கார். வாழ்த்துக்கள் பவனம்மாள்.
3: நன்றிங்க ஐயா. எனக்கு ஒரு மகன் பிறப்பான், அந்த பாட்டுக்கு பதில் பாட்டு.
0: அவருக்கு பிறப்பான் உங்களுக்கு கோபம் வந்து கொண்டு வரணும் பார்ப்போம்.
10: எனக்கு ஒரு ஆசை இப்போது
0: இது என்ன பாரு ஆசை வந்து நீ எப்படி மகன் பிறப்பு? இறைவன் கொடுப்பார். நன்றி, நன்றி. வாழ்த்துக்கள் பவனம்மாள். வாழ்த்துகள். வாழிய வெள்ளாண்டு, வாழிய வெள்ளாண்டு. ஞானதேவன் ஓடுவாருங்க மானே.
11: யாருக்காக இந்த மாளிகை? வசந்த மாளிகை. அந்த பாட்டு,
0: அந்த பாடகை. யாருக்காக இது? யாருக்காக இந்த மாளிகை? அந்த பாடல் பாடல் வந்து விட்டது. யாருக்காக இது? யாருக்காக இந்த மாளிகை? அந்த பாடல் வந்து விட்டது. வேற ஒரு பாடல் யார்?
11: காதல், காதல் ஒரு பாட்டு வந்து அந்த பாட்டுக்கு. காதலிக்க நேரம் இல்லை, காதலிப்பார் யாரும் இல்லை. அந்த பாட்டு வந்துட்டப்பா.
0: காதலிக்க நேரம் இல்லை ஐயா. இப்ப கொரோனாவில் வந்து விட்டது. காதலிக்கிறார். வாழ்த்துக்கள் மகனே, வாழ்த்துக்கள். சந்தன்ராஜ் ஓடி வாருங்கள். சந்தன்ராஜ் கொண்டு வாருங்கள். ஒரு ராகம் பாடலோடு. நல்ல நல்ல
12: பாடல்,
0: நன்றி நன்றி நன்றி. ஒரு ராகம் பாடலோடு வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை தருகின்றார். யார் தருகின்றார்? பவுனம்மாள் தருகின்றார். பவுனம்மாள் இன்னும் ஐந்து நிமிடங்கள் இருக்கின்றன. பவுனம்மாள் தாருங்கள். என்ன பாடல் பவுனம்மாள்?
13: மனதில் உறுதி வேண்டும் அப்படின்ற பாட்டுக்கு பதில் பாட்டு
0: கொடுங்க.
13: மனதில் ஒரு ஒரு பூ பூத்தது, பூ பூத்தது, மலரும் நினைவுகள் நாம் சொல்வது. அந்த பாட்டுங்க.
0: அருமை அருமை. ஒரு வாருங்கள் ஜோர்ஜ், ஜோர்ஜ்
12: வாருங்கள். தொழிலாளி அந்த பாடல்.
0: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் உங்களுக்கு வாழ்த்துக்கள் ஜோர்ஜ். அடுத்த பாடலை கொண்டு வாருங்கள் செல்வா. ஒரு வாருங்கள் செல்வா மானே, ஒரு வாருங்கள்.
6: வணக்கம்ப்பா. அப்பா நான் யார், நான் யார் ஒரு பாடல் வந்தது. அந்த பாடலுக்கு பதில் பாடல் வந்து நான் நன்றி சொல்வேன் கண்களுக்கு. அந்த பாடல் பா, நன்றிப்பா.
0: அந்த பாடல் மகனே முதல் இந்த நன்றி என்ற இரு பாடலும் வந்து விட்டது. நன்றி நன்றி சொல்வேன், மற்றது நன்றி சொல்ல வேண்டும் என்ற பாடல் வந்து விட்டது மகனே.
6: அப்படியாப்பா நான் நன்றி
0: நான் நான் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் மகனே.
6: நன்றி நன்றி
0: வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் பவுனம்மாள் கொண்டு வந்திருக்கின்றீர்கள். கொண்டு வாருங்கள் பவுனம்மாள்.
13: ஐயா காதலிக்க நேரம் இல்லை அப்படின்ற பாட்டுக்கு பதில் பாட்டு. காதலிக்க கற்றுக்கொள்ளுங்கள் அழகினிலே.
0: அதுதானே வாருங்கள் பவுனம்மாள் சொல்லுதார்கள். காதலிக்க நேரம் சொல்லாதீங்கப்பா, காதலிக்க கற்றுக்கொள்ளுங்கப்பா. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் பவுனம்மாள் வாழ்த்துக்கள். இவங்களுக்கு எல்லாம் கற்றுக் கொடுக்க வேண்டியது இப்பதானா. எங்கே கொண்டு வருகிறார் அவர் பாடல்? சந்தன் ராஜ் வருகின்றார். வாருங்கள் சந்தன் ராஜ்.
12: வணக்கம் ஐயா. மனதிலே ஒரு பாட்டு மழை வரும் மாதிரி கேட்டியா?
0: என்ன பாடல ஐயா? மனதிலே ஒரு பாட்டு. சரி சரி.
12: மனதிலே ஒரு பாட்டு
0: வாழ்த்துக்கள். மனதிலே ஒரு பாட்டு வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை யார் கொண்டு வருகின்றது? காற்று காத்து கொண்டிருக்கின்றார்களா? இல்லை, இன்னும் இரண்டு நிமிடங்கள் இருக்கின்றன. பவுனம்மாள் கொண்டு வாருங்கள்.
13: நான் யார் தெரியுமா, என் நிலைமை என்ன புரியுமா?
0: அது தெரியாம காதலிக்க கற்றுக்கொள்ள அந்த கதையில் வேறு. நான் யார், என்னுடைய நிலைமை தெரியவில்லை உங்களுக்கு இல்லையா பவுனம்மாள்? ராவி கொண்டு வாருங்கள் ஐயா. ராவி கொண்டு வாருங்கள் பாடல். ராபிக் ராபிக் என்ன பாடலை கொண்டு வந்தீர்கள்? ராபிக் உங்களுடைய உணர்ப்பு துண்டிக்கப்பட்டு விட்டது மகனே. என்ன நடந்தது? கொண்டு வாருங்கள் வாருங்கள் ராபிக் என்ன பாடல்?
12: காதலிக்க நெஞ்சிலோடு
0: பாட்டு செய்யவா? பாட்டு செய்யலாம். சரி நல்ல பாடு நல்ல பாடு. ஜோஜ் ஓடி வாருங்க ஜோஜ்.
12: காதல் காதல் காதல் மின்னலில் காதல் அந்த பாடல்.
0: காதல் காதல் காதல் அந்த பாடலா? சாரி ஜோஜ் இந்த பாடல நல்லது நல்லது நல்லது. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். இப்பொழுது இன்னும் ஒரு நிமிடம் இருக்கின்றது. பவுனம்மாள் ஒரு வாருங்கள்.
13: ஐயா மனதிலே ஒரு பாட்டு மழை வரும் அதை கேட்டு அந்த பாட்டுக்கு பதில் பாட்டு.
0: எங்கே கொண்டு வாருங்கள் கொண்டு வாருங்க.
13: மழை வருது மழை மழை வருது மழை வருது குடை கொண்டு வா மன்னா உன் பேரன்பிலே.
0: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். எங்கே சந்தன் தாத்தி வருகிறார்கள்?
12: ஒருவருக்கும்
0: தெரியாதயா இங்க தெரியாதோ
12: தெரியாதோ.
0: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். எங்கே அடுத்த பாடலை யார் கொண்டு வருவது? செல்வகுமார் ஒரு வந்துடு. செல்வகுமார் ஒரு
6: வணக்கம். வணக்கம் பா. எனக்கு ஒரு ஆசை அப்படின்னு பவுனம்மாள் சொன்னாங்க. அதுக்கு அதுக்கு பதில் வந்து ஆசை ஆசையா இருக்கிறது இது போல் வாழ்ந்திடவே.
0: ஐயா அந்த பாடல் முதல் வந்து விட்டது ஐயா. அந்த பாடல்
6: அப்பா அப்ப வந்து எனக்கு ஒரு இது எனக்கு ஒரு ஆசை ஒரு ஒருன்னு எழுதி எடுத்துக்கிறேன்ப்பா. ஒரு நாள் இரவு பகல் போல் இருந்ததம்மா அந்த படம்.
0: சரி, நல்லது நல்லது நல்லது அம்மா, நல்லது. அடுத்து இறுதி பாடலை கொண்டு வர இருக்கின்றார், யாராக இருக்கலாம்? ஜோர்ஜ் இறுதியாக கொண்டு வரும் பாடல். இந்த பாடலோட நிறைவு போட்டு ஜோர்ஜ் கொண்டு வாருங்கள்.
7: காதல் வாழ்த்தேன் காதல் வாழ்த்தேன்
0: வாழ்த்துக்கள் போட்டு நிறைவுக்கு வந்துவிட்டது. உங்களோடு இணைந்து இவ்வளவு நேரம் இணைந்து தந்திருக்கிற பாடல்களை இப்பொழுது உங்களுக்கு பாடலை தருகிறேன். இந்த பாடலை கேட்டுக்கொண்டு போட்டியை நிறைவுக்கு கொண்டு வந்துவிட்டேன். உங்களுடைய பிறப்பவர்கள் வர இருக்கின்றன.

இனிமையான பாடல்களை கேட்டுக்கொண்டிருந்த இருக்க வேண்டும். நீங்கள் மீண்டும் உங்கள் பதில்கள் எண்ணிக்கொண்டிருக்கின்றது சுவாரஸ்யமாக என்று நீங்கள் போட்டியிலே பங்கு பெற்று அனைவரும் சிறப்பாக விளையாடி இருக்கின்றீர்கள். உங்கள் பாடல்கள் வந்து கொண்டிருக்கின்றது, கேட்டுக்கொண்டிருக்கின்ற இந்த பாடல்களை தொடர்ந்து

0: மகளிர் உறவுகளே அற்புதமான முறையிலே, சிறப்பான முறையிலே, மிகவும் ஜனரஞ்சகமான போட்டியாக இருந்தது இன்றைய பாடல்கள். முதலாவது இடத்தை எட்டி பிடிக்க வேண்டும், விரைவாக விரைவாக தொலைப்பட்டவர்கள் இருக்கின்றீர்கள். இதிலே இறுதி நேரத்தில் வந்து பங்கு பெற்றவர்களும் எங்கள் காற்றலையை சிறப்பித்து உங்களுக்கு உதவியாக இருந்தார்கள் போட்டியிலே முன்வருவதற்கு. அந்த இடத்திலே மூவர் இரண்டு இரண்டு புள்ளிகளை பெற்றிருக்கின்றார்கள். அதிலே எங்கள் ஜெகவர் சாதிக் அவர்கள், அடுத்து திரவா அவர்கள், மனவை சரிதா அவர்கள் மூவரும் ஏழு, அதாவது அந்த இரண்டு இரண்டு புள்ளிகளை பெற்றிருக்கின்றார்கள். சரி, அடுத்தது யார் என்று பார்த்தால் அடுத்த கூடுதலான புள்ளியை பெற்றவர் செல்வகுமார். இறுதி நேரத்தில் வந்தாலும் ஆறு பாடல்களை தந்திருக்கின்றார்கள். மேலும் மொத்தமாக வந்த பாடல்கள் 253 பாடல்கள் இன்று வந்திருக்கின்றன. 253 பாடல்கள் வந்திருக்கின்றன இந்த நேரத்துக்குள்ளே நீங்கள் தந்த பாடல்கள். அதிலே அடுத்த ஆறு பாடல்களை செல்வகுமார் ராவிக் அவர்கள் வெற்றிகரமாக இன்று விளையாடி 16 பாடல்களை தந்திருக்கின்றார். அவர் இடையிலே 2-3 பாடல் பின்புதான் பிடித்துக் கொண்டார், அதன் பின்பு சரியாக விளையாடியிருந்தார், 16 பாடல்களை தந்திருந்தார். ஃபாரூக் அவர்கள் வந்து இடை நிறுத்தி விட்டார் தன்னுடைய போட்டியை. 182 பாடலாக தந்து 26 மொத்த பாடலை தந்திருக்கின்றார். அதன் பின்பு அவர்கள் இணையதளம் ஒழுங்கில்லையோ அல்லது பணி நிமித்தம் அவர்களுக்கு அங்கே கடமையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தபடியால் சிலவேளை அவருக்கு சிரமமாக இருந்திருக்கலாம். இப்பொழுது அங்கே அவருக்கு பணி நிமித்தம் 26 பாடலை தந்துவிட்டு நின்று விட்டார். தொடர்ந்து விளையாடின ஞானசேகரன், நீங்கள் 37 பாடல்களை தந்திருக்கின்றீர்கள், வாழ்த்துக்கள். உங்களுக்கு இடையே தடைகள் ஏற்பட்டது, தடைகள் ஏற்பட்டாலும் இன்று வளமையை விட சிறப்பாக விளையாடி இருக்கின்றீர்கள், 37 பாடல்களை தந்திருக்கின்றீர்கள். ஜார்ஜ், நீங்கள் 51 பாடல்களை தந்து இடையிலே சற்று உங்களுக்கு தாமதங்கள் ஏற்பட்டிருக்கின்றது. உங்களுக்கும் பவுனம்மாளுக்கும் சந்தன்ராஜ் 3 பேருக்கும் தான் பலத்த போட்டி இருந்தது. அதிகப்படியான வித்தியாசங்களில் நீங்கள் செல்லவில்லை. போட்டி நீங்கள் ஜோஜ் முன்னோடி கொண்டு வந்தீர்கள் ஆரம்பத்திலிருந்து, இறுதியிலே சில இடைவெளிகள் வந்துவிட்டது. உங்களுக்கு பணியோ அல்லது தொடர் வேலைகள் கிடைக்கவில்லையோ தெரியாது. அதே போன்று பவுனம்மாள் 53 பாடல்களை தந்திருக்கிறது. 2 பாடல்கள் பவுனம்மாளுக்கும் ஜோஜுக்கும் இல்லை, முதலில் போட்டி இருந்தது சந்தனராஜுக்கும் ஜோஜுக்கும் தான் போட்டி இருந்தது. இவர்கள் எல்லாவற்றுக்கும் சிறப்பான வாழ்த்தை பெறுகின்றார் பவுனம்மாள். ஏனென்றால் அவர் வந்தது பிந்தித்தான் வந்தார், பின்பு வந்தாலும் ஓடி வந்து 2 இடத்தை பிடித்திருந்தார். 53 பாடல்களை தந்து 1 இடத்தை பிடித்திருந்தார் சந்தன்ராஜ். எப்படி என்றால் இடையே தாமதம் இருந்தால் பாடல்களை உடனே கொண்டு வந்து தந்தார். அவருக்கு 55 பாடல்களை தந்திருக்கார். 55, 53, 51 2 பாடல் வித்தியாசத்திலே 1வது, 2வது, 3வதாக வந்திருக்கின்றீர்கள். அதனால் 1வது இடத்தை சந்தனராஜ் 55 பாடல்களை தந்து வெற்றி பெற்றிருக்கின்றார். 2வது இடத்தை வெற்றியை பிடித்திருக்கின்றார் பவுனம்மாள், 53 பாடல்களை தந்து. ஜார்ஜ் அவர்கள் 51 பாடலை தந்து 3வது இடத்துக்கு உயர்ந்திருக்கின்றார். உங்களுடைய உயர்ச்சியை காணப்படுது. ஆனால் இன்று நாகப்பனும் வந்திருந்தால் இன்னும் போட்டி சிறப்பாக இருந்திருக்கும். உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அனைவருக்கும் மற்றவர்களும் குறைவுபடவில்லை. 37, 26, 16 என்ற பாடலை தந்து எல்லோரையும் முன்னேற வைத்து நீங்களும் பிந்தி பிந்தி வந்தாலும் உங்களுக்கும் அந்த பாடல்கள் அத்தனை பாடலையும் தந்து சிறப்பித்திருக்க உங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அடுத்து 2 பாடலை கேட்டாலும் காற்றலையில் வந்து அலங்கரித்து சிறப்பித்து அவர்களுக்கு புதிதாக வந்து சேர்ந்தபடியே புள்ளிகளை அநேகம் பெறவர்கள். இப்படித்தான் ராபிக் அவர்களும் பிந்தி வந்து புள்ளிகளை பெறாமல் இருந்தார். அவர் வருவார். செல்வகுமார் இறுதி நேரத்திலே வந்தார், 10 நிமிடமும் 15 நிமிடம் தான் விளையாடி 6 புள்ளிகளை பெற்றிருக்கின்றார். அதனால் இப்படி சந்தனராஜ் 1வதாக, 2வதாக பவுனம்மாள், 3வதாக ஜோஜ், நீங்கள் மூவரும் வந்து உங்கள் பாடலை தர வேண்டும் காற்றலையில் தருவதற்கு வாழ்த்துக்களோடு. சந்தன்ராஜ், பவுனம்மாள், ஜோஜ் மூவரும் ஓடி வந்து பாடலை தாருங்கள், எங்கே விரைவாக பெற வேண்டும். பாடல் ஒலிக்கின்றது. இந்த பாடல் ஒலித்துக் கொண்டிருக்கும் பொழுது நீங்கள் வந்து பாடலை தர வேண்டும். நேரம் மட்டும் பற்றாக்குறையாக இருக்கின்றது. விரைவாக வந்து பாடலை கேட்டுச் சென்றால் மகிழ்ச்சியாக இருக்கும். அன்பினை நெஞ்சங்களே, இன்றைய பாட்டுக்கு பதில் பாட்டு சிறப்பான முறையில் 253 பாடல்களை தந்து சிறப்பித்திருக்கின்றீர்கள். இன்றைய பாடல்களை வாழ்த்துக்கள். அதிலே 159 பாடல்கள் முதல் 2-3 பேரும் தந்திருக்கின்றீர்கள், மீதிதான் மற்றவர்கள். வணக்கம் சந்தம்ராஜ், வாழ்த்துக்கள். உங்களுக்கு முதலாவது பரிசு பெற்றிருக்கிறீர்கள். என்ன பாடலை கேட்க விரும்புகிறீர்கள், என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்?
1: நிகழ்ச்சி நிறைய அன்புள்ளவர்கள் பங்கெடுத்தார், அனைவருக்குமே வாழ்த்துக்கள். இதுல வந்து பாடுபவர்களுக்கும் இணையதளம் பனிச்சுமே போட்டிருக்காரு, அதனால என்ன பண்றது, எனக்கும் பனிச்சுமையா இருந்தாலும் பரவாயில்ல. இன்னைக்கு நேரம் கட்டிது முக்கியமான குதிரைகள் இருந்து வரவில்லை, அதனால எனக்கு
0: முதலிடங்கள்.
1: அம்மா ரோஜா அம்மாவும் அவங்கத்தாலும் நிறைய பாடல்கள் எடுத்திருப்பாங்க கண்டிப்பா.
0: அதே
1: போல
0: உங்களுக்கு 2-3 பாடல்கள் சிக்கப்பட்டிருந்தது, பவன மாடக்காப்பது ஜோதிக்குது, எல்லாருக்கும் இருந்தது. அதனால இருப்பினும் வெற்றி வெற்றி வெற்றி, உங்களுக்கு வெற்றியை பெற்றிருக்கீங்க, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. ஆனால் அதுல ஒரு விஷயம் என்னன்னா, உங்களுக்கும் சரியான போட்டி, பௌனம்மாலும் ஜோச்சும் எங்களுடைய ஞானதேவரும் விரைந்து விரைந்து வந்தார்கள், நீங்களும் அதுக்கு ஈடு கொடுக்காது. நான் கடைசி நேரத்தில் இணைத்தேன், பௌனம்மாள் மனுக்கு வர போறாரு, ஒரு தடவை பார்த்தேன் ஜோச் மனுக்கு வர போறது. நல்ல போட்டி, நல்ல
1: போட்டி. கடையை போட்டுற நேரமா இல்லையா, அதனால கடையை வேற போட்டுறோம். அந்த
0: சிந்தனையிலேயே 4 பாடல்களுக்கு உங்களுக்கும் பவனம்மாளுக்கும் 2 பாடல் தான் வித்தியாசம். இன்னும் ஒரு 10 நிமிடம் தொடர்ந்துருந்தா யாராவது வரும். அதே மாதிரி ஜோஜிக்கும் பவனம்மாள், ஒரு தடவை ஜோஜ் 2வது ஒரு தடவை தான் ஜோஜ் 1வதுக்கு வந்தார். அப்படி மாறி மாறி எங்கள் போட்டிகள் சிறப்பாக இருந்தது. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். என்ன பாடல் ஐயா கேட்க போகின்றீர்கள்?
1: சின்ன மாப்பிள்ளைய திரைப்பட்டு வந்து கண்மணிக்குள் சின்ன சின்ன கண்மணிகள் பாருங்க.
0: கண்மணிக்குள் சின்ன சின்னவா?
1: சின்ன சின்ன மின்மணிகள்.
0: ஓ, கண்மணிக்குள் சின்ன சின்ன மின்மணிகள்.
1: என்ன
0: சின்ன மாப்பிள்ளை, சின்ன சின்ன மின்மணிகள். அல்லது வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அந்த
1: நன்றி
0: நன்றி நன்றி நன்றி. அடுத்த உறவு ஜோஜ் வருகின்றார். வணக்கம் ஜோஜ், வாழ்த்துக்கள். மன்னா 3வது கருதை பெற்றிருக்கிறார். வாழ்த்துக்கள் யாருக்குன்னா நாகப்பனுக்கு
2: வாழ்த்துக்கிறோம்.
0: அவர் வந்தா நீங்க 4வது ஆண்டு. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். என்ன பாடலை கேட்போம்? மற்றவர்களுக்கும்
2: வாழ்த்துக்கள். நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள் ஐயா. பங்கு பெற்றவர்களுக்கும் வீட்டிலிருந்து கேட்டவர்களுக்கும் எங்களை ஆதரித்தவர்களுக்கும் நன்றிகள். உங்களுக்குத்தான் மகத்தான நன்றிகள். இவ்வளவு பாட்டையும் நீங்க எழுதி கஷ்டப்பட்டு எழுதி
0: பிடிக்கணும் இல்ல, பாடணும். ஒரு எழுத்துக்கார மாதிரி கூட பாக்குறாங்க.
2: எனக்கு ஐயா படையப்பா படத்துல இருந்து வெற்றி கொடி கட்டு கட்டு அந்த பாடல் ஐயா.
0: கட்டு கட்டி இருக்காங்க வெற்றி கொடி வேண்டும். போட்டி ஐயா வெற்றி கொடி. இந்த இன்றைய போட்டி 2 பாடல் வித்தியாசத்திலே வந்து இல்லையா?
2: நினப்பு வரமாட்டோம்.
0: உங்களுக்கும் 3 தடவைகள் ஸ்டக் ஆகிவிட்டீர்கள், 2 தடவைகள் மீண்டும் வருகிறேன் என்று சென்றீர்கள். அப்படி வராமல் இந்த பாடல்கள் இங்க வந்து நல்லது. வாழ்த்துக்கள் ஜோஜ், உங்களுக்கு மேலும் மேலும் ஆர்வம் காட்டி அங்கிருந்து இணைந்து சிறப்பித்தமைக்கு நன்றிகளும் வாழ்த்துக்கள். பாராட்டுக்கள், பாராட்டுக்கள். 3வது வந்து விட்டது ஜோஜ, வாழ்த்துக்கள். சரி, எங்கே பவுனம்மாள் வந்து இணைந்திருந்தார், அவரையும் இணைத்துக் கொண்டு பாடலை தர பார்க்கின்ற என்ன கண்மணிக்குள் சின்ன மணிகள் என்று பாடல். எங்கே அம்மா ஓடி வாருங்கள், நீங்களும் பவுனம்மாள் வர வேண்டும். இப்பொழுது வந்தீர்கள், அவர் இன்னொரு இடைவெளி இழைப்பில் இருந்தார். நீங்களும் வந்து உங்கள் பாடலை தந்து செல்லவணும். 2வது வெற்றி பெற்ற உங்களுக்கு. எங்கே ஓடி வாருங்கள். 1வது பாடலை தந்தது எங்கள் சின்ன மாப்பிள்ளை திரைப்படத்திலிருந்து எங்கள் அன்பு நெஞ்சம் சந்தன்ராஜ் அவர்கள் 1வது பாடலை 1வது இடத்தை பிடித்திருந்தார். மிக விரைவாக விளையாடினார்கள், அதுதான் கெட்டித்தனம். அங்கே மிக மிக விரைவாக எல்லோரும் விளையாடினீர்கள். ஒவ்வொருவருக்கும் 2 பாடல் வித்தியாசத்தில் வந்தீங்க. எங்கே பவுனம்மாள் ஓடி வாருங்கள், உங்கள் பாடலை தாருங்கள். இது முன்னிய தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவையிலே இணைந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். பாடல்களை தருவதற்காக ஓடி வந்தார்கள் இருவர் வந்து தங்களை பாடத்திருந்த. இப்ப பவுனம்மாள் ஓடி வர வேண்டும். போன மாலை எங்கேயும் காணவில்லை, உங்களுக்கு பாடல் வராதிருந்து வந்ததோ நேரம் போய் கொண்டிருக்கின்றது. அடுத்த உறவினுடைய நிகழ்ச்சியை நான் தடுத்துக் கொண்டிருக்கேன், எப்பொழுதும் அடுத்த உறவு நிகழ்ச்சி செல்ல வேண்டும். வந்து விட்டார், ஓடி வந்து விட்டார் பவுனம்மாள். வாழ்த்துக்கள் பவுனம்மாள், வாழ்த்துக்கள். ரெண்டு பாடல் வித்தியாசம்.

0: மை ஏந்தும் விளையாடு என்ற பாடலை நீங்கள் கேட்கிறீர்கள். ஆனால் அதுக்காக விளையாடினீர்கள் பவனம்மாள், உங்களால் முடியும், நீங்கள் ஆரம்பத்தில் வந்திருந்தால் நீங்கள் சிறப்பாக வந்திருப்பீர்கள் என்று நான் எண்ணுகின்றேன். ஆரம்பத்தில் வந்திருந்தால், சற்று முன்பாக வந்திருந்தால் நீங்கள் இன்னும் ஒரு 5 பாடலை கூட கொண்டு வந்து தந்திருப்பீர்கள் தானே, இல்லையா? பவனம்மாள், நீங்கள் வந்தது எத்தனையாவது பாடல் என்றால், பதிவின்படி பவனம்மாள் வந்தது 45 பாடலை, மற்றவர்கள் வந்து 44 பாடல் முடிந்து 45 பாடல் தான் ஆரம்பித்தீர்கள் நீங்கள். முன்பு ஓடி இருக்கிறது, 45 பாடல்கள் ஓடி இருக்கின்றது. நீங்கள் அந்த நேரம் தான் கனவுகளே என்ற பாடலை கொண்டு வந்தீங்க, சரிங்களா? அந்த பாடல் நீங்கள் 45 பாடலாம் தான் வந்தேன். அப்படி ஒவ்வொருவரும் பிந்தி வந்திருக்கு. நீங்கள் முந்தி வந்திருந்தால் அந்த 45 பாடல்களே நீங்கள் ஒரு 45 சுற்று இல்ல வந்திருக்கு. 45 என்றால் அந்த 20 சுற்று, 20 சுற்று, ஒரு 20 சுற்றுலே நீங்கள் 10 பாடல் கூட தந்திருக்கலாம், இல்லையா? வாழ்த்துக்கள் பவனம்மாள். அப்படி இருந்தும் 2 இடத்தை இந்தி வந்தாலும் அந்த இடத்தை பிடித்தமைக்கு வாழ்த்து. உங்களுக்கும் முதலிலே ஜோஜுக்கும் சந்தன் ராஜுக்கும் தான் போட்டி இருந்து கொண்டிருந்தது. நீங்கள் 42 அந்த இடத்துல வரைக்கும் எனக்கு கொஞ்சம் மனதுக்கு ஒரு மாதிரி இருந்தது. இந்த பிறப்பு உண்டு. அந்த நேரத்திலே சந்தன ராஜ் வந்து எத்தனையாவது பாடல் என்றார் என்றால், நீங்கள் வரும் பொழுது அவர் வந்து 12 பாடலை தந்திருந்திருக்கார். ஜோஜ் வந்து 11 பாடல், 11, 12 போட்டியில வந்து கொண்டிருந்தார்கள். அதன் பின் நீங்கள் வந்து விஜய்பாக கொண்டு வந்து முந்தி வந்ததுக்கு வாழ்த்துக்கலாமா? உங்களுக்கு வாழ்த்துக்கள், சிறப்பு. சரி, உங்கள் பாடல் 2 பாடலாக கிடைக்கும். அனைத்து உறவுகளுக்கும் வாழ்த்து கூறி செல்லுங்கள். வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன் நாங்களும் உங்களுக்கு.
1: நன்றிங்கய்யா, நன்றிங்கய்யா. வெற்றி பெற்ற நமது அன்பு உறவுகளுக்கும் மற்ற கலந்து கொண்டு சிறப்பித்த அனைத்து அன்பு உறவுகளுக்கும் வாழ்த்துக்கலங்கய்யா.
0: வீடுகளிலிருந்து உற்சாகப்படுத்திய உங்களுக்கு, மற்றவர்களுக்கு மற்ற எழுதி கொண்டிருந்தார்கள், இங்கே கூறிக்கொண்டிருந்தார்கள், போட்டி பலமாக இருக்கின்றது, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் நிலையை கொண்டிருந்தார்கள். இந்த பெறுபவர்களை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்தார். உங்களோட வந்த இடையிலே போட்டி போட வந்தவர்கள் கடைசி நேரத்தில் வந்தார். ஃபாரூக் வந்து இவர் ஃபாரூக் போட்டியை நிறுத்தி கொண்டார், இல்லாட்டி அவரும் வந்திருப்பார். அவரும் வந்து கொண்டிருந்தார். அவர் வந்து 26 பாடலோட நின்றார். அதாவது வந்து அவர் வந்து எப்போது நின்றாருன்னா, 100 தானே முதலே, எத்தனையாவது பாடலே அவர் நின்றார், 185 பாடலோட நின்று விட்டார் அவர். நல்லது. இவர் எங்களுடைய ராஃபிக் அவர்களும் சிறப்பாக ஓடி வந்தார். அவருக்கும் புரிந்து விட்டது, பின்பு நன்றாக கொண்டு வந்திருந்தார். அவர்களை வளர்ச்சி தருகிறது. வாழ்த்துக்கள். முதலில் 2வது, 3வது இடத்தை பெற்று உங்கள் அனைவருக்கும் என் வாழ்த்துக்களை கூறி 1வது பாடலை கேட்டவரின் பாடல் காற்றலையில் தருகின்றேன். இப்பொழுது சந்தன்ராஜ், உங்கள் பாடல்.

இனிமையான அந்த பாடல் காப்பதில் கேட்டு மகிழ்ந்தோம். இன்று பாட்டுக்கு பதில் பாட்டு போட்டியிலே வெற்றி பெற்றுவிட்டு முதலாவது இடத்தை பெற்ற வண்டிகேட் சிறுவை சந்தன்ராஜ் கேட்டு அந்த பாடல் எங்கள் அனைவருக்கும் தன்னுடைய வெற்றி பாடல் என்று கேட்டு மகிழுங்கள் என்று கேட்டிருந்தார். நாங்கள் கேட்டு மகிழ்ந்தோம் சந்தன்ராஜ் அவர்களே, உங்களுக்கு வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் இரண்டாவது பரிசை பெற்றார். இரண்டு புள்ளிகள் வித்தியாசத்தில் 55 புள்ளிகளை பெற்ற சந்தன்ராஜோடு போட்டியோடு வந்து 53 புள்ளிகள். இன்னும் ஒரு 10 நிமிடம் விட்டிருந்தால் சில சமயம் யார் முதலில் வந்திருப்பாரோ தெரியாது. எங்களுக்கு இப்பொழுதே நேரம் காலாவதி ஆகி கொண்டிருக்கின்றது. இரண்டு பாடல் வித்தியாசத்தில் இரண்டாவது இடத்தை பெற்று கடைசி அதாவது பின்பு வந்து முந்தி வந்து ஓடி வந்து முந்திக் கொண்டு விரைவாக நல்ல நல்ல பாடல்களை தந்த பவுனம்மாள் நீங்கள் கேட்டிருக்கின்ற வெற்றி பாடலாக உங்களுக்கு கிடைக்கின்றது. பூஜைக்கு வந்த மலர் என்ற திரைப்பட பாடல் கேட்டீர்கள். உங்களோடு உங்களுடைய வெற்றி கலப்பிலே நீங்கள் கேட்கும் பாடலை நாங்களும் கேட்டு மகிழ்கின்ற உங்கள் எல்லோருக்கும் நீங்கள் வெற்றி பெற்று மூன்று பாடலை தருகின்றீர்கள். அதில் இரண்டாவது பாடல் வருகின்றது பவுனம்மாள்.

0: இதுதான் அந்த பாடல். இரண்டாவது பரிசு பெற்ற பவனம்மாள், உங்களுக்காக நீங்கள் கேட்கும் வேளையில் நாங்களும் கேட்டு மகிழ்ந்தோம். ஒன்றிய தமிழ் வானொலியின் காற்றலையிலே இதை பாட்டுக்கு பதில் பாட்டு சனிக்கிழமை தோறும் வாரத்தில் ஒரு தடவை வருவதுதான். நாங்கள் ஓரிரு வாரங்கள் இழந்தும் இருக்கின்றோம் இந்த நிகழ்வுகளை என்பதை எண்ணும்பொழுது மகாவிலையா இருக்கிறது. அற்புதமான ஒரு நிகழ்வு, மிகவும் விறுவிறுப்பாக சுறுசுறுப்பாக நேரம் போக தெரியாமல் இதில் பங்கு பற்றி கொண்டிருப்பவர்களுக்கும் கேட்டுக் கொண்டிருப்பவர்களுக்கும் ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வாக இருக்கின்றது என்று எழுதியிருக்கின்றார்கள் அன்பு உறவுகளை. அந்த வேளையில் மூன்றாவது வெற்றியை பெற்று வெற்றி களிப்பிலே இத்தனை வாரங்கள் போட்டி போட்டு பெரிய பெரிய ஜாம்பவான்களோடு எல்லாம் இணைந்திருந்த ஜோஜ் அவர்கள் இரண்டு புள்ளி வித்தியாசத்திலே மூன்றாவது இடத்தை பெற்றிருந்தார். அவர் பணியிலே இருந்து கொண்டும் தூர இடத்திலிருந்து அந்த அலைபேசியும் சற்று தடை ஏற்பட்டாலும் அவர் பணியிலே இருந்து கொண்டுதான் இந்த போட்டியிலே பங்கு பற்றியது பெருமைக்குரியபடியும் வாழ்த்துக்கள் ஜோஜ் உங்களுக்கு நீண்ட வெற்றியை வட்டத்துக்குள்ளே வந்துவிட்டீர்கள் என்ற எண்ணம். அந்த பெருமிதத்தோடு களைப்போடு கேட்கும் ஒரு பாடல் படைய பாத்திரைப்படுத்தி உங்களுக்காக ஒலிக்கின்றது. நாங்களும் அதை கேட்டு மகிழ்கின்றோம். உங்கள் வெற்றியில் நாங்களும் பங்கு கொண்டு ஏனையவர்களும் பங்கு கொண்டு மகிழ்கின்றார்கள் அன்பு மகனே. இதோ உங்கள் பாடல்.
1: என் வழி தனி வழி மறக்காதீங்க.

இனிமையான பாடல் வெற்றி கொடி கட்டு என்ற பாடல், வெற்றி படைய திரைப்பட பாடலை இன்று வெற்றி கலப்பிலே மூன்றாவது வெற்றியை, இரண்டு பாடல் வித்தியாசத்தில் மூன்றாவது இடத்தை பெற்ற இரண்டு பாடல் வித்தியாசத்தில் 51 பாடல்களை தந்திருக்கிறீர்கள் ஜோர்ஜ். வெற்றி வாழ்த்துக்கள் உங்களுக்கு. உங்கள் பணியினரம் ஃபாரூக் அவர்கள் அறிவித்திருக்கின்றார், தனக்கு மன்னிக்க வேண்டும், பணியிலே இருக்கின்றேன் என்று. அவர் பணி இரவு பணி செய்து கொண்டிருப்பவர் தானே. தொடர்ந்து 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் எங்களோட இணைந்து கொண்டு பாடல்களை கேட்டு பாடலை தந்து கொண்டிருந்தால் அவரோட பணி தடையாக இருக்கும். ஜோர்ஜ் அவர்களும் அப்படித்தான். அதே போன்றுதான் சந்தனராஜ் அவர்களுக்கும். அவர்கள் வந்து பணி மட்டும், அவற்ற பணி வித்தியாசமான பணி. அவர் அழைப்பு எடுக்க முடியாது என்றால் பணி அங்கே, அவர் ஒரு அங்காடி, அங்காடியிலே வந்து வாடிக்கையாளர்கள் வந்து கொண்டிருப்பார்கள் தானே. அதுவும் விடுமுறை நாள், மாலை நேரம், பூட்டுற நேரம் என்று சொல்லி அவருக்கும் கடுமையாக இருக்கும். இருப்பினும் அவர் விடாமுயற்சியோடு கொண்டு வந்து தன்னுடைய வெற்றியை நிலைநாட்டி சென்று விட்டார். அந்த வேளையிலே இன்று உண்மையிலே பாராட்டை பெறுபவர்கள் யார் என்று முதல் வந்து இணைந்த சரிதா அவர்கள். அவர்களுக்கு போட்டியில் இன்று பங்குபற்ற சந்தர்ப்பம் கிடைத்திருந்தது. குடும்ப பொறுப்போடு இருந்தாலும் போட்டியை சரியாக அவருக்கு புரிந்து கொள்ள முடியவில்லை. இருப்பினும் புரிந்து கொண்டு பாடலை தெரிந்து கொண்டு வந்து கேட்டிருந்தார். அதே போன்று ஜெகபிரசாதிக்கு ஐயாவும் முயற்சி பண்ணியிருக்கின்றார். தேவாவும் வந்து இரண்டு பாடலை தந்திருக்கின்றார். அவரையும் பார்த்து அவர் தந்த பாடலுக்கும் பதில் பாடல் கொடுத்திருக்கின்றார்கள் மற்றவர்கள். அதனால் அவரும் எடுத்து கொடுத்திருக்கின்றார் உங்களுக்கு. அந்த வேளையில செல்வா இறுதி நேரத்தில் வந்திருந்தார் செல்வகுமார், இல்லையென்றால் அவர் முந்தி வந்திருப்பார். செல்வகுமார் போன்று கண்ணன் வந்திருந்தார். கண்ணனும் பல பாடல்களை விறுவிறுப்பாக தரக்கூடியவர். ஞானசேகரனை நான் அன்பாக வாழ்த்துகிறேன். ஞானசேகரன் இந்த அந்த ஆண்டு ஓடி வந்து கொண்டிருந்தார். பாரோக் அவர்களும் இணைந்து பாரோக்குக்கும் ஞானசேகரன் போட்டி இருந்து கொண்டிருந்தது. எனவே இந்த வகையிலும் போட்டியை சோபித்து விட்டீர்கள், அலங்கரித்து விட்ட உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்து. மூன்று பேரும் வெற்றி பாடலை கேட்டபொழுது நாங்களும் உங்களோடு கேட்டோம். ஞானசேகரம், ஃபாரூக், ராஃபிக், செல்வகுமார், சரிதா, தேவா, என்னுடைய நானும் எங்களுக்காக ஒரு பாடலை தருகின்றேன். அனைவரும் கேட்டு மகிழுங்கள். வெற்றி பெற்றவர்களும் எங்கள் பாட்டையும் கேட்டுக்கொள்ளுங்கள். எல்லோருக்குமாக ஆறுதல் பரிசாக ஒரு பாடலை தருகின்றேன். அந்த பாடலோடு எங்கள் பாட்டுக்கு பதில் பாட்டு போட்டு நிறைவுக்கு வருகின்றது. அன்புறவு உங்களுக்கு நேரம் இப்பொழுது 12:11 இரவு நேரம், எனக்கு 2:41. வளைகுடா நாட்டிலே இப்பொழுது 9:41 அவர்களும் இப்பொழுதுதான் அவர்கள் பணி ஜோச்சுக்கு முடிகிற நேரம். ஆனால் தொடர்ந்து பணியில் இருப்பார் ஃபாரூக் அவர்கள் அதிகாலை வரைக்கும். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் கூறிக்கொண்டு எங்கள் ஆறுதல் பாடல் ஒன்றை கேட்டு மகிழ்வோம். மகிழ்ந்து கொண்டு நிறைவை வருவோம். என்பு உறவுகளை ஏதாவது குறிப்புகள் கூற விரும்பினால் நீங்கள் பாடல் முடிந்த உடன் எடுத்தால் குறிப்பு எடுக்கப்படும். அல்லது விட்டால் நாங்கள் நிறைவுக்கு கொண்டு வருவோம். ஆறுதல பரிசுகள் பெற்ற எங்களுக்கு ஒரு பாடல்.

ஒரு பிடி போச்சுக்கு ஒரு ஜான் பயிர் போராடுவதும் எதிர் நீச்சல். ஒரு பிடி மண்ணுக்கு உரிமை கொண்டு ஓர்களம் போவது

0: ஆனால் இந்த பாடல் வெற்றி வேண்டும் என்றால் நாங்கள் எதிர்நீச்சல் போட்டே ஆக வேண்டும். இங்கே இப்ப இந்த பாடல் இன்றைய நிலைகளில் 10 உறவுகள் வந்து உறவாடி கலந்து சிறப்பித்தவர்கள் 10 உறவுகளும் இத்தனை பாடல்களை தந்திருந்தார்கள். அன்பு உறவுகளை இந்த பாடலுக்கு வந்து கட்டித்தனம் என்பது எதுவும் இல்லை, ஞாபக சக்தி தான் முக்கியம். அதாவது வந்து நீங்கள் இந்த வானொலி, தொலைக்காட்சி, கைபேசி பல வழிகளில் தினமும் பாடலை கேட்டுக்கொண்டே இருக்கின்றீர்கள். விருப்பியோ விருப்பம் இல்லாமலோ உங்கள் காதோரம் வந்து பாடல்கள் நுழைகின்றது. அந்த பாடல்களை நீங்கள் சிந்தனையிலே வைத்திருந்தால், அந்த பாடலை நினைத்து நீங்கள் பாடலை நீங்கள் உள்வாங்கி இருந்தால், இப்ப இன்று வந்த பாடல் என்ன, ஆரம்பத்திலே வந்த பாடல் உன் பெயர் சொல்ல ஆசைதான் என்று வந்த பாடலே, உன் என்ற எழுத்திலே வரி பதத்திலே எத்தனை பாடல்கள் இருக்கின்றது. அதிலே ஒரு பாடலை தொடுத்து விடலாம். பேர் என்பதற்கு எத்தனை பாடல்கள் இருக்கின்றது, சொல்ல என்பதற்கு எத்தனையோ பாடல் இருக்கின்றது, ஆசை என்பதற்கு எத்தனையோ பாடல்கள் இருக்கு. அப்படி ஏதாவது ஒரு பதத்தை எடுத்து அந்த பதத்தில் இருந்து ஆரம்பிக்கும் பாடலைத்தான் நீங்கள் காற்றலைக்கு தர வேண்டும். அப்ப உன் பேர் சொல்ல ஆசைதான் என்ற உடனே ஆசைதான் என்றால் இத்தனை ஆசை என்றதை வந்து ஆசைதான் ஆசை இருக்கு, ஆசை ஆசையா இருக்கு. அந்த ஆசை என்ற கருத்தோடு வர பாடலை நீங்கள் முதல் பதமாக கொண்டு வர வேண்டும். அப்ப அதற்கு உங்களுக்கு அந்த 5 பதங்களும் காதலே வந்து நுழையும் பொழுது ஒரு பாடல் நிச்சயமாக உங்களுக்கு தென்படும். அதை கொண்டு ஓடி வர வேண்டும் விரைவாக. அப்ப அதை ஒருத்தர் தருகின்றார்கள் என்று வந்த முதல் பாடலாக தந்தவர்கள் ஆசை ஆசையா இருக்கிறது என்ற பாடலை கேட்டவுடன் முதல் பாடலை தந்தவர் என்ன பாடலை தந்திருந்தார், முதலாவதாக வந்து தந்திருந்தார் ஃபாரூக் அவர்கள் ஆசைப்பட்ட எல்லாத்தையும் என்று கேட்டிருந்தார். உடனே உன் பேர் சொல்ல ஆசைதான், அப்ப ஆசை என்ற பதத்தை பிடித்து அதில் ஒரு பாடலை தந்தார். உடனே ஞானசேகரன் ஓடி வந்து உன் பேர் சொல்ல ஆசைதான் என்றவுடனே சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா என்ற பாடலை தந்தார். அங்கே உன் என்று வந்ததை ஜோஜ் எடுத்துக்கொண்டு வந்து உன் பேர் சொல்ல ஆசைதான் உன்னோடு வாழ வாழ்வு என்று அந்த பாடலை தந்திருந்தார். அடுத்து சந்தன் ராஜ் வந்து உன் பேர் சொல்ல ஆசைதான் உன் பேரை சொல்லவான் அப்படியான பாடல். அப்ப மீண்டும் மீண்டும் நீங்கள் வரும்போது ஒருவர் தந்த பாடல் ஆறு தந்த பாடலாக இருந்தாலும் அந்த பாடலின் வரி முதல் வரியை பிடித்து அதிலே உள்ள ஒரு பதத்தை எடுத்து அதற்குரிய பாடலை தான் கொண்டு வர வேண்டும். கொண்டு வரும்போது ஒரு சிலர் தான் இதை கூறுகிறார், பவனம்மாள், ஜார்ஜ், சந்தனராஜ், ஞானசேகரன் போன்றோர் கூட அவர்கள் பழக்கப்பட்டு வந்துவிட்டார். இன்னார் பாடிய பாடல் வந்த இந்த பாடலுக்கு நான் பதில் பாடுது ஆளையும் கூற தேவையில்லை, ஒரு பாடலை கூறலாம் நீங்கள் கூறலாம் ஆசைப்பட்டு எல்லாத்தையும் என்ற பாடலுக்கு நான் பதில் பாட்டு தருகிறேன் என்று எல்லாம் மாயை தானா என்று கொடுக்கலாம். எல்லாம் என்று வருகின்றது தானே, அல்லது ஆசை என்று வருகின்றது தானே, காசு என்று வருகிற காசை தான் கடவுளடா என்று கூறலாம். அம்மா என்று வந்திருக்கா, அம்மாவை வாங்க முடியுமா, அம்மா என்று வருகின்றது, அம்மா என்ற சொல்லில் வரும். அப்ப அந்த பாடல் அந்த பதம் வந்தவுடன் சிந்தையில் தேர்விடுகின்ற அந்த பாடலை தான் கொண்டு வரணும். அதில் துவங்கும் பாடல் எதுவாக இருக்கலாம், ஆசை என்றால் ஆசை என்ற கருத்துப்பட்ட பாடலை தான் தருவா. அது பாட்டுக்கு எதிர்பாட்டு கண்டு என்று கூறுவது அவருக்கு பதில் கூறு. இது வந்து எங்களுக்கு பாட்டுக்கு பதில், ஒரு பாட்டு தந்தால் அதுக்கு பதிலாக நான் ஒரு பாட்டை தருகிறேன், அவருடைய பாட்டில் இருந்த பதத்தை எடுத்து அந்த பதத்திலே தான் பாடலை தருகின்றேன். இதை நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். இரண்டாவது காற்றலை, உடனே வந்து காற்றலை தந்துவிட்டு நீங்கள் அழைத்து வந்த அழைப்பை நூர்த்து விட வேண்டும், அணைத்து விட வேண்டும். அதை பற்றி கொண்டிருந்தால் மற்றவர்கள் வருவதற்கு இடையூறாக இருக்கும். அது இன்றும் அப்படி நடந்திருக்கும். நீங்கள் அந்த நேரம் நீங்கள் கேட்டுக்கொண்டு சரி என்றால் நீங்கள் விட்டுக் கொடுத்து அடுத்தவருக்கிடம் கொடுக்கலாம். அற்புதமாக விளையாடுகிறீர்கள். புதிதாக வந்தவர்களும் நிச்சயமாக இவர்களும் ஒரு நாள் முதலிடத்தை எட்டுவார்கள் எதிர்நீச்சல் போட்டு என்று கூறிக்கொண்டு காற்றலையில் வந்து சிறப்பித்த உங்கள் அனைவருக்கும் வணக்கம் கூறி நன்றியும் கூறும். இந்த வேளையில் அடுத்த வாரம் சனிக்கிழமை மீண்டும் நாங்கள் பாட்டுக்கு பதில் பாட்டை சந்திப்போம். பாடல்களை உள்வாங்கும் பொழுது என்ன வரியில என்ன முதல் பாடல் எல்லோருக்கும் பாடமாக இருக்கும். என்ன பாடத்தில் எந்த திரைப்படத்தில் என்றாலும் வந்த பாடல் முதல் வரி இரண்டாம் வரி உங்களுக்கு பாடம். அங்கு சரணம் பல்லவி சரணம் தான் மீது தெரியாது விட்டாலும் பதங்களிலே முதல் வரி நிச்சயமாக தெரிந்திருக்கும் தானே பிள்ளைகளை. அந்த பதத்தில் தான் எடுத்துக்கொண்டு வர வேண்டும். உங்கள் ஞாபகத்துக்கும் ஞாபக சக்தியை அதிகரிப்பதற்கும் கவனத்தை ஊட்டுவதற்குமான பயிற்சி இந்த பயிற்சி. இது இந்த அவதானம் என்பது இதுக்கு அட்ட அவதானம் சதாவதானம் பெற்று எங்களுக்கு அது இல்லாத விட்டாலும் இரண்டு மூன்று அவதானம் வேண்டும். ஒன்றை கேட்டுக் கொண்டிருக்கும் பொழுது இன்னிடத்தில் அந்த அடிமூலையிலே அது பதியப்படுகின்றது, இன்னும் ஒரு பக்கத்து மூலையில் அது தூண்டப்படுகின்றது நினைவு. அந்த சிந்தனையை தூண்டி வருவதற்கு இது நல்லதொருத்த பயிற்சி. அடுத்த வாரம் சந்திப்போம். நாளைய தினம் திங்கட்கிழமை கதம்பத்திலே என்ன இருக்கின்றது? உங்கள் எல்லோருக்கும் தெரியும், சவாரி இருக்கின்றது. வளமை போல் ஏழு பாடல் வரும். அந்த ஏழு பாடலையும் நீங்கள் உன்னிப்பாக கவனித்து, அந்த பாடல் நீங்கள் நாளாந்தம் கேட்ட பாடல்கள் தான். இதிலே உங்கள் மனதை கவர்ந்த பாடல் எதுவென்று தெரிந்து 1, 2, 3, 4, 5, 6, 7 வாக்குகள் அளிப்பீர்கள். நாளைக்கு அந்த இருக்கின்றது, ஆயத்தமாக இருங்கள். நிறைவாக வர வேண்டும் வாக்குகள், அப்பொழுதுதான் பாடல் அந்த அநேகமான வாக்குகள் கிடைத்தாத்தான் அந்த வாக்குகளுக்குள்ளே நாங்கள் தெரிந்தெடுப்பதற்கு வசதியாக இருக்கும். இன்று கதம்பத்தில் வந்த பாட்டுக்கு பதில் பாட்டு நிகழ்ச்சி உங்களையும் எங்களையும் உலகளாக இருக்கும் நீய நெஞ்சங்களையும் சுவாரஸ்யமாக கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பார்கள் என்று எண்ணிக்கொண்டு மீண்டும் சந்திக்கும் வரை நாளை காலை உங்களுக்கு நேய நேரத்திலே நான் சந்திப்பேன். நாளைக்கு பாடுவோர் பாடலாம் இருக்கின்றது. பாடுவோர் பாடலாமுக்கு இப்பொழுதே நீங்கள் அனைவரும் என்ன பாட்டை நாளைக்கு பாடப்போகின்றேன் என்று உங்கள் வலைத்தளத்திலே கேட்டு, அல்லது உங்கள் தொலைபேசியிலே கேட்டு, அல்லது ஒரு வானொலியில் வரும் பாடலை கேட்டு, அல்லது ஒரு தொலைக்காட்சியில் வரும் பாடல்களை கேட்டுக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு பாடலை தெரிவு செய்யுங்கள். முழுமையாக அதை நினைவில் வைத்திருந்து வந்த அழகாக கடந்த வாரம் போல் பாடி சிறப்பித்துக் கொள்ளுங்கள். இது உங்களுக்கு ஒரு நல்ல தளம். இந்த தளத்தில் நின்று கொண்டு உங்களை வளர்த்துக் கொள்ளலாம். சாதாரணமாக ஒரு குழந்தையை தாளாட்ட வேண்டுமா? ஒரு இடத்துல இப்பொழுது எல்லாம் எங்கள் குழந்தைகள் எல்லாம் நாங்கள் குழந்தைகளாக இருக்கும் பொழுது எங்கள் வீட்டிலே நடக்கின்ற நல்ல காரியம் தீய காரியங்களுக்கு ஒரு தேவாரம் திருவாசகம் பாட வேண்டிய நிலை ஏற்பட்டால் குழந்தைகள் தான் பாடுவார்கள், அல்லது முதியோர்கள் பாடுவார்கள். இப்பொழுது குழந்தைகள் பாடுகின்றார்களோ என்றால் தெரியாது என்றால் அந்த பெற்ற இளைய தலைமுறை தாய் தந்தையருக்கு புரியாது. ஒரு சிலருக்கு புரியும், நேரமில்லை என்பார்கள், வெட்கப்படுவார்கள். தேவார திருவாசகர் பஞ்சபுராணங்கள் தெரியாது, உண்மையிலே தெரியாது அநேகருக்கு. இங்கே நான் பார்க்கின்றேன் பல விழாக்களுக்கு செல்வதுண்டு. விழாக்களில் இளைஞர்கள் எல்லாம் நடத்தும் விழாக்களுக்கு இங்கே முதியோர்கள் உண்டு, எல்லோரையும் அழைப்பார்கள். பிரதம விருந்தினராக அல்லது சிறப்பு விருந்தினராக எண்ணி அழைத்தால் கூட பிரதம விருந்தினர் தேவாரம் பாடமாக குத்து விளக்கை கொளுத்தி விட்டு அந்த தேவாரம் ஆரம்பிப்பது ஏன் தமிழ் வாழ்த்து பாடமாட்டார்கள் எங்கள் குழந்தைகள்? இப்பொழுது பெரியவர்கள் குழந்தைகள் பாடுவார்கள். அதுக்குத்தான் இப்பொழுது கைபேசி இருக்கிறது. கைபேசியில் தட்டிவிட்டால் தமிழ் வாழ்த்து வருகின்றது, தேவாரம் வருகின்றது, திருவாசகம் வருகின்றது. பாடிக்கொள்ளலாம். சாதாரண வீட்டு கர்மங்களில் கூட நாங்கள் தேவார திருவாசங்களை பாடலாம். அதனால் சிறுவர் பூங்காவை வளர்த்துக் கொண்டு வருகின்றோம். அந்த சிறுவர் பூங்காவில் வரும் செல்வ குழந்தைகள் வளர்ந்து வரும் காலத்தில் மற்றவர்கள் வழிகாட்டத்தில் அவர்களே தேவார திருவாசகங்களை நன்மறைகளை படித்துக் கொண்டிருக்கின்றார்கள், வருவார்கள், சிறப்பித்துவார்கள். காணலை என்பது சமுதாயத்துக்கு பொருத்தப்பாடுடைய விடயங்களை கொடுத்து அவர்களை சமூக இயல்பாக்கத்துக்கு ஆக்கி வைப்பதுதான் ஊடகம். தகவல்களை தவறாகவோ திரித்தோ ஜனரஞ்சகமாக இருக்க வேண்டும் என்பதற்காக பன்மொழிகளையும் பண்றது பல அதுகள் அல்ல. இதற்கென்ற ஒரு இலக்கணம் இருக்கின்றது. அந்த வழியிலே தான் எங்கள் முன்கள் தமிழ் வானொலி செல்கின்றது. நீங்களும் வருகின்றீர்கள், இணைந்து வருகிற சிறப்பாக இருக்கின்றது உங்கள் எல்லோருடைய தொடர்புகள் எல்லாம். அடுத்தது இந்த வேளையிலே வந்து நலமாக இருக்கின்றீர்களா என்று பதவியிலே எடுகிறார்கள். நான் மூச்சுவிட நேரமெல்லாம் வைத்த தேநீர் வைத்த தண்ணீர் குடிக்க நேரம் இல்லாமல் 2 மணித்தேரம் தொடர்ந்து இளையராஜா அவர்களுடைய இசை வாத்தியங்களுக்கு கூட சற்று ஓய்வு கிடைக்கும். எனக்கு அந்த ஓய்வு இல்லை இந்த நிகழ்ச்சியிலே. அந்த நேரம் பார்த்து நலமாக இருக்கின்றீர்களா என்று அன்பாக கேட்கின்றார்கள். அவர்களுக்கு நான் நலமாக இருக்கின்றேன் என்று கூறவே முடியாதில்லை. சந்தர்ப்பத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். வானொலியை நன்கு விட்டு கவனிக்கும் பொழுது அங்கே என்ன நடக்கின்றது என்று உங்களுக்கு புரியும். இந்த நேரத்தில் பதவியிலே அதுவும் பதவியிலே எழுதுகிறாரும் நலமாக இருக்கின்றன. நான் அங்கே பதவியில் போய் பார்க்க நேரம் இல்லை, எல்லாம் முடித்து விட்டுத்தான் பார்ப்பேன். காற்றலைக்கு வருவதற்கு என்ன தடை? இணையதளம் எப்போதும் தவறாக வலுவிழந்து இருப்பதில்லை. 1 நிமிடம் 2 நிமிடம் காற்றலை சரியில்லாமல் இருக்கும். நாங்கள் அதை மாறி பார்த்துக்கும் பொழுது நிச்சயமாக கிடைக்கும். முற்றாக ஒருபோதும் முழு நாளும் துள்ளிக்கப்பட்டிருப்பது இல்லை. காற்றலைக்கு வாருங்கள், கலந்து கொள்ளுங்கள். கலந்து கொள்ளுகிறவர்கள் வருகிறார்களே, பதவியை மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். பதிவு எங்களுக்கு சாதாரணமாக நாங்கள் சுக நலம் வந்து காற்றலையே நலமாக இருக்கின்றோம். மற்ற நலமாக இருக்கின்றீர்களா என்று நீங்கள் கேட்கின்றீர்கள். நான் வானொலியில் இயங்கிக் கொண்டிருக்கின்றேன். அப்பொழுது நான் நலமாக இருப்பதால் தானே வானொலியில் இருக்கின்றேன். என்ன கேள்வி? எந்த கேள்வி? எங்களோட தமிழ் இதுதான். இந்த பாட்டுக்கு பதில் பாட்டு இதுதான். அவதானம் நிதானம் பாட்டுக்கு பதில் பாட்டு, அந்த பாட்டை கவனித்து அதிலே வர பதத்தை கண்டுதானே நாங்கள் கூற போறோம். சும்மா எங்களோட பாட்டிலே கூற மாட்டோம் தானே. அதே போன்றுதானே அன்பாக இருப்பவர்கள் ஒரு நேரத்தில் பேசிக் கொள்ள வானொலி இயங்கிக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு சிலர் வந்து இந்த போட்டி நிகழ்வினுடைய பதிலை வானொலி எங்களோட புலனத்தில் எழுதுகிறார்கள். அது அவ்வளவு அழகல்ல, போட்டி தானே, அது ஒரு ரகசியமாகத்தானே அது போனப்படுகின்றது அந்த அந்த சொற்கள். அப்ப ஒருவர் யோசித்து சிந்தித்துக் கொண்டிருக்கும் போது புலகத்தில் தெரிந்துவிட்டால் அவரோடு வந்து கூறலாம் தானே ஐயா, அது போட்டிக்கு அழகில்லை. அதனால் அன்பு நீ நிஞ்சங்களே, நீங்கள் போட்டி நிகழ்வு நிகழும் பொழுது எங்களோடு தொடர்பு கொள்ள வேண்டும் என்றால் அது வானொலி நேரலையில் வந்துதான் தொடர்பு கொள்ள வேண்டும். பதிவில் எழுதிவிடுவது அவ்வளவு அழகல்ல. அப்படி என்றால் நிகழ்ச்சி முடிந்ததன் பின்பு நீங்கள் வானொலியை ஒழுங்காக கேட்டுக் கொண்டிருந்தால் இந்த நேரம் ஆரம்பித்த நிகழ்வு இந்த நேரம் முடியும் என்று தெரியும் தானே. தெரிந்த பின்பு கேட்டுக் கொள்ளலாம் தானே. பழகிக்கொள்ள வேண்டும். நாங்கள் சில பழக்க வழக்கங்களை பண்பாடுகளை தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்காக உங்களை பண்பாடு அற்றவர்கள் என்று நான் கூற வரவில்லை. தெரிந்து கொள்ள வேண்டும். உங்களை விட மூத்தவன், வயதில் மூத்தவர் என்ற வகையிலே, அனுபவங்கள் இருக்கின்றது என்ற வகையிலே என்னிடம் சில அறிவுரைகளையும் கேட்பீர்கள். நானும் எனக்கு தெரிந்ததை உங்களோடு பகிர்ந்து கொள்ளும் வேளையிலே எனக்கு குழந்தைகளாக, என்னுடைய பிள்ளைகளாக, அப்பா என்று அழைப்பவர்கள் எல்லோரும் என் பிள்ளைகளாக இருக்கும் உங்களுக்கு சில நல்ல வடிவங்களை நான் கூறித்தானே ஆக வேண்டும் முன்மாதிரியாக. அதனால் வானலை ஓடிக்கொண்டிருக்கும் வேளையிலே நாங்கள் ஒளிபரப்பிக் கொண்டிருக்கும் பொழுது நீங்கள் புலகத்தில் எழுதினோம் அந்த நேரம் தான் எங்களை குரல் கேட்டவுடன் உங்கள் ஞாபகம் வருகின்றதா? எங்களால் அந்த நாங்கள் அதை திரும்பி பார்த்து அந்த புலனத்தை தட்டி அவருடைய செய்தியை படித்து இங்கே கூற முடியாது. அதேபோன்ற அந்த பாடல்களுக்கு நீங்கள் எழுதி கொண்டிருப்பதும் ஒருவரை ஒருவர் உற்சாகப்படுத்தத்தான் வேணும். உற்சாகப்படுத்தும் போது எல்லோரையும் எல்லோரும் உற்சாகப்படுத்தும், எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும். அன்றோடு இதுவரை நேரம் பொறுமை காத்து என் குரலையும் கேட்டு எங்கள் நிகழ்ச்சியை சிறப்பித்திருக்கின்றீர்கள். நாளைய தினம் காலையிலே கதம்ப நேயர் நிகழ்விலே வந்து உங்களை நான் சந்திப்பேன் என்று கூறிக்கொண்டு நாளைக்கு பாடுவோர் பாடலாம் நிகழ்த்தியை கடந்த வாரம் போல் அசத்து விடுங்கள். இது உங்களுடைய தளம், இது உங்களுடைய வானொலி, உங்களுக்குத்தான் முதல் உரிமை. நாங்கள் அதிகம் பேசுவதில்லை, நாங்கள் தொடுத்து விடுவதுதான். நீங்கள்தான் இதை கொண்டு நடத்துகின்றீர்கள். 24 வருடமாக நேயர்களால் தான் இது வளர்க்கப்பட்ட வானொலி. நல்லது என்று உறவுகளே, நீண்ட நேரம் பேசுகின்ற நேரம் எங்களுக்கு இப்பொழுது 3 மணியை எட்டி பிடிக்கும் நேரம். உங்களுக்கு 12:30 நள்ளிரவை எட்டி பிடித்து 2 நிமிடத்திலே 12:30 வந்துவிடும். வளைகுடா நாடு, ஆஸ்திரேலியா நாடு, எங்களுடைய மலேசிய நாடு, ஈழத்திரு நாடு, பாரத நாடு, எல்லா நாடுகளும், மற்ற நாடுகளும் இருப்பவர்கள் எல்லோருக்கும் என் நன்றியும் வணக்கத்தையும் கூறிக்கொண்டு, ஐரோப்பிய மண்ணிலே இருந்து பல உறவுகள் இருக்கின்றார்கள். நேர வித்தியாசத்தால் அவர்களால் வருவதற்கு கடினமாக இருக்கலாம். சில சமயம் வருகிறார்கள், பாடலை கேட்கின்றார்கள். உங்களுடைய இந்த நிகழ்ச்சிகளை பற்றிய உங்கள் அபிப்பிராயம் எங்களுக்கு தெரிகின்றது. நீங்கள் நேரலையும் கூறலாம், பதிவிலையும் இடலாம். ஆனால் தயவு செய்து ஒளிபரப்பிக் கொண்டிருக்கும் வேளையிலே நலமா சுகமா அந்த மறுமொழி இந்த தேவையென்று எழுதாதீர்கள். அடுத்து நீங்கள் ஒருவரை ஒருவருடைய பாடல் சிறப்பென்றால் இங்கு கேட்பவர்கள் ஒவ்வொருடைய பாடல்களும் சிறப்பான பாடல்கள் தான். ஒருவரை மட்டும் குறிப்பிட்டு எழுதாதீர்கள். எழுதினால் எல்லோருக்கும் எழுதுங்கள், இல்லை என்றால் பொதுவாக எழுதுங்கள். இன்றைய பாடலை கேட்டு அனைத்து பாடல்களும் சிறப்பானது என்றால் எல்லோருக்கும் சேரும். அதனால் எல்லோருக்கும் என் அன்பையும் வணக்கம் நன்றியையும் குறிக்கொண்டு எங்களுடைய பாட்டுக்கு பதிப்பாடு நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வந்து அடுத்த நண்பு மகன் ஸ்ரீ எங்களுடைய ரதீஷ் அவருடைய நிகழ்ச்சியை நான் இடையிலே நிறுத்தி வந்தேன். அவருடைய நிகழ்ச்சி தொடர்கின்றது கேட்டு மகிழ்ந்து. இந்த இரவு மகிழ்வான இரவாக, நலமான இரவாகவும், ஆரோக்கியமான இரவாகவும் இருக்க வேண்டும். நாளை மலரும் பொழுதும் நல்ல ஆரோக்கியமான பொழுதாக மகிழ்வாக இருக்கணும் என்றால் இன்று மகிழ்ச்சிகள் தினம் முடிவடைந்து விட்டது. உங்களுக்கு 12 மணியில் நாளை வரையும் இல்லை, எங்களுக்கு தினமும் மகிழ்ச்சி தான் என்று எண்ணிக்கொண்டு மலர்ந்த முகத்தோடு நோயற்ற வாழ்வு கண்டு நிறைவோடு வாழ்வோம் என்ற எண்ணத்தோடு காற்றலை இருந்து விடவேற்றி செல்லும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நன்றியும் வணக்கமும் என் அன்பு நீ எண்ணிச்சங்களை.
1: அடி தொட்டு விட்டாதோதமில்லே வாடி உள்ளே

கேட்கும் உள்ளங்களில் பரவசம். டிஜிட்டல் ஒளித்தரம். மோன்ட்ரியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது MTR FM. உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி.

அன்னையும் தந்தையும் அறிவூட்டிய குருவும் அவற்றையெல்லாம் எனக்களித்த இறைவா, உங்கள் அனைவருக்கும் என் சிரம் தாழ்த்திய வணக்கம் கூறி, என் தாய் தமிழே உன்னை வணங்கிய அன்பு உறவுகளை உங்களுக்கும் வணக்கம் கூறி காற்றலையில் நினைந்து கொள்ளும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். இது மொழிகள் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையம். உறவுகளே, நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா? நாங்கள் நலமாக இருக்கின்றோம் என்ற நல்ல செய்தியோடு காற்றலையில் கலந்து வந்து கதம்பத்தில் இணைந்திருக்கின்றேன். அன்பு உறவுகளே, இப்பொழுது முதல் கதம்பம் நிகழ்ச்சி முனிவர் தமிழ் வானொலியின் கனடா கலையகத்திலிருந்து ஆரம்பமாகின்றது. கதம்பத்தில் கலந்து சிறப்பிக்க அனைத்து உறவுகளும் வர வேண்டும் என்று கேட்டுக் கொள்கின்றேன். இன்றைய தினம் என்ன நிகழ்ச்சியை கொண்டு வருவது என்ற ஒரு கேள்வி இருக்கின்றது உங்களுக்கு. அந்த கேள்விக்கு பதில், நாங்கள் செவ்வாய்க்கிழமைகளில் நகைச்சுவை மன்றம் வைத்திருந்து அதை நிறுத்திவிட்டோம். யாருக்கும் இப்பொழுது நகைச்சுவை வருவது இல்லை போல் தெரிகின்றது. அதனால் பல்முக பல் சுவை நிகழ்வாக என்று நாங்கள் முதலில் சில விடயங்களை கலந்து பேச இருக்கின்றோம். அதைத் தொடர்ந்து போட்டிக்கும் செல்ல இருக்கின்றோம். கண்டுபிடி யார் செல்வதோ என்ற போட்டிகள் எல்லாம் இருக்கின்றது. அதனால் காற்றலைக்கு முதல் வரும் நேயர் கதம்பத்தை அலங்கரிக்க வருபவருக்கு ஒரு பாடல் வழங்கப்படும். அவர் விரும்பிய பாடலை கொடுக்கப்படும் என்று கூறிக்கொண்டு ஒரு பாடலை நான் காற்றலில் ஒலிக்க விடுகின்றேன். அந்த பாடலை கேட்டுக்கொண்டு நீங்கள் வாருங்கள். அந்த காற்றலையில் வரும் அந்த பாடல் எங்கள் கனடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்படும் பாடல். இது கலையகத்து பாடல். இந்த பாடலை நிறுத்தி நீங்கள் வரலாம். உங்களை நான் அழைப்பேன். ஒரு பாடலை தருகின்றேன், கேட்டுக்கொண்டு வாருங்கள். முதலில் வரும் அன்பு உறவுக்கு பாடல் காற்றலையில் வழங்கப்படும். முதலில் வந்து கேட்கும் பாடல்

இந்த இனிமையான பாடலோடு ஆரம்பிக்கும் கதம்பத்தில் நீங்கள் வந்து கலந்து கொள்ளலாம். கலந்து கொள்ள வரும் முதல் நேயருக்கு முதலில் பாடல் வழங்கப்படும். 6478746415 என்ற இலக்கத்தோடு வாருங்கள். பலதையும் நாங்கள் கதம்பத்திலே பேசுவோம். வந்த பின்பு நான் கூறுகின்றேன் என்னவென்று.

0: அன்பு உறவு ஒருவர் முதலில் இணைகின்றார், அவரை அழைத்து விடுவோம். வணக்கம் வணக்கம் வணக்கம் பவுனம்மாள்.
1: வணக்கம் ஐயா.
0: நலமா இருக்கிறீங்களா பவுனம்மாள்?
1: நலமா இருக்கும் ஐயா.
0: வாழ்த்துக்கள். அங்கே உங்களுடைய கடற்கரை எப்படி இருக்கின்றது இப்பொழுது பார்வைக்கு? இருளாக இருக்கின்றதா வெளிச்சமா இருக்கின்றதா?
1: இப்ப வந்து இருளா தான் இருக்குது. இன்னும் இப்பதான் வந்து நிலா வந்து வருது.
0: இப்பொழுது பின்னிலவு தானே? பின்னிலவு என்றால் அப்படித்தான். அந்த நில ஒளி வரும்பொழுது அந்த கடலை உங்கள் வீட்டில் இருந்து உங்களுடைய கடல் அலையை பார்க்க முடியுமா?
1: முடியும்.
0: சரி, அந்த அலையை பார்க்கும் பொழுது அந்த அலையிலே அந்த நிலாவின் ஒளி விழும் பொழுது எப்படி இருக்கின்றது?
1: ஐயா, அந்த நிலாவினுடைய ஒளி அந்த அலை அடிக்கும் போது அந்த ஒளி அதில் படும்போது அப்படியே ஒரு மாதிரி பளிச்சுன்னு தெரியும்.
0: அதைத்தான் கூறுவது வெள்ளி அலை மேலே என்று இல்லையா? வெள்ளி அலை என்று அதைத்தான் கூறுவது.
1: ஒரு மாதிரி வெளிச்சமா வெளிச்சமா அப்படியே பளிச்சுன்னு தெரியும் அந்த அலை மேல அந்த நிலா ஒளி படுது.
0: பாதி பாதியாக அந்த தண்ணீர் தெரிகிறது. அந்த தண்ணீர்ல அந்த ஒளி படும்போது மிகவும் துல்லியமாக எங்களுக்கு தெரியும். அது எங்களுக்கு எதிரொலிப்பது போல் இருக்கும். இரவு நேரத்தில் அலை வீசும் பொழுது இருக்கிற சத்தத்துக்கும் நில ஒளி படும் போது வர அலை ஒளியின் சத்தத்துக்கும் வித்தியாசம் உண்டா?
1: வித்தியாசம் இருக்குங்க ஐயா.
0: அப்படியான
1: அது வந்து இப்ப இந்த நிலா ஒளி படும் போது பார்க்கிறோம் பாத்தீங்களா, அந்த அலைய அந்த அலையினுடைய அந்த அந்த வந்து ஒரு மாதிரி நளினமா வரும்.
0: மனதுக்கு எப்படி இருக்கும்? அது பயமா இருக்குமா அல்லது அது இங்கிதமாக இருக்குமா?
1: பயமா தெரியாதுங்களா? அதை பார்த்து ரசிச்சோம் அப்படின்னு சொன்னா மனசுக்கு ஒரு இதமா இருக்கும். அது ஏதோ ஒரு புது பொண்ணு அப்படியே நடந்து வர மாதிரி தெரியும். புதுசா ஒரு கல்யாணம் ஒரு பொண்ணு எப்படி நடந்து வருமோ.
0: இப்ப கல்யாணம் போடணும் குத்துப்பாட்டு பாடி பாடிக்கின்றது வரும் நம்ம கடைக்கு. கணவனுக்கு தாலி கட்ட போறேன்னு நீங்க இப்ப புது பொண்ணுகள் எல்லாம் புதிய முறைய கையாளுகிறார்கள். அங்க ஒரு இடத்துல பார்த்தேன், கணவன் புடவை உடுத்தி இருக்கிறார், மனைவி வேஷ்டி உடுத்து வந்து கணவனுக்கு தாலி கட்டுறார். அப்ப கணை கணவி மனைவன் என்று பேர் தான் இனி பேரும் இல்லையா? இரவு நேரத்திலே அந்த கலை அது ஒரே விதமான அலைதான் வீசுகின்ற வைப்போம். இரவு நேரத்திலே அந்த அலையை கேட்கும் பொழுது ஒரு விதமான பய உணர்வுகள் இருக்கும் இல்லையா? கொஞ்சம்
1: பய உணர்வு எங்களுக்கு வராதுங்க ஐயா. அது வந்து இந்த மழை நாள் வருது பாத்தீங்கன்னா, புயல்
0: அந்த நேரத்துல பயம்.
1: அந்த காலகட்டத்துல அந்த அடிக்கிற அந்த அலை வந்து எங்களுக்கு இங்க வீட்டுல அடிக்கிற மாதிரி டங்குன்னு சத்தம் கேட்கும்.
0: சரி, எப்பொழுது நல்லது நல்லது காற்றலைக்கு வந்திருக்கின்றீர்கள் கதம்பத்தில் அலங்கரிப்பதற்கு. உங்களுக்கு கவிதைகள் தெரியுமா பவுனம்மாள்?
1: கவிதைகள் தெரியும் ஐயா. இப்போ நான் வந்து எழுதி வச்சிருப்பேன், அதுலதான் படிச்சு
0: சொல்லுவேன். உங்களுக்கு அந்த சரி, என்ன பாடல் நீங்கள் கேட்க போகின்றீர்கள்?
1: ஐயா, காற்றினிலே வரும் கீதம் அப்படின்னு ஒரு படம்.
0: ஆமாம்.
1: அதுல வந்து ஒரு வானவில் போலே என் வாழ்விலே வந்தாய்.
0: ஆமாம். இந்த பாடல் இன்று வேணுமா நாளை வேணுமா?
1: இப்ப கொடுங்க. நாளைக்கு கதம்பத்துக்கு, நாளைக்கு மத்தியானத்துக்கு.
0: இல்ல இல்ல, இன்று தருகின்றேன். நாளை என்றால் என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: நாளைக்கு வந்து பூவும் பொட்டா அப்படின்னு ஒருத்தர் எப்படி, அதுல வந்து நாதேஸ்வர ஓசையிலே தேவி வந்து பாடுகின்றார்.
0: நல்ல பாடல், நல்ல பாடல். அந்த பாடல் இப்ப உங்களுக்கு
1: தேவை. இந்த பாட்டு, இந்த பாட்டு கூட இப்ப கொடுத்துட்டீங்க ஐயா.
0: இப்ப
1: நாதேஸ்வர ஓசையில் என்ற பாடல இப்பொழுது கொடுங்க.
0: ஒரு வானவில் போல நாளைக்கு தர வேண்டுமா?
1: நாளைக்கு தரணும். ஆமாங்க ஐயா.
0: நாதேஸ்வர ஓசையில உங்களுக்கு தேவையான அந்த பாடல். அது என்ன திரைப்படம்?
1: பூவும் பொட்டும்.
0: ஓ, நல்ல திரைப்படம். நாதஸ்வர ஓசை என்ற பாடல் இல்லையா? சரி, அந்த பாடலை உங்களுக்கு இப்பொழுது கொடுக்கலாம். பாடலை கேட்டுவிட்டு மீண்டும் வாருங்கள் கதம்பத்துக்காக. சரியா? நாங்கள்
1: கதம்பம்.
0: சரி, இணைந்து சிறப்பித்த நன்றி. முதலில் வந்த அன்பு உறவு எங்கள் பவுனம்மாள், உங்களுக்காக உங்கள் பாடல் காற்றலையில் ஒலிக்கின்றது. நாதஸ்வர ஓசையிலே என்ற பாடல் இன்றைய கதம்பத்திலே முதல் பாடலாக உங்களுக்காக வருகின்றது. நன்றி. பாடலை கேளுங்கள் சென்று.

0: நான் கூறிய ஒன்றுமே உங்களுக்கு கேட்டிருக்க முடியாது என்று எனக்கு நன்றாக தெரியும். அதை இங்கே அறிவித்து மஞ்சள் கடதாசி நான் பெற்றுவிட்டேன். முதலிலே சந்தன்ராஜ் அவர்கள் மஞ்சள் கடதாசி அனுப்பிவிட்டார் தொலைபேசி மூலம். எனக்கு நான் ஆளியை உயர்த்தாமல் உங்களோடு பேசியிருந்தேன். இன்றைய கதம்பத்தை மகிழ்விக்க வந்த பவுனம்மாள் அவர்கள் பாடிய பாடல் அற்புதமான, தந்த பாடல் அற்புதமான ஒரு பாடல். மீள தாளம் தேவன் தேவியை இணைத்து வரும் மங்களமான வாத்தியத்தோடு ஆரம்பித்த கதம்பம் இப்பொழுது யார் சொல்வதோ நிகழ்வுக்கு நாங்கள் நுழைய இருக்கின்றோம். யார் சொல்வதோ நிகழ்விலே பதங்களை தருவேன், சில எழுத்துக்கள் மறைந்திருக்கும், அந்த எழுத்துக்களை கண்டுபிடித்து நிறவி நீங்கள் வந்து தர வேண்டும். அந்த வகையிலே ஒரு பதம் வருகின்றது, ஐந்து எழுத்துக்களை கொண்ட பதம் எழுதிக்கொள்ளுங்கள். ஐந்து எழுத்துக்களை கொண்ட ஒரு பதம், அதிலே முதல் எழுத்தை காணவில்லை, இரண்டாவது எழுத்து ள, வளம் களம் என்பதற்கு வர ள, மூன்றாவது எழுத்தையும் காணவில்லை, மீண்டும் நான்காவது எழுத்தும் ள, ஐந்தாவது எழுத்தும் ம். என்ன பதமாக இருக்கு? இலகுவான ஒரு பதம். முதல் எழுத்து மறைந்து இரண்டாவது எழுத்து ள, மூன்றாவது எழுத்து மறைந்து நான்காவது எழுத்து ள, ஐந்தாவது எழுத்து ம். என்ன பதமாக இருக்கும் என்று ஓடி வந்து சொல்ல வேண்டும். எங்கே வாருங்கள் காற்றலைக்கு தாருங்கள் உங்கள் பதிலை என்று கேட்டுக்கொண்டு கதம்பத்திலே இருக்கின்றோம். ஓடி வர வேண்டும். யார் சொல்வது என்று எதிர்பார்க்கின்றோம். யாராவது வந்து சொல்லத்தானே வேண்டும். கொண்டு வாருங்கள்.
1: யார் சொல்வதோ, யார் சொல்வதோ, யார் சொல்வதோ, யார் சொல்வதோ.

ஐந்து எழுத்துக்களை கொண்ட பதம் காற்றலையில் போட்டிக்கு வந்தது. அந்த போட்டியிலே யார் சொல்வது என்று எதிர்பார்க்கின்றேன். இந்த பதத்தை கண்டுபிடித்து வந்து முதலாவது அந்த பதத்திலே முதலாவது எழுத்தை மறைத்து விட்டார்கள். இரண்டாவது எழுத்தை தந்திருக்கின்றார்கள். ல மூன்றாவது எழுத்தை மறைத்து விட்டார்கள். நான்காவது எழுத்து ல, ஐந்தாவது எழுத்து ம். ஐந்து எழுத்துக்கள் கொண்ட பதத்திலே மூன்று எழுத்துக்களை தந்து இரண்டு எழுத்துக்களை மறைத்திருக்கின்றார்கள். அந்த இரண்டு எழுத்துக்களையும் கண்டுபிடித்து யார் சொல்வதோ என்று எதிர்பார்க்கின்றேன். முதலில் வந்து சொல்பவருக்கு புள்ளிகள் வழங்கப்படுகின்றது. எங்கே ஓடிவாருங்கள்?

0: வணக்கம் பவனம்மாள். கூறுங்கள்
1: ஐயா. பல பலம்மா
0: இல்லை, தப்பாக இருக்கவில்லை. மீண்டும் பாருங்கள்.
1: நன்றி.
0: ஓடி வந்ததுக்கு நன்றி. உங்கள் புள்ளியை பெற்றுக் கொள்வதற்காக ஓடி வந்திருக்கேன். மீண்டும் பாருங்கள்.

இது அவ்வளவு கடினமான பதம் அல்ல, இலகுவாக கண்டுபிடிக்கலாம். பவுனம்மாள், முயற்சி செய்து வந்தீர்கள், மீண்டும் முயற்சி செய்து கொள்ளுங்கள். உறவுகளை ஓடி வாருங்கள், உங்கள் பதிலை தாருங்கள். 647-8746-1545 என்ற பதத்தோட வானொலியை கேட்டுக் கொண்டிருக்கும் இந்த அன்பு உறவுகள் வந்து இணைந்து கொள்ளலாம். கட்டணம் இல்லாத தொலைபேசி அது இலக்கம். நீங்கள் அதிலே அன்பாக அழைத்து உங்கள் பதிலை தந்து செல்லலாம்.

ஐயா அதே மாதிரி கல கல கலமா கல கலம் கலம் இந்த களஞ்சியத்தன் கலம்னு சொல்லுவாங்கல்ல கலம் நெல்லு அது மாதிரி சொல்லுவான்.

களம். சரிங்க ஐயா, சரி நான் கொஞ்சம் முயற்சி பண்ண ஐயா, அது மாதிரி இருக்குமான்னு முயற்சி பண்ணேன். சரிங்க ஐயா, நன்றிங்க. சரி நன்றிங்க.

0: இது நீங்க பேசுறது வரவே இல்லையா? அது
1: வரவில்லை, வரவில்லை, இப்பொழுது வரவில்லை. கேட்டு பாருங்கள், நீங்கள் கண்டுபிடித்து விட்டீர்கள் பதத்தை, பதத்தை கண்டுபிடித்து விட்டீர்களா? இது முன்னிறு தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ்ச்சபை கண்டுபிடித்து விட்டார்களா என்று ஓடி வருகின்றார் என்று ஓடி வந்து நான் தான் ஆலியை பதித்து வைத்திருக்கின்றேன் போல் தெரிந்தது. என்னை ஓடி வந்து கூறுங்கள், பாடலை பதிலை கூற வேண்டும். பவனம்மாள் 2 தடவைகள் முயற்சி பண்ணி 3வது தடவை முயற்சி பண்ணி கொண்டிருக்கின்றார். கொண்டு வாருங்கள் பதத்தை கண்டுபிடித்து, யார் சொல்வதோ

யார் சொல்வதோ இதற்கு பதில் என்று எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றது கதம்பம். கதம்பத்திலே ஓடி வந்து நீங்கள் பாடலை கேட்டு மகிழும் வேளையிலே ஒரு பதத்தை கொடுத்திருந்தேன், ஐந்து எழுத்துக்களை கொண்ட பதம். அந்த பதத்திலே நீங்கள் இரண்டு எழுத்துக்களை மறைத்துவிட்டு மூன்று எழுத்துக்களை தந்திருக்கின்றேன். இதை வைத்து நீங்கள் சேர்த்து பார்த்து அந்த பதம் எதுவென்று கண்டுபிடித்து யார் சொல்வதோ என்று கேட்டுக்கொண்டு முன்னியல் தமிழ் வானொலி கதம்பத்தை நிகழ்த்துகின்றது. எங்கே கொண்டு பாருங்கள். தேவா அழைத்து கூறினார் ஒளி வரவில்லை என்று, ஆனால் அவர் வந்து பங்கு பெற்றாமல் சென்று விட்டார். பதம் கொண்டு வரவில்லை, பாடலும் கூறவில்லை. தேவா நீங்கள் வர வேண்டும்.

காத்தலை சீராக இருக்கின்றது. இப்பொழுது எங்களுடைய வானிலை அறிக்கை வந்து, வானிலை வந்து வெப்பம் இப்பொழுது -3 அதாவது பூஜ்ஜியத்துக்களே 3 என்ற நிலையில இருக்கணும். காலையிலே 10-11 இருந்தது, இப்பொழுது 3 வந்திருக்கின்றது. வெப்பம் சற்று கூடி இருக்கின்றது. இப்படியே படிப்படியாக கூடி குறைந்து கொண்டு போகும். சரியான நிலைக்கு வர்றதுக்கு 4வது மாதம் 2வது கிழமைக்கு பின்பு ஒரு நிலையான வெப்பநிலையை நாங்கள் காணலாம் என்று எண்ணுகின்றோம் என்பவர்களே. இது முன்னியல் தமிழ் வானொலியின் அறிக்கை. முன்னியல் தமிழ் வானொலியின் நேரம் இப்பொழுது 12:02 உங்களுக்கு 9:32 ஈழத்திரு நாட்டிலும் அதே நேரம்தான். இங்கே வளைகுடா நாட்டில் 7:02 மாலை நேரமாக காட்டுகின்றது. ஒருவருக்கும் இந்த பதம் தென்படவில்லையா? கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்களா வானொலியை? 9:30 ஆகிவிட்டது. வீட்டிலே தான் இருப்பீர்கள். வீட்டில் இருப்பவர்கள் வானொலியை கேட்டுக்கொண்டிருந்தால் இதற்கு பதில் கூறலாம். வெளியிலே இருந்தாலும் கூட பதில் கூற முடியும். ஒரு சின்ன பதம், 1வது எழுத்தை காணவில்லை, 2வது எழுத்து லானா, 3வது எழுத்தை காணவில்லை, 4வது எழுத்து லானா, 5வது எழுத்து இம்மன்னா, அம்மாவுக்கு வர இம்மன்னா, 5 எழுத்து குழைக்கொண்ட ஒரு சின்ன பதம். எங்கே அந்த பதத்தை கண்டுபிடித்து யார் சொல்வதோ என்று எதிர்பார்க்கின்றேன்.

போன்ற விலை மிகவும் கடினமான பதமாக இருக்கின்றதா, அல்லது நீங்கள் வானொலியோடு இல்லையா, வேறு வேறு பணியிலே இருக்கின்றீர்களா, ஓடி வந்து கூற வேண்டும், பங்கு பெற்ற வேண்டும் என்பவர்களை. கதம்பம் ஆரம்பித்து இப்பொழுது அரை மணி நேரத்தை தாண்டி விட்டது. உங்களுக்கு இன்னும் ஒருவர் மட்டும்தான் வந்து இயங்கிக் கொண்டிருக்கின்றார், ஒருவர் மட்டும்தான் கண்டுபிடித்து வந்து கூறிக்கொண்டிருக்கிறார். ஏன் ஏனையோருக்கு இந்த பதம் பிடிக்கவில்லையா, கண்டுபிடிக்க முடியவில்லையா? ஓடி வாருங்கள், நன்றாக வந்து கூறுவீர்களே, வந்து கூறுங்கள், கூறிவிட்டு செல்லுங்கள் என்று கூறுகின்றேன்.

0: தேவா வருகின்றார். வணக்கம் தேவா. தேவா வணக்கம். வணக்கம்
1: என்ன
0: பதம் கேட்க என்ன பதம் கண்டுபிடித்து விட்டீங்களா? என்னையா கேட்க நீங்க பேசுவது ஒன்றும்
1: கேட்கல.
0: இப்பொழுது நான் பேசுவது கேட்கவில்லை உங்களுக்கு. தேவா என்ன தேவா நீங்கள் வந்து இருக்கு நீங்கள் பேசுகிறீர்கள். என்ன நான் பேசுவது கேட்கவில்லையா? கேட்கவில்லையா?
1: இப்ப கேக்குதா?
0: அது முதல்ல கேட்கவே ஆச்சரியா. சரிப்படுத்தி உடனே கேட்டு விட்டது. இப்ப நீங்கள் கூறுங்கள், என்ன பதம் கொண்டு வந்தீர்கள் உங்களோட வலைத்தளம்? இன்று நாங்கள் வானதியை நிறுத்த வேண்டும் போல் இருக்கின்றது. உங்களோட வலைத்தளங்கள் ஒருவருக்கும் சரியாக இயங்குதில்லை போல் இருக்கின்றது. தெளிவா வந்து ஒரு முடியம் கூறுவதற்கு உங்களுக்கும் உங்களுடைய ஒளிவளம் சரியாக இல்லை. 3 வானதி 24 மணி நேர தமிழ் சேவை பாடலை கேட்டுக்கொண்டு பதத்தை கண்டுபிடிக்கின்றீர்கள், ஓடிவார்கள். தேவா வந்து விட்டார். வணக்கம் தேவா, என்ன நடந்து உங்களோட வலைத்தளம் சொல்லுங்கள். கண்டுபிடித்து விட்டீர்களா? விட்டு விட்டு தான் கேட்கறது. கூறுங்க.
1: ரெண்டு பேர் விட்டு விட்டு வருது, எல்லாரும் பேசுறது.
0: என்ன
1: வேற யாரும் நீங்க பேசுறதும் கேட்க?
0: நான் பேசுவது உங்களை கேட்கவில்லையா? உங்களோட வலைத்தளத்திலே தான் பிழை. உங்கள் வானொலி உங்கள் ஒலிபரப்பிலே உங்களுடைய தொலைபேசியிலே தான் பிழை இருக்கிறது போல் தேவா. ஏன்னா பவுனம்மாள் வந்து அழகாக பேசி விட்டு போகிறாரு. காலவே நிகழ்ச்சி எல்லாம் சிறப்பாக நடந்தது. ஒரு சிலருக்கு தான் இணையதளம் அவர்களுக்கு உதவி செய்யவில்லை. ஓடி வாங்க, கொண்டு வாங்க, கண்டுபிடித்து கொண்டு வாங்க.

0: அட்டங்கே பவுனம்மாள் வருங்க. வணக்கம் பவுனம்மா, கண்டுபிடித்து விட்டீர்களா? பவுனம்மா
1: ஐயா கண்டுபிடிக்க முடியலையா, ஏதாவது கொஞ்சம் குழு கொடுங்கய்யா.
0: அதுதானே கூடுங்க, முதலாவது எழுத்து மறைந்து விட்டது, இரண்டாவது எழுத்து லா, மூன்றாவது எழுத்து மறைந்து விட்டது. சரி, இது வந்து ஒரு இசையோடு சம்பந்தப்பட்டது, சரியா? குழு இசையோடு
1: சம்பந்தம்,
0: கண்டுபிடித்து இசையோடு சம்பந்தம். நீங்க கேட்ட பாடலிலேயே அது இருந்தது. நன்றி. இது மணிகள் வானொலி 24 மணி நேரம் தமிழ்ச்சேவையில். சொல்லுங்க, சொல்லு சொல்லு சொல்லு சொல்லு சொல்லு செல்லமே எங்கே

சொல்லு சொல்லு சொல்லு சொல்லு செல்லம்மா ஓடி வந்து சொல்லுங்கள் பாடலை கேட்டு. சொல்லு சொல்லு சொல்லு சொல்லு சொல்லு. 2021 Subaru Outback, the greatest. எங்கே அந்த படம்? இது வந்து ஒரு இசையிலே இருக்கின்றது, இசையோடு சம்பந்தப்பட்ட விடயம். எங்கே கொண்டு வாருங்கள். இரண்டு இசையோடு சம்பந்தப்பட்டது என்று கூறினேன்.

0: பவனம்மா கண்டுபிடித்து விட்டார். வாழ்த்துக்கள் பவனம்மா. குறுங்கள்
1: ஐயா, தாளம் மேலம்மா.
0: அப்படியா? நாங்கள் கூறுவோம், கண்டுபிடித்து
1: விட்டீர்கள்.
0: மேல தாளம், அற்புதம், சிறப்பு. உங்களுக்கு ஒரு புள்ளி கிடைக்கின்றது. வாழ்த்துக்கள் பவனம்மா.
1: நீங்க சொன்னீங்கல்ல, நீங்க சொன்னீங்களே பாட்டுல வருதுன்னு, அதான் யோசனை பண்ணியிருக்கா, அத சேர்ந்து வரும் மேலத்திலே தேவன் வந்து
0: உங்களை பாட்டுலயே இருந்து பாத்தீங்களா, மேல தாளம். சரியா? அற்புதமான வாழ்த்துக்கள், சிறப்பான கண்டுபிடிப்பு. உங்களுக்கு சிரமம் எடுத்து நீங்கள் மட்டும் இதுல வந்து அத கண்டுபிடித்து விட்டீர்கள். கட்டிக்காரி, கட்டிக்காரி என்று கூறுகிறேன். முயற்சி பண்ணி, முயற்சி அடையாத நிகழ்ச்சியாக சிறப்பு, சிறப்பு. மேல தாளம், தாளம் மேளம் என்றும் கூறுவார்கள், ஆனா மேல தாளம் என்றுதான் கூறுவார்கள். கூறுவது சரியா இருக்கு. மேலதாளம், மேலதாளத்தோடு வந்தார்கள். சேர்ந்து வர மேளத்திலே, உங்களுடைய பாடல்லே அது இருந்தது தானே. நல்லது.
1: ஆமாங்கய்யா, நீங்க சொல்லுங்க. நான் கண்டுபிடிச்சேன் அந்த பாட்டை எடுத்து பார்த்தேன், அதுல மேலாம் அப்படின்னு வந்துச்சே, மேலாம் தாளம் அப்படி எல்லாம் வந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு.
0: கட்டிக்காரு, கட்டிக்காரு கண்டுபிடித்து கொண்டு வந்து, இது எங்களுடைய தமிழ் சொற்கள்லயே ஒரு சொற்கள். சரி,
1: நன்றி.
0: நான் உங்களுக்கு ஒரு புள்ளி வழங்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த பதத்துக்கு போக இருக்கின்ற, கேட்டுவிட்டு வாருங்கள். முதலாவது பதம் மேல தாளம் என்ற ஐந்து எழுத்தை கொண்ட பதத்தை பவுனம்மாள் முயற்சி செய்து கண்டுபிடித்து ஒரு புள்ளியையும் பெற்றுச் செல்கின்றார். வாழ்த்துக்கள் அவருக்கு, உங்கள் சார்பிலும் என் சார்பிலும். சரி உறவுகளை, இரண்டாவது பதத்தை கொண்டு வரப்போகின்றேன். இரண்டாவது பதம் ஏழு எழுத்துக்களால் ஆனது. இரண்டாவது பதம் ஏழு எழுத்துக்களால் ஆனது. முதலாவது எழுத்து பானா, படம் என்பதற்கு வரப்ப குரல். முதலாவது எழுத்து பானா என்று குறினேன். இரண்டாவது எழுத்து, மூன்றாவது எழுத்து மறைந்து விட்டது. மூன்றாவது, நான்காவது எழுத்து இர் என்ன, மோர் என்பதற்கு வர இர். அடுத்த எழுத்து மறைந்து விட்டது. ஐந்தாவது எழுத்து, ஆறாவது எழுத்து இம்மன்னா, ஆறாவது எழுத்து இம்மன்னா. ஏழாவது எழுத்து பூனா, புகை என்பதற்கு வர பூனா. முதலாவது எழுத்து பானா, இரண்டு மூன்று எழுத்து மறைந்து விட்டு, நான்காவது எழுத்து இர்ரென்னா, மோர், வேர், சேர் என்பதற்கு வர இர்ரென்னா. ஐந்தாவது எழுத்தை காணவில்லை. ஆறாவது எழுத்தும் ஏழாவது எழுத்தும் வருகின்றது இம்மன்னா, பூனா. ஏழு எழுத்துக்களாலான ஒரு சொல். இது மங்களமான வேளைகளில் உபயோகிக்கப்படும் ஒரு விடயம், ஒரு பொருள். இதை உபயோகித்து கொள்வார்கள் மங்களமான காரியங்கள் நடைபெறும் போது. ஆனால் அமங்கலத்திலே இதை பாவிப்பார்கள். ஆனால் இந்த இந்த பொருளை பாவதிப்பதில்லை, உள்ளே இருக்கின்றதை தனியாக பாவிப்பார்கள். மங்கள காரியங்களுக்கு இந்த இதன் உள்ளே விட்டு பாருங்க. வந்து விட்டார் நாகப்பன், வந்து விட்டார் நாகப்பன். வணக்கம் நாகப்பன். ஐயா வணக்கம, வணக்கம். நலமா இருக்கின்றீர்களா? நலம், நலம், வளம், சிறப்போடு இருக்கின்றேன். நாங்கள் இப்பொழுது யார் சொல்வதோ என்ற நிகழ்விலே இருக்கின்றோம். பதத்தை கேட்டிருப்பீர்கள்.
2: நான் சொல்ல வந்துவிட்டேன்.
0: கொண்டு வாருங்கள் ஐயா.
2: பன்னீர் சொம்பு.
0: வாழ்த்துக்கள். பன்னீர் சொம்பு என்ற சரியான பதத்தை கொண்டு வந்து ஒரு புள்ளியை பெற்றிருக்கார் நாகப்பன் அவர்கள். இப்பொழுது உங்களுக்கு பவுனம்மாளோட போட்டி வந்து விட்டது. உங்களுக்கு பவுனம்மாள் மிகவும் சிரமப்பட்டு ஒரு பாதத்தை கொண்டு வந்து சந்தார், மேல தாளம் என்று கட்டிருக்கீங்க.
2: அதே அதே நான் கேட்டுக்கிட்டுதான் இருந்தீங்க. அது என்னன்னா, முதல்ல நீங்க குழு கொடுக்கும் போது கேட்க முடியல என்னால.
0: ஆஹா,
2: அப்புறம் ஒரு பாட்டே முழு பாட்டே ஓடிடுச்சு. அது வரைக்கும் நீங்க சொல்லவே இல்லை. ரெண்டாவது ஒரு முறை சொல்லியிருந்தீங்கன்னா டக்குனு கண்டுபிடிச்சிருப்பேன்.
0: அப்படியா? உடனடியா கண்டுபிடிக்க.
2: அந்த பதத்தை திரும்ப இருக்கா ஞாபகப்படுத்துவாங்கன்னு நினைச்சுட்டே இருந்தா கேட்டுக்கிட்டே இருந்தேன், நீங்க ஞாபகப்படுத்தல.
0: அந்த பதம் மீண்டும் மீண்டும் கூறிக்கொண்டு வந்து அது இலகுவான பதம் கேட்டுப்பா. மேலதாளம் இதுதான் நீங்க. பாடலை பின்பு பாடல் கூற மாட்டீர்கள்.
2: நல்லது.
0: சந்தன் ராஜ் வருகின்றார். வணக்கம், வணக்கம் சந்தன் ராஜ். பன்னீர் செம்பு என்ற சரியான பதிலை சசன்ராஜ் கூறியிருக்கார். ஆனால் அதை நாகப்பன் வந்து கூறிவிட்டாரு.
3: நன்றி நன்றி
0: வாருங்கள் மீண்டும்.
3: நன்றி நன்றி வணக்கம் ஐயா.
0: நன்றி நன்றி நன்றி நன்றி. அடுத்து ஜோர்ஜ் வந்திருக்காரு. வணக்கம் ஜோர்ஜ்.
4: பன்னீர்செம்பு ஐயா,
0: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். சரியான பதம் பன்னீர்செம்பு, அதை வந்து நாகப்பனும் சந்தன்ராஜும் கூறிவிட்டார்களே. ஆனால் நீங்கள் கண்டுபிடித்தவைக்கு வாழ்த்துக்கள்.
4: நன்றி ஐயா.
0: கண்டுபிடித்தவைக்கு வாழ்த்துக்கள். சரி, அடுத்த வார்த்தை கொண்டு வர இருக்கின்றேன். அந்த பதம் கூறிவிட்டீர்கள். இது வந்து எட்டு எழுத்துக்களை கொண்ட ஒரு பொருள், ஒரு சொல்லு. இது ஒரு உலகத்திலே ஒரு பகுதியை குறிப்பது. இந்த உலகத்திலே ஒரு பகுதியை குறிப்பது. முதலாவது எழுத்து மறைந்து விட்டது. இரண்டாவது எழுத்து இத்தன்னா, கத்தி என்பதற்கு வர இத்தன்னா. மூன்றாவது எழுத்து மறைந்து விட்டது. நான்காவது எழுத்து யானா, அதாவது ஈயம் காயம் நேயம் என்பதற்கு வர யா. ஐந்தாவது எழுத்து மறைந்து விட்டது. ஆறாவது எழுத்து லானா. ஏழாவது எழுத்து மறைந்து விட்டது. இறுதி எழுத்து கூனா. எட்டு எழுத்துக்களை கொண்டது. நான்கு எழுத்துக்கள் தந்திருக்கின்றேன், அதை மீண்டும் படிக்கின்றேன். முதலாவது எழுத்து மறைந்து விட்டது. இரண்டாவது எழுத்து இத்தன்னா. மூன்றாவது எழுத்தை காணவில்லை. நான்காவது எழுத்து யானா. ஐந்தாவது எழுத்தை காணவில்லை. ஆறாவது எழுத்து லானா. ஏழாவது எழுத்து மறைந்து விட்டது. கூனா எட்டாவது எழுத்து. இது ஒரு இந்த உலகத்தில் உள்ள ஒரு இடத்தின் இடத்தை குறிப்பது. ஓடி பாருங்கள். இங்கே வந்து விட்டார் முகமது ராபிக். வணக்கம் ராபிக் அவர்களே.
3: வணக்கம். பன்னீர்செம்பு
0: சரியான பதம். ஆனால் மூவர் வந்து அதை கூறிவிட்டார்கள் உங்களுக்கு முன்பு. இருப்பினும் வாழ்த்துக்கள் உங்களுக்கு ராபிக். என்ன பாடலை நாளைக்கு என்ன பாடல் தரப்போகின்றீர்கள்?
3: நாளைக்கா? நாளைக்கு வந்து முத்து படத்துல ஒருவன் முதலாளி ஒருவன் கண்ட முதலாளி அந்த படையா?
0: அப்ப ஒருவன் தானே முதலாளி, ரெண்டு பேர் வந்தா முதலாளி இல்லையோ? இருவர் வந்தா எப்படி இருக்கும்?
3: இருவர் வந்தா நல்லா இருக்கும்,
0: பங்காளியா இருக்கும் இல்லையா?
3: ஆமா,
0: முதலாளியா இருக்க முடியும். வாழ்த்துக்கள் வந்து இரங்கல் சிறப்பித்தமைக்கு. மீண்டும் பாருங்கள். அடுத்த பதத்துக்கு செல்ல இருக்கிறதுக்கு முன்பு இந்த பதத்தை கண்டுபிடித்து ஓடி வாருங்கள். எட்டு எழுத்துக்களால் ஆன பதம் என்று கூறியிருந்தேன். முதலாவது எழுத்து இல்லை, இரண்டாவது எழுத்து இத்தன்னா, மூன்றாவது எழுத்து இல்லை, நான்காவது எழுத்து யானா, ஐந்தாவது எழுத்து இல்லை, ஆறாவது எழுத்து லானா, ஏழாவது எழுத்து இல்லை, எட்டாவது எழுத்து கூனா. கொண்டு வாருங்கள். நாலு எழுத்துக்கள் இல்லை, அதை நீங்கள் கண்டுபிடித்து கொண்டு ஓடி வரவேணும். யார் சொல்வது என்று வாருங்கள். கொண்டு வாருங்கள். நன்றி நன்றி நன்றி. உண்மை உண்மை சொல்லமா?

0: இந்த பதம் வந்து இந்த உலக நாடுகளுக்குள்ளே ஒரு இடம் சேர்ந்திருக்கும் பகுதி, அதை கூறுவார்கள். கொண்டு வாருங்கள்.
1: சொல்லு சொல்லு சொல்லு சொல்லு செல்லமா, நீ உண்மை உண்மை.
0: கொண்டு வந்து விட்டார் நாகப்பன். வணக்கம் நாகப்பன், கொண்டு வந்து விட்டீர்களா?
2: மத்திய கிழக்கு.
0: வாழ்த்துக்கள், சிறப்பான பதிலை கொண்டு வந்தீர்கள், சிறப்பாக கண்டுபிடித்திருக்கின்றீர்கள். வாழ்த்துக்கள், உங்களுக்கு ஒரு புள்ளி வழங்கப்படுகின்றது. மத்திய கிழக்கு உலகத்திலே உள்ள, நன்றி நன்றி, உலகத்திலே உள்ள ஒரு பகுதி என்று கூட ஒரு இடத்தை குறிப்பது குறிப்பிட்ட நாடுகள் சேர்ந்த மத்திய கிழக்கு என்பது சரியான பதில். சரியான பதிலை கொண்டு வந்து எங்களுக்கு கூறியிருந்தார் நாகப்பன் அவர்கள். வாழ்த்துக்கள் அவர்களுக்கு. வேறு யார் கொண்டு வர போகிறீங்க? கொண்டு வர,
1: உண்மை உண்மை சொல்லமா, சொல்லு சொல்லு சொல்லு சொல்லு செல்லமா, நீ உண்மை உண்மை உண்மை உண்மை சொல்லமா. பெசன் நகர் பீச்சில் கடலை போட்டாமா?

0: ஞானசேகரன் இருக்கிறார். வணக்கம் ஞானசேகரன்.
1: வணக்கம் அப்பா. மத்திய கிழக்கு
0: வாழ்த்துக்கள், கண்டுபிடிப்புக்கு வாழ்த்துக்கள். அதை மூவர் வந்து கூறிவிட்டார்கள் தான், இருந்தாலும் நீங்கள் வந்து கூறியதுக்கு வாழ்த்துக்கள். உங்களுக்கு என்ன பாடல் நாளைய தினம் கேட்க போகின்றீர்கள்?
2: தேவா என்ன பதம்
0: தேவா, உங்களுடைய அழைப்பு என கிடைக்கவில்லை. வணக்கம் தேவா. தேவா வணக்கம். மத்திய கிழக்கு என்ற சரியான பதிலை அனைவரும் கொண்டு வந்தார்கள். ஆனால் முதலில் கொண்டு வந்த நாகப்பன், அவருக்கு அந்த புள்ளி வழங்கப்பட்டு விட்டது. முகமது ராபிக் வருகிறேன். வணக்கம் முகமது ராபிக்.
3: மத்திய கிழக்கு. மத்திய கிழக்கு
0: வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள் கண்டுபிடித்து விட்டுகிறோம். உங்களுக்கு முதல் மூவர் நால்வர் கொண்டு வந்து விட்டார்கள். இது பெரும் சிறப்பான பதிலை கொண்டு வந்ததற்கு வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அடுத்த பதத்துக்கு சொல்ல இருக்கின்றேன். மத்திய கிழக்கு என்ற சரியான பதிலை கொண்டு வந்து விட்டார். அடுத்த பதம் ஏழு எழுத்துக்களை கொண்ட ஒரு பதம். அந்த பதம் இப்பொழுது வருகின்றது. அந்த பதத்தை கேட்டு பார்ப்போமா என்னவென்று? சரி, மத்திய கிழக்கு கொண்டு வந்து விட்டீர்கள். அந்த பதமும் வந்து ஏழு எழுத்துக்களை கொண்டது. முதலாவது எழுத்து வா, நெடில் வா. இரண்டாவது எழுத்து, மூன்றாவது எழுத்து மறைந்து விட்டது. இரண்டு மூன்று மறைந்து விட்டு நாலாவது எழுத்து பா, பருப்பு என்பதற்கு வர பல் என்பதற்கு வர பா, குரல். இதிலே வந்து அடுத்த எழுத்து ரு, உருவம் என்பதற்கு வர ரு. ஆறாவது எழுத்து மறைந்து விட்டது. ஏழாவது எழுத்து இம். முதலாவது எழுத்து வா, இரண்டு மூன்று மறைந்து, நான்காவது எழுத்து ப, ஐந்தாவது எழுத்து ரு, ஆறாவது எழுத்து மறைந்து, ஏழாவது எழுத்து இம். எங்கே கொண்டு ஓடி வாருங்கள். இது வாழ்க்கையில் உள்ள மனித மிருக விலங்குகள் எல்லாத்துக்கும் ஏற்படுவது. எங்கே கொண்டு வாருங்கள் பார்ப்போம். வளர்ந்து வருபவர்களுக்கு காணப்படுவது. நாகப்பன் அவர்கள் வந்து விட்டார். கொண்டு வாருங்கள் நாகப்பன். வாலிப பருவம் என்று கூறுகிறீர்களா? சரி, பார்ப்போம் மற்றவர்கள் என்ன கொண்டு வார்கள் என்று பார்ப்போம். கண்டுபிடித்து வந்து இணைந்தமைக்கு நன்றி. மீண்டும் யோசித்து பாருங்கள், வேறு ஏதாவது பொருந்துகிறார்கள் மற்றவர்களும் கொண்டு வருவார்கள் தானே. பார்ப்போம். எனவே அடுத்தவர்களையும் எதிர்பார்க்கின்ற கொண்டு வாருங்கள். எல்லோரும் கொண்டு வர வேண்டும்.
4: சொல்லு சொல்லு சொல்லு சொல்லு சொல்லமா, நீ உண்மை உண்மை உண்மை உண்மை சொல்லமா. சொல்லு சொல்லு சொல்லு சொல்லு சொல்லமா, நீ உண்மை உண்மை உண்மை உண்மை சொல்லமா. பெசன் நகர் பீச்சில் சொல்லு சொல்லு சொல்லு சொல்லு.
0: பவனம்மா வருகின்றா. வணக்கம் பவனம்மா.
5: ஐயா, வாலிப பருவம்
0: எங்கே பார்ப்போம். நீங்கள் வாலிப பருவம் என்று கூறுகிறீர்கள், அடுத்தவர்களும் என்ன கூறுகிறார் என்று பார்த்து முடிவு சொல்லுகிறேன். நன்றி, நன்றி இணைந்தமைக்கு. எங்கே ஞானசேகரன் வந்து விட்டார். கூறுங்கள் ஞானசேகரன்.
1: வளர் பருவம்,
0: வளர் பருவம் என்று கூறுகிறீர்கள். எங்கே பார்ப்போம் மற்றவர்கள் என்ன கூறுகிறார்கள் என்று. வாழ்த்துக்கள். வணக்கம் சந்தன்ராஜ். நீங்கள் வாலிப பருவம் என்று கூறுவீர்கள். நீங்களும் வாலிப பருவமா? இப்ப நீங்கள் வாலிப பருவத்தில் இருக்கின்றீர்களா? சரி, பார்ப்போம், கேட்டு பார்ப்போம். மற்றவர்கள் கொண்டு வருவதை கேட்டு பார்ப்போம். அடுத்த பதில் முகமது ராபிக் அவர்கள் வர வேண்டும். அவருடைய பதிலையும் கேட்க வேண்டும். நாகப்பன் வந்து கூறினார், தேவா வந்து கூறவில்லை, சந்தன்ராஜ் கூறியிருந்தார், ஞானசேகரன் கூறியிருந்தார், ஜோஜும் கூறியிருந்தார், ஜோஜ் பாடல் கூறவில்லை. எங்கே மீண்டும் வாருங்கள், ஓடி வாருங்கள். இது முன்னில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சபை. எங்கே இதுவரை கிடைத்த பதிலின்படி சொன்னவர்களுள் வாலிப பருவம் சரியான பதில். அதை முதலிலே வந்து எங்களுடைய யார் கூறினார், மாகப்பன் அவர்கள் ஒரு புள்ளியை பெற்றுக்கொண்டார். வாலிப பருவம் சரியான பதம். சரி, அடுத்த பதத்துக்கு செல்ல இருப்போம். முகமது ராபிக் வருகிறார். வணக்கம் முகமது ராபிக். சரியான பதில், சரியான பதில் வாலிப பருவம். ஆனால் உங்களுக்கு முதல் மற்றவர்களும் வந்து கூறிவிட்டார்கள். நாகப்பன் முதலில் கூறியிருந்தார், அதைத் தொடர்ந்து மூன்று. நன்றி நன்றி நன்றி முகமது ராபிக் அவர்களே, நன்றி. ஞானதேவன், நீங்கள் சொன்னது வளர் பருவம், ஆனால் நான் வா என்றுதானே கூறின நெடில் என்று. அடுத்து ஏழு எழுத்துக்கள் அல்லவா? சரி, கடிகார் ஏழு எழுத்துக்கள் கொண்டு வந்தீர்கள். அடுத்த பதத்துக்கு செல்லுகின்றோம். அடுத்த பதில், அந்த எழுத்து சிலர் ஏழு எழுத்துக்களிலே பாவிப்பார்கள், சிலர் வந்து எட்டு எழுத்திலே பாவிப்பார்கள். ஏழு எழுத்துக்களிலும் பாவிப்பார்கள், எட்டு எழுத்திலையும் பாவிப்பார்கள். இரண்டு சொல்லை ஒன்றாக்கும் விதத்தால் ஒரு எழுத்து குறையலாம். தேவா வணக்கம். தேவா தேவா வணக்கம். தேவா, உங்களுடைய இணைப்பு கிடைக்கவில்லையே, நீங்கள் தொலைபேசி உங்களுடைய தொலைபேசியை திருத்திக் கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். மிகவும் முக்கியமான ஒரு பதம் அது. மூனா என்று எழுத்து முதல் எழுத்து வருகின்றது, மூனா. இரண்டாவது எழுத்தையும் மூன்றாவது எழுத்தையும் காணவில்லை. இரண்டாவது எழுத்தையும் மூன்றாவது எழுத்தையும் காணவில்லை. நான்காவது எழுத்து ஆனா என்று வருகின்றது. மூனா என்று எழுத்து வந்தது, இரண்டாவது மூன்றாவது எழுத்து மறைந்தது, நான்காவது எழுத்து ஆனா என்று வருகின்றது, ஐந்தாவது எழுத்து மறைந்தது, ஆறாவது எழுத்து இச்சன்னா, ஆறாவது எழுத்து இச்சன்னா, ஏழாவது எழுத்து சானா, இறுதி எழுத்தை காணவில்லை. மிகவும் முக்கியமான ஒரு பதவியில் இருப்பவரை கூறுவது, அப்படி குழு தருகின்றேன். பதவியில் உள்ள ஒருவரை அழைப்பது. இதை நீங்கள் ஏழு எழுத்தாகவும் உபயோகிக்கலாம், எட்டு எழுத்தாகவும் உபயோகிக்கலாம். ஒரு முக்கியமான பதவியில் இருப்பவரை அழைப்பது இப்படி. எங்களை கொண்டு ஓடி வாருங்கள். யார் சொல்வதோ யார் சொல்வதோ சொல்லுங்க சொல்லுங்க. நாகப்பன் வந்து விடுவார். நாகப்பன் கொண்டு வாருங்கள்.
3: வணக்கம் ஐயா.
0: கூறுங்கள்.
3: தலைமை அமைச்சர் சொல்லக்கூடிய முதலமைச்சர்.
0: முதல் அமைச்சர் என்று கூறுகிறீர்களா? சரி, அடுத்தவர்கள் வேறு கொண்டு வருகிறார்கள்.
3: நன்றி நன்றி நன்றி ஐயா,
0: நன்றி. அடுத்த பதத்தை யார் கொண்டு வர போகின்றீர்கள்? ஓடுவாருங்கள், மீண்டும் பதிலை கொண்டு வாருங்கள். இது முன்னிய தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சபை. ஒரு பதவியை குறிப்பது, மிகவும் முக்கியமான பதவியை வகிப்பவரை இப்படி அழைப்பார்கள். ஏழு எழுத்துக்காலம் கூறலாம், எட்டு எழுத்துக்களாகவும் கூறலாம். ஓடி வாருங்கள். முதல் எழுத்து மூணா, இறுதி எழுத்து இருவன்னா, இடையிலே ஆனா வந்திருக்கின்றது. எங்கே கொண்டு வாருங்கள். மோகன் வந்துவிட்டார், ராமன் வந்துவிட்டார். வணக்கம் ராமன்.
5: வணக்கம் ஐயா.
0: கூறுங்கள்.
5: முதலமைச்சர்
0: நீங்களும் முதலமைச்சர் என்று கூறுகிறீர்களா? பார்ப்போம், மற்றவர்கள் என்ன கொண்டு வர்றார்கள் என்று பார்ப்போம், கேட்டு பார்ப்போம். முதல் ஒருவர் கொண்டு வந்திருக்கிறார். வாழ்த்துக்கள், நன்றிகள். அடுத்து வருகின்றார் மகாலிங்கம். மகாலிங்கம் என்ன பதத்தை கொண்டு வருகின்றீர்கள்? மாலிங்கம் வணக்கம். வணக்கம் மாலிங்கம். மாலிங்கம் மாலிங்கம் ஆஹா, வாருங்கள். என்ன பதம் கண்டுபிடித்தீர்களா? ஒளி வரவில்லையே ஐயா. நான் நினைக்கின்றேன் கரண்ட் உங்களுக்கு தொடர்வதற்கு சக்தி இல்லை போல இருக்கின்றது, அல்லது தொடர்பலை சரியாக இல்லை போல் இருக்கின்றது. மகாலிங்கம் மகாலிங்கம் ம்
3: முதலமைச்சர்.
0: முதலமைச்சர் என்று கூறுகிறீர்கள். எங்கே பார்ப்போம், கட்டிக்காரன் பார்ப்போம், மற்றவர்களும் கூறுவார்கள் தானே, கேட்டு பார்ப்போம். நான் என்ன பாடல் ஐயா நாளைய தினம் உங்களுக்கு வேண்டும்? அந்த பாடல் என்னை யார் என்று நீ லக்ஷ்மியோட பேசினீர்களா?
3: இல்லையா? அவங்க நான் ட்ரை பண்றேன்.
0: காரியமில்லை, காரியமில்லை. நன்றி நன்றி நன்றி மகாலிங்கம். அடுத்த உறவை
3: நன்றி
0: நன்றி நன்றி. அடுத்த உறவை பெற வேண்டும், கொண்டு வர வேண்டும் பதவிகளை என்று கேடும். தேவா நீங்கள் அழைக்கின்றீர்கள் ஐயா, உங்களுடைய அழைப்பு எனக்கு இணைக்க முடியும். நான் இணைக்கின்றேன், உங்களுடைய வலைதளம் இணையதில்லை என்னுடன். நான் இணைத்து பார்க்கின்றேன் உங்களை, உங்களுடைய குரல் ஒன்றும் வருவதில்லை எனக்கு. ஏனென்று தெரியவில்லை, அழைத்துக் கொண்டிருக்கின்றீர்கள் ஆனால் வருவதில்லை. முகமது ராபிக் அவர்கள் வந்துவிட்டார். முகமது ராபி கூறுங்கள். கூறுங்கள்.
5: முதலமைச்சர்,
0: முதலமைச்சர் என்பது நீங்களும் வாழ்த்துக்கள் உங்களுக்கு. முதலமைச்சர் என்பது எங்கே? தேவா கொண்டு வர, தேவா கொண்டு வாருங்கள். தேவா தேவா தேவா
5: அமைச்சர்,
0: முதலமைச்சர் கேட்டுக்காரர். என்ன பாடல் வேண்டும் உங்களுக்கு நாளைய தினம் தேவா? என்ன பாடல் தேவா? வந்தார், அவருடைய இணைப்பு சரியாகவில்லை, ஆனா பதில் வந்தார் முதலமைச்சர். முதலமைச்சர் என்பது சரியான பதில். சரியான பதிலை கண்டுபிடித்து கொண்டு வந்தவர், முதலிலே கொண்டு வந்த முதலமைச்சர் என்ற பதத்தை கொண்டு வந்தவர் எங்களுடைய நாகப்பன் அவர்கள். அவரிடம் புள்ளி சேர்கின்றது. கூறிய அனைவருக்கும் கண்டுபிடித்து கொண்டு வந்த உங்களுக்கு வாழ்த்துக்கள். இந்த வேளையில் அடுத்து ஒரு பதத்தை தர இருக்கின்றேன். அந்த பதம் வந்து ஏழு எழுத்துக்களை கொண்டது. முதலாவது எழுத்தை காணவில்லை, இரண்டாவது எழுத்து வீணா, மூன்றாவது எழுத்தை காணவில்லை. முதலாவது எழுத்து தானா, இரண்டாவது எழுத்தை காணவில்லை, மூன்றாவது இல்லை. மன்னிக்க வேணும், மன்னிக்கணும். சரி, முதலாவது எழுத்து தானா, இரண்டாவது எழுத்து வீணா, மூன்றாவது எழுத்தை காணவில்லை, நான்காவது எழுத்ததையும் காணவில்லை, ஐந்தாவது எழுத்து இச்சன்னா, கொச்சை மச்சை பிச்சை என்பதற்கு வர இச்சன்னா, ஆறாவது எழுத்து காணவில்லை, ஏழாவது எழுத்து ரி, அரி கரி விதி என்பதற்கு வர ரி. எங்கே கொண்டு வாருங்கள் பார்ப்போம். இது வந்து ஒரு சங்கீதத்தோடு சேர்ந்தது, இசையோடு சேர்ந்த விடயம். கொண்டு வாருங்கள், ஏழு எழுத்தை கொண்டது. எங்கே பார்ப்போம், கொண்டு ஓடி வாருங்கள். யார் சொல்வதோ என்ற நிகழ்வு. எங்கே பவுனம்மாள் ஓய்ந்து விட்டீர்கள், ஓடி வாருங்கள் பவுனம்மாள். நீங்களும்
6: சொல்லு சொல்லு சொல்லு சொல்லு சொல்லு சொல்லு சொல்லு சொல்லு செல்லமா, நீ உண்மை உண்மை உண்மை உண்மை சொல்லமா.
0: வந்து விட்டார் நாகப்பன். என்ன பதில் கொண்டு வந்தீர்கள் நாகப்பன்?
3: தமிழ் கச்சேரி.
0: தமிழ் கச்சேரி என்று கூறுகிறீர்களா? நீங்க சரியான பதில் என்று நினைக்கின்றீர்களா?
3: சரியான பதில்
0: என்று நினைக்கின்றீர்கள் அல்லது கூறுவீங்க? வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இங்கே அடுத்தவர்களும் கொண்டு வருவார்கள். அவர்கள் என்ன கச்சேரி
3: வாசிக்கிறது
0: தெரியலவா? நன்றி
3: நன்றி நன்றி நன்றி.
0: வாழ்த்துக்கள். எங்கே அடுத்த பதம்? அந்த பதத்துக்கு பதத்தை கண்டுபிடித்தவர்கள் ஓடி வாருங்கள், கொண்டு வாருங்கள், கொண்டு வாருங்கள், ஓடி வாருங்கள். யார் கண்டுபிடித்து கொண்டு வருகிறீர்கள்? அடுத்து சொல்லு சொல்லு சொல்லு சொல்லு செல்லம்மா. ஞானசேகரன் கொண்டு வருகிறேன். வணக்கம் ஞானசேகரன்.
7: வணக்கம் அப்பா. தமிழ் கச்சேரி.
0: நீங்களும் தமிழ் கச்சேரி என்று கூறுகிறீர்கள். பார்ப்போம், அடுத்தவர்களையும் கேட்டு பார்ப்போம். நன்றி நன்றி நன்றி. சிறப்பித்தமைக்கு நன்றி. எங்கே ஓடி வாருங்கள். அடுத்தது ஃபாரூக் கொண்டு. ஃபாரூக் தூக்கத்தால் இருந்து பணிக்கு சென்று பணியிலிருந்து பேசுகின்ற.
3: அன்பு வணக்கம் அப்பா.
0: அன்பு வணக்கம். அன்பு வணக்கம் மகனே. என்ன பதில் கொண்டு வந்தீர்கள்? நீங்களும் அங்கே தவறு கச்சேரி வாசிக்கின்றீர்களா? சரி, நாளைய தினம் என்ன பாடல் உங்களுக்கு தர வேண்டும்?
3: குங்குமப்பட்டு கவுண்டர் படத்தில் இருந்து பாட்டும் சேரும் போது வாசம்.
0: பூவும் காற்றும் சேரும் போது வாசம் வந்தது. நல்லது. அந்த பாடம் உங்களுக்கு வரும். நீங்கள் தமிழ் கச்சேரி தந்திருக்கு, நாங்கள் வாசிக்கின்றோம் தமிழ் கச்சேரியை. வாழ்த்துக்கள். நன்றி நன்றி நன்றி. அடுத்த உறவு யார் வரப்போகின்றீர்கள்? எல்லாரிடமிருந்து கேட்கின்றீர்கள் எங்களுடைய நிகழ்ச்சியை. யார் சொல்வதோ என்று சொல்லி சொல்லு சொல்லு சொல்லு சொல்லு செல்லம்மா.

0: சொல்லு சொல்லு சொல்லு சொல்லமா, நீ உண்மை உண்மை உண்மை உண்மை சொல்லமா, சொல்லு.
1: நாகூர் எங்களுடைய ராபிக் நாசர் வந்து நாகூர்ல இருந்து வருகின்ற ராபிக் கூறுங்களையா.
2: தமிழ்
1: கச்சேரி நீங்களும் கூறுங்க, உங்களுக்கு முன்பு இருவர் கூறியிருக்கின்றார்கள், கேட்டு பார்ப்போம். நன்றி நன்றி நன்றி
2: நன்றி நன்றி.

0: உண்மை உண்மை சொல்லமா, சொல்லு சொல்லு சொல்லு சொல்லு சொல்லமா, நீ உண்மை உண்மை உண்மை உண்மை சொல்லமா.
1: இனிமையான பதம், அருமையான பதம். அன்பு உறவுகள் வந்து கூறி சென்றீர்கள், தவில் கச்சேரி என்பது சரியான பதிலை எல்லோரும் தந்திருக்கின்றீர்கள். உங்கள் எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். ஆனால் முதலில் வந்து நாகப்பன் கூறி ஒரு புள்ளியை பெற்றுக் கொண்டார், வாழ்த்துக்கள் அவருக்கு. அடுத்த பதத்தை தருகின்றேன். அந்த பதம் பத்து பதங்களை கொண்ட ஒரு பதம், பத்து சொற்கள் எழுத்துக்களை கொண்ட பதம். ஆனால் இங்கே குழம்பி நிற்கின்றது, எழுத்துக்கள் மாறி வந்திருக்கின்றன, அதை கண்டுபிடிக்க வேண்டும். நீங்கள் பத்து எழுத்துக்கள் கொண்ட பதம் அது மாறி நிற்கின்றது, முதலாவதுல நிற்கிறது. முதலாவது எழுத்தாக பை என்ன வருகிறது, பை பையன் என்பதற்காக பை வருகின்றது. இரண்டாவது எழுத்தாக ஐ வருகின்றது, ஐயன்னா ஐயாவுக்கு வர ஐயர் என்பதற்காக ஐயன்னா. அடுத்த எழுத்து வருகிறது இல்லன்னா, கள் என்பதற்கு வர இல்லன்னா மூன்றாவதா தந்திருக்கின்றார்கள். நான்காவது எழுத்து சானா, சந்தோஷம் சங்கீதத்துக்கு வர்றது சானா. ஆறாவது எழுத்து நாவண்ணா, நாவண்ணா நாங்கள் நாளை என்பதற்கு வர நாவண்ணா. ஐந்தாவது எழுத்து ஆறாவது எழுத்து இக்கண்ணா. ஏழாவது எழுத்து யானா. எட்டாவது எழுத்து கீனா, கிளி என்பதற்கு வர கீனா. யானா என்பது ஈயம் காயம் நேயம் என்பதற்கு வர யா. இது அடுத்த எழுத்து ஏழாவது எழுத்து கீனா, குறி கி கிளி என்பதற்கு வர கீனா. அடுத்தது டூனா, ஆடு மாடு, அதுக்கு வர எட்டாவது எழுத்து டூனா. ஒன்பதாவது எழுத்து ஒன்பதாவது எழுத்து கானா. சரியா தந்து விட்டேனா? ஒன்று ரெண்டு மூன்று நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து. தஞ்சை ஃபாரூக் வந்து விட்டார். ஃபாரூக் கொண்டு வாருங்கள். வணக்கம் ஃபாரூக்.
2: ஐக்கிய நாடு சபை,
1: ஐக்கிய நாடுகள் சபை என்று நீங்கள் கூறுகிறீர்கள், பார்ப்போம் மற்றவர்களுக்கு எப்படி வருகிறது என்று பார்ப்போம்.
2: நன்றி, வாழ்த்துக்கள்.
1: நன்றி, வாழ்த்துக்கள். கொண்டு வாருங்கள், எங்கே பொருத்தி கொண்டு வாருங்கள். நாகப்பன் அவர்கள் வருகின்றனர். வணக்கம் நாகப்பன்.
3: வணக்கம் ஐயா.
1: கூறுங்கள்.
3: என்ன
1: சொன்னார் அவர்?
3: ஐக்கிய நாடுகள் சபை.
1: ஓ, நீங்களும் அதைத்தான் கூறுகிறீர்களா? பார்ப்போம் மற்றவர்கள் நன்றி ஐயா, நன்றி. ஐக்கிய நாடுகள் சபை என்று இருவர் வந்து கூறுகிறார், மற்றவர்கள் என்ன கூறுகிறார் என்று கேட்போம். அவர்களுக்கு வேறு பெறலாம் தானே. இது முன்னிலை தமிழ் வானொலி, 24 மணி நேர தமிழ் சபை. எங்கே கொண்டு வாருங்கள்.

0: நீ உண்மை உண்மை உண்மை உண்மை சொல்லமா சொல்லு. முகமது ராபிக்கு அவர்கள் வந்துவிட்டார். கொண்டு வாருங்கள் ராபிக். ஐக்கிய நாடுகள் சபை வந்து நீங்களும் கூறுகின்றீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இங்கே அடுத்தவர்களையும் கேட்டு பார்ப்போம். முன்னே தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை யார் சொல்வதோ என்ற நிகழ்வில் இணைந்து கொண்டிருக்கின்றோம். யார் சொல்லி புள்ளியை பெற்றுக் கொள்ளுகின்றார்கள்? எல்லோரும் கூறுகின்றார்கள். யார் புள்ளிக்கு உரியவர் என்பதுதான் கேள்வி. இங்கே வந்து கூறியவர்கள் கூறியிருந்தார்கள், ஐக்கிய நாடுகள் சபை என்பது சரியான பதமாக இருக்கின்றது. அந்த பதத்தை முதலில் வந்து கூறியிருந்தார் ஃபாரூக் அவர்கள் சவுதி அரேபியாவிலிருந்து. அவருக்கு ஐக்கிய நாடுகள் சபை மிகவும் பரீட்சியப்பட்ட ஒரு இடம் போல் தெரிகின்றது. அவர் வந்து கூறிவிட்டு சென்று விட்டார். வாழ்த்துக்கள் ஃபாரூக், நீங்கள் ஒரு புள்ளியை பெற்றுக் கொண்டீர்கள். மற்ற கொண்டு வந்து தந்தவர்களுக்கும் வாழ்த்துக்கள். அடுத்த பதம் ஆறு எழுத்துக்களை கொண்ட ஒரு பதம். அந்த பதத்திலே முதலாவது எழுத்தை காணவில்லை. இரண்டாவது எழுத்து வை. வை என்ன? வைகரை என்பதற்கு வர வை என்ன? நான்காவது எழுத்து, மூன்றாவது எழுத்தை காணவில்லை. நான்காவது எழுத்து லானா, அதாவது வந்து அவர்கள் இவர்கள் என்பதில் இவர்கள் லானா, இந்த லானா வருகின்றது. அது லானா. அடுத்த எழுத்து இக்கன்னா, கடைசி எழுத்தை காணவில்லை. ஆறு எழுத்துலால் ஆனது. ஓ, நான் எல்லாவற்றையும் வெட்டிவிட்டேன், எப்படி தந்தேன் என்று தெரியவில்லை. முதலாவது எழுத்து மறைந்து விட்டது. நாகப்பன் வந்துவிட்டார், வந்துவிட்டு செல்கின்றார். முதலாவது எழுத்து வணக்கம் நாகப்பன்,
1: கூறுங்கள்.
0: நீங்கள் பாவை விளக்கு என்று கூறுகிறீர்களா? பார்ப்போம் மற்றவர்கள் என்ன கொண்டு வருகின்றார்கள் என்று. எல்லோரும்
1: நன்றி.
0: கொண்டு வாருங்கள். எங்கே கொண்டு வர வேண்டும் மற்றவர்கள் கேட்டு கொள்ளும் இந்த வேளையில் இந்த பாடலை கேட்டு பார்ப்போமா? யார் சொல்வதோ, யார் சொல்வதோ,
2: யார் சொல்வதோ, யார் சொல்வதோ,

0: வணக்கம் வணக்கம்
1: பாவை விளக்கு.
0: பாவை விளக்கு வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நீங்களும் வந்து கூறுவீர்கள், இதுக்கு முன்பும் கூறுவீர்கள், பார்ப்போம் எது சரி என்று பார்ப்போம். நன்றி நன்றி பாரூக் அவர்களே, முகமது ராபிக் அவர்களே, ராபிக் அவர்களே. எங்கே இருவர் மூவர் வந்து கூறியிருக்கின்றார்கள், இருவர் கூறியிருக்கின்றார்கள், மற்றவர்கள் இன்னும் கண்டுபிடிக்கவில்லையா என்ன நடந்தது? ஓடி வாருங்கள், ஓடி வாருங்கள். இது முன்னிகள் தமிழ் வானொலி, 24 மணி நேர தமிழ் சேவை, கனடா கலையகம். நீங்கள் யார் சொல்வதோ என்ற இடத்திலே கண்டுபிடித்து கொண்டு வந்து இடைவெளியை நிரப்பி கொண்டு வந்து தருகின்றீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. எங்கே எந்த பதத்தில் மாலிங்கம் இணையவில்லை, மற்றவர்கள் வரவில்லை, கொண்டு வாருங்கள், நீங்களும் கொண்டு வாருங்கள், எது சரியான பதில் என்று பார்ப்போம். இது முன்னிகள் தமிழ் வானொலி, கண்டுபிடிங்கள், சொல்லுங்க சொல்லுங்க.

0: நீ உண்மை உண்மை உண்மை உண்மை சொல்லமா.
1: நன்றி பவனம்மாள் நின்று விட்டார்கள். நாகப்பன் வந்து கூறியிருந்தார். அடுத்து சந்தன்ராஜை காணவில்லை. ராபிக் வந்து கூறியிருந்தார், ஞானசேகரன், ஜோர்ஜ், ராமன், மகாலிங்கம், நீங்கள் நின்று விட்டீர்கள். பாரூக், எங்கே உங்களுடைய பதிலை கொண்டு வாருங்கள். இருவர் மட்டும்தான் கூறியிருக்கின்றார்கள். போட்டு மற்றவர்கள் யோசனை பண்ணுகிறீர்களா? சரி, இது பாவை விளக்கு சரியான பதம். அதை நாகப்பன் அவர்கள் குறிப்புள்ளியே பெற்றுக்கொண்டார். வாழ்த்தை பெறுகின்றார் ராபிக் அவர்கள். அடுத்த பதத்துக்கு செல்கின்றேன். அடுத்த பதம் நான்கு எழுத்தை கொண்ட பதம். இது எல்லோரும் உபயோகிப்பார்கள் என்று இல்லை. நோயாளிகளும் முதியோர்களும் பாவிப்பார்கள். நோயாளிகளும் முதியவர்களும் உபயோகிக்கும் ஒரு பொருள், நான்கு எழுத்துக்களால் ஆன பொருள். எங்கே கண்டுபிடித்துக் கொண்டு வாருங்கள். அது என்ன பதம்? எங்கே நான்கு எழுத்துக்களால் ஆன ஒரு பதம், அதை கொண்டு பெற வேண்டும். சரி, இடையெழுத்து ஒரு எழுத்து, இரண்டு எழுத்து காணவில்லை என்றும் கூற முடியாது. இதுக்கு அப்படி கூற முடியாது, நீங்கள் தான் கண்டுபிடித்து வரணும். முதியவர்களும் நோயாளிகளும் எங்கே? நாகப்பன் உருவாருங்கள்.
2: வணக்கம் ஐயா.
1: மருந்து மருந்து என்று கூறியிருக்கீங்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இங்கு மற்றவர்கள் என்ன பதில் கொண்டு வர்றார்கள் என்று பார்ப்போம். யார் சொல்லுகிறார்னு பார்ப்போம். வணக்கம் வணக்கம் வணக்கம் பெற வேண்டும்.
3: யா சொல்வதோ யா சொல்வதோ

நோயாளிகளும் முதியோர்களும் உபயோகிக்கும் ஒரு பொருள் நான்கு எழுத்துக்களால் கொண்டது. நாகப்பன் வந்து ஒரு பதில் கூறிவிட்டு செல்கின்றார். எங்கே மற்றவர்களுடைய பதிலை எதிர்பார்க்கின்றேன். பார்ப்போம் யார் சரியாக சொல்வார்கள் என்று பார்ப்போம்.

0: ஜோர்ஜ் கொண்டு வந்திருக்கார். வணக்கம் ஜோர்ஜ். ஜோர்ஜ் ஜோர்ஜ் இணைப்பில் இருக்கின்றீர்கள். ஜோர்ஜ் உங்களுக்கும் வலைத்தளம் தெரியலையா?
1: வணக்கம்
0: வணக்கம் ஜோர்ஜ் கூறுங்க.

0: ஜார்ஜ், உங்கள் இணைப்பு எனக்கு கிடைக்கவில்லை. ராபிக், நீங்கள் கூறுங்கள்.
1: மருந்து
0: என்று நீங்களும் கூறுகிறீர்களா? நல்லது, இங்கே நல்லது எங்கே அடுத்தவர்கள் பதிலையும் பார்ப்போம். நன்றி. மோகன், எங்கே ராமன் வந்து விட்டார். வணக்கம் ராமன்.
2: வணக்கம் ஐயா. நான் மாத்திரை
0: என்று கூறுவீங்க. அவர்கள் மருந்து என்றார்கள், மாத்திரை என்று பார்ப்போம். என்ன பாடல் நாளைக்கு? நாளைக்கு என்ன பாடல் வேண்டும் உங்களுக்கு? ஜோர்ஜ் வாருங்கள். வணக்கம் ஜோர்ஜ். ஜோர்ஜுக்கு ஒன்று தொலைபேசி ஆகிவிட்டது. வணக்கம் ஜோர்ஜ், நீங்கள் இணைப்பில் இருக்கின்றீர்கள். ஜோர்ஜ், 12, 13, 14 செகண்ட்கள் ஆகிவிட்டது. நீங்கள் வந்து ஜோர்ஜ் நல்ல பதிலை கொண்டு வருவீர்கள் என்று நினைத்தால் நீங்கள் உங்களை காணவில்லை. கைத்தடி என்று கூறுகிறீர்களா? பார்ப்போம், மற்றவர்களிடம் பார்ப்போம். வாழ்த்துக்கள் இணைந்ததுக்கு நன்றி. அடுத்த பதத்தை அடுத்த பதம், இன்னும் சரியான பதம் வர வேண்டும் எங்களுக்கு. யார் சொல்றது? எங்கே சரியான பதில் கொண்டு வர வேண்டும்? யார் கொண்டு வர போகிறீர்கள்? மூவர் பதில் தந்து, நால்வர் பதில் தந்து செல்கிறீர்கள்.

என்று. பாரக் வந்து விட்டார். பாரக் உங்கள் நீங்கள் கைத்தறி என்று கூறுவீர்கள். எங்கே பார்ப்போம், வேறு யார் என்ன பொருள் கொண்டு வர என்று பார்ப்போம், கேட்டு பார்ப்போம். வாழ்த்துக்கள்.

0: ராமன் வந்துவிட்டார். ராமன் வணக்கம்
1: ஐயா. படுக்கை ஐயா,
0: படுக்கை படுக்கை. நீங்கள் படுக்கை என்று கூறுவீர்கள், முதல் மாத்திரை என்று கூறுவீர்கள் இல்லையா?
1: ஆமாயா, இதுக்கு நிறைய பதினோரு எதுன்னு
0: அதான் பார்ப்போம், கேட்டு பார்ப்போம் யார் கூறுவது சரியா இருக்கணும். என்ன பாடல் நினைத்து விட்டீர்களா? முதியோருக்கும் நாற்காலி இருப்பார்களா? எங்கே பார்ப்போம் எத்தனை பதில் வருகின்றது கூறுங்கள். கொண்டு வாருங்கள் பதங்களை கொண்டு வாருங்கள், கேட்டு பார்ப்போம் பதங்களை நாங்கள். மருந்து ஒரு பதில் வந்தது, மருந்து மாத்திரை வந்தது, மீண்டும் கட்டில் வந்தது, கைத்தடி வந்தது, படுக்கை வந்தது. இன்னும் எத்தனை வருகின்றதென்று பார்ப்போம், ஓடி வாருங்கள், கொண்டு வாருங்கள். இது முன்னியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. இதில் எது சரி என்று எங்களுக்கு புரியவில்லை. நோயாளிகளும் முதியோர்களும் உபயோகிப்பது, அந்த வளத்துக்கு தான் நிற்கின்றீர்கள். இன்னும் எத்தனை பதம் வருகின்றதென்று பார்ப்போம். ராமன் சொன்னால் இதுக்கு எத்தனையோ சொல்லிக் கொண்டு போகலாம் என்று எங்களை கொண்டு வாருங்கள்.

இருவர் வந்து புரிந்தவளே ஞானசேகரன் பெறுகிறார். கொண்டு வாருங்கள் ஞானசேகரன், நீங்கள் என்ன பதம் கொண்டு வந்தீர்கள்? இருக்கையா? சரி, இருக்கை. நன்றி நன்றி நன்றி நன்றி. ஏழு பதம் வந்து விட்டது, இல்ல ஐந்து, ஆறு பதங்கள், ஆறு பதங்களை கொண்டு வந்து வந்திருக்கின்றார்கள். மற்ற பதங்கள் போது யார் கொண்டு வரப்போகின்றார்கள்? கொண்டு வாருங்கள்.

0: அடுத்து வருகைகள் இல்லை போல் தெரிகின்றது. ஆறு பதில்கள் வந்துவிட்டது நான் கூறிய விடயத்துக்கு. முதியோர்களும் நோயாளிகளும் உபயோகிப்பார்கள். மருந்து என்று ஒரு பதில் வந்தது. மருந்து நோயாளிகள் பாவிப்பார்கள், முதியோர்கள் சிலர் பாவிப்பார்கள், சிலர் சரி முதியோர்கள் பாவிப்பார். பௌனம்மா கொண்டு வருவார்கள். பௌனம்மா வாருங்கள். பௌனம்மா என்ன பதில் கொண்டு வந்தீர்கள்? மூக்கு கண்ணாடி என்றால் எத்தனை எழுத்துக்களம்மா? அது
1: இல்ல கண்ணாடி தான் ஐயா, கண்ணாடி
0: கண்ணாடி என்று கூறுவீங்களா? சரி, கண்ணாடி என்று வருகின்றது. பார்ப்போம் பார்ப்போம் இது சரி. இன்னைக்கு பல பொருட்கள் ஏழு பதில் வந்திருக்கின்றது. ஏழும் வித்தியாசமான பதில்களாக இருக்கின்றது. வித்தியாசமான சொற்களை நாங்கள் இன்று கேட்டிருக்கின்றோம். எது சரியான பதில் என்று அறிவிக்கப்படும் இப்பொழுது. ஏழு பதில்களை பெற்றுக்கொண்டோம். மருந்து என்று ஒரு பொருள் வந்தது. மாத்திரை என்று அது இன்னொரு சொல் வந்தது. கட்டில், கைத்தடி, படுக்கை, இருக்கை, கண்ணாடி. இதிலே இருவர் வந்து கைத்தடி என்று கூறியிருந்தார்கள். எங்களிடம் இருப்பதும் கைத்தடிதான். நோயாளிகள் நோயிட்ட நேரம் கைத்தடி பாவிப்பார்கள், முதியோர்களும் பாவிப்பார்கள். அதனால் கைத்தடி என்ற சரியான பதத்தை ஜோர்ஜ் ஃபாரூக் இருவரும் கொண்டு வந்தார்கள். ஜோர்ஜ் புள்ளி பெறுகின்றார், ஃபாரூக் வாழ்த்து பெறுகின்றார். வாழ்த்துக்கள். நான்கு எழுத்துக்களை கொண்டது கைத்தடி சரியான பதிலாக கிடைத்திருக்கின்றது. கண்டுபிடித்த உங்களுக்கு வாழ்த்துக்கள். சரியா? அடுத்த பதத்தை தரப்போகின்றோம். அதிலே முதலாவது எழுத்து சாவண்ணா. நான்கு எழுத்தை கொண்டது. முதலாவது எழுத்து சாவண்ணா, இரண்டாவது மூன்றாவது எழுத்தை காணவில்லை, இறுதி எழுத்து ஹிம்மண்ணா. அதனால் இரண்டு எழுத்துக்களை மறைத்து இரண்டு எழுத்துக்களை தந்திருக்கின்ற நான்கு எழுத்துக்களை கொண்ட சொல். அந்த சொல் வந்து எல்லா இடமும் இதை காண முடியாது. ஆலயத்திலும் அரண்மனைகளிலும் இது உபயோகிக்கப்பட்டது. ஒரு பொருள், அரண்மனைகளில் அந்த காலத்திலே அரண்மனைகளில் அரசன் இருக்கும் பொழுது அவர் அந்த இடத்திலே இருக்கும் இந்த பொருள். இப்பொழுது ஆலயத்துள்ளே இருக்கின்றது. ஆலயத்திலும் பூஜை அபிஷேகங்கள் நடக்கும் பொழுது இது இந்த பொருளை காணலாம். எங்கே கொண்டு வாருங்கள்? சாவண்ணா, நடுவெழுத்து ரெண்டு இல்லை, இறுதி எழுத்து உம்மண்ணா. கொண்டு வாருங்கள். நாகப்பன் வந்திருக்கின்றீர்கள், கொண்டு வாருங்கள்.
2: வணக்கம் ஐயா. சாளரம்.
0: எதையா?
2: சாளரம்.
0: சாளரம். சாளரம் கூறுவீர்கள். நன்றி, வாழ்த்துக்கள். அடுத்தவர்களையும் கேட்டு பார்ப்போம். சாரளம். அடுத்தது பாரக் வந்திருக்க, பாரக் கொண்டு வாருங்கள்.
2: சாமரம்.
0: நீங்கள் சாமரம் என்று கூறுவீர்கள். எங்கே பார்ப்போம்? அடுத்தது யார் வர போகின்றீர்கள்? அடுத்த பொருளை யார் கொண்டு வருகின்றீர்கள்? பௌனம்மா கொண்டு வர. பௌனம்மா கூறுங்கள்.
1: சத்தம்.
0: சத்தம். சத்தம் என்று கூறுவீர்கள். சத்தம். சரி, நல்லது நல்லது. சப்தம். ஆனா நான் வந்தது அம்மா,
1: சத்தம்
0: நான் தந்தது சா நெடில். உங்களுடைய சத்தம் அடுத்த பதில யார் கொண்டு வருகிறது? ஞானசேகரன் கொண்டு வருகின்றார். ஞானசேகரன் இங்கே தலைப்பட்டு விட்டது. ஓடுகாரங்கள் ஞானசேகரன். நீங்களும் சாமரம் என்று கூறுவீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அடுத்த பகுதியை யார் கொண்டு வார என்று பார்ப்போம். கொண்டு வாருங்கள். இது முந்தைய தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவையிலே இடைவெளி நிரப்புதல் எல்லாம் இடம் மாறி வருதல் குழம்பி நிறுத்தலை நீராக்குகிறீர்கள். நினைத்துக் கொண்டு பார்கள். பலவிதமான போட்டியிலே இருக்கின்றீர்கள். இப்பொழுது சொல்லுங்கோ, யார் சொல்வது என்று கேட்டுக் கொண்டிருக்கும் வேளையிலே அடுத்த பதத்தை யார் கொண்டு வர போகின்றீர்கள்? எங்கே கேட்போம். கொண்டு வாருங்கள். முகமது ராபிக் அவர்கள் வந்துவிட்டார். வணக்கம் முகமது ராபிக். நீங்களும் சாமரம் என்று கூறுகிறீர்களா? இருவர் கூறியிருக்கின்றார்கள். அதை விட வேறு பதிலும் வந்திருக்கிறது. நான் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றேன் வேறு பதில்களை. கொண்டு வாருங்கள். கொண்டு வாருங்கள். ஆலயங்களிலும் அரசு அரண்மனையிலும் அன்று காணப்பட்டது. கொண்டு வாருங்கள். இது முந்தைய தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவையிலே சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க என்று கேட்டுக் கொண்டிருக்கின்றோம்.

0: நீ உண்மை உண்மை உண்மை உண்மை சொல்லமா.
1: ஒரு சிலர் போட்டியிலிருந்து ஆறுதலாக இருக்கின்றார்கள், அவருடைய தொலைபேசி சரியிலோ தெரியவில்லை, வர வேண்டும் எல்லோரும். இப்பொழுது கிடைத்த பதில் வந்து சாரளம் சாமரம் சத்தம் என்று மூன்று விதமான பதில் வந்திருக்கின்றது. அதில் மூவர் வந்து ஒரு விதமான பதிலை கூறி ஒரே பதிலை கூறுகிறார். அதில் முதலாவதாக வந்தது சாமரம் என்பது சரியான பதில். நாகப்பன் மாறி எழுத்து மாறி கூறிவிட்டார். ஜோர்ஜ் அவர்கள் ஃபாரூக் அவர்கள் கூறியிருந்தார் சாமரம். ஜோர்ஜ் வந்து கூறியிருந்தார் சாமரம். யார் முதலில் கூறியது? ஜோர்ஜ். சாமரம் என்று கூறியவருக்கு புள்ளி கிடைக்கின்றது. வாழ்த்துக்கள் ஜோர்ஜ் உங்களுக்கு, ஃபாரூக் உங்களுக்கும் வாழ்த்துக்கள். நீங்கள் இருவர் சரியாச்சு, ஞானசேகரனும் சரியாக சொல்லியிருந்தார், வாழ்த்துக்கள். சாமரம் என்று சாமரம் என்பதை நினைத்துக் கொண்டுதான் எங்களுடைய நாகப்பன் மாறி கூறிவிட்டார் சாரளம் என்று. சாமரம் அங்கே அரசர்களுக்கு பக்கத்தில் இருவர் நின்று வீசிக் கொண்டிருப்பார்கள், சாமரம் வீசுவது சாமரம். அதே போன்று ஆலயத்திலே தெய்வம் வரும்பொழுது பூஜையிலே வரும்பொழுது அங்கே சாமரம் வீசுவார்கள், சாமரத்தால் பூசை செய்வார்கள், அதை சாமரம் என்று கூறுவது. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் கண்டுபிடித்து பல சொற்களை எங்களுக்கு தந்து கொண்டிருக்கின்றீர்கள். அங்கே சத்தம் என்று கொண்டு வந்தார் பவுனம்மாள். அது சத்தம் என்பது ஒத்து வரவில்லை, பொருந்தவில்லை. சாவண்ணாவிலே தான் ஆரம்பித்தது. அடுத்த பதத்துக்கு செல்வோமா? அடுத்த பதம் வந்து ஆறு எழுத்துக்களை கொண்ட ஒரு பதம். அந்த பதம் வந்து இடைவெளி நிரப்பி நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். இது வந்து இளமை பருவத்தை குறிப்பது, பாலர் பருவ குழந்தை பருவத்தை கூறும் ஒரு பதம். முதலாவது எழுத்தை காணவில்லை, இரண்டாவது எழுத்தையும் காணவில்லை, மூன்றாவது எழுத்து இக்கன்னா அக்கா என்பதற்கு வர இக்கன்னா, நான்காவது எழுத்து கூனா குரங்கு என்பதற்கு வர கூனா, ஐந்தாவது எழுத்து நான் என்ன கூறினேன் உங்களுக்கு, முதலாவது எழுத்து காணவில்லை, இரண்டாவது எழுத்தை காணவில்லை, மூன்றாவது எழுத்து இக்கன்னா என்று கூறினேன், நான்காவது எழுத்தை காணவில்லை, ஐந்தாவது எழுத்து இட்டன்னா, ஆறாவது எழுத்தையும் காணவில்லை. கண்டுபிடிப்பது கடமை என்று கொண்டு வாருங்கள் பார்ப்போம். இது ஒரு சிறுபராயத்தை குழந்தை பருவத்தை கூறுவது மிருகங்களுக்குள்ளே, அதுவும் வீட்டு மிருகங்களுக்குள்ளே அது இருக்கின்றது, வீட்டு மிருகங்களுக்குள்ளே இருக்கின்றது. எங்கே கொண்டு வாருங்கள் பார்ப்போம், என்னிடம் இருக்கின்றது வர வேண்டும், கொண்டு வாருங்கள். யார் சொல்வது? ஓடி வர வேண்டும்.

0: இந்த எழுத்தை கண்டுபிடித்து சேர்த்து கொண்டு வர வேண்டும் என்பவர்கள், இது மிருகங்களிலே உள்ள ஒரு மிருகத்தின் குழந்தை தன்மை, குழந்தை பருவத்தை குறிப்பது. பாரூக் வந்துவிட்டார். வணக்கம் பாரூக். நீங்கள் நாய்க்குட்டி என்று கொண்டு வாரீர்களா? சரி, இங்கே பார்ப்போம் மற்றவர்கள் என்ன கொண்டு வார்கள் என்று பார்ப்போம். என்னிடம் இருக்க வேண்டும். அடுத்தது நாகப்பன் வந்து விடுங்கள், கொண்டு வாருங்கள் நாகப்பன்.
1: வணக்கம் ஐயா. கன்றுக்குட்டி.
0: கன்றுக்குட்டி என்று நீங்கள் சொல்லுங்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. எங்கே அடுத்தவர்களையும் பார்ப்போம். கன்றுக்குட்டி, எத்தனை எழுத்துக்கள்? கன்றுக்குட்டி ஏழு எழுத்துக்களே வந்துவிட்டது, காரியமில்லை. இருந்தாலும் சரி பண்ணி பார்ப்போம். அடுத்த உறவு யார் என்று கேட்போம். அடுத்த உறவு வருகின்றார், முகமது ராபிக் கொண்டு வார. கொண்டு வாருங்கள் ராபிக்.
2: பூனைக்குட்டியா? பூனைக்குட்டி.
0: வாழ்த்துக்களை. நாய்க்குட்டி, கன்றுக்குட்டி, பூனைக்குட்டி, இத்தனை குட்டிகள் வருகிறது. நல்லது நல்லது. இனி செல்லக்குட்டியும் கொண்டு வார. நன்றி நன்றி நன்றி. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வார. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ராபிக் அவர்களே. கொண்டு வாருங்கள். இங்கே அடுத்தவர்கள் கொண்டு வர மீண்டும் வாருங்கள். எங்கே அடுத்தவர்களும் கொண்டு வர வேண்டும். நிலையமானவர்கள். ஜோஜ் வந்து விடுறாரு. ஜோஜ் கொண்டு வாருங்கள். என்ன குட்டி?
3: வணக்கம் ஐயா. நாய்க்குட்டி ஐயா.
0: நீங்களும் நாய்க்குட்டி வைத்திருக்கீங்களா? வாழ்த்துக்கள் நாய்க்குட்டி. வாழ்த்துக்கள்
3: ஐயா. நாளைய பாடல் எழுதி கொள்ளுங்கள்.
0: அதே குறுங்கள் எழுதி கொள்ள வேண்டிய
3: சொல்ல மறந்த கதை.
0: ஏனையா சொல்ல மறந்த கதை? என்ன
3: படத்துல பணம்
0: என்ன?
3: பணம் மட்டும், பணம் மட்டும்
0: வாழ்க்கை. அப்படியா? பணம் மட்டுமா வாழ்க்கை? நல்லது ஐயா நல்லது. நாய்க்குட்டியை கவனமா பார்த்துக் கொள்ளுங்கள். சாப்பாடு கொடுத்து விட்டீர்களா? கொடுத்தாச்சா? அன்பு உறவுகள் வர வேண்டும். கொண்டு வந்து நகைச்சுவையாக வந்திருக்கின்றது. கொண்டு வாருங்கள், ஓடி வாருங்கள். இது யார் அடுத்து யார் கொண்டு வரப்போகிறீர்கள்? நான்கு பதில் வந்திருக்கின்றது. இதில் எங்கே சரியான பதில் என்று கண்டுபிடிக்க கடுமையாக இருக்கின்றது. என்னிடம் இருக்க வர வேண்டும். எல்லாம் குட்டி குட்டியா வந்திருக்கிறது, என்னவோ தெரியவில்லை. கொண்டு வாருங்கள். யார் கொண்டு வரப்போகின்றீர்கள்? அடுத்து ஞானசேகரன் வர இருக்கின்றார், தேவா வர இருக்கின்றார். பவுனம்மாள் கொண்டு வரலாமே, நல்லது. நல்ல பதில் இது கண்டுபிடிக்கக்கூடியது. ஞானசேகரன் பெறணும். ராமன் கொண்டு வாருங்கள். மகாலிங்கம் கொண்டு வாருங்கள். ஃபாரூக் கொண்டு வந்து விட்டார் என்று நின்றேன். கொண்டு வாருங்கள். ஒவ்வொருத்தரும் கொண்டு வந்திருக்கின்றீர்கள். யார் கொண்டு வருவது சரியா இருக்கு என்று பார்க்க வேணும். நான்கு பதில்கள் வந்திருக்கின்றது என்பவர்களே, அடுத்த பதிலை தருவதற்கு நான் பதிலை சாரி. இந்த நான்கு பதிலும் வந்து நாய்க்குட்டி, கன்றுக்குட்டி, பூனைக்குட்டி, நாய்க்குட்டி என மீண்டும் வந்திருக்கின்றது. இரண்டு மத்திய கிழக்கு நாடுகளும் நாய்க்குட்டியை கொண்டு வந்திருக்கின்றது. இப்ப தமிழ்நாட்டுக்குள்ளேதான் இந்த என்ன குட்டி என்றது போராட்டத்தில் இருக்கின்றது. வேறு என்ன குட்டி இருக்கின்றது கொண்டு வருவதற்கு? மற்றவர்களும் கொண்டு வர வேண்டும். கொண்டு வந்தால் என்ன நகைச்சுவையாக சரியான பதிலும் வரும். சரியான பதில் கிடைக்க வேண்டும். கொண்டு வாருங்கள். கொண்டு ஓடி வாருங்கள்.

0: தந்து சென்ற பதங்களிலே சரியான பதம் பூனைக்குட்டி. சரியா, பூனைக்குட்டி தான் இங்கே இருக்கின்ற சொல். பூனைக்குட்டி சரியான பதிலாக இருக்கின்றது. நாய்க்குட்டி அங்கே பொருந்துகின்றது, ஆனால் நான் வைத்திருப்பது பூனைக்குட்டி. அதனால் எப்போதும் செல்ல பிராணிகளாக இருக்கின்றது பூனைக்குட்டி. கன்றுக்குட்டி என்பது நகப்பன் என்று கூறியிருந்தீர்கள், அது பொருத்தப்படவில்லை. பூனைக்குட்டியை யார் முதலில் கூறியது? ராபிக் அவர்கள் கூறியிருந்தார்கள். ராபிக் கூறியவர் தான் சரியான பதிலாக தந்திருக்கின்றார், பூனைக்குட்டி. அவருக்கு ஒரு புள்ளி வழங்கப்பட்டு அடுத்தவர்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கின்ற அடுத்த கூறியவர்கள். சரி, அடுத்த பதம் வர இருக்கின்றது. அதுவும் ஒரு நகைச்சுவையான பதம் தான். நகைச்சுவை அல்ல, அதுக்கு பதில்கள் நகைச்சுவையாக வரும் என்று எண்ணுகின்றேன். அந்த பதம் வந்து ஏழு எழுத்துக்களாலான பதம். முதல் எழுத்து ஊனா, உண்மை என்பதற்கு வர ஊனா. இரண்டாவது மூன்றாவது எழுத்து மாறிவிட்டது, மறைந்துவிட்டது. மீண்டும் ஒரு ஊனா நான்காவது எழுத்து. ஐந்து எழுத்து மாறிவிட்டது. ஆறாவது எழுத்து பிக்கன்னா. ஏழாவது எழுத்து மாறிவிட்டது. ஊனா இரண்டு மூன்று மாறி, மீண்டும் ஒரு ஊனா. நான்காவது எழுத்து, ஐந்தாவது எழுத்து மறைந்து, ஆறாவது எழுத்து இக்கன்னா, ஏழாவது எழுத்து மறைந்து விட்டார். அப்படிங்க அப்பா. அப்ப எத்தனை எழுத்து உங்களுக்கு கிடைச்சிருக்கின்றது? ஒரு எழுத்து, ஒன்று ரெண்டு மூன்று எழுத்து தான் கிடைத்திருக்கின்றது. நான்கு எழுத்து கிடைத்து, மூன்று எழுத்து கிடைத்திருக்கு. எங்க கொண்டு வாருங்கள். இது ஒரு சேர்ந்து வருகின்றது, இரண்டு பொருள் சேர்ந்து வருகின்றது. வீடுகளிலே காணக்கூடியது, எங்கள் வீடுகளிலே காணக்கூடியது. அடுத்து இந்த சித்த ஆயுர்வேத வைத்தியர்களும் இதை உபயோகிப்பார்கள், இந்த பொருளை. கொண்டு வாருங்கள். முதல் எழுத்து ஊனா, இரண்டு மூன்று எழுத்து மாறி, நான்காவது எழுத்து ஊனா, ஐந்தாவது எழுத்து மாறி, ஆறாவது எழுத்து இக்கண்ணா வந்து கொண்டு வந்து விட்டார் நாகப்பன். வணக்கம் நாகப்பன்.
1: வணக்கம் ஐயா. உரல் விளக்கை,
0: நீங்கள் உரல் விளக்கை என்ன கொண்டு வருகிறீர்கள்? வாழ்த்துக்கள். மற்றவர்கள் என்ன கொண்டு வருகிறார்கள் பார்ப்போம்.
1: நன்றி நன்றி
0: நன்றி நன்றி நன்றி. கண்டுபிடித்து வந்திருக்கிறார் அவர் ஒரு பதத்தை, அது சரியான பதமா என்று தெரியவில்லை, மற்றவர்களும் கொண்டு வர வேண்டும். அங்கே கொண்டு வாருங்கள்.
2: My phone plan was already expensive and they just raised the price again. It is what it is.
3: No it isn't. Escape to freedom.
0: அங்கே கொண்டு வர வேண்டும். கண்டுபிடித்து கொண்டிருக்கிறோம். கொண்டு வாருங்கள். ஓடி வாருங்கள். ஓடி வர

0: சொல்லு.
1: பவனம்மாள் சரியாக கொண்டு வருவார்கள். பவனம்மாள் கொண்டு வாருங்கள்.
2: உரல் உலக்கை,
1: உரல் உலக்கை என்று கூறுகிறது. உரல் உலக்கையா? சரி, கேட்போம். அவரும் வந்து கூறி செல்கின்றார், நீங்களும் கூறுகின்றீர்கள். வேறு யார் என்ன கொண்டு வருகின்றார் என்று பார்ப்போம். நல்லது, வாழ்த்துக்கள் பவனம்மாள். ஃபாரூக் வருகின்றார். வணக்கம் ஃபாரூக். உரல் உலக்கையா? சரி, எல்லாரும் உரலும் உலக்கையும் தான். இங்கே பார்ப்போம் யாருடைய சரியா வருது என்று கேட்டு பார்ப்போம். அடுத்தும் கொண்டு வருவார்கள் தானே, மற்றவர்களும் அவர்களுக்கும் சந்தர்ப்பத்தை கொடுப்போம்.
0: சொல்லு சொல்லு சொல்லு சொல்லு செல்லமா, நீ உண்மை உண்மை உண்மை உண்மை சொல்லமா.

எங்கே கொண்டு வந்துவிட்டீர்களா? மூவர் வந்து ஒரே பதிலை தந்து சென்றார்கள். அதிலே முதலில் தந்தவர் நாகப்பன், இரண்டாவது பவுனம்மாள், மூன்றாவது ஃபாரூக் அவர்கள். உரல் உலக்கை என்பது சரியான பதில். நாகப்பன், உங்களுக்கு புள்ளி போகின்றது. அவர்களுக்கு வாழ்த்துக்கள் கிடைக்கின்றது. வாழ்த்துக்கள் அன்பு உறவுகளே. இப்பொழுது அடுத்து ஒரு பதம் வருகின்றது. அந்த பதம் வந்து இடம் மாறி வருகின்றது. எழுத்துக்கள் இடம் மாறி வருகின்ற எழுத்துக்கள் இடம் மாறி வருகின்றது. சரி, அது வந்து முதல் எழுத்து, முதலாவது எழுத்து இயன்னா, செய், மெய், பொய் என்பதற்கு வர இயன்னா, இடம் மாறி வருகின்றது. இரண்டாவது எழுத்து உவ்வண்ணா, உவ்வண்ணா, கொவ்வை என்பதற்கு வர இவ்வண்ணா, கொவ்வை என்பதற்கு வருகின்ற இவ்வண்ணா. மூன்றாவது எழுத்து, மூன்றாவது எழுத்து லானா, பயம் என்பதற்கு வர லானா. நான்காவது எழுத்து வாவண்ணா, வா, நெடில். ஐந்தாவது எழுத்து சேனா, செல்வம் என்பதற்கு வர சேனா. ஆறாவது எழுத்து கீனா, ஆறாவது எழுத்து கீனா. ஏழாவது எழுத்து மையண்ணா. இடம் மாறி இருக்கின்றது, நீங்கள் ஒழுங்குபடுத்திக் கொண்டு ஓடி வாருங்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. கண்டுபிடிப்பவர்களுக்கு வாழ்த்துக்கள், சேர்த்துக் கொண்டு வருபவர்களுக்கு வாழ்த்துக்கள். முதலில் வருபவருக்கு புள்ளி கிடைக்கும்.

வணக்கம். மோன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி, கனடா கலையகம், MTRFM ரேடியோ கனடா. 2026 ஆண்டு 7வது மாதம் 26வது நாள் ஞாயிற்றுக்கிழமை கதம்பத்தில் இணைகின்றோம். பாருங்கள் பாருங்கள் என்று அழைக்கின்றேன். 6478746415 என்ற எண்களோடு.

அன்னைக்கும் தந்தைக்கும் ஆசானுக்கும் இவர்களை அறிய வைத்த தமிழுக்கும் இவற்றையெல்லாம் தந்த எல்லாம் வல்ல இறைவனுக்கு ஓம் நமசிவாய என்ற மந்திரத்தை கூறி அன்பும் வணக்கமும் நன்றியும் தெரிவித்து அவர்கள் தாழ் பணிந்து உலகளாக இருக்கின்ற என் அன்பு உறவுகளை உங்களையும் முகம் தெரிந்த தெரியாதவர்களாக இருப்பினும் அன்போடு வருக வருகமென்று வரவேற்றுக் கொள்ளும் ஒன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையிலிருந்து என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன்.

அன்பு உறவுகளே, நீங்கள் அனைவரும் நலம்தானா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலம் என்ற நல்ல செய்தியை கூறுகின்றேன். உலகளாவை இருக்கும் அன்பு உறவுகள், இன்றைய நல்ல நாளை, புனிதமான நாளை மகள்வோடு கொண்டாடும் வேளையிலே எல்லோருக்கும் மகள்வான வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு இன்றைய கதம்பத்திலே நாங்கள் எதை காண இருக்கின்றோம் என்பதை எனக்கு முன்பே ஜெகபர் சாதிக் அவர்கள் வரவேற்பு தந்து நிகழ்ச்சியை தெரிவித்து விட்டார், வாருங்கள் என்று. அந்த நிகழ்வு ஞாயிறு தோறும் காற்றலையில் கலந்து வரும்

அந்த சுகத்தை காணுவதற்காக பாடுவோர் பாடலான் நிகழ்வை ஆரம்பிப்போம். வாருங்கள், இணைந்து கொள்ளுங்கள். கேரள மாநிலம் பாலக்காட்டிலிருந்து பிரபு அவர்களும் நான் இணைந்திருக்கின்றேன் என்பதை தெரிவித்து நிகழ்ச்சியை வரவேற்று வணக்கம் கூறிய வேளையிலே அன்பு ஜெகபிரசாதிக் அவர்களோடு மகிழ்ச்சிக்குரிய மகாலிங்கம் அவர்களும் பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சிக்கு வருக என்றெல்லாம் எழுதியிருக்கும் இந்த வேளையிலே எல்லோரையும் வரவேற்று கொண்டு இவர்களுக்கு நன்றியும் வணக்கமும் கூறி நாங்கள் மட்டுமில்லை எல்லோரும் வாருங்கள் என்பது போன்று அவருடைய விளம்பரம் போன்று இருந்த அந்த பதிவினையும் மகிழ்ச்சியோடு வரவேற்று கொண்டு இப்பொழுது முதல் பாடுவோர் பாடலாம் நிகழ்வை ஆரம்பிப்போம். அதற்காக மீண்டும் கூறுகின்றேன், 6 4 7 8 7 4 6 4 1 5 என்ற இலக்கத்தோடு வாருங்கள். உங்கள் தயாரிப்பில் நீங்கள் ஆயத்தமாக வைத்திருக்கும் பாடல்களை கொண்டு வாருங்கள். இதுவே உங்கள் தளம், களமாடி செல்லுங்கள்.

நேரம் சரியாக 11:35 எங்களுக்கு காட்டுகின்றது. கனடாவில் தென்னகத்தின் பாரதத்திலும் ஈழமணி திருநாட்டிலும் 9:05 இரவு வேளை என்று காட்டும். இந்த நல்ல வேளையிலே ஆயத்தமாக நீங்கள் இருக்கும் ஓடி வந்து, நேரம் கிடைக்கும் பொழுது ஓடி வந்து பாடிவிடுங்கள். என்ன பாடலை நினைத்து வைத்திருக்கின்றீர்களோ அந்த பாடலை பாடுவதற்கு இதுவே சந்தர்ப்பம். காலம் தாமதித்தால் இன்னொருவர் வந்து பாடிவிடலாம் தானே. நீங்கள் தயார் நிலையில் வைத்திருக்கும் பாடலை, அதனால் தயார் நிலையில் இருக்கும் வேளையிலே ஓடி வந்து பாடுங்கள். உங்களுக்கான தளம் இதோ, வாருங்கள். 6 4 7 8 7 4 6 4 1 5 என்ற எண்களோடு உலகின் எந்த பாகத்தில் இருந்தாலும் எவரும் வந்து பாடிக்கொள்ளலாம்.

முத்தமிழ் இயல் இசை நாடகம் என்ற வகையிலே இசைக்கு மிக முக்கியத்துவம் கொடுக்கின்றது. இந்த உலகிலுள்ள உயிர்களெல்லாம் இசைவது இந்த இசையை கேட்டுத்தான், அந்த ஓசையை கேட்டுத்தான். அதனால்தான் என்னவோ இசை என்ற பெயரை வைத்தார்களோ. இசைக்கும் பாவம், இசைக்கும் ராகம், இசைக்கும் தாளம், இசைக்கும் இசைக்கருவிகள் அத்தனையும் எங்களை இசை இசையை வைத்து விட்டுகிறது. அதனால்தான் என்னவோ இசைக்க முடியாத அந்த மலையை கூட இசைத்து விட்டார் அந்த பேரரசன் என்று கூறிய வேளையிலே அதற்கு இசைந்து தன் கால் பெருவிரல் நுனியை மெதுவாக இசைத்து விட்டார். அது இசைந்தவுடன் தப்பி ஓடிவிட்டார் என்றெல்லாம் வரலாறுகள் உண்டு. இந்த இசையால் வசமாக இதயம் எது? இசைக்கு உலகில் ஈடாக வேறு எதுவும் இல்லை என்றுதான் கூறலாம். அது உங்களிடம் இருக்கின்றது, எங்கே ஓடிவாருங்கள். ஒவ்வொருவரிடமும் அந்த இசைக்கும் தன்மை இருக்கின்றது என்பதை அறிந்து இலை மறை காயாக உங்களை இருக்க விடாமல் மொன்றியல் தமிழ் வானொலி இடம் கொடுத்து உங்கள் குரலை இங்கே கொண்டு வந்து உலகளாக தெரியப்படுத்துங்கள் என்று கூறி அழைக்கின்றது. வாருங்கள்.

இசையை கேட்டு எங்கும் இனிமையோடு தேனூற சுவையான பாடல்களை சுகமாக பாடுவதற்கு உங்களுக்காக தந்த இந்த களத்திலே ஓடிவந்து இணையுங்கள். உங்களை அழைக்கின்றது மொன்றியல் தமிழ் வானொலி. யார் முதலில் வர இருக்கின்றீர்கள், அழையுங்கள் 6 4 7 8 7 4 6 4 1 5 என்ற எண்களோடு.

हूँ।

0: பாடல் ஒன்று பாடி ஓய்ந்து விட்டதல்லவா? இப்பொழுது உங்களுக்கு காற்றலை சரியாக இருக்கின்றது, நான் பேசுவது உங்களுக்கு கேட்கின்றது, நீங்கள் அதை கேட்டு எங்களுக்கு பதிலை தந்து கொண்டிருக்கின்றீர்கள். பதில் தருவது மட்டுமல்லாமல் மற்றவர்களை வாருங்கள் என்று அழைக்கும் வேளையில் நீங்களும் வர வேண்டும் தானே? இங்கே யார் முதலில் வரப்போகின்றீர்கள் என்று பார்ப்போம். ஓடி வாருங்கள். மகள் ஷியாமலாவும் வணக்கம் வணக்கம் என்று தந்திருக்கின்றார். வருக வருக என்று வரவேற்ற வழியில் அவருடைய வலைத்தளமும் சிறப்பாக இருக்கின்றது என்பதை புரிந்து கொள்கிறேன். யார் வரப்போகின்றீர்கள் முதலில் வாருங்கள். அதற்கு இப்பொழுது பாட்டு ஒன்று ஒலிக்கின்றது. பாடல் ஒலிக்கும் போலே நீங்கள் வந்து விட்டால் முதலில் வருகின்றார் அன்பு மகள் ஷியாமலா அவர்கள். வணக்கம் வணக்கம் மகளே ஷியாமலா வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கின்றீர்கள்?
1: வணக்கம் தாத்தா.
0: ஓ வணக்கம் வணக்கம், யார் பேசுகிறது இந்த மலலை மலலை? ஹலோ வணக்கம் வணக்கம், யார் பேசுகிறீர்கள்?
1: கேக்கல.
0: நான் பேசுவது கேட்கவில்லையா? நான் தான் பேசுகிறேன். மதுஸ்ரீயா பேசுகிறீர்கள்? மதுஸ்ரீயா பேசுகிறீர்கள்? ஆமா, உங்கள் பேச்சு நான் பேசுவது உங்களுக்கு கேட்கவில்லையா? அப்ப பேசுங்கள். வணக்கம் வணக்கம். காதிலே ஏதாவது மாட்டி இருக்கின்றீர்களா? ஏதாவது கருவிகள் மாட்டி இருக்கின்றீர்களா? நான் பேசுவது கேட்கின்றதா? கேட்கின்றது. நலமாக இருக்கின்றீர்களா?
2: நலமாக இருக்கிறேன் தாத்தா. நீங்க நல்லா இருக்கீங்களா தாத்தா?
0: நாங்கள் நலமாக இருக்கிறோம். இது மதுஸ்ரீ தானே பேசுகிறீர்கள்?
2: ஆமாம் தாத்தா.
0: ஆமா, நான் குரலில் கண்டுகொண்டேன் பேத்தி யார் என்று. அங்கே நலமாக இருக்கும் அங்க வேளையிலே அம்மா அங்கே வந்திருக்கின்றார். இல்லை, ஒரு நலமாக இருக்கும் இந்த நல்ல வேளையிலே முன்றையில் தமிழ் வானொலியில் வந்து என்ன பாடலை பாடப்போன்ற ஒரு பாடல் பாடுங்களேன்.

எனக்குள் நானே ஏற்பேனே, இனி நீயும் நானும் ஒன்றாய் சேர்ந்தால்

0: சிறப்பு மழலை குரலில் முதல் பாடலை எங்களுக்கு தந்து மகள வைத்த மதுசுரை, வாழ்த்துக்கள். சிறப்பாக இருந்தது. எதிர்காலத்தில் உங்களுக்கு நல்ல இடம் உண்டு. சிறப்பு சிறப்பு முயற்சி பலன் அளிக்கும் என்பதற்கிடங்க நீங்கள் நன்றாக பயிற்சி பெற்றுக் கொண்டிருக்கின்றீர்கள். இந்த பயிற்சி உங்களை உயர்ச்சியிலே கொண்டு வந்து வைக்கும். சிறப்பான பாடல் இன்று மதுசுரைக்காக மொன்றியல் தமிழ் வானொலி என்ன பாடலை ஒளிபரப்ப வேண்டும் உங்களுக்கு இந்த பாடல் விருப்பம் கேட்டு மகிழ்வதற்கு?
1: இன்று சிறைப்படத்திலிருந்து நீலோத்தி பாடல் வேணும் தாத்தா.
0: நீலோத்தி சிறைப்படத்திலிருந்து அந்த பாடல் உங்களுக்கு பிடிக்குமா?
1: ரொம்ப பிடிக்கும் தாத்தா.
0: அப்போ அது முதல் வரியை பல்லவி ஒரு தடவை பாடி காட்டுங்களேன்.

0: அவ்வளவுதான் தாத்தா.
1: சிறப்பு சிறப்பு நல்லதொரு பாடலை, புதிய திரைப்படத்து பாடல்களாக உங்களுடைய சந்ததிக்காற்ற பாடல்களாக வந்ததை நன்றாக கிரகித்து பாடியீர்கள். உள்வாங்கி சிறப்பு, வாழ்த்துக்கள் அன்பு பேத்தி. வாழ்த்துக்கள் அம்மா, சிறப்பு.
0: நன்றி தாத்தா.
1: அடுத்து யார் வரப்போகின்றீர்கள்? அடுத்தது யாராக இருக்கும்? சியாமலா, யார் அடுத்த பாடல் பாருங்கள். எப்படி எப்படி மகளிர் பாடல், நம்மளோட பாடல் எல்லாம் போய்விட்டது, இப்ப எல்லாம் புதிய யுகம்,
2: சாவடி அடிச்சது.
1: ஆமா, சிறப்பு சிறப்பு. சரி, அடுத்து யார் பாட போறது? பேரன் இல்லையா?
2: அவங்க அம்மாவுக்கு எதுவும் வேலை பார்த்துட்டு இருக்காரு,
1: அவர் பார்த்துட்டு இருக்காரு. சரி, நீங்கள் என்ன பாடலை பாட போறீங்க?
2: பாடுறேன்பா.
1: நீங்கள் பாடுங்கள்.
2: நான் வந்து அது என்ன படம், அதையும் வந்து போச்சேப்பா எனக்கு. சரி, படம் வேற அப்புறமா கண்டுபிடிச்சலாம்பா.
1: காரியம் இல்லை, பாடுங்கள். மகளிர் பாடியவுடன் மறந்து விட்டீர்கள், பாடுங்கள்.
2: இதய கமலம் நினைக்கிறப்பா.
1: ஓ, இதய கமலம், அற்புதமான திரைப்படம், சிறப்பான பாடல்கள் அதிலே உண்டு. அங்கே உங்கள் குரலில் கற்பம் கொண்டு வாருங்கள்.
2: சரிப்பா.

0: வாழி. நன்றி அப்பா.
1: கண்ணதாசன் ஐயா அவர்களின் வரிகளுக்குள்ளே அழகான நாகரீக ஊடல்கள் எல்லாம் இருக்கும். மனித வாழ்வின் இன்ப துன்பங்களை அழகாக இரட்டு கருத்துக்களை வைத்து உள்வாங்கி எங்களோடு இணைந்து நாங்கள் அதை எல்லோருடனும் பகிரக்கூடிய வகையில் வார்த்தைகளை அடுக்கி விடுவார். அற்புதமாக நீங்கள் உள்வாங்கி சிறப்பாக பாடியிருக்கிறீங்க. நல்லதொரு பாடல் மகளே. அந்த பாடலை கேட்கும் பொழுது உள்ளத்தை நீங்கள் அப்படியே அந்த உணர்வோடு வந்து பாடியதாக இருந்தது. நல்ல பாடல் உணர்ந்து பாடியிருக்கிறீர்கள். சிறப்பாக சிறப்பு. அப்போ வேதாரண்யம் அப்படி இருக்கின்றது.
0: என்னவென்றால் இதுவரைக்கும் கொஞ்சமாவது வித்தியாசம் தெரிஞ்சுதான். இது வரைக்கும் பாண்டதோட இன்னைக்கு பாண்டது கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி எனக்கே தோணுச்சு.
1: அப்படியா? அதான் இந்த திருப்தி உங்களுக்கே தெரியுது. என்னவென்றால் ஷியாமலா, பாடி பார்த்து பழகி பார்த்து தான் வரமுடியும். இவ்வளவுக்கு நீங்கள் ஒரு தடவை பாடினாலும் பத்து தடவை பாடினதை விட ஒரு தடவை கேட்பது தான் சிறந்தது. அந்த பாடலை கேட்டு உள் வாங்கிட்டீர்கள் என்றால் அது உங்களை அறியாமல் அந்த வரிகள் தன்னை அறியாமல் கொண்டு போகுது. சிறப்பாக இருந்தது. அமைதியாக சிறப்பாக நாங்கள் கேட்டுக்கொள்ளக்கூடியதாக இருந்தது. உங்களுக்கு வாழ்த்துக்கள் வந்து கொண்டிருக்கின்றன. வாழ்த்துக்கள். சரி, அப்போ என்ன பாடல் ஒலிபரப்ப வேண்டும்? என்ன பாடல் விருப்பம் உங்களுக்கு?
0: எனக்கு என் பொண்ணு சிறைப்படத்தில் கேட்டுச்சு, நானும் சிறைப்படத்திலே கேட்குறேன்ப்பா.
1: அந்த பாடல் பாடிக்கொண்டே இருப்பேன் அப்படித்தானே? மகள் வந்து ஒரு விடயத்தை கூறுவார், அப்பாவுக்கும் சரியா தானே வேண்டும். நான் பாடிக்கொண்டே இருப்பேன். உண்மையான பாடல்.
0: நன்றி.
1: அந்த பாடல் உங்களுக்கு ஒரு ஒலிபரப்புகின்ற இணைந்து முதலில் தாயம்மகள் வந்து சிறப்பித்திருக்கின்றீர்கள். உங்களுக்கு எல்லா வாழ்த்துக்களும் நன்றிகளும் நான் தெரிவித்துக் கொண்டு
0: என்
1: ஆசைகளை வாழ்ந்துகிறேன். இசையில் பெரியவர்களாக வாருங்கள். நன்றி. இசைக்கு எல்லை இல்லை. நன்றி அம்மா. வாழ்த்துக்கள். சிறப்பு.
0: நன்றி.
1: அடுத்து வரும் உறவு முறைகள் தமிழ் வானொலியின் காற்றை பலகாலமாக நாங்கள் கேட்டுக்கொண்டிருந்தோம். ஷியாமலா அவர்கள், அவர்களுடைய குடும்பங்களே நன்றாக பாடக்கூடியவர்கள் தான் என்று நாங்கள் கணக்கிட்டிருக்கின்றோம். குழந்தைகள் கூட என்ன சிறப்பாக வந்து பாடி நிகழ்ச்சியை அலங்கரித்து தங்களுடைய திறமையை வெளிக்காட்டுவதற்கேற்ற தளமாக இந்த தளம் அமைந்திருந்தது. ஷியாமலா கேட்ட வினாவுக்கு வளமையாக பாடுவதை விட இன்று நீங்கள் இருக்கிற மனோநிலையும் சிறப்பாக பாடலும் மகிழ்வாக இருந்தது. நல்ல பாடலையும் தெரிவித்து தந்திருக்கின்றீர்கள். வாழ்த்துக்கள் அம்மா. அடுத்த உறவாக வருவதற்கு காத்து கொண்டிருந்து விட்டு அழைத்து விட்டு களை படையவில்லை, மீண்டும் அழைப்போம் என்று சென்றிருக்கின்றார் அன்பு உறவு. அவர் மீண்டும் அழைப்பார் என்று எண்ணுகிறேன். வர வேண்டும், வந்துவிட்டார் போல் தெரிகின்றது. அழையுங்கள். மூன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் பணி. ஞாயிறு தோறும் மலரும் பாடுவோர் பாடலாம். 2-3 உறவுகள் அழைத்தீர்கள். கஸ்தூரி நீங்கள் அழைக்கின்றீர்கள். ராஜோ எங்களுடைய மகாலிங்கம் அழைக்கின்றீர்கள், வருகின்றீர்கள். அதை விட யோகா ராஜு அழைத்தீர்கள், அழைக்க வேண்டும். வணக்கம் மகாலிங்கம். வணக்கம்.
2: வணக்கம். வணக்கம். வணக்கம் ஐயா. நலமா இருக்கீங்களா?
1: நலமாக மகிழ்வாக இருக்கின்றேன். நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்?
2: நலமாக மகிழ்வாகவும் இருக்கேன் ஐயா.
1: சிறப்பு.
2: இந்த நிகழ்ச்சியில பங்கு பெறும் போது இன்னும் அதிகமான மகிழ்ச்சியோட பங்கு பெறுற மாதிரி இருக்கு.
1: அப்படி என்ன சிறப்பான நிகழ்ச்சி என்றால் நாங்கள் எண்ணுகிறோம். எல்லோரும் அதை கூறுகின்றார்கள். வர வேண்டும் மகிழ்ச்சியோடு. நீங்களும் மகிழ்ந்து எங்களை மகிழ வைத்து உலகத்தையும் மகிழ வைக்கின்றீர்கள். அதிலும் இன்று பாடுவோர் பாடலம் என்றால் அதை விட மேலும் சிறப்பு. உங்கள் திறமைகளை வெளியே கொண்டு வந்து இலை மறை காயாக நீங்கள் இல்லாமல் வெளிப்படையாக எல்லோருக்கும் தெரியும் ஒரு முத்திரையை பதிக்க வேண்டும். அங்கே இன்று அங்கு காலநிலை உங்களுக்கு எப்படி இருக்கின்றது?
2: காலநிலை இன்னைக்கு சரியான வெயிலியா?
1: சரியான
2: வெயிலுன்னா அது தாங்க முடியாத வெயில்.
1: அப்ப சரியான கூறுவீர்கள். அங்க என்ன பிள்ளை?
2: சரியாக அதாவது சரியாக வெளுத்து விட்டாங்கன்னு சொல்லுவாங்க.
1: சரியான அடிய
2: அடிய
1: அந்த சரியான என்ற பதம்
2: சரியான அடி.
1: ஆம், சரியான என்ற பதம் சரி என்பதையும் சரிக்கு மேல் சரி இனி இல்லை என்ற அளவு கண்டதையும் கூறிவிடும் ஐயா. சரியானவையில் இங்கும் இன்று 24 பாகைதான். ஆனால் சரியான வெப்பமாக இருக்கிறது. மழை வரும் என்று கூறுகிறார்கள். ஆனால் நான் நம்பவில்லை மழை வரும் என்று. எங்களுக்கு மழை ஒரு பக்கம், வெயில் ஒரு பக்கம், அங்காலே அக்னி ஒரு பக்கம், காட்டுத்தீ ஒரு பக்கம் என்று எல்லாம் அல்லோலம் அல்லோலம் தான். இதுதான் இயற்கை. சரி, இந்த இயற்கை அனுபவங்களில் இசை கேட்டால் மகிழ்வாக இருக்கும், என்ன பாடலை பாடப்போகின்றீர்கள்?
2: பாக்கியராஜ் பாடல ஒரு பாடலான்னு இருக்கேன் ஐயா.
1: பாடுங்க.
2: அதோ வந்துவிட்டேன் ஐயா. சத்த சுர தேவி உணரும் இனி என்னில் வரதான அருளும், நீ அழகில் மமமாக வாழும், என் கழிவில் ஒளி தீபம் ஏற்று. சத்த சொர தேவி உணரு கவிதை அரங்கேறும் நேரம், மலர் கணைகள் பரிமாறும் தேகம், இனி நாளும் கல்யாண ராகம் இந்த நினைவு சங்கீதம் ஆகும். கவிதை அரங்கேறும் நேரம், மலர் கணைகள் பரிமாறும் தேகம், பார்வை உன் பாதம் தேடி வரும் பாவை என் ஆசை கோடி, பார்வை

உன் அங்கம் தமிழோடு சொந்தம், அது என்றும் திகட்டாத சந்தம். கவிதை அரங்கேறும் நேரம், மலர் கணைகள் பரிமாறும் தேகம், கைகள் பொன்மேனி கலந்து மலர் பொய்கை கொண்டாடும் விருந்து, கைகள்

இல்லை இதற்கு மனம் கங்கை நதியான உறவை இனி எங்கே இளமை மூடும் நிலைமை கவிதை அரங்கேறும் நேரம் மலர்கனைகள் பரிமாறும் தேகம்.

0: மாயம், இந்த நிலைமை எப்போது மாறும்? என் இளமை மழை மேகம் ஆனால் உன் இதயம் குளிர்வாடை காணும். கவிதை அரங்கேறும் நேரம், மலர்கனைகள் பரிமாறும் தேகம், இனி நாளும் கல்யாண ராகம் இந்த நினைவு சங்கீதம் ஆகும். கவிதை அரங்கேறும் நேரம், மலர் கனைகள் பரிமாறும் தேகம்.
1: சிறப்பான ஒரு பாடல் தெரிவித்து கொண்டு வந்து தந்திரிகள் ஐயா. தண்ணீர்ல குளிக்கவே ஏனையா தேகம் சுடும்? குளிர்ந்த தண்ணீர்ல குளிக்க என்ன? சரி சரி, காரணம் காரணம் தெரிஞ்சு உங்களுக்கு அப்படி இருந்ததா?
0: எனக்காயா இருந்ததா? எனக்கு ஞாபகம் இல்லையா, அதெல்லாம் வந்து. ஆமா, இருந்திருந்தாலும் எப்போது ஞாபகம் இல்லையா?
1: இப்பொழுது ஞாபகம் இல்லை. ஆனா அது அப்படித்தான் வேறமா வாழ்த்துக்கிறது. என்னென்றால், எந்த நிலையிலும் எங்களை சீர்தூக்கி கொண்டு போவது, சமப்படுத்தி கொண்டு போவது அந்த இசை தான் இல்லையா?
0: ஆமையா,
1: பாருங்கள், சோகம் வரும் பொழுதும் அதற்கு இசை உண்டு, நல்ல இன்பம் வரும் பொழுதும் அதற்கு இசை உண்டு, மகிழ்ச்சி வரும் பொழுதும் இரண்டையும் பாடுங்கள். சரி, நல்லது. அழைத்து கொண்டிருக்கின்றார். என்ன பாடல் உங்களுக்கு ஒளிபரப்ப வேண்டும்? உங்களை விரும்ப
0: இது உயர்ந்த மனிதன் படத்துல நண்பனே பாடல் இல்லையா?
1: ஓ, அந்த நாள் ஞாபகம் அதானே?
0: அந்த நாள் ஞாபகம் வந்தது. இந்த

0: ஞாபகம் வச்சு இன்னைக்கு பாடினதா எனக்கு நினைவு இருக்கியா. மிக மிக அந்த தெளிவான குரல்ல பாடியிருக்காங்க. அவங்க சொன்ன மாதிரி இன்னைக்கு இன்னைக்கு வந்து சிறப்பாவே பாடியிருந்தாங்க. அதை ஒரு நல்ல நேர்முகமான வாழ்த்து சொல்லிடுறேன்.
1: நன்றி, நீங்கள் வாழ்த்துக்கள் பதிக்கப்படும். அதே போல நீங்களும் நன்றாக பாடியிருக்கின்றீர்கள், எல்லோரும் நன்றாக பாடுகின்றீர்கள் என்ற அன்பு அந்த உள்ளத்தோடு நான் உங்கள் எல்லோரையும் வாழ்த்துகிறேன். மீண்டும் பாருங்கள். நன்றி ஐயா. இன்னொரு பாடல் கிடமும் சியாமலாவுக்கும் இன்னொரு பாடல் ஒன்று பாடியவர்கள் மீண்டும் ஒரு தடவை வந்து பாடலாம், காலம் தாமதிக்காமல். நன்றி. அடுத்த உறவாக இப்பொழுது ஒரு அன்பு உறவு நீண்ட நாளைக்கு பின் அழைந்து கொண்டிருக்கின்றார் காயத்ரி சயந்தன் என்று எண்ணுகிறேன். அதேபோல யோகாராஜ் நீங்களும் அழைக்கின்றீர்கள், தேவநாதன் நீங்களும் அழைக்கின்றீர்கள். தனிப்படைய வேண்டாம், மீண்டும் அழையுங்கள். இது மூன்றில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. ஒவ்வொருவரும் தங்கள் திறமைகளை வெளிக்காட்டுவதற்காக அமைதியாக ஆறுதலாக வந்து செல்லும் வாய்ப்பை கொடுக்கும் இந்த வேளையிலே வந்துவிட்டார், வந்துவிட்டார் போல் தெரிகிறது. வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம்
2: வணக்கம் ஐயா, நான் கஸ்தூரி லண்டன்ல இருந்து பேசுறேன்.
1: கஸ்தூரி சயந்தன் லண்டன்ல இருந்து எதிர்பார்த்தேன், அழைத்துக் கொண்டிருந்தீர்கள். இணைப்பு வேறு இணைப்பில் இருந்ததால் இப்பொழுது உங்களுக்கு கிடைத்து விட்டது. வாழ்த்துக்கள். நலமாக இருக்கின்றீர்களா மகளே?
2: நல்ல நலமா இருக்கேங்க ஐயா, நீங்க எப்படி இருக்கிறீங்க?
1: நாங்கள் நலமாக இருக்கின்றோம் கஸ்தூரி. நீண்ட நாள் காற்றலைக்கு நாங்கள் உங்களை சந்திக்க முடியவில்லை, இன்று சந்திக்கின்றோம். அங்கே லண்டன்ல இப்பொழுது காலநிலை எப்படி இருக்கின்றது இரவு நேரத்திலே?
2: நான் இருக்கிற பகுதியில 5 மணி, இப்ப மாலை நேரம் 5:22 பாக மப்பும் வந்தாரம்.
1: ஆனால் மப்பும் வந்தாரம். அங்கே வெப்பநிலை நாளாந்தம் கூடி இருக்கின்றதா குறைந்திருக்கின்ற என்ன செய்திகளிலே தெரிகின்றது? ஐரோப்பிய மண்ணெல்லாம் வெப்பம் அதிகமாக இருக்கின்றன என்று.
2: ஓ, அது வந்து இப்ப அங்கால மெயின் அந்த என்ன சொல்றது லண்டன் மெயின் சிட்டி பக்கம் தான் கொஞ்சம் கூடுதலா இருக்கு. நான் இருக்கிறது கொஞ்சம் அவுட் சைட்ல,
1: நல்ல
2: வெயில் குறைவா இருக்குமா?
1: அந்த நகரத்துக்கு வெளிப்பகுதிகள் தானே சுவாத்தியம் உள்ள இடங்கள், சுகமான இடங்கள்.
2: ஆமா, நான் இருக்கிறது இல்ல, நகரத்துக்கு அப்புறம் கொஞ்சம் தள்ளித்தான், நகரத்தை விட்டு தள்ளித்தான் இருக்கும். எங்கடா சின்ன ஒரு சிறிய ஊர் உண்டு.
1: என்ன பேர்?
2: அதனால கோவன்ட்ரி.
1: கோவன்ட்ரி. நல்லது, சிறப்பாக அமைதியாக நல்ல இயற்கை காற்றோட்டத்துடன் இயற்கை சுவாத்தியத்துடன் சுகமாக நலமாக நீங்கள் இருக்க வேண்டும். உங்கள் இசை பயணத்திலே இன்று எங்களோடு என்ன இசை தந்து மகள வைக்க போகின்றீர்கள்?
2: ஒரு ஆண்குரல் பாடல, நான் பெண்குரல் பாட போறேன்.
1: அடுங்க அப்பா, எங்கே கேட்போம் கொண்டு வாருங்கள். கஸ்தூரி என்ற ஆண் பாட போகின்றார் என்று.
2: இது வந்து எங்கிருந்தோ வந்த திரைப்படம், நடிகர் திலகத்தோடது. அதுல இருந்து ஒரு பாடல், எனக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு பாடல். ஆனா அது பாடினது ஆண்குரல், நான் எந்த குரல்ல நான் பாடுறேன். எனக்கு
1: சிறப்பு பாடல் எல்லோருக்கும் பொதுவானது, உங்களுக்கு விருப்பமான பாடல், நீங்கள் நன்றாக பாடுவீர்கள் என்று எதிர்பார்க்கின்றோம். எங்கே பாடுங்கள், கேட்போம்.

0: மிக்க நன்றிங்கய்யா.
1: நாங்கள் தான் உங்களுக்கு நன்றி கூற வேண்டும் மகளே. ஆரோகணம் அவரோகணம் அந்த இடையிலே ஒரு தடை, அது எங்களுக்கு காற்றலையில் ஏதோ ஒரு தடை, ஒரு எழுத்து ரெண்டு எழுத்து, ஆனால் சுரவரிசை மாறாமல் இந்த பாடலை பல தடவைகள் நாங்கள் டிஎம் சவுந்தரராஜன் ஐயாவின் குரலில் கேட்டுத்தான் இருக்கின்றோம். ஆனால் கஸ்தூரியின் குரலில் கேட்கும் பொழுது ஒரு வித்தியாசம் எங்களுக்கு உணர்வோடு வந்தது. இதை நான் நேர்மையாக கூறுகிறேன். சிறப்பாக இருந்தது, நன்றாக உள்வாங்கி அவதானித்து அழகாக ஏற்ற இறக்கங்கள், அழகாக அழகாக சிறப்பாக இருந்தது. வாழ்த்துக்கள் மகளே, சிறப்பாக இருக்க வேண்டும். லண்டனில் இருந்தும் எங்களுடைய மொன்றியல் தமிழ் வானொலி சர்வதேச வானொலியாக இயங்கிக் கொண்டிருக்கும் இந்த வேளையிலே சர்வதேசமும் உங்கள் குரலை கேட்டிருக்கின்றது. இங்கே வாழ்த்துக்கள் வந்து கொண்டிருக்கின்றன. ஒரு சிலர் கண்ணீர் வருகின்ற உருக்கமாக பாடு. வாழ்த்துக்களம் அன்னை கலைவாணி உங்களோடு தான் இருக்கின்றார். சிறப்பு மகளே, சிறப்பு. உங்களுக்கு என்ன பாடல் ஒலிபரப்பலாம் என்றீர்கள்?
0: எனக்கு வந்து படம் சரியா ஞாபகம் இல்லையா, ஆனா பாடல் வந்து

0: நாடோடி என்ற திரைப்படம் அம்மா. இந்த பாடல் நாடோடி என்ற திரைப்படத்தில் அழகாக பாடுகிறீர்கள். இந்த பாடலும் சிறப்பாகத்தான் இருக்கின்றது. உங்களுக்கு இன்னொரு பாடல் பாடுவதற்கு சந்தர்ப்பம் உண்டு. நல்ல ஓய்வெடுத்து மீண்டும் ஒரு தடவை வாருங்கள், பாடுங்கள். உங்களுக்கான பாடல் ஒலிபரப்பப்படும் நேயர் விருப்பத்தில். நன்றி மகளே.
1: நன்றி
0: அம்மா. வாழ்த்துக்கள். இணைந்து வைக்கிறேன்.
1: நன்றி நன்றி வணக்கம்.
0: வாழ்த்துக்கள். இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி, கனடா கலையகம். கலையகத்திலிருந்து நாங்கள் பாடுவோர் பாடலாம் நிகழ்விலே உலகளாவ இருந்து அன்பு உறவினர்கள் தங்கள் சொந்த குரலில் வந்து பாடிக்கொண்டிருப்பதை ஆவலோடு எதிர்பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பு உறவினர்களின் பதிவுகள் இங்கே மகிழ்வாக வந்து கொண்டிருக்கின்றன. இந்த பதிவுகள் தான் அந்த பாடகர்கள் என்று பாடி செல்பவர்களுக்கு நாங்கள் கொடுக்கும் ஒரு ஊட்டச்சத்தாக இருக்கின்றது. அவர்கள் மேலும் மேலும் மெருகூட்டி பெற வேண்டும் என்று இறைவனை துதிப்போம். இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணியிலே. அடுத்து வரும் உறவு யோகா ராஜி நீங்கள் அழைத்தீர்கள், மீண்டும் பெற வேண்டும். தேவநாதன் நீங்கள் அழைத்தீர்கள், உங்கள் அழைப்புகளை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம். வாருங்கள், அடுத்த உறவாக யார் பெறப்போகின்றீர்கள்?

0: ஆசை தரும் பார்.
1: வணக்கம் வணக்கம் வணக்கம். வணக்கம் வணக்கம். சிதம்பரத்திலிருந்து தேவநாதன் அவர்கள் வந்திருக்கின்றார். நாங்கள் நலமாக இருக்கின்றோம் தேவநாதன், நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்?
2: நாங்கள் நலமாகவும் மகிழ்வாகவும் உள்ளோம் ஐயா.
1: சிறப்பு.
2: அனைவரும் நலமாக இருக்கிறார்கள்?
1: அனைவரும் நலமாக இருக்கின்றோம். நீங்கள் நலமாக இருக்க வேண்டும், நலமாக இருக்கணும். உங்கள் சிதம்பரத்திலே இப்பொழுது காலநிலை எப்படி இருக்கின்றது?
2: இப்பொழுது காலநிலை மழை வரும் போன்று சில துளிகள் விழுந்தன ஐயா, ஆனா மழை பெய்யவில்லை.
1: அதுதான், அதைத்தானே எல்லோரும் எதிர் வருவது போல் இருக்கின்றது, வரவில்லை, வருவது போல் இருக்கின்றது, ஆனால் வரும், ஆனால் வரும் என்ற நம்பிக்கையோடு இருப்போம். சிறப்பு. இப்பொழுது நாங்கள் இசை மலையோடு இணைந்திருக்கின்றோம், நனைந்து கொண்டு. எங்களை இசையிலே நனைய வைக்க நீங்கள் என்ன பாடல் பாடப்போகிறீர்கள்?
2: அதாவது பாடும் வானம் பாடி ஹா என்ற ஒரு பாடல் ஐயா. நான் படம் வந்து நான் பாடும் பாடல் என்ற திரைப்படத்தில் வெளியானது. இசை அமைப்பாளர் இளையராஜா அவர்கள் இசையமைத்த, மற்றும் சிங்கர் வந்து எஸ்பிபி சார் பாடியிருக்காரு, மறைந்த சிங்கர் எஸ்பிபி சார் ஐயா பாடியிருக்காங்க. இதன் வரிகள் வந்து நா காமராசர் அவர்கள் பாடலுக்குண்டான வரிகள்.
1: சிறப்பு. இப்பொழுது அதை எங்களுடைய அன்பு தேவநாதன் பாடி காட்டப் போகின்றீர்கள். எங்கே பாடுங்கள் கேட்போம்.
2: சரிங்க. தானன் நானன் நானா

தானா தானா பாடும் வானம் பாடி, பாடும் வானம் பாடி, பாடும் வானம் பாடி, பாடும் வானம் பாடி.

ஆடவா பாடும் பாணம் பாடி, பாடும் பாணம் பாடி, பாடும் பாணம் பாடி, பாடும் பாணம் பாடி.

பாடும் வானம் பாடி மார்கழி மாதமோ.

பாடும் வானம் பாடி பாடுவோர் பாடலில் தான் பாடவா, பாடுவோர் பாடலில் தான் பாடவா.

பாடுவோர் பாடலில் தான் பாட வா வா வா வா, பாடுவோர் பாடலில் தான் பாட வா வா வா வா.

0: பாடுவர் பாடலில் தான் பாடவாவா, பாடுவோர் பாடலில் தான் பாடவாவா. எம்டிஆர் ஏக்குமோ எங்கெங்கும் ஏங்குதே, ஏனோ ஏனோ. நன்றியா.
1: நான் கூறுவேன் தானே, கவிதையோடு மட்டுமல்ல கவிஞராகவும் வந்து விடுவார்னு. பாடகர் மட்டுமல்ல, அற்புதமாக இந்த எழுத்தை கோர்த்து வரியை கோர்த்து உண்மையிலே ஞாயிறும் ஞாயிறு வந்தார். பாடுபவருக்கும் பாடல்களை கேட்போருக்கும் நான் தொகுப்பாளர் எனக்கும் அப்படியே ஆனந்தம் தான் பொங்கிக் கொண்டிருக்கும். எங்கே எங்கே எப்படி எப்படி என்று சிறப்பான அந்த நிலையை உள்வாங்கி பாடலையும் சரியாக பாடி பாடலுக்கு பின்னால் உங்களால் கோர்த்த கவிதையையும் அழகாக இசையோடு பாடி தந்த உங்களுக்கு வாழ்த்துக்களும் நன்றிகளும். சிறப்பு
0: நன்றியா, நன்றியே,
1: நன்றி
0: நன்றியா.
1: தேவநாதன் அவர்களே. அப்ப என்ன பாடல் ஒலிபரப்ப வேண்டும் என்று நீங்கள் எண்ணுகிறீர்கள்?
0: எனக்கு ஐயா, அதாவது நீலக்குயிலே உன்னோடு நான் பண்பாடுவேன், கானப்புணலில் அன்றாடம் நான் நீராடுவேன். அந்த பாடல் ஐயா வேணும்.
1: மகுடி திரைப்படம் இல்லையா? பாடுவது இசைத்தட்டு பாடுவதை விட நீங்கள் பாட இன்னும் சிறப்பாக இருக்கும். மீண்டும் ஒரு சந்தர்ப்பம் இருக்கிறது ஒடிவாரங்கள் இன்னும் ஒரு பாடலுக்கு. நன்றி தேவநாதன். அன்பு பேத்தி எப்படி இருக்கின்றார்? பேத்தி
0: பேத்தி நலமாக மகிழ்வாகவும் இருக்கிறார்கள் ஐயா.
1: சிறப்பு,
0: அவர்களது படிப்பு வெகு சிறப்பாக சென்று கொண்டிருக்கிறது. நல்ல ஒரு நல்ல நல்ல கலைகளிலும் நல்ல பயிற்சி பெற்று அவர்களுடைய ஆசிரியர் ஆசான்களிடம் நன்மதிப்பை பெற்று தருகிறார் ஐயா.
1: சிறப்பு சிறப்பு. முன்றில் தமிழ் வானொலியின் செல்வ குழந்தை அவ்வளவு என்றும் சிறப்பாக வருவார் என்று அன்னை கலைவாணியை நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். உங்கள் வாழ்த்துக்களையும் அவரிடம் தெரிவிக்கணும். தாத்தா கேட்டவர், தாத்தா தாத்தா அழைப்பார். தாத்தாவின் வாழ்த்துக்களும் ஆனந்தமும் குறிவிடுங்கள். நன்றி மகனே. நன்றி தேவனா. நன்றி நன்றி
0: நன்றி.
1: அடுத்த உறவு வருவதற்காக இரண்டாவது பாடலை தருவதற்கு ஆயத்தமாக இருக்கின்றார். இல்லை, எங்களுடைய யோகா ராஜியை இணைத்துவிடும். வணக்கம் யோகா ராஜி. வணக்கம்.
2: வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க?
1: நலமாக மகிழ்வாக உங்கள் நினைவோடு இருக்கின்றோம். ஏனென்றால் பல தடவை அழைத்தும் யோகா ராஜியை இணைக்க முடியவில்லையே என்று எண்ணிய என்ன எனக்கு இப்பொழுது இணைப்பு கிடைத்ததால் மகிழ்ச்சியோடு இருக்கின்றேன். நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்?
2: நானும் சந்தோஷமா தான் இருக்கேன். எங்க கோவில்ல இருந்தது அன்னைக்கு
1: வெளியே சென்று வரக்கூடியதாக இருக்கின்றதா அல்லது வெப்பமாகத்தான் இருக்கு?
2: இன்னைக்கு அந்த அளவுக்கு வெயில் எல்லாம் இல்ல.
1: ஏனென்றால் அம்பாளுடைய
2: உற்சவம் நடக்குது இல்லையா, அதனால. ஆமா, அதனால அவங்க கொஞ்சம் ஃப்ரீயா எங்களை ஃப்ரீயா விட்டாங்க.
1: சிறப்பு சிறப்பு. அருளோடு பாட வரும் உங்களுடைய பாடலை நீங்களும் அருள் வருவோம், நாங்களும் கொண்டு பாருங்கள்.
2: அந்த பாட்டு நான் பாடிருக்கேனா எனக்கு தெரியல, ஆனாலும் இன்னைக்கு அம்மனுக்காக நான் அந்த பாட்டை பாடிடுறேன்.
1: இல்ல, நீங்க பாடுவீங்க, பாடுவீர்கள், நம்பிக்கையோடு பாடுங்கள்.

0: அற்புதம். அழகாக மகள்வாக ஏன் நீங்கள் கூறினீர்கள் பாடுவனோ தெரியாதென்று, நன்றாக பாடியிருக்கின்றீர்கள் அம்மா. அந்த அன்னை உங்களை, உங்கள் அருகில் இருப்பது, உங்கள் நாவில் இருப்பது போன்று எங்களுக்கு முழுமையாக அந்த வரிகளை சுத்தமாக அழகாக அந்த இசையோடு தந்தீர்கள். சிறப்பம்மா, வாழ்த்துக்களும். ஒரு ஒரு தொலைபேசியிலே
1: ஏற்கனவே இந்த பாட்டை பாடியிருக்கேனான்னு தெரியலன்னு சொன்னேன்.
0: ஓ, ஒரு தொலைபேசியை வைத்துக்கொண்டு இவ்வளவு தூரம், இவ்வளவோ தூரத்தில் இருந்தோண்டு ஒரு தொலைபேசி மூலம் அலைவரிசையிலே வந்து சரியாக பாடும்பொழுது இவ்வளவு அவதானமும் கவனிப்புகள், உங்களுக்கு எந்த நெறியாழ்கை பக்கத்தில் இல்லை, பக்க வாத்தியங்கள் இல்லை, உங்களை உங்களை நெறிப்படுத்துவதற்கு யாரும் இல்லை, நீங்களாகவே உங்களை நெறிப்படுத்தி அதை கிரகித்து உள்வாங்கி அப்படியே எங்களுக்கு ஒப்படைக்கின்றீர்கள் ஒரு ஒரு தொலைபேசி மூலம். வாழ்த்துக்கள் அம்மா, சிறப்பு. இது எல்லோருக்கும் கிடைக்காது. இந்த இவ்வளவு பாடிக்கொண்டிருப்பவர்களை நான் எண்ணி எண்ணி மெச்சுகிறேன். ஒவ்வொருத்தரும் எவ்வளவு திறமையோட, நம்பிக்கையோட, தன்னம்பிக்கையோட வந்து பாடி எங்களை மகள வைக்கின்றார்கள். உலகளாக இதை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றது. சிறப்பு கூறுங்கள்.
1: அடுத்து இன்னொரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு
0: இன்னொரு
1: எங்க டைரக்டர் பாக்யராஜ் அவர்களுக்காகவும் என்னுடைய அம்மா ஜானகி அம்மா அவங்களுக்காகவும் ஒரு பாடல் பாடுறதா இருக்கேன். அவங்க ரெண்டு பேரையும் நினைவுபடுத்துற ஒரு பாடல்.
0: சிறப்பு. என்ன பாடல் ஒலிபரப்ப வேண்டும் உங்களுக்கு, உங்களோட விருப்பமான பாடல்?
1: இன்னைக்கு விருப்பமான பாடல் முருகன் பாடல் ஏதானு ஒண்ணு போட்டுருங்களேன். திருச்செந்தூரில் கடலோரத்தில் அந்த பாட்டு.
0: ஓஹோ, திருச்செந்தூரின் கடலோரத்தில் செந்தில்நாதன்
1: அரசாங்கம்.
0: கடற்கரை அருகில் பார்ப்பது தலையா கடல் அலையா என்று வரும் அந்த வரி இல்லையா, நல்ல பாடல்.
1: அந்த அந்த கோயிலுக்கு என்ன போ சொல்லி சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலி நான் போகலான்னு இருந்தேன். நான் இறங்கி அந்த கோவிலுக்கு இறங்கும் போதே அங்கேந்து என்னமோ என்னடா கத்துதுன்னு பார்த்தா அப்படின்னு பார்த்தா மயில். நான் இறங்கும் போதே அந்த இடத்துல மயில், ரெண்டு மூணு மயில். அப்புறம் கோயில் உள்ள போறதுக்கு முன்னால நாலு மயில். எனக்கு அவ்வளவு சந்தோஷமா, எனக்கு முருகன் வந்து அருள் கொடுத்தாருன்னு அவ்வளவு சந்தோஷப்பட்டேன். அந்த
0: கோயில் என்றும் உங்களுக்கு இறையருள் உண்டு. நீங்கள் அடுத்த பாடலையும் ஓடி வந்து பாடுங்கள். இப்பொழுது நான் அடுத்த உறவிடம் செல்லட்டுமா? நன்றி மகளே. வாழ்த்துக்கள்மா, வாழ்த்துக்கள். இது மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் பணி கன்னடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகும். ஞாயிறு தோறும் பாடுவோர் பாடலாம். இப்பொழுது இரண்டாவது பாடலை தருவதற்காக மகள் கஸ்தூரி அவர்கள் இங்கிலாந்திலிருந்து வருகின்றார், லண்டனிலிருந்து வருகின்றார். மகளே வணக்கம். கஸ்தூரி வணக்கம்.
2: மீண்டும் ஒரு வணக்கம் ஐயா. வணக்கம்.
0: மீண்டும் மீண்டும் வணக்கம்.
2: நான் ஒரு அம்மன் பாடலோட வந்தேன். நாடி மாதம் தானே, ரொம்ப சிறப்பா இருக்குமே என்றுட்டு நானுமே ஒரு அன்பா அம்பாள் பாடலோட வந்தேன்.
0: வாருங்கள், கொண்டு வாருங்க. அம்பாள் அருள் எல்லோருக்கும் நிறையட்டும்.
2: எல்லாருக்கும் எல்லாரும் அறிஞ்ச ஒரு பாடல் தான். சிறப்பான ஒரு, எல்லாராலும் ரொம்ப விரும்பப்படுற ஒரு பாடல். இதுல இந்த பாடல்ல ஒரு சிறப்பு என்னன்னா, ஜாழ்ப்பாணத்துல இணைவில் வீரமணி ஐயா இயற்றின ராக மாளிகையில் அமைந்த ஒரு பாடல் இது.
0: கற்பகவல்லியின்.
2: ஆஹா ஐயா, ரொம்ப சிறப்பு.
0: அவருடைய மாணவன் நான் ஆசிரியர் கலாசாலையில் இருக்கும் பொழுது அவருடைய மாணவனாக இருந்திருக்கின்றேன். உலகத்திலேயே உள்ள, அதாவது இன்டர்நேஷனல் சர்டிபிகேட் கர்நாடக இசையில் வைத்திருக்கும் பெரியவர். அவருடைய சொந்த ஆலயத்தை பற்றி தான் அந்த பாடல் தந்தார். அந்த பாடலுக்கு எங்களுடைய இசை அரசர் டி எம் சவுந்தரராஜன் ஐயா அவர்கள் இசை அமைத்து அந்த பாடலை ராகமாளிகாவில் தந்திருந்தார். அற்புதமான வரிகள் கொண்ட அந்த பாடல். அந்த பாடலை உங்கள் குரலில் கேட்போம்.
2: அஞ்சு ராகம் வரும். கல்யாணி, வாகேஸ்வரி, வாகேஸ்ரீ, அதோட ரஞ்சனி, இந்த மாதிரியான நாலு அஞ்சு ராகங்கள் வரும் அமைந்த கலந்த பாடல். ரொம்ப சிறப்பா எனக்கும், எனக்கு நினைக்கிறேன் எத்தனையோ தடவைகள் சிலதுல இங்க கோயில்கள்ல பாடி இருக்கிறேன். முயற்சி பண்றேன்.
0: முயற்சி திருமணி ஆக்குமாதிரி அந்த அஞ்சன மையடம் என்ற அந்த சரணத்திலே ரஞ்சினி ராகத்தை அழகாக பாடியிருப்பார் எங்களுடைய சவுந்தரராஜன் ஐயா. நான் என்னை கவர்ந்த சரணம் எங்கே உங்கள் குரலில் கேட்போம். கொண்டு வாருங்கள், இனிமையாக இருக்கும். கொண்டு வாருங்கள்.

நல்ல திவை தேடும் நாயகியே நித்யா கல்யாணியே.

நாகேஸ்வரி நீயே நம்பிடும் மெனை காப்பாய், நாகேஸ்வரி நீயே நம்பி

வாகே ஸ்ரீதாயே பார்வதி, வாகே ஸ்ரீதாயே பார்வதி, லோகேஸ்வரினியே உலகினில் துணையம்மா, லோகேஸ்வரினியே உலகினில் துணையம்மா.

0: கை கூப்பி உணர்ந்து கேட்டுக்கொண்டிருந்தேன். அம்மா, சிறப்பான பாடல். சிறப்பாக இந்த பக்தி பாடல்களுக்குள்ளே இந்த பாடல் வீரமணி ஐயா அவர்கள் எங்கள் பலாலி பல்கலை எங்களுடைய ஆசிரியர் கலாசாலை விரிவுரையாளர் அவர் எழுதிய அந்த வரிகளை டி எம் சவுந்தரராஜன் ஐயா அவர்கள் பாடியவளை அந்த நான்கு ராகங்களும் அதுக்குள்ளே அமைந்து இந்த குலைவாக பக்தியின் குலைவு ஒரு அன்னையிடம் எப்படி வேண்டுவது, அந்த குலைவை கேட்டு அந்த அன்னை எப்படி இறங்குவாள் என்றதை எடுத்துக்காட்டும் வகையிலே அவர் செய்ததை நீங்கள் அழகாக இப்போ சவுந்தரராஜன் ஐயா ஒரு பெண்ணாக இருந்தால் இப்படி தான் பாடியிருப்பார். அது மட்டும் வேற அந்த உண்மையிலே கெஞ்சுகிறேன் அம்மா, அந்த இடத்துல நீங்கள் கொஞ்சம் மொழியிலே பேசுகிறீர்கள். அது அன்பு மகாலிங்கம் அவர்கள் இங்கே குறிப்பிட்டிருக்கார். ஒரு அன்பு உறவு, இலங்கை தமிழும் இந்த கீதாவும் இணைந்து கொஞ்சம் தமிழ்லே பாடுகிறீர்கள் என்று. சிறப்பு சிறப்பு அம்மா, வாழ்த்துக்கள் அம்மா உங்களுக்கு. நன்றி. அன்னை கலைவாணி உங்களோடு இருப்பாள், உங்கள் நாவில் குடியிருப்பார். அவர் நீங்கள் வேண்டுவது கிடைக்கும். நன்றி மகளே.
1: நன்றி நன்றி. எனக்கு இதுல அந்த வேலைக்காரி படத்திலயும் இதே மாதிரி ஒரு பக்தி பாடல் இருக்குது இல்லைங்க ஐயா, தெரியுமா உங்களுக்கு?
0: இந்த பாடலா இல்ல அது வேற பாடல்?
1: இல்ல, வேலைக்காரி என்று சொல்லி கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் 1947 அதுல அதுல ஒரு பாடல், அதுலயும் ஒரு பாடல் என்ன, இன்னமும் பாரா முகம் மேனம்மா
0: அன்றைய பாடல்கள் பாட இந்த பாடல் என் தந்தையார் பாடுவார். இந்த அந்த வரிகளை இன்னமும்
1: எனக்கு ரொம்ப பிடிக்கவே இரண்டா அதுல அந்த பனிமல்லவியின் சரி, அதாவது கண்ணில்லையா உனது காது இல்லையோ, காதன்ன கண்ணில்லையோ அல்லது உனது காதன்ன செவிடோ அப்படிங்குற ஒரு வார்த்தை வரும். அதே மாதிரி சரணத்துல தாயிருக்க பிள்ளை இறங்கலாமா, பெற்ற தாயிருக்க நானும் நோகலாமான்ற ஒரு வார்த்தை, ஆயிரங்கன்தான் உடையவளே ஆயிமகமாயி அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை வரும். அது ரொம்ப எனக்கு அது அம்பாள்கிட்ட போய் உட்கார்ந்து அந்த பாட்டை படிச்சிருந்தா
0: அழுதுருவேன்.
1: சூப்பரா இருக்கும்
0: அந்த பாடலை முடிந்து, அந்த பாடலை முடிந்தால் நீங்கள் பாடலாம். இப்பொழுது சந்தர்ப்பம்
1: பாக்குறேன், படிப்பேன், படிக்கலாம், அது ஒரு பிரச்சனையும் கிடையாது.
0: அப்ப பாடுங்கள், கேட்போம்.
1: இன்னமும் பாராமுகம் ஏனம்மா, இன்னமும் பாராமுகம் ஏனம்மா, ஏழைப்படும் துயர்பா

0: முகம்
1: நன்றி அம்மா, நன்றி அம்மா. இப்படியான பொக்கிஷங்கள் எங்களுடைய தென்னகத்து திரைப்படத்துறைக்குள் இருப்பதை சங்கீதத்தின் கலையின் நுண்பங்களை அறிந்த நீங்கள், பெரிய சங்கீத ஞானமுள்ளவர்களிடம் கல்வி பெற்று வந்து அந்த ஞானத்தை பெற்ற நீங்கள், அந்த காலத்து பாடலும் இப்படி பாடல் இருக்கின்றது என்று நாங்கள் பெருமை கொள்ளக்கூடிய வகையில் அதை எடுத்து கேட்டவுடன் உடனே பாடியமைக்கு என்னுடைய தலை சாய்ந்த வணக்கங்களும் நன்றிகளும். சிறப்பம்மா, எல்லோரும் இதை செய்ய மாட்டார். நன்றி மகளே.
0: எல்லாருடைய ஆசீர்வாதங்களும்.
1: அன்னை கலைவாணி உங்களுக்கு என்றென்று மறுபடியும் இங்கே வாழ்த்துக்கள் எழுதி கொண்டே, நீங்கள் எங்கள் தளத்திலே இருந்திருந்தால் உங்களால் படிக்க முடியும், அப்படி எழுதி கொண்டிருக்கின்றார்கள். நன்றி அம்மா, எல்லோருடைய வாழ்த்துக்களும் ஆசைகளும் உங்களுக்கு உண்டு. நன்றி, நன்றி அம்மா.
0: நான் பார்க்க முடியுமா ஐயா உங்களோட இதுல?
1: இதை நீங்கள் எங்களுடைய தளத்திலே உங்களை இணைத்திருக்கின்றோம் என்றால் நீங்கள் பார்க்க முடியும் அம்மா. நான் உங்களுடைய இணைத்திருக்கிறோம். MTRFM, MTRFM என்ற தளம் பாருங்கள். இன்றைய நிகழ்ச்சியிலே எல்லோரும் அதை எழுதியிருக்கின்றார்கள், உங்களுக்காக பலர் எழுதியிருக்கின்ற, ஒவ்வொருத்தரும் எழுதியிருக்கின்றார்கள். நன்றி மகளே. அதை விட ஏனைய தளங்களும் உலகளாவே இருக்கும் வேறு தள என்னுடைய இருக்கின்ற பல தளங்களில் பல உறவுகளின் தொடர்புகள் எல்லோரும் நன்றாக எழுதியிருக்கின்றார்கள். உங்களுக்கு நல்ல ஆசீர்வாதம், எல்லோருடைய அருளும் உங்களுக்கு. அதிலே எங்களுடைய தாய் மண்ணின் சுவையையும் அதற்குள்ளே சுமந்தி இருக்கின்றீர்கள் ஓசையிலே. அதை மகாலிங்கம் சுட்டி காட்டியிருந்தார். வாழ்த்துக்கள் மகளே, என்றும் சிறக்க வேண்டும். நன்றி அம்மா, நன்றி அம்மா,
0: நன்றி.
1: இது மொன்றியல் தமிழ் வானொலி. கிடைத்தற்கரிய பேர்கள் எங்களுக்கு கிடைத்து கொண்டிருப்பது இசை தெய்வம் எங்களுக்கு கொடுத்திருக்கிற பரம் என்றுதான் எண்ண வேண்டும். நீங்கள் ஒவ்வொருத்தரும் வந்து இசை தெய்வத்தின் குழந்தைகள் தான். அன்னை கலைவாணியின் அருள் உங்களுக்கு நிறைய உண்டு. ஒவ்வொருத்தரும் வந்து உங்களால் முடிந்ததை சிறப்பாக செய்கிறீர்கள். பாடியவர்கள் இத்தனை ஒத்திகைகளை பார்த்து நெறியாளர்களுடைய ஒத்துழைப்புகளோடு, ஒலி அமைப்பாளருடைய ஒத்துழைப்புகளோடு எல்லாம் செய்வார்கள். பல நாள் முயற்சித்து அது இறுதியாக பல முறை முயற்சித்து ஒரு முறை அதை பதிவு செய்து விட்டார்கள். ஆனால் நீங்கள் வந்தவுடனே ஒரு தொலைபேசியை காதில் வைத்துக்கொண்டு ஒரே நேரத்தில் அதை உள்வாங்கி பாடுகிறீர்கள். சிறப்பு, சிறப்பான ஒரு காரியம். அதற்கு தளம் தந்த மொன்றியல் தமிழ் வானொலி அதிபர் என் அன்பு மகள் வானரசி மீரா அவர்களுக்கு என்றென்றும் நாங்கள் நன்றி கடமைப்பட்டிருக்கின்றோம். 30 வருடங்களாக இந்த சேவையை ஒரு எந்த விதமான பிரதி உபகாரம் எதிர்பாராமல் நாங்கள் நிகழ்த்தி வருகின்றோம் என்று உங்களுக்கு தெரியும். தமிழுக்கு செய்யும் தொண்டிலே இசைக்கு முதல் இடம் கொடுத்திருக்கின்றோம். நன்றி, நன்றி, நன்றி. அடுத்து வரும் உறவு யாராக இருக்கலாம்? அன்புடன் மகாலிங்கம் அவர்கள் வருகின்றார். மகாலிங்கம் பாருங்கள், உங்களுடைய குரலில் 2வது பாடலை கேட்போம். வணக்கம்.
2: வணக்கம், வணக்கம் ஐயா.
1: வணக்கம், கூறுங்கள்.
2: அந்த அம்மா பாடும்போது அவ்வளோ மிக மிக ஆனந்தமாக இருந்ததுயா. அது இல்லாமல் அவங்க கொஞ்சம் தமிழ்னு, அந்த இலங்கை தமிழ்லேயே கொஞ்சம் தமிழாக அவங்க பேசுனது, அதேமாரி பாடலும் அந்த இழுத்த அந்த ராகம் வந்து இழுத்தது வந்து சொல்ல முடியாத ரசிப்புத்தன்மையாக இருந்ததுயா.
1: நன்றி மகாலிங்கம். உங்கள் போன்ற பெரியவர்களின் ஆசீர்வாதம் அந்த மகளுக்கு கிடைக்கும். அவ என்றும் வல்லவளாக இருக்க வேண்டும். வாழ்த்து அன்னை கலைவாணி அருள் சிறை கட்டுவோம். சரி, இப்பொழுது நீங்கள் உங்களோடு தான் நான் எல்லாம் சூசகமாகவும் பேசுவது, நாகரிக மகிழ்ச்சியாகவும் பேசுவது, நகைச்சுவையாகவும் பேசுவது. இங்கே இப்பொழுது என்ன பாடலை தரப்போகின்றீர்கள்? ஒரு தடவை பாடுங்களேன் கேட்போம்.
2: எனக்கு மிகவும் பிடித்த சிவாஜி பாடல் தான் ஐயா. ஒரு பாடலை பாடலாம்னு நினைக்கிறேன். பாடுறேன் ஐயா.
1: பாடுங்கள்.
2: தெய்வமே, தெய்வமே நன்றி சொல்வேன், தெய்வமே தேடினேன், தேடினே கண்டு கொண்டே அன்னையை, கண்டு கொண்டே அன்னையை. தெய்வமே, தெய்வமே நன்றி சொல்வேன், தெய்வமே தேடினேன், தேடினேன் கண்டு கொண்டேன் அன்னையை, கண்டு கொண்டேன் அன்னையை. தெய்வமே தெய்வமே, மஞ்சள் குங்குமம் பொங்கும் மகாலட்சுமி என் தாய் சந்தித்தேன், நேரிலே சந்தித்தேன் பாசத்தின் பேரிலே. தெய்வமே தெய்வமே, அந்த அழகு தெய்வத்தின் மகனா இவன். முத்து போலையின் தம்பி வந்தவுடன் முத்தம் சிந்த ஓடினேன் ஓடினேன் ஓடினேன். அட ராஜா என் தம்பி வாடா, அண்ணா அண்ணா அண்ணா என சொல்வானென, அண்ணா அண்ணா என சொல்வானென, பக்கம் பக்கம் சென்றேன் அண்ணா என சொல்வாயன, பக்கம் பக்கம் சென்றேன். குழந்தை என் கையை கடித்து விட்டது. போடா போ. தெய்வமே தெய்வமே தெய்வமே தெய்வமே, அன்னையை பார்த்த பின் என்ன வேண்டும் நெஞ்சமே, அன்னையை பார்த்த பின் என்ன வேண்டும் நெஞ்சமே. இன்று நான் பிள்ளை போலே மாற வேண்டும் கொஞ்சமே. வேறில்லாமல் மரமா, மரமில்லாத கிளையா, கிளையில்லா கனியா, எல்லாம் ஒன்று. தெய்வமே தெய்வமே தெய்வமே தெய்வமே, இன்று பார்த்த இடம் நின்று பார்த்த முகம் என்று வேண்டும் என் தெய்வமே. கண்ணீர் உண்டாவது கண்ணீர் உண்டாவது பாசம் என் தோட்டமே. தந்தையை பார்த்த பின் என்ன வேண்டும் நெஞ்சமே, தந்தையை பார்த்த பின் என்ன வேண்டும் நெஞ்சமே. தந்தை தாயே தர்மம் காக்க வேண்டும் தெய்வமே தெய்வமே தெய்வமே, நன்றி சொல்வேன் தெய்வமே. தேடினேன் தேடினேன் கண்டு கொண்டே அன்னையை, கண்டு கொண்டே அன்னையை. அதான்
1: பாடுவார் என்றுதான் நான் நினைத்தேன். அவர் நடித்தே விட்டார். அது மட்டுமில்ல, குரலால் எத்தனை வித்திய வித்தைகளை காட்டினார். வித்தகன் தான் ஐயா, போங்க. சிறப்பாக இருந்தது மாறுங்க. நன்றாக உள்வாங்கி அதை நன்றாக அனுபவித்து பாடியிருக்கின்றீர்கள். உங்களை மறந்து நாங்களும் எங்களை மறந்து கேட்டு மகிழ்ந்தோம். இது என்ன, நாங்கள் திரைப்படம் பார்ப்பது போன்றுதான் இருந்த அந்த வார்த்தைகள், அந்த ஓசைகள், உயர்வு தாழ்வுகள், சிறப்பு சிறப்பு மகாலிங்கம், இது எல்லாம் எவ்வளவு வித்தகம் என்றால், இது உண்மையிலே நாங்கள் ஒரு மேடையை வைத்து அல்லது ஒரு இடத்தை வைத்து இசையமைப்பாளர்கள் மற்றவர்களை கூட்டி வைத்து ஒன்றும் செய்யவில்லை. சாதாரணமாக நீங்கள் தொலைபேசி எடுத்து காதலே கேட்டுக்கொண்டு வாயிலே பாடுகிறீர்கள். எவ்வளவு ஊக்கம் இருக்க வேண்டும், எவ்வளவு சிறப்பு வல்லமை இருக்க வேண்டும் அதற்கு சொல்லுங்கள். பாடலை சரியாக பாட வேண்டும், வரிகளை சரியாக கூற வேண்டும், ராகங்களை சுரங்களை தாளங்களை நேரங்களை கவனிக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் அந்த வலைத்தளம் சரியாக இருக்கின்றதா என்று கவனிக்க வேண்டும். இந்த வேளையில் இன்னும் ஒரு எண்ணம் உங்களுக்கு, யாராவது அழைத்து விடுவார்களா எங்கள் தொலைபேசிக்கு என்று அந்த தடமாற்றம் இருக்கும். இத்தனை தடமாற்றத்துக்களை பாடுகிறீர்கள் வா கட்டிக்காரர்கள். வாழ்த்துக்கள் ஐயா, சிறப்பு உங்களுக்கு. மேலும் மேலும் நீங்கள் சிறக்க வேண்டும் கூறுங்கள்.
2: அதான் இன்னும் கொஞ்சம் சிறப்பா பாடலாம். அது பதட்டத்துல கொஞ்சம் சில வரிகளை விட்டு பாடலாம்.
1: சிறப்பாக எங்களுக்கு அப்படி தெரியவில்லை. நான் கூறினேன், இப்படியான சூழ்நிலையில் இருந்து என் அன்பு உறவுகளை நீங்கள் பாடுகின்றீர்கள், அதைத்தான் நான் கூற வந்தேன். சிறப்பு உங்களுக்கு இறை கடாட்சம் பிரத்யேகமாக கிடைக்கும். வாழ்த்துக்கள் மகாலிங்கம், நன்றி. நல்லதொரு பாடலை நடிப்போடு கேட்டோம். சிறப்பு சிறப்பு தேவநாதன் வணக்கம். இரண்டாவது பாடலை கொண்டு வருகின்றார். வணக்கம் தேவநாதன்.
3: எல்லாரும் மீண்டும் வணக்கத்தை கூறிக்கொள்கிறேன் ஐயா. எல்லாரும் அம்மாள் மீது பாடினார்கள். அம்பாள் பாடலோடு நால்வர் துதியும் விநாயகர் துதியும் முருகன் துதியும் பாடி அம்பாள் பாடலை பாட உள்ளேன் ஐயா. அடுத்ததாக
1: சிறப்பு, இது முன்பொரு தடவை பார்த்து பாடினீர்களா இல்லையென்ன?
3: இப்போதுதான் பாட போகிறேன்.
1: வாழ்த்துக்கள் எங்கே கொண்டு வாருங்கள், நாங்களும் பக்தியோடு கேட்போம்.
3: மோபதி சிவம் அவர்கள் அருளியது ஐயா இப்பாடல். அடுத்ததாக வரும் விநாயகர் துதி திருஞான சம்பந்தர் அவர்களால் அருளப்பட்டது. அடுத்தது முருகர் துதி வந்து திருநாவுக்கரசரால் அருளப்பட்டது. அடுத்தது அம்பாள் பாடல் இந்த ஆடி மாதத்திற்காக ஐயா. நான்கும் உடனே.

0: சங்கீத கடல் ஒன்று ஓடி வந்து எங்களை எல்லாம் மூட வைத்து விட்டீர்கள். கர்நாடக இசையை உள்ளே புகுத்தி சிறப்பாக இருந்தது. நல்ல பாடல். ஒரு மனிதன் இப்படி இதெல்லாம் பாடுவதற்கு எத்தனை அடுக்குகள் வேண்டும்? ஆரபாரங்களை வைத்து அங்கே வந்து எல்லாம் அலங்காரங்களை செய்து அதுக்கேற்ற அடுக்கணியங்கள் கூறுவார்கள். எல்லா இசைக்கருவிகளையும் வைத்து இசையமைப்பாளர்களை வைத்து எல்லாம் செய்ய வேண்டிய ஒன்றை எத்தனை பேருக்கு மத்தியிலே சபையிலே இருந்து தாளமெல்லாம் துடையிலே தட்டியெல்லாம் பாட வேண்டியதை நீங்கள் ஒரு கையிலே தொலைபேசியை பிடித்து கொண்டு ஒரு ஒலிவாங்கி கேட்டு உள்வாங்கி எங்களுக்கு தந்த பெருமை ஐயா, வாழ்த்துக்கள். சிறப்பு எல்லோராலும் முடியாதுதான் இது. அதை உணர்ந்த உங்களால் தான் முடியும். அதை நீங்கள் சரியாக கொண்டு வந்து இரண்டாவது பாடலாக தந்தங்களை மகள வைத்து இன்றைய நிகழ்ச்சியை நீங்களும் அலங்கரித்திருக்கின்றீர்கள். உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. சிறப்பு சிறப்பு சிறப்பு. இன்றைய என் பேர்த்தியும் வந்து பாடியிருந்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும். குழந்தையை தூங்கிக் கொண்டிருப்பார். நன்றி நன்றி நன்றி ஐயா.
1: வாழ்த்து நடந்து கொண்டிருக்கிறேன்.
0: அவரை குழப்ப வேண்டாம், குழப்ப குழப்ப வேண்டாம். இன்னும் அவருடைய ராகம் எங்களுக்கு உள்ளத்திலே பதிந்திருக்கின்றது. நன்றி மகனே, வாழ்த்துக்கள் தேவநாதன். சிறப்பு அன்னை கலைவாணியின் அருள் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும். அடுத்த பாடலை தருவதற்காக அன்புடன் வருகின்றார் எங்களுடைய அன்பு அபிமானமாக வந்து எங்களோட இணைந்து கொள்ளும் யோகாராஜி போல் தெரிகின்றது. வணக்கம் யோகாராஜி, வாருங்கள். இங்கே அவர் வருவதற்கு அடுத்தவருடைய இணைப்பு அங்கே குளப்படியே குளப்படி செய்கின்றது போல் தெரிகின்றது. யோகாராஜி, உங்களுடைய இரண்டாவது பாடலுக்காக காத்து கொண்டிருக்கிறீர்கள், வாருங்கள். அதேபோல ரேவதியும் அழைக்கின்றார். பார்ப்போம் யாருடைய இணைப்பு முதலில் வருகின்றது என்று. யோகாராஜின் இணைப்பு கிடைத்திருக்கின்றது. வணக்கம் யோகாராஜி. வணக்கம். எங்கே அந்த பாடல்? நித்ரா தேவியை ஒரு பக்கத்தில் வைத்துவிட்டு பாடலை பாடுங்கள். நாங்கள் தூக்கத்தை ஒழித்து கேட்டுக் கொண்டிருக்கிறோம் உங்களுக்காக. கொண்டு வாருங்கள். தூக்கமே வந்துருச்சா? அப்ப தூக்கமுன் கண்களை தழுவ வேண்டாம் என்று பாடுவோம் நாங்கள். நாங்கள் தூக்கமுன் கண்களை தழுவ வேண்டாம் என்று பாடுவோம்.
2: ஜானகி அம்மாவோட பாட்டு
0: கொண்டு வாருங்க.
2: அது நீங்க சொன்னதும் ஜானகி அம்மா பாட்டு தான். இப்ப நான் பாட போறது அந்த அம்மா தான். அவங்க எட்ட முடியாது, அவங்க கால வணங்கி சும்மா அப்படி டச் பண்றோமான்றத மாத்திரம் பாக்கலாம்னு ஒரு ஐடியா.
0: வாழ்த்துக்கள். எங்கே அந்த அருள் கிடைக்கட்டும், அன்னையின் அருள் என்றும் கிடைக்கும். நீங்க பாடுங்கள்.
2: ஆரிரோ

அரிரோ சின்னஞ்சிறு சின்ன

ஏனெய் நீ

0: நல்லா இருந்தம்மா பாடல், நல்ல பாடல். இது சாதாரணமானதல்லம்மா. அவர்கள்லாம் எவ்வளவு பயிற்சியோடு, எவ்வளவு பயபக்தியோடு, எவ்வளவு பாதுகாப்போடு, எத்தனையோ கண் பார்வைக்கு மத்தியிலே அவர்கள் தங்களை நெறிப்படுத்தியிருந்தார்கள். ஆனால் நீங்கள் சுயாதீனமாக வந்து ஒவ்வொருவரும் பாடுகின்றீர்கள், எவ்வளவு திறமை. உங்களுக்கும் அவர்களுடைய சந்தர்ப்பம் கிடைத்தால் அதை விட மேலாக பாடுவீர்கள் என்று நாங்கள் எண்ணுகிறோம், இல்லையா? நிச்சயமாக. ஆதலால் இப்பொழுது நீங்கள் ஒரு எவ்வளவு பெருந்தன்மையோடு அன்னை சக்தியின் பாடல்களையும், எங்களுடைய ஜனயம் என்ற ஒரு உருக்கமான ஒரு பாடல், அந்த பாடலையும் தந்து எங்களை எல்லாம் மகள வைக்கின்ற வேளையிலே ஒவ்வொருவரும் வந்து ஒவ்வொரு திறமை உங்களிடம் இருக்கின்றது, அந்த திறமையை வெளிக்கொண்டு வருவதற்கு நாங்கள் தளத்தை தருகின்றோம், நீங்கள் களமாடுகிறீர்கள். சிறப்பு ராஜி, வாழ்த்துக்கள் உங்களுக்கு, மென்மேலும் மெருகூட்ட வேண்டும். இப்பொழுது நீங்கள் நித்ராதேவியுடன் ஐக்கியமாகுங்கள்.
1: வெளியில வரா, பார்க்க போறோம்.
0: அப்படியா? சரி, அப்படி என்ன, சென்று பாருங்கள், நலம் பலமாயிருங்கள், மீண்டும் சந்திப்போம் மகளே, வாழ்த்துக்கள்.
1: நன்றி, நன்றி,
0: நன்றி, நன்றி அம்மா, நன்றி. அடுத்து வருகின்ற என்னுடைய அன்பு மகள் சாந்தி. சாந்தி, உங்களை இணைக்கின்றேன், வர வேண்டும். வருக வருக வருக எங்கள் சாந்தி. வணக்கம் தர்மபுரியில இருந்து. வணக்கம் மகளே சாந்தி, நாங்கள் நலமா இருக்கின்றோம். இந்த வெப்பம் தகர்த்து விடுகிறது ஆக்களை. அது மட்டுமில்லை, இன்னும் இரண்டு வருடங்களுக்கு இப்படி இருக்கும், இரண்டு வருடங்களும் பின்பு பெரும் வறட்சி, பசுமையே அழிந்து விடும் என்று எதிர்ப்பு கூறியிருக்கிறார்கள். எங்களுடைய இந்து சமுத்திரத்திலே ஒரு ஒரு எபோலா என்ற ஒரு ஏதோ ஒன்று கூறுகிறார்கள். அதனால் அதனால் வெப்பம் அதிகமாக இளமணி திருநாடு, இந்திய திருநாடு எல்லாம் இருக்கும் என்று கூறுகிறார்கள். ஆனால் அது அங்குதான் இல்லை, இங்கும் தான் அப்படி இருக்கின்றது. இங்கு காடுகளெல்லாம் பற்றி எரிகின்றது அல்லவா, எப்படி இருக்கும்? எத்தனை ஆயிரம் வாகனங்கள் இருந்துவிடும், எத்தனை ஆயிரம் வீடுகள். அந்த புகைகள் வந்து எங்களை எல்லாம் பாட்டி வதைத்தது. இந்த புகைகளே அதிபருடைய புகைகள், அதை அடுத்த அரசியல் புகைகள், அதை அடுத்தது. சரி, இன்னும் பாட வந்திருக்கின்றீர்கள், நேரத்தை கவனித்து நாங்கள் பாடுவோம். என்ன பாடலை சாந்தி தரப்போகின்றீர்கள்? பாடகி பாடுங்கள்.
1: நான் பாடுகிறேன் ஐயா, ஜானகி அம்மா பாடல். நாதம் என் ஜீவனை.
0: சிறப்பான பாடல், சிறப்பான பாடல், கொண்டு வாருங்கள்.

சொந்தம் ஓலையில் வேறென்ன செய்தி, தேவனே நான் உந்தன் பாதி. இந்த பந்தம் ராக பந்தம் உந்தன் சந்தம் பந்த சொந்தம்.

0: அமைதியாக சிறப்பாக அந்த பாடலை பாடும்பொழுது ஜானகி அம்மாவின் நினைவுதான் வருகின்றது. நாதம் இருக்கின்றது, ஜீவனை காணவில்லையே என்று கூறும். அது மட்டுமில்லாமல் மற்றவர்கள் பாடும் பொழுது நீங்கள் அதை கேட்டு அவர்களுக்கு உற்சாகமான பதிவுகளை பதிவிட்டிருக்கீர்கள். அந்த பெருந்தன்மைக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அம்மா. இங்கே எங்களுடைய அரசடிக்குப்பம் சரவணன் அவர்கள், நன்றி. அவர்கள் இணைய முடியவில்லை, நெருக்கமாக இருக்கின்றது, இணைப்பு கிடைக்கவில்லை என்று வருத்தத்தோடு எழுதி பாட சிறப்பாக இருக்கிறது நிகழ்ச்சி என்று வாழ்த்தியிருக்கிறார். அவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த பெருந்தன்மை என்பது அடுத்தவர் உள்ள திறமையை உள்மனத்தோடு பாராட்டுவது ஒரு பெருந்தன்மை அம்மா. அதுதான் எங்களுடைய மொன்றியல் தமிழ் வானொலியில் நான் கண்ட ஒரு பெரும் பேறு. ஒவ்வொருவரும் வந்து ஒவ்வொரு தரையும் குறையே கூற மாட்டார்கள். நிறைவாக அவர்களை மேலும் மெருகூட்டும் வகையில் உங்களுடைய சத்தான கருத்துக்கள் அவர்களுக்கு ஒரு ஒரு ஒரு விட்டமின்ஸ் போன்று தான் இருக்கும், ஒரு உயிர் சத்து, உயிர் சத்து போன்று இருக்கும். நன்றி, நன்றி அம்மா. என்ன பாடல் உங்களுக்காக ஒலிபரப்போம் உங்களே?
1: எனக்கு காற்றில் எந்த கீதம் அந்த பாடல்,
0: ஜானி ஜானி திரைப்படுத்த பாடல் இல்லையா?
1: ஆமாங்க,
0: காற்றில் எந்த கீதம். அவனுடைய குரல் எங்கு பார்த்தாலும் எந்த பாவத்துக்கும் உரியது ஒன்று. காற்றில் எந்த கீதம், இனிமையான பாடல். இந்த இந்த இடையூறான நேரங்கள் நேரமின்மையாக நேரங்களும் ஓடி வந்து எங்களோடு இணைந்து பாடல்களை தந்து மகள வைப்பதுக்கு
1: என்னுடைய இணைப்பு கிடைப்பதே அரிதாக
0: அரிதாக இருக்கின்றது. வாழ்த்துக்கள். இங்கே மகள் ரேவதியும் எழுதியிருக்கா, பிசி என்னும் எழுதியிருக்கா, ஒரு கருத்தொன்று அவரும் முயற்சி பண்ணி பார்த்திருக்கின்றார், அவருக்கும் கிடைக்கவில்லை போல் இருக்கின்ற. இருப்பினும் பெறுவார் என்று நினைக்கிறேன், வந்தால் நலமாக இருக்கும். நன்றி மகளே.
1: நன்றி
0: அம்மா. வாழ்த்துக்கள் மகளே, வாழ்த்துக்கள். உங்களுடைய பங்களிப்புக்கு என்னுடைய நன்றிகள். மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணியிலே கனடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகி கொண்டிருக்கும் பாடல்களை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் நாங்கள் தொடர்ந்து பாடுவதற்காக வருபவர்கள் இணைவதற்கு கடினமாக இருக்கின்ற என்று எழுதிய பொழுது அரசடி குப்பம் வந்து விட்டார் போல் தெரிகின்றது. இல்லை, அவர் மீண்டும் வந்துவிட்டார் என்றுதான் எண்ணுகின்றேன், வருவார் என்று எண்ணுகின்றேன். வணக்கம், வணக்கம், வணக்கம், வணக்கம், வணக்கம், வணக்கம். நெய்வேலி அரசடி குப்பம் சரவணன், யாம் இருக்க பயமேன், வாருங்கள் வாருங்கள். கெட்டிக்காரன் முயற்சி திருவினை ஆக்கும். வணக்கம், வணக்கம், வணக்கம், வணக்கம்.
2: நிகழ்ச்சி உள்ளே வரலான்னு பார்த்தா யாராவது ஒருத்தர் வந்துகிட்டே இருந்தாங்க. சரி, கடைசியா போ செல்வம் சொல்லிட்டுதான்.
0: விடாமுயற்சி, விடாமுயற்சி, அடாது மழை பெய்தாலும் விடாது, நடத்தியே ஆக வேண்டும். வந்து விட்டீர்கள் கட்டிக்காரன், நேரத்தை கணக்கில் வைத்து. சரி, அங்கே காலநிலை அதிகமாகத்தான் இருக்கும் என்று எண்ணுகிறேன். எங்களுக்கு 24 வாகை 29க்கு சென்று மீண்டும் 16க்கு வர இருக்கின்றோம். மழை என்று கூறுகிறார், மழையை காணலும். பகலும் இப்பொழுது சுருங்கி கொண்டு இன்று 5 நிமிடம் சுருங்கி வந்து விட்டது. சரி, அங்கே எப்படி இருக்கிறது, எத்தனையில் இருக்கிறது? 34ஆ 36ஆ?
2: இன்னைக்கு கடுமையான வெயில் தான், 36 பகல்.
0: வென்று விட்டீர்கள், எங்களை விட முந்தி விட்டீர்கள். ஆனால் வெப்பம் எப்படி இருக்கின்றது, தாங்க முடியாது?
2: வெப்பம் அதிகமான வெயில் இன்னைக்கு, அதிகமாக சொல்ல முடியாது வெயில்.
0: அப்போ வெளியே செல்லாமல் உள்ளே இருந்து எங்களோட பாடுங்கள். என்ன பாடலை இன்று பாடுவோம் சரவணா?
2: ஒரு அருமையான பாடல் தான் எடுத்துட்டு வந்திருக்கேன்
0: நான். அங்கே கொண்டு வாருங்க, கேட்போம்.
2: நல்ல பாடல் தான் இது. நினைக்க தெரிந்த மனமே உனக்கு மறக்க தெரியாதா, பழக தெரிந்த உயிரே உனக்கு விலக தெரியாதா, உயிரே விலக தெரியாதா. மயங்க தெரிந்த கண்ணே உனக்கு உறங்க தெரியாதா, மலர தெரிந்த அன்பே உனக்கு மறைய தெரியாதா, அன்பே மறைய தெரியாதா. நினைக்க தெரிந்த மனமே உனக்கு மறக்க தெரியாதா, பழக தெரிந்த உயிரே உனக்கு விலக தெரியாதா. எடுக்க தெரிந்த கரமே உனக்கு கொடுக்க தெரியாதா, இனிக்க தெரிந்த கனியே உனக்கு கசக்க தெரியாதா, படிக்க தெரிந்த இதழே உனக்கு முடிக்க தெரியாதா, படர

0: ஏ உனக்கு மறக்க தெரியாதா, கொதிக்க தெரிந்த நிலவே உனக்கு குளிர தெரியாதா, குளிரும் தென்றல் காற்றே உனக்கு பிரிக்க தெரிந்த இறைவா உனக்கு இணைக்க தெரியாதா, இணைக்க தெரிந்த தலைவா உனக்கு என்னை புரியாதா, தலைவா என்னை புரியாதா, நினைக்க தெரிந்த மனமே உனக்கு மறக்க தெரியாதா. அவ்வளோதாங்க.
1: எதிர் சொற்கள் கொண்ட பதங்களை கொண்டு ஆக்கப்பட்ட அற்புதமான பாடலை நான் ஒன்று கேட்கின்றேன். பாடத் தெரிந்த சரவணா ஏன் பாடுங்கள்? அதெல்லாம் எனக்கு சரிவராத ஐயா விடுவார். இப்பொழுது இவ்வளவு அழகாக சிறப்பாக இவ்வளவு திறமையை வைத்துக் கொண்டு பாட முடியாது. இதுதான் அந்த தளம். உங்களுக்கு பலருக்கு வெட்கம் இருக்கும், அது பாடுவதற்காக ஒரு எனக்கு முடியாத நம்பிக்கை ஈனம் எல்லாம் இருக்கும். அதை ஒட்டி உங்களை எல்லாம் இன்று பாடகராக உலகளாவச் செய்தது மொன்றியல் தமிழ் வானொலி. உண்மையிலே சிறப்பாக இருந்தது. உங்களிடம்
0: உங்கள் திறமைகளை வெளிக்கொணர ஒரு சிறந்த தளம் எம்டிஆர் வானொலி.
1: சிறப்பான விளம்பரம் இது உங்களுக்கு, மற்றவர்களுக்கு உங்களுக்கு. அதே போல எங்கள் நாகப்பன் அவர்களும் அதெல்லாம் பாடுற சரிவராத ஐயா அனுப்புவார். எவ்வளவு அற்புதமா பாடு. அதிலே ஒரு சிறப்பை நான் கவனித்தேன் சரவண நாகப்பன் உங்களிடம். உங்களால் முடிந்த பாடலை சரியாக கொண்டு வந்து அதை குறைந்த நேரத்துக்குள்ளே பாடக்கூடியதாக அழகாக பாடுகிறீர்கள். சில பேர் பாடல் திறமை, சில பேர்
0: என்னன்னா பாடல் முடிந்த பாடல்கள் மட்டும்
1: அதுதான். ஒரு சிலர் முன்பு பார்ப்போம், நல்ல பாடல் என்று கூடி வரும் அவர்களால் பாடுவது கடினமாக இருக்கும். அவர்களால் பாட முடிந்த பாடல்கள் எல்லாம் நல்ல பாடல்களா, அழகாக சிறப்பாக கூட முயற்சி பலனளித்து இது பெருமையாக இருக்கின்றது. நீங்கள் முடியாமல் இருந்து இணைப்பு கிடைக்கவில்லை என்று ஓடோடி வந்தும் உங்களுக்கு அந்த பாடல் கிடைத்து விட்டு நான் பெருமைப்படுகிறேன். நீங்கள் எழுதிய நீங்கள் ராஜா திரைப்படுத்த பாடலை தரும்படி, அந்த பாடல் தானே உங்களுக்கு வேண்டும், நீ வர வேண்டும். நாங்களும் நீ வர வேண்டும் என்றுதான் நாங்கள் கொண்டிருந்தோம், பாடல் வந்து தர வேண்டும் என்று. வாழ்த்துக்கள் சரவணா, சிறப்பு உங்களுடைய பங்களிப்புக்கு. நன்றாக பாடியிருக்கின்றீர்கள், குறையொன்றும் இல்லை கண்ணா. வாழ்த்துக்கள், மீண்டும் பாருங்கள்.
0: குறையொன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா.
1: குறையொன்றும் இல்லை அரசடி கோபம் சரவணா. வாழ்த்துக்கள் ஐயா, நன்றி, மகிழ்ச்சி, இணைந்ததுக்கு சிறப்பு. இப்பொழுது எல்லோரும் எதிர்பார்க்கும் உங்கள் நன்றி மகனே, நன்றி. இப்பொழுது எல்லோரும் எதிர்பார்க்கும் அன்பு மகள் ரேவதி வர இருக்கின்றார் போல் தெரிகின்றது. ரேவதி ஓடி வாருங்கள், உங்கள் பாடலை கேட்க எல்லோரும் ஆவலாக இருக்கின்றார்கள். வாருங்கள், உங்களுக்கு போதிய அளவு நேரம் இருக்கின்றது, வர வேண்டும் ரேவதி. மூன்றில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. எங்கெல்லாம் இலை மறை காயாக இருந்தார்கள் இந்த பாடகர்களை தேடி கொண்டு வருவதற்கு மூன்றில் தமிழ் வானொலி எப்படியெல்லாம் அவர்களுக்கு இடம் கொடுத்து அவர்களை கொண்டு வந்து தெரிய வைத்து இன்று உலகளாவ தெரியும் வண்ணம் அவர்கள் பாடுகின்றார்களே. வந்து விட்டால் அன்பு மகள் ரேவதி. வணக்கம் மகளே ரேவதி, வணக்கம்.
2: வணக்கம் அப்பா, எப்படி இருக்கீங்க?
1: நலமாக இருக்கிறேன், நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்?
2: நானும் மிகவும் நலமாக இருக்கிறேன்.
1: மிகவும் நலமாக இருப்பதை கேட்டு மகிழ்கின்றேன். இப்பொழுது அங்கே உங்களுடைய கே நகர் சென்னையிலே காலநிலை எப்படி இருக்கின்றது?
2: இப்பொழுது நன்றாக வெயிலாம் அடங்கி சாதாரண.
1: அது மட்டுமல்ல, இப்பொழுது எல்லாம் சப்த சுரங்கள் எல்லாம் அடங்கி உங்கள் சுரத்துக்காக காத்து கொண்டிருக்கின்றன. இங்கே எல்லோருக்கும் நல்ல கருத்துக்களை தந்திருக்கின்றேன். உங்களை கேட்டு இங்கே பலர் எழுதி கொண்டிருக்கின்றார்கள். இங்கே வாங்க வாங்கன்னு உங்களை வரவேற்கின்றார்கள். அப்போ எப்படியான பாடலை கொண்டு வர போகின்றீர்கள் கேட்போமா? முதலில் பாடலை கொண்டு வாருங்க.
2: அப்பா முதல்ல திருப்புகள் பாடிட்டு அப்புறம் பாடிடுறப்பா, நேரம் சரியாக
1: இல்லை, நேரம் கொடுக்கப்படும். நீங்கள் பாடுங்கள் முதல்ல பாடலை. உங்கள் விருப்பம், பாருங்கள், கொண்டு பாருங்கள்.
2: எனக்கு இன்னொரு பாட்டு கொடுத்தாலும் பாடுறேன், முதல்ல திருப்புகளை பாடிடுறேன்.
1: ஆமா, திருப்புகளை பாடுங்கள்.
2: பொருள் சொல்றேன், தெளிவுரை
1: கொடுங்க.
2: குமரி குமரி காளி வராகி மகேஸ்வரி கௌரி மோடி முதலிய பெயர்களை உடையவள், தேவர்களுக்கு தன் போன்றவள், பொய்யிலி உக்கிரமான சூலத்தை ஏந்தியவள், ஒளி மயத்தவள், சியாமல பச்சை நிறம் உடையவள், மகமாயி வாமன உருவம் கொண்ட திருமாலின் சகோதரி, உலகத்தை தரித்து புறப்பவள், தயவ குணம் உடையவள், முதன்மை பூண்டவள், குருவாகிய சிவனுக்கு கண் போன்றவள், வேறுபாடுகளை பூண்டவள், வணங்கப்படுபவள், அழகுள்ளவள், போர் வல்ல துர்க்கை, திரிபுரம் எரித்த சிவபெருமானின் பத்தினி, இமயவன் புதல்வி, கபாலம் ஏந்தியவள், நல்ல குணம் வாய்ந்த நாராயணி, நீர் பொழியும் மேகம் போன்றவள், சிவ சம்மந்தப்பட்டு விரும்பத்தக்கவள், பராசக்தி யோகி வலிமை உள்ளவள், வீரம் உள்ளவள், பார்க்கடலில் எழுந்த ஆலகால விஷத்தை உண்டவள், சக்கரம் ஏந்திய திருக்கரத்தை உடையவள், லக்ஷ்மி ஒப்பற்ற எல்லா வேதமாய் நிறைந்த தாய் உமாதேவி ஆகிய பார்வதி, ஈன்றிய பாலனே, பேனுலி செய்து போராடிய தேவர்களின் பகைவர்களாகிய அசுரர்களுடைய தலைகளில் எல்லாம் ஆயுதங்கள் படும்படி செலுத்தி வைத்து அங்கு கூடிய சில பேய்கள் குணலை என்ற ஆரவாரத்துடன் கூத்தாடி மாமிசங்களை உண்ணும்படி வேலை செலுத்தியவனே, லட்சுமிகரம் நிறைந்த சோனாசலேஸ்வரது திருவண்ணாமலையில் மேகம் உளவும் கோபுரத்தின் 9 நிலைகளை கடந்து கோபுர உச்சியில் விளக்கமுற்று உலாவிய பெருமாளே. இப்பொழுது பாடலப்பா
1: சிறப்பு திருச்சிற்றம்பலம் திருப்புகளை கொண்டு வாருங்கள்.
2: திருச்சிற்றம்பலம் இது செஞ்சுருட்டி ராகம்.
1: செஞ்சுருட்டி சிறப்பு சிறப்பு கொண்டு வாருங்கள்.
2: குமரி காளி வராகி மகேசரி கௌர்

சுந்தரி அபிராமி சமரணி புராரிசநாயகி மலை குமாரி கபாலினாரணி சலில மாறி சிவாய மனோகரி பரயோகி சௌரி வீர

0: பெரிய பெருமாளே முருகா.
1: திருச்சிற்றம்பலம். சிறப்பாக அந்த பொழிப்புரையை முதலில் கூறிவிட்டு நீங்கள் திருப்புகளை பாடும் பொழுது அந்த திருப்புகளில் வரும் பதங்களில் என்ன உள்ளடக்கம் இருக்கின்றது என்பதை எங்களால் உணரக்கூடியதாக இருக்கின்றது. இப்படித்தான் வரப்போகின்றது என்று நாங்கள் எண்ணிக்கொண்டிருக்கும் பொழுது பாடல்லையும் அப்படியே வருகின்றது திருப்புகள். சிறப்பாக இருந்ததம்மா. நீண்ட நாட்களுக்கு பின்பு, எத்தனை இடையூறுகளின் பின்பு நாங்கள் இணைகின்றோம் என்று கடந்த வாரம் கூட இது நடைபெறும் என்று நான் எழுதிவிட்டு நடைபெற முடியாமல் இருந்த நிலைமையிட்டு வருந்திருந்தேன். இன்று எங்களுக்கு இறைவன் அருளால் கைகூடியிருக்கின்றது. இந்த திருப்புகள் சேவை, நீங்கள் ஆன்மீக சேவை பாடுவோர் பாடலாமல் எடுத்து வருவது புண்ணியமானது. நன்றி மகளே, சிறப்பு. இப்பொழுது முடிந்தால் இந்த பாடலையும் நீங்கள் கொண்டு வந்த பாடலை பாடுங்கள்.
0: பாடுங்கள்.

கவிதை பூ மலர நீ போகும் பாதை என் பூங்கா, நீ பார்க்கும் பார்வை என் பிருந்தாவனம்.

வெள்ளம் கை சேர தூண்டும் ராகங்கள் சேரும் தாகங்கள் தீரும் காதல் நிலா தூதாகுமே பாடு நிலாவே தேன் கவிதை பூமலரே பாடு நிலாவே தேன் கவிதை

0: மலரேன் கவிதை பூ மலரேன்.
1: பாட நிலாவே என்ற அழகாக அந்த பாடலையும் திருப்புகளை தந்த நீங்கள் இந்த பாடலையும் தந்து மகளை வைத்தீர்கள். சிறப்பாக நேரத்தை நாங்கள் உள்ளடக்கி சரியாக கணக்கெடுத்து வந்து விட்டீர்களம்மா. உங்களை எதிர்பார்த்தார்கள் எல்லோரும், எல்லோருடைய ஆவலும் தெரிந்திருக்கின்றது. இன்றைய நிகழ்ச்சி சிறப்பாக இருந்தது. நாங்கள் நிகழ்ச்சி நேரம் சரியாக 1:29 தொட்டுவிட்டது. நாங்கள் நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வரும் நேரம் இல்லவா? எல்லோரும் அழகாக ஒழுங்காக பாடுங்க. என்னம்மா
0: இனிமையான
1: பாடல் உங்களுக்காக காத்து அந்த பாடல் ஒலிபரப்பாகும். உங்களுக்கு இல்லாத பாடலாமே. ஆனால் இன்றே சிறப்பாக வந்து நீங்கள் இணைந்து இறுதியாக எங்களுடைய நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வரும் வேளையில் நல்ல ஒரு திருப்புகளையும் தந்து அருள் ஆன்மீகத்தை கொண்டு வந்து பாடலையும் தந்து பாடு நிலாவே என்று அந்த பாடு நிலாக்களை அழைத்து அந்த நிலாவோடு நிலாவாக நீங்களும் பாடி எங்களை மகளை வைத்தீர்கள். சிறப்பான ஒரு பாட்டும் பாடுபோர் பாடலாமாக நிகழ்வாக இன்று நிகழ்ந்ததைட்டு நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இறுதியிலே ஒரு வினா உங்களிடம். இந்த பாடலை ஆரம்பத்திலிருந்து நீங்கள் கவனித்துக் கொண்டிருக்கின்றீர்களா? நீங்கள் ஒரு முடிவுரையை தாருங்களேன். நீங்கள் கேட்டதற்கு சியாமளா அழகான பாடல் பாடியிருந்தார். அவர் விண்மீன் விழியே என்ற புதுமையான அவர்கள் காலத்து அவர்களுக்கு ஏற்ற பாடல் நன்றாக இருந்த அந்த பாடல் நல்ல பாடல் அவரது. சரி, மதுஸ்ரீ எங்களுடைய சிறுவர் பூங்காவில் வந்த சின்ன குழந்தை. இப்போ பெரிய மனிதன் மாதிரி சிறப்பாக இருந்தது. நேற்றைய தினம் அந்த பாட்டுக்கு பதில் பாடலே வந்து தாயாரை குழப்பி கொண்டிருந்திருக்காரு. ஏதோ புதிய பாடல்கள் எல்லாம் சொல்லி கொண்டா இவ்வளவுக்கு புரியவில்லை சாமளாவுக்கு. கலகலப்பா இருந்தது. சார், எங்க உங்களோட குறிப்பிரையை தாருங்க, எப்படி இருக்கு முடிவுரை என்று பாருங்க.
0: 26 ஞாயிற்றுக்கிழமை இன்று வந்து அருமையாக பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சி ஆரம்பிக்கப்பட்டு அருமையான முறையில ரொம்ப அழகா இன்று எல்லாருமே வரிசைய எங்களை எல்லாம் வரிசையில நிக்கும்படியே ஆகிடுச்சு. அவ்வளவு அளவு இன்றைய கூட்டம் ரொம்ப நன்றாக நிகழ்ச்சி நடந்தது. முதலில் வந்து மதுஸ்ரீ பாடினாங்க, அவங்க பாடல நான் கேட்கல, ஆனா அப்பா சொன்னார் இப்போ அந்த பாடல் அருமையான பாடல் விண்மீன் விடியில் அருமையா. அடுத்தது சியாமளா சகோதரி பாடும்போது நான் கேட்டேன், ரசிச்சு கேட்டேன். மலர்கள் மலர்ந்தது பனியாலே பாடினாங்க, ரொம்ப அற்புதமா பாடினாங்க. அதுக்கப்புறம் நம்ம கஸ்தூரி லண்டன்ல இருந்து கஸ்தூரி அவங்களோட பாடல் வந்து ஆர்வத்துக்கு ரொம்ப பாராட்டணும், ரொம்ப அழகா பாடினாங்க. 3 பாடலை தந்தாங்க. அப்ப சொன்ன உடனே ஒரு அம்மன் பாட்டை, ரொம்ப உருக்கமான பாடல் அது, அதை உடனே வந்து 1 நிமிடம் கூட தாமதிக்காமல் எடுத்து பாடினாங்க. 3 பாடலுமே மிகவும் அருமையாக இருந்தது. அடுத்தது நம்ம இவர் தேவநாத சகோதரர் அருமையாக, அவரும்
1: மகாலிங்கம்
0: சகோதரர் வருகிறேன் அப்பா, மகாலிங்கம் சகோதரர் 2 பாடல்களை தந்தார். ரொம்ப அற்புதமா வசனத்தோடு ஒரு பாடலும் ரொம்ப அழகாக அவரு அந்த பாடல்கள்லாம் இப்பெல்லாம் ரொம்ப சேமிச்சார். அவரு நல்லா பாடுறாரு, நாங்கெல்லாம் ஆவலோட அவர் பாடுறத கேட்கறதுக்கு ஆர்வத்தோடு இருக்கிறோம். ரொம்ப நல்லா பாடினாரு. அவரும் எல்லாருக்கும் வரவேற்புறையும் அந்த இதை வாழ்த்துறைகளும் கொடுத்தாரு, பாராட்டுகள். அப்புறம் நம்ம இவர் தேவநாதர் சகோதரர் கர்நாடக சங்கீதம்லாம் பாடி முடிச்சாரு, 2 பாடல்களையும் பாடினாரு. எல்லாரையும் இன்னைக்கு கலைத்தவர்களே இல்லைன்னு பாடினாங்க. அடுத்தது நம்ம இவங்க வந்தாங்க, யோகராஜ். இன்னைக்கு ஆடி வெள்ளிக்கிழமை, ஆடி ஞாயிற்றுக்கிழமையினால அற்புதமாக அம்மன் பாடலையும், அடுத்தது ஒரு பாக்யராஜ் எஸ் ஜானகி பாடலையும் தந்தாங்க. நெடு நாட்களுக்கு பிறகு சாந்தி சகோதரி வந்து அருமையா பாடினாங்க. அவங்களும் ஜானகி பாடல ரொம்ப அருமையா பாடினாங்க. அப்புறம் யாமிருக்க பயனே அவர் வந்தாரு, சிறப்பாக அவர் ஒரு பாடலை கொடுத்தாரு, அற்புதமாக இருந்தது. காத்திருந்தாலும் நன்றாக ஒரு பாடலை கொடுத்தாரு, நினைக்க தெரிந்த மனைவி. அதுக்கப்புறமா நானும் இன்றைய இதுல கலந்து கொண்டதுல மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். திருப்புகழும் ஒரு பாடலும் கிடைத்ததுக்கு மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சியில அவங்கவுங்க அவங்க திறமைகளை அருமையா நிரூபிச்சு அற்புதமான பாடல்களை எல்லாம் அவங்க அதான் எனக்கு சவால் விடும்படியான இன்றைய பாடுவோர் பாடலாம் இருந்தது. அவங்களோட பங்களிப்பை திறமையாக அளித்தார்கள். இந்த அருமையான வாய்ப்பை எங்களுக்கு வார வாரம் அளிக்கும் அப்பாவுக்கும் மீரா அம்மாவுக்கும், தளத்தை ஏற்படுத்தி கொடுத்த மீரா அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் மற்றும் பாடும் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அருமையான வாய்ப்பை எனக்கு அளித்த அப்பாவுக்கு மீண்டும் ஒருமுறை நான் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம் அப்பா.
1: சிறப்பு சிறப்பான ஒரு தொகுப்புரை முடிவுரையாக அழகாக தந்திருக்கு. வர வர மெருகேறி கொண்டிருக்கின்றது. அதுதான் ஒவ்வொருவரும் இதை செய்ய வேண்டும். ஒவ்வொரு வாரத்திலும் ஒவ்வொரு நாளும் வருகின்ற நிகழ்ச்சிகள் முடிவிலே ஒருவர் செய்து பழகிக்கொள்ள வேண்டும். நீங்கள் உங்களில் உங்களுடைய திறமையை வெளியே கொண்டு வர வேண்டும். நீங்கள் ஒரு சபையில் நிற்கும் பொழுது முதன்மையாக இருக்க வேண்டும் என்றது என்னுடைய அவா. அதனால் இலங்கையிலே இருக்கும் பொழுது ஒரு ஆசிரியனாக இருந்தால் ஒரு மாணவனை ஒரு சமூக பொருத்தப்பாடுடையவராக ஆக்கிவிடுவது ஒரு ஆசிரியரின் கடமை. இது வானொலிக்கு வந்த பின்பு என்னை ஒரு அறிவிப்பாளராக ஆக்கி தொகுப்பாளராக கொண்டு வந்த என் அன்பு மகளுக்கு நன்றி கூறிக்கொண்டு அவமின்ற எண்ணமும் அதுதான் வருகின்ற நேயர்களை உலகளாக அறியச் செய்ய அவர்களுடைய திறமைகளை நாங்கள் உள்ளார்ந்து அறிந்து அவர்களுக்கு சந்தர்ப்பம் கொடுத்து வளர்த்து விட வேண்டும் என்பது அவருடைய கொள்கை. அதே போன்று ஒவ்வொருவரும் வந்து வளர்ந்து கொண்டு வந்திருக்கின்றார்கள் என்பதற்கு உதாரணமாக பலர் இருக்கின்றீர்கள். அது சரி, இங்கே ஒரு சர்ச்சை போய்கொண்டிருக்கிறது. நீங்கள் நிலா என்று ஒருவர் கூட இன்னொரு சிச்சி அவன் நட்சத்திரம் தானே, எப்படி நிலாவாகினாண்டெல்லாம் இங்கே உங்கள் தோழிகள் தடுமாறி கொண்டிருக்கின்றார்கள். சிறப்பு சிறப்பாக இருந்ததம்மா. அது அந்த நிகழ்ச்சி சிறப்பதற்கு ஆரம்பத்தில் வந்த மழலை மதுஸ்ரீ அவருடைய பாடல் இல்லையா? அவ அந்த மழலை குரலை முதலில் பாடி எங்களுடைய மனதை மற்ற பக்கம் திருப்பி விட்டார். அந்த ஆர்வத்தை மெருகூட்டும் பண்ணும் அடுத்து சியாமலாவும் வந்து ஒவ்வொருவரும் வந்து அந்த எங்களுடைய சாதாரண பாடல்கள் திரைப்பாடல்கள் மட்டுமல்ல சங்கீதத்திலும் நாங்கள் வல்லவர்கள் என்பதையும் இசை வல்லுநர்கள் என்பதையும் காட்டி சென்றிருக்கின்றார்கள். இது ஒரு வரப்பிரசாதம் எங்களுக்கு. ஒரு தொலைபேசி மூலம் எத்தனையோ ஆயிரம் கிலோமீட்டருக்கு அங்கால் இருந்து தங்களுடைய திறமைகளை கொண்டு வந்து தருவதற்கு ஒரு தளம் அமைந்திருக்கு. அந்த தளம் எம்டிஆர் வானொலி என்று எண்ணும் பொழுது பெருமைப்பட வேண்டும் நாங்கள் அத்தனை பேரும். நாங்கள் எம்டிஆர் வானொலியின் கலைஞர்கள் அன்று. அங்கே தேவநாதன் பாடலையும் பாடிவிட்டு அந்த பாடலுக்கு ஏற்ற வகையில் அடுத்து இறுதி சரணத்தை தானே இயற்றி பாடியிருந்தார் மொன்றியல் தமிழ் வானொலியில். அந்த திறமை அது அவர்களை அறியாமல் வருகின்ற ஆர்வம் எங்கள். ஆமாம், மகாலிங்கம் அந்த பாடலை தெரிவித்து வந்து பாடல் மட்டுமல்ல வசனத்தையும் அந்த உரையையும் என்னால் முடியும். அதுவும் உரையை அந்த அந்த அந்த பாவத்தோடு அந்த பாவத்தோடு பாவத்தோடு கொண்டு வந்து சொல்லுவோம் நடிப்பது வரும். இந்த திறமைகள் எல்லாம் உள்ளிருக்கின்றது அல்லவா? அதை வெளியே கொண்டு வர வேண்டியது எங்களுடைய கடமை. அதை கொண்டு வந்து காட்ட வேண்டியது உங்களுடைய கடமை. இது வந்து உங்கள் வானொலி. எந்த நாளும் நீங்கள் வந்து இன்னும் தொடர்ந்து இயங்குவதற்கு சந்தர்ப்பம் இருக்குது. ஆனால் நேரம் கடந்து கொண்டு போகிறது. உங்களுக்கு எங்கள் யோகாராஜ் கூறிவிட்டால் நித்ராதேவி அழைக்கின்றார் ஓடி சென்று போகிறேன். அதே போன்று ஒவ்வொருவரையும் அவருடைய தூக்கத்தையும் கலைக்காமல் இனிமையாக நிகழ்வாக நிறைவு பெறுகிறது என்று நிமிடம். அதில் இறுதியாக வந்து ஆன்மீகத்தை புகுத்தி நீங்கள் திருப்புகளும் தந்து எங்களுக்கு நல்லருள் பெறும் பாக்கியத்தை கொடுத்தீர்கள், முடிவுரையும் தந்தீர்கள். அடுத்து சாந்தி அவர்களும் வந்து சிறப்பாக ஒவ்வொரு பேரையும் நான் வாசிக்காது விட்டாலும் ஒவ்வொருவரும் உங்கள் உள்ளத்தில் பதிந்திருக்கின்றீர்கள். நான் உதாரணத்துக்கு சரவணன் நீங்கள் கூறியது போன்று முன்பு உங்களுக்கு நன்றாக தெரியும் பாட சொன்னால் இதெல்லாம் சரிவராதன் ஓடுவார்கள் இல்லை அவர்கள் எல்லாம் வந்து பாடுகிறார் அன்னைக்கு பெரிய ஆனந்தமாக இருக்கும். சிறப்பு மகளே மீண்டும் நாங்கள் சிறப்பிப்போம். ஒன்றியல் தமிழ் வானொலி நீடுகூலி வாழ வேண்டும். இதில் இருந்து கொண்டிருக்கிற கலை என்றும் நீங்கள் வந்தால் நான் கணபதி ஐயாவை நினைத்துக் கொள்வதுண்டு. அவருக்கு நேரங்கள் எங்களோடு வர சந்தர்ப்பம் அற்புதமான ஒரு பாடகர். எங்களுடைய இன்னும் ஒருவர் இருக்கிற துறை பாண்டியன் போன்றவர்கள்
0: கஸ்தூரியும் அவர்தான் அப்பா. அவர்தான் கஸ்தூரி லண்டன் கஸ்தூரி இருக்காங்களே,
1: ஆமா
0: அவரையும்
1: எங்கள் வானொலியை அறிமுகப்படுது கணபதி அவர்கள். அதான் நான் பெற்ற இன்பம் பிறகு வையகம் என்ற ஒரு முதுமொழியை முன்னோர்கள் மொழிந்திருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் எங்கெங்கு சந்தர்ப்பம் கிடைக்கின்றதோ அங்கங்கு சென்று தங்கள் திறமைகளை வளர்க்க வேண்டும் ஊக்குவிப்பாளர்கள் பலர் இருக்கின்றனர். நீங்களும் பல பேரை அறிமுகப்படுத்தியிருக்கின்றீர்கள். அதே போன்று நாங்கள் இது வந்து நாங்களும் இந்த விதமான பிரதி உபகாரங்கள் எதிர்பாராமல் இது ஒரு சேவையாகத்தான் நாங்கள் 30 வருடமாக செய்து கொண்டிருக்கின்றோம். 30 ஆண்டுகளை இப்போ 30வது ஆண்டிலே இருக்கின்றோம். வேறு எந்த விதமான ஊதியங்களையோ அல்லது இதுகளை எதிர்பாராமல் அவரவர்களோட திறமைகளை கொண்டு வந்து வளர்த்து நாங்களும் தமிழுக்கு செய்யும் சிறுதொண்டென்று எண்ணிக்கொண்டு பெருந்தொண்டல்ல சிறுதொண்டன்னு தான் நாங்கள் கூற வேண்டும். இது எங்களுக்கு கிடைத்த ஒரு கைங்கரியம். அதை நீங்கள் எல்லோரும் நன்றாக பயன்படுத்தி இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்திருக்கிறீர்கள். ஒட்டுமொத்தமாக இந்த நிகழ்ச்சியை இன்று சிறப்பித்த எல்லோருக்கும் இருகரம் கூப்பி சிரம் தாழ்த்தி இறைவனிடம் வேண்டி வல்லமை தர வேண்டும். அன்னையுடன் தந்தையும் ஆசானும் அவர்களையெல்லாம் நாங்கள் அறிய வைத்த அன்னை தமிழுக்கும் தலைவனாகி இருக்கையெல்லாம் அல்ல இறைவா நாட்டில் அமைதியும் சாந்தமும் நிலைபெற வேண்டும். இங்கு எங்களோடு கூடி இருக்கும் உறவுகள் அத்தனை பேரும் மென்மேலும் சிறப்படைய வேண்டும். நாங்கள் அறம் ஜீவகாருண்யம் மனிதநேயம் காத்து வாழ்வோம் என்று இணைந்து கூறி இருகரம் குப்பி சிரம் தாழ்த்தி அவர்களுக்கும் நன்றி கூறி உங்களோடு இணைந்து நானும் இந்த நிகழ்ச்சியை இப்பொழுது நிறைவுக்கு கொண்டு வரலாம் என்று எண்ணுகிறேன். சரிதானே மகளே?
0: அதே நன்றி வணக்கம் அப்பா. அதே மாதிரி ஒரு தளத்துல போட்டுட்டாரு NTR-ல இப்ப பாடுவர் பாடலாம், எல்லாரும் இந்த இணைப்பை பயன்படுத்தி பாடுவாங்க
1: என்று யார் போட்டிருக்காரு? எங்களுடைய சரவணன் விளம்பரம் சிறப்பு இது. ஏனென்றால் ஒவ்வொருவரும் நீங்கள் இது எங்கள் வானொலி என்று எண்ணிக்கொள்ளுகிறீர்கள். அதுதான் உங்கள் வானொலி, ஒவ்வொருத்தரும் தன் வானொலி என்று நினைக்கிறீர்கள் என்று வர வேண்டிய ஒரு பெருமகனார் வரவில்லை. எங்களுடைய தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனம்
0: இன்று
1: அவருக்கு கிடைக்கவில்லை சந்தர்ப்பம், அதனால் தான் அவர் வரவில்லை. எல்லோருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி மீண்டும் இறைவனிடம் இருக்கிறம் கூப்பி சிரம் தாழ்த்தி வாழ்க வளர்க என்று கூறிக்கொண்டு நன்றியை கேட்டு வாழ்வோம் வளமாக அன்புடன் தமிழோடு என்று கூறி இன்றைய நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். நன்றியும் வணக்கமும். உங்களோட கருத்துக்கள் தெரிவித்து அத்தனை பேருக்கு நன்றி. ஆரம்பத்திலிருந்து இறுதி வரை ஷியாமலா என்னோடு தான் இருக்கின்றார். இருந்து கொண்டு கருத்துக்களை போட்டுக்கொண்டு எங்களை ஊக்குவித்துக் கொண்டிருக்கின்றார். உங்களை எல்லோருக்கும் என்னுடைய நன்றிகள். நன்றிகள். மீண்டும் சந்திப்போம். நிறைவு பெற்றது இன்றைய பாடுவோர் பாடலாம்.

0: வந்துவிட்டார் நாகப்பன். கொண்டு வாருங்கள், என்ன பதம் கொண்டு வந்தீர்கள்?
1: வணக்கம் ஐயா. செவ்வாய்க்கிழமை
0: நல்ல நாள் என்று நல்ல நாள் அங்கே செவ்வாய்க்கிழமை என்று கொண்டு வந்திருக்கின்றீர்கள். பார்ப்போம் மற்றவர்கள் என்ன கொண்டு வருகின்றார்கள்.
1: நன்றி நன்றி
0: நன்றி நன்றி. ஓடி பாருங்கள், அடுத்தவர் வந்துவிட்டார் ஃபாரூக். வணக்கம் ஃபாரூக்.
2: செவ்வாய்க்கிழமை
0: வாழ்த்துக்கள். நீங்களும் செவ்வாய்க்கிழமையா? நல்லது, செவ்வாய்க்கிழமை நல்ல கிழமை, வாழ்த்துக்கள். அடுத்தவர் யார் கொண்டு வர போகின்றார்? வாழ்த்துக்கள் ஃபாரூக். அங்கே அடுத்தவர் இன்னொருவர் இணைப்பில் வந்தார், சென்று விட்டார். வணக்கம் வணக்கம் பாருங்கள், வந்து கூறுங்கள். ஒரு சிலருடைய அழைப்பு துப்புரவா துண்டித்து விட்டது. ஒரு
3: சில சொல்லு சொல்லு செல்லமா, நீ உண்மை உண்மை உண்மை உண்மை சொல்லமா, சொல்லு சொல்லு சொல்லு சொல்லு செல்லமா,
0: சொல்லு சொல்லு சொல்லு சொல்லு. பவுனம்மா வந்து விட்டீர்கள். பவுனம்மா பாருங்கள்,
4: செவ்வாய்க்கிழமை
0: வாழ்த்துக்கள். செவ்வாய்க்கிழமை என்று நீங்களும் கூறுகின்ற இருவர் கூறி இருக்கின்றார்கள். பார்ப்போம் அடுத்தவர்கள் என்ன கிழமை கொண்டு வருகிறார், என்ன வேறு ஏதாவது பதம் கொண்டு வருகிறார் என்று கேட்டு பார்ப்போம். வணக்கம் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அடுத்து முகமது அலி ராவிக் வந்திருக்கார். ராவிக் கூறுங்கள். ராவிக் வணக்கம். ராவிக்
5: செவ்வாய்க்கிழமை
0: செவ்வாய்க்கிழமை என்று நாலு பேர் கூறியிருக்கின்ற செவ்வாய்க்கிழமை என்று சரியான பதில். ஆனால் அதை முதல் கூறியவர் நாகப்பன் அவர்கள், அவருக்கு புள்ளி சென்று விட்டது. சரியா? உங்களுக்கு வாழ்த்துக்கள் கிடைக்கும். அவர் உடனே வந்து கூறிவிட்டார் செவ்வாய்க்கிழமை. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். சரி, அடுத்த பதம் இடைவெளி நிரப்பல் பதம் வருகின்றது. முதலாவது எழுத்து கூவண்ணா. கூ என்றது நெடில், கூ கூ கூவுதல். அடுத்த எழுத்து நான் மன்னிக்க வேண்டும், இடம் மாறி வருகின்ற, இல்லை இடம் மாறவில்லை, இடைவெளி வருகின்றது. முதலாவது எழுத்து மறைந்து இரண்டாவது எழுத்து இர்ரென்னா. இர்ரென்னா மோர் என்பதுக்கு பாரு இர். மூன்றாவது எழுத்து மறைந்திருக்கின்றது. நான்காவது எழுத்து இந்தன்னா. இந்தன்னாண்டாக நொந்து ஐந்து என்பதற்கான இந்த. ஆறாவது எழுத்து மறைந்து விட்டது. ஏழாவது எழுத்து இல்லன்னா. கொண்டு பாருங்கள், அங்கே கொண்டு ஓடி வாருங்கள். இது வந்து எல்லோருடையும் இருக்கின்றது, எல்லோருக்கும் உண்டு, மிருகங்களுக்கும் உண்டு, மனிதர்களுக்கும் உண்டு. ஆனால் இந்த பதத்தை அநேகமாக பெண்களுக்காகத்தான் உபயோகிப்பார்கள் கவிஞர்கள். பெண்களுக்கு உபயோகிப்பார்கள் இந்த எழுத்து, இந்த பதத்தை. கொண்டு வாருங்கள், தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சபையிலே சொல்லுங்க சொல்லுங்க கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். அங்கே சொல்லுங்கள்.

0: வணக்கம் நாகப்பன்.
1: வணக்கம் ஐயா.
0: வணக்கம்.
1: கார் கூந்தல்,
0: கார் கூந்தல் கூறுகிறீர்களா? அடேங்கப்பா, நல்ல கற்பனை உங்களுக்கு. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அடுத்து ஜோஜ் கொண்டிருந்தா ஜோஜ், நன்றி நன்றி நன்றி. அடுத்து ஜோஜ் கொண்டு வாருங்கள். ஜோஜ் ஓடி வர வேண்டும். ஜோஜ் வந்தீர்கள், சென்று விட்டீர்கள், என்ன பதம் கொண்டு வந்தீர்கள்? இது முந்தைய தமிழ் வானொலி 24 மணி நேரம் தமிழ் சேவையிலே நாங்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கணும். பதங்களை கண்டுபிடித்து யார் சொல்வது யார் சொல்வது என்ற விடயத்திலே இருக்கின்றோம். கொண்டு வர வேண்டும் ஒவ்வொருத்தரும் தாங்கள் கண்டுகொண்ட சொல்லை. ஒருவர் தான் வந்திருக்கின்றார், அடுத்தவர் வந்துவிட்டு சென்று விட்டார். எங்கே நாகப்பன் வந்து கார் கூந்தல் என்று கூறியிருந்தார், சரியோ தெரியவில்லை. மற்றவர்களும் கொண்டு வருகின்றார்கள் என்று எண்ணுகின்றேன். கொண்டு வாருங்கள். கண்டுபிடிக்கவில்லையா? பவுனம்மாள் கொண்டு வாருங்கள்.
2: மோர் பந்தல்,
0: மோர் பந்தலா? பார்ப்போம். மோர் பந்தல் பார்ப்போம். சரி,
2: நன்றி
0: நன்றி அம்மா. ஃபாரூக் வருகின்றார். ஃபாரூக், என்னையா
3: கார் கூந்தல்?
0: நீங்களும் கார் கூந்தலா? ஓகே. அடுத்தது ஜோஜ் வந்து விட்டு போகிறார், வந்து வந்து போற ஜோஜ் கூறுங்கள்.
4: வணக்கம் ஐயா. மோர் பந்தல்,
0: மோர் பந்தல் கட்டிக்காரன், மோர் பந்தல் கூறியிருக்கீங்கள். அங்கே பார்ப்போம் எத்தனை எழுத்து அது. மோர் பந்தல் நான் பானா கூறியிருந்தேன் அங்க. சரி பார்ப்போம். நீங்கள் ஒன்று போட்டுக்கொண்டு வாரு. கவிஞர்கள் தான் ஐயா, எல்லாரும் கவிஞர்கள் தான். சரி, கட்டிக்காரன் கட்டிக்காரன் நான் தரவில்லை, தானே தரவோ, அதனால் நீங்கள் மோர் பந்தல் என்று கூறினீர்கள். கட்டிக்காரன் அது பொருத்தமாக வர வேண்டியது ஒன்றுதான். ஆனால் அது அது எட்டு அது ஏழு எழுத்துல வந்துவிடும். மோர் பந்தல் என்று வரும் பொழுது சரி இணைந்த உறவுகளுக்குள்ளே சரியான பதிலை கொண்டு வந்தவர் முகமது ராபிக் கொண்டு வருகின்றார். வாருங்கள் முகமது ராபிக்.
5: கார் கூந்தல்,
0: கார் கூந்தல் சிறப்பு சிறப்பு சிறப்பு. கார் கூந்தல் சிறப்பான பதில். அனைவரும் வந்து பதிலை தந்திருக்கின்றீர்கள் பலர். ஆனால் சரியான பதில் கார் கூந்தல் என்பது சரியானது. கருப்பு நிறமான கூந்தல், கார் கூந்தல் பெண்களுக்கு நாங்கள் உபயோகிக்கிறது. ஆனால் கூந்தல் எல்லோருக்கும் இருக்கின்றது. கார் கூந்தல் என்று வர்ணிப்போம் பெண்களை பார்த்துத்தான். அதை நாகப்பன் அவர்கள் வந்து முதலில் கூறி சென்றார். பின்பு வந்து கூறினவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். சரிவிலையை பார்த்துக்கொண்டு மோர் பந்தல் என்று கூறினீர்கள். இதில் பானா நான் தரவில்லையே, நான் நீங்களா போட்டிருக்கீங்க. மோர் பந்தலும் அது சரியானால் இது நான் கூறியது மக்களிடத்திலே காணப்படுகின்றது என்று. மோர்பந்தல் எல்லாரிடமும் காணப்படாது. கார் கூந்தல் மிருகங்கள் மனிதர்கள் எல்லாருக்கும் கூந்தல் இருக்கின்றது, கருப்பு நிறமான கூந்தல். ஆனால் இது வர்ணிக்கப்படுவது பெண்களுக்குத்தான் கூடுதலாக என்றும் கூறியிருந்தேன். அதை யோசிக்க வேண்டும், சிந்தித்து பதில் தர வேண்டும். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அடுத்தது எங்கள் உண்ணும் உணவுகளில் உண்டு, அதிலே ஆறு எழுத்துக்களை கொண்டது. முதல் எழுத்து சானா, இரண்டாவது எழுத்து மூன்றாவது எழுத்து மறைந்து, நான்காவது எழுத்து ஆனா, ஐந்தாவது எழுத்து ஜீனா, நரி கரி புரி உரி அதுக்கு வர ரீனா, இறுதி எழுத்தை காணவில்லை. முதல் எழுத்து என்ன கூறினேன்? சானா என்று கூறினேன். இரண்டாவது எழுத்தை காணவில்லை. மூன்றாவது எழுத்து காணவில்லை என்று கூறியிருந்தேன். நான்காவது எழுத்து ஆனா, ஐந்தாவது எழுத்து ரீ, ஆறாவது எழுத்தை காணவில்லை. எங்கே நாகப்பன் சொல்லி முடிப்பதற்கும் வந்துவிட்டார். வாருங்கள் நாகப்பன். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நீங்கள் முதல் வந்து கூறியபடியால் உங்களுக்கு வாழ்த்துக்கள். முதலில் கூறியபடியால் பொருளுக்கு அல்ல பதத்துக்கு அல்ல வாழ்த்துக்கள். மற்றவர்களும் வந்து கூற வேண்டும்.
1: நன்றி
0: நன்றி நன்றி நன்றி நன்றி. எங்கே ஓடி வாருங்கள். கொண்டு வருவீர்களா? நான் நினைக்கின்றேன் மற்றவர்கள் இலவாக கொண்டு வரக்கூடிய ஒரு பொருள் தான் இந்த பதமும். நாகப்பன் வந்து சம்பா அரிசி என்று விட்டு போகின்றார். எங்க அது சரியா பிள்ளையா தெரியவில்லை, நீங்கள் போட்டு பார்த்து கொண்டு ஓடி வாருங்கள். பெற வேண்டும், பெற வேண்டும், பெற வேண்டும், தர வேண்டும் சரியான பதில். பார் கொண்டு வாருங்கள். என்ன சாமான் அது, என்ன பொருள்? நீங்களும் சம்பாரிச்சு அங்கே பெற்றுக் கொள்ள முடியுமா அந்த சம்பாரிச்சு? சரி, சம்பாரிச்சு கொண்டு வந்துட்டு போறாரு அவரு. மாலுக்கும் கொண்டு வந்தாரு அங்கே சவுதி அரேபியாலும் பஞ்சு சம்பாரிச்சு வாங்கலாமா? ராபிக் வாருங்கள், என்ன பதில்? சம்பாரிச்சு என்றது கொண்டு வந்திருக்கீர்கள். பார்ப்போம் மற்றவர்களின் பதிலையும் கேட்டு பார்ப்போம். மற்றவர்களும் பெற வேண்டும். எங்கே எல்லோரும் மூன்று பேர் நாலு பேர் தான் விளையாடி கொண்டிருக்கின்றீர்கள். ஃபாரூக், ஜோர்ஜ், ராபிக், நாகப்பன், பவுனம்மாள் தான் கூட பிள்ளைய. ராமனும் இடையிலே வந்து நின்று விட்டார், பாடலும் தரவில்லை. ஞானசேகரன் பாடல் தரவனும் சந்தன்ராஜ் ஒரு தடவை வந்துட்டு சென்றார், மீண்டும் வரவில்லை. இணையதளமோ என்ன பார்ப்போம். வர வேண்டும், வர வேண்டும் ஒவ்வொரு தரும். எங்கே கொண்டு பாருங்கள். சரி, சம்பா அரிசி என்பது சரியான பதில். நாகப்பனுக்கு புள்ளி சேர்ந்து விட்டது. ஃபாரூக் உங்களுக்கு வாழ்த்து, ராபிக் உங்களுக்கும் வாழ்த்துக்கள் கிடைத்தது. இப்பொழுது நான் ஒரு பழமொழி ஒன்று கூறப்போகின்றேன். அதிலே இடைவெளி விட்டு கூறினால் நீங்கள் அதை வந்து சொல்ல வேண்டும். சரியா? எங்க பார்ப்போம், யார் முதலில் வந்து சொல்வது பார்ப்போம். முதலில் வந்து சொல்ல வேண்டும் யார் கூற போகின்றார் என்று பார்ப்போம். அதுக்கு சரி, கடவுளை இடைவெளி நம்பினார் இடைவெளி. எங்க நிரப்புங்கள் பார்ப்போம். கடவுளை இடைவெளி நம்பினோர் இடைவெளி. இதை முற்றுப்புறப்பு செய்யுங்கள். யார் சொல்ல முடியும்? ஓடி வாருங்கள். முதலில் வருவதற்கு புள்ளிகள் கிடைக்கும். கடவுளை இடைவெளி நம்பினோர் இடைவெளி. இந்த இடைவெளியை நிரப்பிக்கொண்டு வாருங்கள்.

0: ராமன் வரவிருந்தார். வாரவாடு ராமன் உங்கள் பதில். ராமன் மனவே ராமன் உங்கள் பதில். அழைப்பில் இருக்கின்றீர்கள் மனவை ராமன், உங்களுடைய அழைப்பு, நீங்கள் அழைப்பில் இருக்கின்றீர்கள். இருவரும் சென்று விட்டார்கள். பவுனம்மாள் வணக்கம்.
1: கெடுவதில்லை
0: என்னம்மா?
1: கடவுளை நம்பினார் நீங்க சொன்னீங்க.
0: ஆமா,
1: அதுக்கு இடைவெளி கெடுவதில்லை தானே?
0: கடவுளை நம்பினார், இடைவெளி என்ன வருகின்றது? கெடுவதில்லையா?
1: கெடுவதில்லை.
0: பார்ப்போம் மற்றவர்கள் எப்படி கொண்டு வருகின்றார் என்று பார்க்கின்றேன். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. வணக்கம் வணக்கம்
2: நாகப்பன்.
0: ஓ ஐயோ, மறந்து கைவிடப்பட மாட்டா, கைவிடப்படாரா? எங்கே பார்ப்போம், எங்கே கூறுங்களையா? கைவிடப்படார் என்று கூறுகிறீர்கள். பார்ப்போம்.
2: நன்றி
0: நன்றி நன்றி. அடுத்தவர்கள் ஞானசேகரன் வந்திருந்தார், ராமன் வந்திருந்தார். உங்களுடைய இருவருடைய அழைப்பும் ஒன்றோடொன்று முட்டி மோதி சோறி விட்டது. எங்கே கொண்டு ஓடுவாருங்கள் மீண்டும்? ஓ ஓடுவாருங்கள். பாரு பாருங்கள். வணக்கம் வணக்கம்.
2: கடவுளை நம்பினோர் கைவிடப்படார்.
0: எங்க நீங்களும் அப்படி கூறுவீர்கள். பார்ப்போம் மற்றவர்களை பார்ப்போம் கேட்போம். வாழ்த்துக்கள். அங்கே ஓடி வாருங்கள், ஓடி வாருங்கள், கொண்டு வாருங்கள்.
3: சொல்லு சொல்லு சொல்லு சொல்லு செல்லமா, நீ உண்மை உண்மை.

0: சரியான பகல் நாயை கண்ட கடவுளை நம்பினார் கைவிடப்படார் என்பது சரியான பதில். நாகப்பன் அவர்கள் முதலில் கூறியிருந்தார், ஃபாரூக் அவர்கள் இரண்டாவதாக வந்து கூறி வாழ்த்துக்களை பெற்றார். பவுனம்மாள் கூறியது கெடுவதில்லை என்றுதான் கூறியிருந்தீர்கள். அப்படி வராது ஞானதேவன் கொண்டுவார்கள்.
1: கடவுளை நம்பினார் கெடுவதில்லை,
0: இல்லை கடவுளை நம்பினார் கைவிடப்படார். நம்பினார் கெடுவதில்லை, கடவுளை நம்பினார் கெடுவதில்லை இல்லை, கைவிடப்பட மாட்டார்கள். கடவுளை யார் நம்புகிறோமோ அவர்கள் கைவிடப்பட மாட்டார்கள். வாழ்த்துக்கள். நாகப்பன் வந்து குறிச்சிருந்தார்
1: பாடல் பாடல் பாடல் நாளை பாடல்.
0: ஓ நல்லது மானே, எல்லாருங்கள் மானே.
1: குளமா குளமா படத்தில் இருந்து உலகில் இரண்டு கிளிகள் அந்த பாடல
0: நல்ல பாடல். அந்த பாடல் நாளை தினம் உங்களுக்கு கிடைக்கும். உலகில் இரண்டு கிளிகள். வாழ்த்துக்கள் மானே.
1: நன்றி
0: நன்றி நன்றி. ராபிக் வந்தார். ராபிக் என்ன பதில் கொண்டு வந்தீர்கள்? கடவுளை நம்பினார் கைவிடப்படார் என்பது சரியான பதில். அது நாகப்பன் முதல் வந்து குறிப்பிட்டு புள்ளியை பெற்றுக் கொண்டார். வாழ்த்துக்கள் சொன்ன உங்களை யாருக்கும் சொல்லியிருந்தார். சரி, அடுத்த முதுமொழி. நாயை இடைவெளி கல்லை காணோம். அடுத்தது அடுத்த காணோம். நாயை இடைவெளி கல்லை காணோம். கல்லை இடைவெளி நாயை இடைவெளி நாயை இடைவெளி குறுங்கள் பார்ப்போம். நாயை இடைவெளி நாகப்பன் கொண்டு வந்து விட்டார். வணக்கம் நாகப்பன். நாயை கண்டால்
2: கல்லை காணோம்.
0: நாயை கண்டால் கல்லை காணோம். கல்லை கண்டால் நாயை காணோம். சரியா?
2: நன்றி
0: நன்றி. அடுத்த உறவு வந்துட்டு செல்கின்றார். ஞான தூரம் கொண்டு வாருங்கள். நாயை கண்டால் கல்லை
1: கண்டால் கல்லை காணும்.
0: கல்லை நாயை காணும். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். இங்கு பாரூக் வந்திருக்கா? பாரூக் கூறுங்கள். பாரூக் நாயை கண்டால் கல்லை காணும். கல்லை கண்டால் நாயை காணும். வாழ்த்துக்கள். தங்கு ராமன் வந்திருக்கின்றார். வாருங்கண்ணா. வணக்கம். ஏமனா வரி
3: வணக்கம்.
0: சுபா வாருங்கள். சுபா என்ன என்ன பழமொழியை கொண்டு வந்தீர்கள் அம்மா?
3: நாயை கண்டால் கல்லை காணும்.
0: அப்புறம் கல்லை கண்டால் நாயை காணோம்.
3: நாயை காணோம்.
0: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் உங்களுக்கு. எங்கே அடுத்து ராமன் கொண்டு வாருங்கள்.
4: வணக்கம் ஐயா.
0: கூறுங்க.
4: நாயை கண்டால் கல்லை காணோம். கல்லை கண்டால் நாயை காணோம்.
0: சரியாக சொல்லுங்கள். ஆனால் முதலில் வந்து நாகப்பன் கூறிவிட்டார். வாழ்த்துக்கள். முகமது ராவிக்கு வருகின்றார். கேட்டு பார்ப்போம். வணக்கம் ராஜா.
5: தன்னை கண்டால் நாயை காணோம்.
0: நாயை கண்டால் கல்லை காணும். கல்லை கண்டால் நாயை காணும். சரியாக கொண்டு வந்தீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. முதல்ல கொண்டு வந்த உடனடியாக நாகப்பன் அவர்கள் சரியாக கொண்டு வந்து விட்டார். நாளைய பாடல் நீங்கள் வந்து விட்டீர்கள். நன்றி நன்றி. சுபா நீங்கள் வர வேண்டும், பாடல் தர வேண்டும். ராமன் நீங்களும் பாடல் தர வேண்டும். சரி, அடுத்து ஒரு பழமொழிக்கு செல்லுகின்றேன். அடுத்து சரி அடுத்து ஒரு பதம் பதம் கொடுப்போமா? இந்த பதம் ஒருவரை குறிக்கின்றது. அவர் செய்யும் தொழிலை வைத்து குறிக்கின்றது. ஆறு எழுத்துக்களால் ஆனது. இப்ப காவல் புரிபவர்களை காவல்காரன் என்று கூறுகின்றோம். சரியா? அதே போன்று தையல் செய்பவரை தையற்காரன் என்று கூறுகின்றோம். இவரை எப்படி கூறுவோம்? இவர் வந்து தண்ணீரோடு சம்பந்தப்பட்டவர். இவருடைய தொழில் தரையிலே இல்லை, தண்ணீரிலே இருக்கும். இவரை எப்படி அழைப்பார்கள்? நான்கு ஆறு எழுத்துக்களால் ஆனவர். இவரை எப்படி அழைப்போம் கூறுங்க. ஓடி பெற வேண்டும். வந்து இணைந்து கொண்டு பாடலையும் தந்து செல்லுங்கள் அன்பு உறவுகளே. உறுதி நேரத்தை எட்டிப்பிடித்துக் கொண்டிருக்கின்றோம். பாடலையும் தந்து செல்லுங்கள்.

0: சுபா வந்து விட்டார். சுபா சொல்லுங்க மாலே. மீனவன் என்று கூறுவது உங்களோட பதிலை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆனா மற்றவர்கள் கொண்டு கூறுவார்கள், யார் சரியான பதில் கொண்டு
1: வார்கள்.
0: ஆறு எழுத்தம்மா. என்ன பாடல் நாளே நாங்கள் சரி, நீங்கள் மீண்டும் பெறப்போகிறீர்களா? நீங்கள் சொன்னது மீனவன் என்று கூறினீர்கள் இல்லையா? நீங்கள் சொன்னது மீனவன் நாலு எழுத்து தானேம்மா வருகின்றது. நான் சொன்னது ஆறு எழுத்துக்களை கொண்டதம்மா. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. மீண்டும் மீண்டும் முயற்சி பண்ணி பாருங்கள், மீண்டும் முயற்சி செய்து பாருங்கள். நாகப்பன் அவர்கள் கொண்டு பாருங்கள்.
2: வணக்கம் ஐயா. ஓடக்காரன்.

0: வச்சிருந்தால் பார்ப்போம், மற்றவர்கள் சொல்வதை பார்ப்போம். என்ன பாடல் நாளைக்கு உங்களுக்கு வேண்டும்?
1: நான் தர்றேன்.
0: சரி, பாருங்கள். ஜோஜ் வந்து விட்டார். ஜோஜ் கொண்டு பாருங்கள்.
2: குடிகாரன். குடிகாரன்,
0: குடிகாரனா? தண்ணீர். ஓ, அப்படி தண்ணீர் போறீங்க கொண்டு வரீங்களா? அது ஐந்தாவது தானே மகனே. நன்றி நன்றி நன்றி நன்றி. பாரு கொண்டு வர, பாரு கொண்டு வாருங்கள்.
2: அப்பா படகோட்டி. அப்பா படகோட்டி.
0: படகோட்டி, படகோட்டி என்று கூறுவார்களா? வாழ்த்துக்கள் உங்களுக்கு, வாழ்த்துக்கள். அடுத்த ராவி கொண்டு வருங்கள். ராவி கொண்டு வாருங்கள்.
1: ஐயா, ஊர்காவலன். ஐயா, ஊர்காவலன்.
0: ஊர்காவலனா? தண்ணீர் அவர் இருப்பாரு. சரி, ஊர்காவலன். நல்லது நல்லது. அடுத்த பாடல, அடுத்த பாடலை கொண்டு வரட்டும். ஓடி வாருங்கள். எங்கே ஓடி வர வேண்டும்? கொண்டு பாருங்கள், உங்கள் பதிலை கொண்டு பாருங்கள். ஆறு எழுத்துக்களால் ஆனது. தண்ணீரே, தண்ணீரே தான் அவருடைய வாழ்க்கை போகின்றது. அதனால்தான் ஜோஜ் வந்து குடிகாரன் என்று கூறிவிட்டு போறார். அது ஐந்து எழுத்து. அங்கே கொண்டு பாருங்கள். இன்னும் வர இருக்கின்ற விழாக்கள். மீனவன், ஓடக்காரன், படகுக்காரன், குடிகாரன், படகோட்டி, ஊர்காவலன் என்ற பதவிகள் வந்திருக்கின்றது. கொண்டு வர வேண்டும். ஞானசேகரன் கொண்டு வருக. வணக்கம் ஞானசேகரன். ஞானசேகரன், வணக்கம். வணக்கம் ஞானசேகரன். உங்களோட இணைப்பு சரியாக இடைஞ்சலா இருக்கின்றது ஐயா. எங்கே ஞானசேகரன், உங்களோட இணைப்பு சரியாக வரவில்லை எங்களிடம். நான் இணைத்து விட்டேன், நீங்கள் வரவில்லை இன்னும். ஞானசேகரன், எங்கே இருக்கின்றீர்கள்? என்ன அழைப்பிலே வருகின்றீர்கள்? அழைத்தாலும் உங்களோட இணைப்பு எனக்கு வருகின்றது இல்லையே. உங்களுடைய இணைப்பு எனக்கு கிடைக்குது இல்லையா ஐயா? எந்த வகையிலும் இணைப்பு கிடைக்குது இல்லையா? உங்களுடைய இணைப்பு சரியா தந்து கொண்டீர்கள். வந்த பதவிகள்: மீனவன், ஓடக்காரன், படகுக்காரன், குடிகாரன், படகோட்டி, ஊர்காவலர். இதில் சரியான பதிலை தந்தவர் நாகப்பன். முதலில் தந்தார் ஓடக்காரன். ஓடக்காரன் சரியான பதில். படகுக்காரன், படகோட்டியும் வந்து ஐந்தெழுத்து. படகுக்காரனுக்கு ஆறு எழுத்து அல்ல, ஏழு எழுத்து. படகுக்காரன், அது ஓடக்காரன் சரியான பதிலாக இருக்கின்றது. அதனால் நாகப்பனுக்கு புள்ளிகள், மற்றவர்கள் வாழ்த்துக்கள் சென்றடைகின்றது. சரி, ஓடக்காரன் வந்துவிட்டான். அடுத்த பதம் வணக்கம் பவுனம்மாள். பவுனம்மாள் வணக்கம்.
3: ஐயா, கப்பல் ஓட்டி.
0: கப்பல் ஓட்டி இல்லையம்மா, ஓடக்காரன் என்பது சரியான பதில். வாழ்த்துக்கள் உங்களுக்கு, வாழ்த்துக்கள். அடுத்த பதத்தை கொண்டு வரப்போது யார் கொண்டு வரப்போகின்றார்? இப்பொழுது நான் கூறாமல் எப்படி கொண்டு வர முடியும்? நான் பதத்தை தருகின்றேன், கூறுங்கள். அடுத்த பதம் வந்து இடம், உங்களுக்கு இடைவெளியை நிரப்பி கூற வேண்டும். முதலாம் எழுத்து வேணா, குரல். வெறுமை, வெண்மை என்பதற்கு வர வ. இரண்டாவது எழுத்தை காணவில்லை. மூன்றாவது எழுத்தை லி, அலி களி என்பதற்கு வர லி, லி குரில். அடுத்த எழுத்தை காணவில்லை. இறுதி எழுத்து லா, லா என்ற எழுத்து. ஐந்தாவது எழுத்து எங்கே கொண்டு வாருங்கள். ஐந்து எழுத்தை கொண்டது. முதலாவது எழுத்து வீணா, இரண்டாவது எழுத்தை காணவில்லை, மூன்றாவது எழுத்து லி, நான்காவது எழுத்தை காணவில்லை, ஐந்தாவது எழுத்து லா நெடில். கொண்டு வாருங்கள், ஓடி வாருங்கள். இது முன்னிலை தமிழ் வானொலி. நாகப்பன் தான் வருகின்றார். நாகப்பன் வாருங்கள், கூறுங்கள்.
4: வெள்ளி நிலா.
0: வெள்ளி நிலா என்று கூறுவீர்களா?
4: வெள்ளி நிலா, நிலா
0: வெள்ளி,
4: வெள்ளி நிலா, வெள்ளி நிலா.
0: எதை கூறுகிறீர்கள்? ரெண்டு கூறுகிறீர்கள். எது சரியானதை கூறுங்கள்.
4: வெள்ளி நிலா.
0: வெள்ளி நிலா தான் சரி. விழா சரிவராது, நகரத்துக்கு போயிருமல்லவா. வெள்ளி நிலா அப்படி
4: கூறுகிறீர்களா?
0: வெள்ளி நிலா என்று கூறுகிறீர்கள்.

0: வெள்ளி நிலா வாழ்த்துக்கள் உங்களுக்கும் வாழ்த்துக்கள். அடுத்தது சுபா கொண்டு வந்திருக்க. ஓ சுபா தடுக்கப்பட்டு விட்டது. வணக்கம் சுபா.
1: ஐயா
0: வெள்ளி நிலாவா? வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நீங்களும் அதை கூறுகிற. நீங்கள் நாளைய தினம் என்ன பாடல் அம்மா உங்களுக்கு வேண்டும்? நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகின்றது. சரி கொண்டு பாருங்கள். ஞானசேகரன் என்ன பாடல் வேண்டும்? என்ன பதில் கொண்டு வந்தீர்கள் ஞானசேகரன்? இல்லையா உங்களோட இணைப்பு. ஞானசேகரன் என்ன பதில் கொண்டு வந்தீர்கள்? ராமன் பாருங்கள். ராமன் வெள்ளி நிலா என்று நீங்களும் கூறுகிற. என்ன பாடல் நாளைய தினம் உங்களுக்கு வேண்டும்? நல்லது. அந்த பாடல் உங்களுக்கு கலம்பத்திலே கிடைக்கும். வாழ்த்துக்கள் இணைந்து சிறப்பித்த வெள்ளி நிலா கொண்டு வந்ததுக்கு வாழ்த்துக்கள். பதத்திலே வெள்ளி நிலா என்பது சரியான பதில். அந்த பதிலை முதலில் தந்தவர் எங்களுடைய நாகப்பன் அவர்கள் சந்தன்ராஜ் வந்தார். வணக்கம் சந்தன்ராஜ். சந்தன்ராஜ் வணக்கம்.
2: நன்றி.
0: பாடல் முடியுமா? மீண்டும் வருவீர்களா? அனைவருக்கும் வாழ்த்துக்கள். முதலில் தந்தவர் நாகப்பன் அவர்கள், அவர்களுக்கு அந்த புள்ளி செல்கின்றது. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அடுத்த பதத்துக்கு செல்ல இருக்கின்றேன். முடிய இருக்கின்றது, விரைவாக செல்ல போகின்றோம். இது ஒரு சரி ஐந்து எழுத்துக்களாலான பதம். முதலாவது எழுத்து மானா, இரண்டாவதை காணவில்லை, மூன்றாவதையும் காணவில்லை, நான்காவது இப்பன்ன அப்பா என்பதற்கு வர இப், ஐந்தாவது எழுத்தையும் காணவில்லை. முடிஞ்சது இரண்டு சொல்லு தான் தந்திருக்காங்க. ஐயோ மானா இரண்டாவது மூன்றாவது எழுத்தை காணவில்லை, நான்காவது எழுத்து இப்பன்னா ஐந்தாவது எழுத்தை காணவில்லை. எங்கே கூறுங்கள் பார்ப்போம். தேடி கண்டுபிடித்து ஓடி வாருங்கள். போட்டி கடுமையாக இருக்கின்றது. இது பொருள் கொண்டு போக உதவும். பொருட்கள் பத்திரங்கள் எல்லாம் பணங்கள் எல்லாம் வைத்து பத்திரமாக கொண்டு போவது. அநேகமாக கிராமப்புறத்திலிருந்து நகரத்துக்கு வருபவர்களின் கையிலே இது இருக்கும். வந்து விட்டார் நாகப்பன். கொண்டு வாருங்கள். மத்தாப்பு என்று கூறுவீர்கள். கெட்டிக்காரன் மத்தாப்பு என்று கூறுவீர்கள். மத்தாப்பு நான் எங்கே தாவன் நான் தந்தன இல்லத்தானே. சரியா சான் அதான் இல்லையா. மத்தாப்பு மத்தாப்பு என்று கூறுகிறார். அடுத்தவர் வந்து ராமன். ராமன் வாருங்கள்.
1: மண்டபம்
0: கொண்டு வந்திருக்கீங்க. பார்ப்போம். நான் கூறியிருந்தேன் கிராமத்தில் இருந்து நகரத்துக்கு வரும்போது அவர்கள் கைகளிலேயும் இருக்கும் என்று கூறியிருந்தேன். வாழ்த்துக்கள். மீண்டும் பாருங்கள். இது மாநில தமிழ் வானொலி. மற்றவர்கள் கொண்டு வர வேண்டும். ஐந்து எழுத்துக்களாக நான் பதம் என்று கூறியிருந்தேன். முகமது ராபிக் வந்து விட்டார். கொண்டு வாருங்கள் ராபிக். மாப்பிள்ளை என்று கூறுகிறீர்கள் நீங்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. பாருங்கள் எத்தனை வருகின்றது. வாழ்த்துக்கள். அடுத்த பதத்தை யார் கொண்டு வருகின்றார்? பதம் கொண்டு ஓடி வாருங்கள். மீண்டும் நாகப்பன் வருகின்றார். வணக்கம்
3: நாகப்பன்.
0: மஞ்சள் பையா, நீங்க மஞ்சள் பையன் என்று கூறுவீர்களா?
3: மஞ்சப்பை
0: என்று கூறுவீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அடுத்த யாரு வருகின்றார்? பவுனம்மாள் வந்திருக்கிறார். கொண்டு வாருங்கள் பவுனம்மாள்.
4: மஞ்சப்பை.
0: மஞ்சப்பை என்று கூறுகிறீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. எல்லோரும் கூறுகின்றார்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். ஞானசேகரன் கொண்டு வாருங்கள்.
3: மஞ்சப்பாய்.
0: வாழ்த்துக்கள் உங்களுக்கு மஞ்சப்பாய். அடுத்தவர்கள் கொண்டு வாருங்கள், எல்லோரும் கொண்டு வர வேண்டும். முன்னேற தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை 1, 2, 3, 4, 5, 6 பதில் வந்தது. மீண்டும் ஞான சேகரம்
3: வந்திருக்கின்றார்.
0: இணைகின்றார். வணக்கம் வணக்கம் வணக்கம். ஓ, உங்களோட இணைப்பு வருது இல்லை மகளே. வணக்கம். ஜெயமனோரியா வந்திருக்கின்றீர்கள், இங்கே கேட்கவில்லை. உங்களுடைய அழைப்பு இணைக்கப்படுவதில்லை, தடைப்பட்டிருக்கின்றது. வணக்கம் வணக்கம் வணக்கம். உங்களுடைய இணைப்புகள் சரியாக இல்லை. உங்களுடைய இணைப்புகள் என்னோட தொடர்பு விருப்பம் இல்லாமல் இருக்கிறது போல் தெரிகின்றது. ஓடி வாருங்கள், ஓடி வாருங்கள். இது மஞ்சப்பை என்பது சரியான பதில். மஞ்சப்பை என்று சரியான பதிலை தந்திருந்தார் எங்களுடைய நாகப்பன் அவர்கள். அவர் முதல்ல ஒரு ஒன்று தந்துவிட்டு கொண்டு வந்து கூடிவிட்டார். மத்தாப்பு என்று கூறினவர் அது பொருத்தமில்லை, மஞ்சப்பையை தந்திருக்கின்றார். அதைத் தொடர்ந்து மற்றவர்களும் கூறியிருக்கிறார். வாழ்த்துக்கள் உங்களுக்கு நாகப்பன். வாழ்த்துக்கள். பவுனம்மாளும் கூறியிருந்தார், ஞானசேகரன் கூறியிருந்தார், மஞ்சப்பை மஞ்சப்பை என்று. வாழ்த்துக்கள். மஞ்சப்பை மஞ்சப்பை தான் சரியானது. அது கிராமத்திலிருந்து நகரத்துக்கு வருபவர்கள் கையில் இருக்கும் என்ற உடன் நாகப்பன் கண்டுபிடித்து விட்டார். சரி, அடுத்தது ஒரு பழத்தை பற்றி கூறப்போகின்ற பழங்களுக்குள்ளே ஒரு பழம், அந்த பழத்துக்கு உள்ளே இருக்கின்ற பொருளை கூறப்போகின்றது. சரியா? முதலாவது வந்து பானா, படம் என்பதற்கு வர பானா. இரண்டாவதை காணவில்லை, மூன்றாவதையும் காணவில்லை. நான்காவது சூனா, சுகம் என்பதற்கு வர சூனா. சரியா? கடைசி எழுத்தை காணவில்லை. அப்ப இரண்டு எழுத்தை தான் தந்திருக்கின்றார்கள். இது ஒரு பழத்தின் உள்ளே இருப்பது. கண்டுபிடித்துக் கொண்டு ஓடுகாருங்கள். பானா இரண்டு மூன்று எழுத்து இல்லை, நான்கு சூனா இறுதி எழுத்து இல்லை, ஐந்து எழுத்துக்களால் ஆன பதம். கொண்டு வாருங்கள், ஓடி வாருங்கள். இடைவெளியை நிரூபிக் கொண்டு வருகின்றீர்கள். இன்னும் உங்களுக்கு 8 நிமிடங்கள், 7 நிமிடங்கள், 8 நிமிடங்கள் இருக்கின்றது முடிவதற்கு. நாகப்பன் கொண்டு வாருங்கள்.
4: என்னையா? பலாச்சுளை.
0: பலாச்சுளை நீங்கள் கூறுவீர்கள், பலாச்சுளை என்று கூறினீர்களா? சரி, கேட்டு விடுங்க. அடுத்தவர்கள் என்ன கொண்டு வருகிறேன் பார்ப்போம்.
4: நன்றி.
0: மற்றவர்களையும் கேட்டு பார்ப்போம். பாரூக் கொண்டு வந்து விட்டார். வணக்கம் பாரூக்.
4: பலாச்சுளை.
0: வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள் என்று நீங்களுக்கும் கூறுகின்றேன். பலாச்சுளை என்று கூறுகிறீர்கள் ஜோய் பாரூக். இங்கே அடுத்தவர் என்ன கொண்டு வர போகின்றார்? ராமன் வருகின்றார். வணக்கம் ராமன்.
5: வணக்கம் ஐயா. பலாச்சுளை ஐயா.
0: பலாச்சுளை பற்றி கேட்க சுவையாகத்தான் இருக்கின்றது, பார்ப்போம் யார் சொல்வது சரி என்று. நன்றி. அடுத்து ராபிக் வருகின்றார். உள்ளே இருக்கின்ற பொருளைத்தான் கேட்டேன், பலாச்சுளை என்று கூறுவீர்கள். நீங்கள் எல்லோரும் பார்ப்போம் இது சரி என்று. கட்டிக்காரன் அடுத்த பதில். ஒடிவாருங்கள். அனைவரும் வந்துவிட்டீர்களா? 3-4 பேர் வந்துவிட்டீர்கள். பலாச்சுளை என்பது சரியான பதில். நாகப்பன் முதல்லே கூறி புள்ளியை பெற்றுக் கொண்டார். அதுக்கு பின்பு வந்தோர் உங்களுக்கு வாழ்த்துக்கள். விரைவாக வருவதில் தான் இங்கே புள்ளிகள் கிடையாது. எல்லோரும் சரியாக கூறுவீர்கள், விரைவாக வர வேண்டும். இது முன்பு தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. அடுத்த பதத்துக்கு போகின்றேன், விரைவாக போக வேண்டும். நாங்கள் இன்னும் உங்களுக்கு 5 நிமிடங்கள் தான் இருக்கின்றன முடிவுக்கு வருவதற்கு. சரி, இது வந்து ஒரு பூ இனத்தை சேர்ந்தது, 6 எழுத்தை கொண்டது. 6 எழுத்தை கொண்டது பூ இனத்தை கொண்டது, ஒரு பூவை குறிக்கின்றது. முதலாவது எழுத்தை காணவில்லை, இரண்டாவது எழுத்து வானா, மூன்றாவது எழுத்தை காணவில்லை, நான்காவது எழுத்து பூ. அடுத்து எல்லாத்தையும் காணவில்லையா? முதலாவது எழுத்தை காணவில்லை, இரண்டாவது எழுத்து வானா என்று கூறியிருந்தேன். சந்தன் ராஜ் வருகின்றார். வணக்கம் சந்தன் ராஜ். வணக்கம் வணக்கம் சந்தன் ராஜ்.
6: வணக்கம் வந்துருச்சு,
0: அது வந்து விட்டது. இப்பொழுது அடுத்த பதம் வருகின்றது. முதலாவது எழுத்து காணவில்லை, இரண்டாவது எழுத்து இல்ல முதலாவது
2: வந்து
0: பாடலுக்கு கொடுங்களா? கொடுங்க.
2: ஒரு ராகம் பாடலோடு அந்த பாடல் ஐயா. ஒரு ராகம் பாடலோடு.
0: ஒரு ராகம் பாடலோடு. நல்லது ஐயா, நல்லது.
2: நன்றி நன்றி வணக்கம் ஐயா.
0: நன்றி நன்றி நன்றி. சரி, இந்த பதத்தை தருவதற்கு அங்கே முதலாவது எழுத்தை காணவில்லை. இரண்டாவது எழுத்து வான. சரி, இந்த பதத்தை விடுங்கள், அடுத்த பதத்தை தருகின்றேன். அதுவும் ஒரு பூவோடு சேர்ந்த ஒரு பொருள் இணைந்திருக்கின்றது. முதலாவது எழுத்தை காணவில்லை. இரண்டாவது எழுத்து சாவண்ணா. மூன்றாவது எழுத்தை காணவில்லை. ஐந்தாவது எழுத்து பூ, பூவண்ணா. ஆறாவது எழுத்து ராணா. ஐந்தாவது எழுத்து ராணா. அடுத்த எழுத்தை காணவில்லை. இறுதி எழுத்து கையண்ணா. இடையிலே ஒரு எழுத்து இருக்கின்றது, அது கண்ணா. இலகுவாக கூறலாம் உங்களுக்கு என்று எண்ணுகின்றேன். கொண்டு வாருங்கள். இரண்டு பொருள் அங்கே சேர்ந்திருக்கின்றது. முக்கியமாக இது பெண்களுக்கு உரியது. கொண்டு வாருங்கள். ஓடி வர வேண்டும், ஓடி வர வேண்டும்.

0: வணக்கம் வணக்கம் வணக்கம் நாகப்பன்.
1: ரோசாப்பூர் ரவிக்கே,
0: நீங்கள் அப்படி வருகிறீர்களா? ரோசாப்பூர் ரவிக்கே பிடிக்கிறீர்கள் நீங்கள். ரோசாப்பூர் ரவிக்கே உங்களுக்கு பிடிக்குமா? சரி, அடுத்தவர்கள் என்ன கொண்டு வர?
1: பெண்களோட பெண்கள் சம்பந்தப்பட்ட
0: டக்குனு வச்சு விடுறீர்கள். பெண்கள் என்ன கேட்டிக்காரு.
1: நன்றி நன்றி நன்றி
0: நன்றி நன்றி நன்றி. எங்கே மற்றவர்களும் கொண்டு வரலாம் தானே? கொண்டு வாருங்கள். யாரையும் காணவில்லை. சொல்லு சொல்லு.

0: எல்லாரும் கொண்டு வாருங்கள். நீங்களும் அதைத்தான் கூறுவீர்களா? ரோசாப்பூர் அவிக்கை சரியான பதில். நாங்கள் இரண்டாவதாக வந்து வாழ்த்து பெறுகிறீர்கள். முதலாவதாக கொண்டு நாகப்பன் புள்ளியை பெறுகின்றார். போட்டியிலே இறுதி பதமாக ஒன்று வருகின்றது, அதை கண்டுபிடித்துக் கொண்டு வர வேண்டும். அந்த அந்த பதம் முதலாவது எழுத்து சு என்று வருகிறது. குரல் ஆறு எழுத்துக்களை கொண்டது. ரவி கொண்டு வாருங்கள். கெட்டிக்காரன் கெட்டிக்காரன் ரோசாப்பு ரவிக்கை நாகப்பனும் வந்து கூறி பாருக்கும் வந்து கூறிவிட்டார். உங்களுக்கும் வாழ்த்துக்கள். அடுத்த பதம் வந்து முதலாவது எழுத்து சு. சுப்பையா சு, சுப்பிரமணியத்துக்கு வர சு. இரண்டாவது எழுத்தை காணவில்லை. மீண்டும் ஒரு சு, சுப்பையா வருகின்றார் சுப்பிரமணியம். நான்காவது எழுத்தை காணவில்லை. ஐந்தாவது எழுத்து இப்பன்னா. ஆறாவது எழுத்தை காணவில்லை. மூன்று எழுத்து தருகின்றேன், மூன்று எழுத்தை காணவில்லை. முதலாவது எழுத்து சூனா, இரண்டாவது எழுத்தை காணவில்லை. மூன்றாவது எழுத்து மீண்டும் சூனா. நான்காவது எழுத்தை காணவில்லை. ஐந்தாவது எழுத்து இப்பன்னா, அப்பாவுக்கு வர இப்பன்னா. இறுதி எழுத்தை காணவில்லை. ஆறு எழுத்துக்களை கொண்டது. எங்கே விரைவாக கொண்டு வர வேண்டும். போட்டி நிறைவுக்கு வரும்போது இன்னும் ஒரு நிமிடங்கள் தான் இருக்கின்றது. ஓடி வாருங்கள். வணக்கம் வணக்கம் நாகப்பன்.
1: சுறுசுறுப்பு.
0: சுறுசுறுப்பா? எங்க பாருக்கு என்ன சொல்றீர்கள்? அப்ப இத கொஞ்சம் சுறுசுறுப்பா வந்து கூட கூடாதா? நாகப்பன் வந்து கூறிவிட்டாரு சுறுசுறுப்பு. விறுவிறுப்பா இருக்கின்றது, சுறுசுறுப்பா இருக்கு. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்க்கை தொடு நிகழ்ச்சி எங்களுடைய போட்டி நிறைவுக்கு வந்துவிட்டது. அன்பு உறவுகளே, போட்டி நிறைவுக்கு வந்தால் உங்களுக்கு போட்டியில் வந்த போட்டியாளர் கேட்ட பாடல்கள் பெற வேண்டி இருக்கின்றது. அவர்கள் வந்து கூறினால் அவர்கள் எல்லோருக்கும் நான் விடைகளை கூறலாம். இங்கே நாகப்பன் வந்து கூற வேண்டும், தேவா வந்து கூற வேண்டும். செல்வகுமார் இப்பதான் பெரு. வணக்கம் செல்வகுமார். கட்டிக்காரன் சுறுசுறுப்பாவே இவ்வளவு லேட்டாக வந்து கூறுகிறீர்கள். கட்டிக்காரன் நாளைக்கு என்ன பாடல் நாளைக்கு வேண்டும்? போட்டி முடிவடைந்து விட என்ன பாடல் வேண்டும் நாளைக்கு?
2: முடிவடைஞ்சிருச்சு.
0: பாடல் உங்களுக்கு வேண்டும் நாளைக்கு?
2: சீருலாவும் இன்பநாதம் வடிவுக்கு வளைகாப்பு படத்துலப்பா.
0: சீருலாவும் இன்பநாதம் சீருலாவும் இன்பநாதம். என்ன சொன்னீர்கள்? இவ்வளவு தூங்கினீர்களா? வாழ்த்துக்கள். இப்ப சுபா நீங்க வந்து பாடல் கூற வேண்டும். அடுத்து நன்றி நன்றி செல்வகுமார். சுபா வந்து பாடல் கூற வேண்டும். முகமது ராபிக் என்ன கூற போகின்றீர்கள்? ராபிக் வணக்கம். ராபிக் ராபிக் வணக்கம். சுபா நீங்கள் வந்து பாடல் கூற வேண்டும் மகளே. அடுத்து நாகப்பன் நீங்கள் கூற வேண்டும் பாடல். வணக்கம் சந்தன்ராஜ்.
3: வணக்கம் ஐயா. அதான் சுறுசுறுப்பு
0: அதனால தான் சுறுசுறுப்பா வர வேண்டும். வாழ்த்து. நன்றி நன்றி
3: நன்றி நன்றி
0: நன்றி ஐயா. ராபிக் நீங்கள் என்ன கூறுகிறீர்கள்?
3: சுறுசுறுப்பு.
0: இல்லை சுறுசுறுப்பா வந்து அதை சுறுசுறுப்பா வந்து கூறியிருக்கலாம் தானே, புள்ளி கிடைச்சிருக்கும் இல்லவா? வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். சரி, எங்கே நாகப்பன் உங்களுடைய பாடலை வந்து கூற வேண்டும். சுபா நீங்களும் வந்து பாடலை கூறினா தான் எங்களுடைய போட்டி முடிய நிறைவுக்கு வரும், நிகழ்ச்சி நிறைவுக்கு வரும். ஓடி வாருங்கள். வணக்கம் நாகப்பன். ஓடி பெற வேண்டும், பாடலை தர வேண்டும். நாளைய தினம் என்ன பாடல் என்பது. அதனால்தான் நான் முன்பே கூறுவது உண்டு உங்களுக்கு. இறுதியில வந்து நான் நேரத்தை மட்டுப்படுத்தி கொண்டு வருவேன். அந்த நேரத்தை நாங்கள் மிச்சப்படுத்த வேண்டிய நேரம். ஒரு பாடல் இரு பாடலுக்காக நாங்கள் காத்துக் கொண்டிருக்க வேண்டியதாக இருக்கின்றது. இது மன்னிய தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ்ச்சேவையில் இன்றைய தினம் போட்டியிலிருந்து அநேகர் கலந்து கொண்டார்கள். ஆனால் எல்லோரும் சிறப்பாக பாடல்களை கூறியிருந்தார்கள். வணக்கம் நாகப்பன். ஓடுகாரங்கள் என்ன பாடல் நாளைய தினம்?
1: படம் முதல் வசந்தம்.
0: ஓ, முதல் வசந்தத்துக்கு இருக்கிறீங்களா? என்ன பாடல்?
1: ஆழமில்லை.
0: ஓ, ஆறு அப்படியா? ஆறு மது ஆழமில்லை. நல்ல பாடல கேட்டிருக்கீங்க.
1: இளையராஜா, இளையராஜா பாடிய பாடல்.
0: இளையராஜா பாடிய பாடல் ஆறு காலம்
1: பெண் குரல் இருக்கு, ஆனா இளையராஜா பாடல்.
0: உங்களுக்கு ஆண்கள் தான் வேணும், நல்லது. அடுத்து சுபா, நீங்கள் வந்து பாடலை தர வேண்டும். சுபா, நீங்கள் வந்து பாடலை தர வேண்டும். இப்பொழுது நான் உங்களுக்கு பதில் கூற வருகின்றேன், விடை கூற. அதாவது போட்டியின் முடிவு உங்களுக்கே தெரியும், யாருக்கு கூட புள்ளிகள் கிடைத்திருக்கின்றது என்று. இங்கே ஃபாரூக் வந்து ஜோர்ஜ், ராபிக், பவுனம்மாள் ஒவ்வொரு புள்ளிகள் எடுத்திருக்கின்றீர்கள். ஒன்று புள்ளி தான் உங்களுக்கு கிடைத்திருக்கு, ஆனால் எல்லாவற்றுக்கும் பதில் வந்து கூறினீர்கள், வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அடுத்து ஃபாரூக் அவர்கள் இரண்டு புள்ளிகள் பெற்றிருந்தார், வாழ்த்துக்கள் ஃபாரூக். ஆனால் நீங்களும் எல்லாவற்றுக்கும் வந்து கூறினீர்கள், விரைவாக வராத நான் நினைக்கிறேன். இணையதள பிரச்சனையாலே உங்களுக்கு சிலது விளங்காமல் இருந்திருக்கலாம், அழைப்பு இங்கே தடைபட்டு வருகின்றது, அப்படி இருக்கலாம். நாகப்பனுக்கு அவர்களுடைய அவருடைய வலைத்தளம் சிறப்பாக உடனே வந்து விடுகிறார், ஆனால் விரைவாக கண்டுபிடிக்கின்றார். நீங்களும் கண்டுபிடிக்கிறீர்கள், சற்று தாமதமாகத்தான் உங்களுடைய பதில் எங்களுக்கு கிடைக்கின்றது. உடனே கண்டுபிடிக்கிற அந்த விவேக தன்மை வேண்டும், மீண்டும் பயிற்சி எடுத்துக்கொள்ளும். இதெல்லாம் தெரிந்த சொற்கள் தான் உங்களுக்கு, ஏதாவது மறைமுகமான சொற்கள் நான் தரவில்லை. ஆதலால் அதிகூடிய புள்ளிகளை இன்று பெற்றிருக்கின்றார். 18 பதங்களை கண்டுபிடித்து தந்திருக்கின்றார் நாகப்பன் அவர்கள். 18 பதங்களை தந்து முதலாவது இடத்தை பெற்றிருக்கின்றார். இரண்டாவது இடம் ஃபாரூக் உங்களுக்கு, மற்றவர்களுக்கு மூன்றாவது இடம் தான் கிடைத்திருக்கின்றது, மற்ற மூவருக்கு. ஆனால் எல்லோரும் சரியான பதிலை கொண்டு வருகின்றீர்கள். ஒரு சிலதே வித்தியாசமான பதில், ஆனால் எல்லாவற்றிற்கும் 90 விதமான பதில்களை எல்லோரும் தந்திருக்கின்றீர்கள். ஆனால் கால தாமதம், நாகப்பன் திடீர் டக்குன்னு வந்து நான் சொல்லி முடிப்பதற்கு அவர் வருகின்றார் பதத்தை கண்டுபிடித்துக் கொண்டு. அந்த விவேகம் அது தேவை உங்களுக்கு. ஒரு பொருள் வந்தா ஒரு இடைவெளி இல்லைன்னா அந்த பொருள் என்ன வந்து உங்களுக்கு, நாங்கள் பழக்கப்பட்ட பொருள், அன்றாடம் நாங்கள் பேசிக்கொள்ளும் தமிழ், அதிலே தான் வருகின்றது இந்த பதில்கள். நல்லது. முதலாவது இடத்தை பெற்ற நாகப்பன் அவர்களே உங்களுக்கு வாழ்த்துக்கள். இன்று உங்களுக்கு முதலாவது இடம் பெற்றவர்க்கு என்ன பாடல் வேண்டும் ஒலிபரப்பு வந்து கூறுங்கள். அடுத்து ஃபாரூக் நீங்களும் கூற வேண்டும். அடுத்தவர்களுக்கு ஒரு ஆறுதல் பரிசு, நான் ஆறுதல் பரிசாக ஒரு பாடல் தருவேன். எங்கே நாகப்பனுடைய என்ன பாடல் உங்களுக்கு வேண்டும்? ஃபாரூக் உங்களுக்கு என்ன பாடல் வேண்டும்? ஓடி வாருங்கள். இரண்டாவது ஃபாரூக் ஏதோ ஒன்று கூட எடுத்து விட்டார். அவர் கேட்கவில்லையா? நான் கூறுவது கேட்கின்றது தானே. ஓடி வாருங்கள். நாகப்பனுக்கு என்ன பாடல் வேண்டும்? முதலாவது பேர் 18 பதங்களை அதிகமாக தந்து விவேகமாக வந்து நீங்கள் தொழிற்பட்டு வெற்றி பெற்றிருக்கிறீர்கள். உங்கள் எல்லோரும் உங்களை வாழ்த்துகின்றார்கள். வாழ்த்துக்கள் நாகப்பன். முதலாவது பரிசு பெற்றிருக்கிறீர்கள். 18 பதங்கள் கொண்டு வந்து கொடுத்து அதிவேகமான புள்ளிகளை பெற்றதுக்கு உங்களுக்கு பிரத்யேகமான வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். இவ்வளவு விவேகம்
1: நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளேன்.
0: வாழ்த்துக்கள். அவர்கள் பங்கு பெற்றி சிறப்பித்தவர்கள், ஆனால் அவர்களும் பதிலை கொண்டு வருகின்றார்கள், பிந்தி வருகின்றார்கள். அதான் அந்த கடைசி சொல்லு சுறுசுறுப்பு, அது கூட நீங்க பிந்தித்தானே வந்து சுறுசுறுப்பு. வாழ்த்துக்கள், நன்றாக கண்டுபிடிச்சிருக்க. இந்த விவேகம் உங்களுக்கு தேவை, அதாவது சொற்களஞ்சியம் எங்களுக்குள்ளே இருக்கு. நாங்கள் தினமும் பேசுகிற சொற்கள் தான், உடனே அதை ஞாபகத்துக்கு கொண்டு ஓடி வர வேண்டும். சரி,
1: அதே கூடுதலான நாள் வந்து உங்களுடைய தமிழ் ஓவியம் கேட்டு பழகிட்டேன்.
0: வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். நல்லது, நல்லது.
1: வருஷக்கணக்கா கேட்டு முன்னாலதான்,
0: ஆனாலும் உங்களுடைய திறமை சற்று வித்தியாசம் தான். உடனே கொண்டு வருகின்றீர்கள், அது கட்டித்தான் வந்து சொட்டு டக்கன்னு பிடித்து விடுகிறீர்கள். ஒரு எழுத்து மறைந்தாலும் கூட அந்த சொல்லை டக்கன்னு பிடித்து விடுகிறீர்கள். கட்டிக்கா என்ன பாடல் ஐயா என்று உங்களுக்கு வேண்டும்?
1: இன்றைய தின பாடல் ஐயா, கோடைமலை.
0: அது
1: லேசம் கோடைமலை. துப்பாக்கி கையில் எடுத்து
0: துப்பாக்கியை கையில் எடுக்கிறீர்கள். சரி, துப்பாக்கி கையில் எடுத்து என்ற பாடல் உங்களுக்கு முதலாவது பாடலாக கிடைக்கும். சவுதி அரேபியா இருந்து ஃபாரூக் வருகிறார், அவரையும் அழைத்து விடுகின்றேன். வாழ்த்துக்கள் உங்களுக்கு, நன்றி. எங்க ஃபாரூக் நின்று விட்டீர்களா? வாருங்கள், என்ன பாடல் வேண்டும்? வாருங்கள் ஃபாரூக், என்ன பாடல் வேண்டும்? வாழ்த்துக்கள். இரண்டாவது பரிசு பெற்றிருக்கீர்களப்பா, பெருங்காரியம். இவ்வளவு தூரம் சுறுசுறுப்பா விளையாடு, ஆனா எல்லாவற்றிற்கும் பதில் கொண்டு வந்து கொடுத்தீர்கள். எல்லாவற்றிற்கும் பதில் கொண்டு வந்து கொடுத்தீர்கள். கூறுங்கள். சரி, என்ன பாடலை கேட்போம்?
1: ஜகமே தந்திரம் படத்துல இருந்து ரசிதா, ரசிதா.
0: என்ன திரைப்படத்துல?
1: ஜகமே தந்திரம்.
0: ஜகமே தந்திரத்துல என்ன பாடல ஐயா? வச்சுக்க வச்சுக்கவா.
1: ரசிதா, ரசிதா, ரசிதா, ரசிதா,
0: ரசிதா, ரசிதாவா? அப்படி ஒரு நல்லது நல்லது அன்பு உறவுகளே. முதலாவது பெற்றோருக்கு வாழ்த்துக்கள், முதலாவது பெற்றோருக்கு வாழ்த்துக்கள். கூட இருந்து இந்த நேரத்தை செலவழித்து நிறைவேற்றிய உங்களுக்கு வாழ்த்துக்கள். இன்று இன்றைய தினம் இந்த காற்றலையை முதலில் வந்து அலங்கரித்து போட்டியிலும் பங்கு பெற்றவர் எங்களுடைய நாகம்மாளவர்கள், அன்பு மன்னிக்க வேண்டும், பவுனம்மாளவர்கள் நாகப்பட்டினத்தில். அவர் பல சொற்களை கண்டுபிடிப்பதற்கு முயற்சி செய்து கொண்டிருந்தார். அவருக்கு என்னுடைய பிரத்யேகமான வாழ்த்துக்கள். இப்ப முதலாவது பாடல் நாகப்பன் நீங்கள் கேட்ட பாடல் துப்பாக்கி துப்பாக்கி என்ற பாடல் காற்றலில் வர இருக்கின்றது. முதலாவது வெற்றி பாடலாக கிடைக்கின்றது. அடுத்த பாடல் தொடர்ந்து வரும். இவர் துப்பாக்கியை கேட்டுவிட்டார். துப்பாக்கி எல்லாம் இப்ப எடுக்க முடியாது, எல்லாம் சட்டப்படி உள்ளுக்கே வச்சிருக்க வேண்டும். இருந்தாலும் பார்ப்போம். துப்பாக்கி துப்பாக்கி துப்பாக்கி கையில் எடுத்து உடனே அப்போ துப்பாக்கி கையில் எடுத்துட்டாங்க பாய்வங்கள். துப்பாக்கி கையில் எடுத்து என்ன பாடல்? துப்பாக்கி துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய துப்பாதது மலை. துப்பாக்கி கையில் எடுத்து என்ற பாடல் காற்றலைக்கு வர இருக்கின்றது. முதலாவது வெற்றி பாடலாக முதலாவது நேராக்கட்ட நாகப்பன் அவர்களுக்கு தருகின்றது பாடல்.

கடுமையான அந்த பாடல் துப்பாக்கி கையில் எடுத்து ரெண்டு தோட்டம் அதுக்குள்ளே போட்டுக்கொண்டு சுட்டுப்பட்டு போய்விட்டார் இளையராஜா ஐயா அவர்கள். இசைஞானி தன்னுடைய இசையும் குரலையும் இனிமையான அந்த பாடல் முதல் பரிசு பெற்ற நேயராக இன்று வந்திருக்கின்றார். 18 அதிகப்படியான பதங்களை கண்டுபிடித்துக் கொண்டு வந்து கொடுத்து காற்றை சிறப்பித்த நாகப்பன், உங்களுடைய விவேகத்துக்கும் உங்களுடைய வேகத்துக்கும் நாங்கள் பாராட்டு இந்த பாடலை தந்திருந்தோம். இரண்டாவது பாடல், தூரதேசமாக இருந்தாலும் பணியில் இருந்து கொண்டு அவரும் வந்து இணைந்து எல்லா பதிலையும் தந்தார். ஆனால் அவருடைய பதில் இரண்டு தான் இங்கு ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்தது. வாழ்த்துக்கள் அவருக்கு. எங்கள் அன்பு நெஞ்சம் ஃபாரூக் அவர்களுக்கு இரண்டாவது இடம் கிடைத்திருக்கின்றது. அவருக்கான பாடலும் காற்றலையில் அவர் கேட்ட ஜெகனே தந்திரம் என்ற திரைப்படத்து பாடல் கேட்டிருக்கின்றார். புதிதாக வந்த திரைப்படம்

வங்கல கடைக்குல யானை புகுந்தது போன்று உடனே நின்றுவிட்டவுடன் மழை நின்றது போல் இருந்தது. ஒரு குத்துப்பாடல், புதிய பாடல்கள் இப்படி ராகத்திலேதான் வருகின்றது. கேட்டு மகிழ்ந்தோம் அன்பு உறவுகளே. இரண்டாவது பாடலாக இரண்டாவது இடத்தை பிடித்தவர் ஃபாரூக் அவர்கள் கேட்ட பாடல். சரி, நாங்கள் இன்னும் ஒரு பாடலை கேட்க இருக்கின்றோம். எங்கள் அன்பு நெஞ்சங்கள் அனைவரும் வந்து இணைந்து சிறப்பித்தபடியால் அவர்களுக்கான ஒரு ஆறுதல் பரிசு நானும் அவர்களோடு இணைந்து கேட்கின்றேன். இந்த பாடலை கேட்போம் என்று எண்ணுகின்றேன். இது ஒரு நகைச்சுவையான பாடலாகத்தான் வருகின்றது. இரு நேரத்தில் இந்த பாடலை கேட்டு மகிழ்ந்துருவோமா? அனைத்து உறவுகளுக்காகவும் இந்த பாடலை நீ உறவுகள் வந்து இணைந்து சிறப்பித்து காற்றலையை அலங்கரித்து சென்றபடியால் ஒரு பாடல் அவர்களுக்காகவும் வழங்குகின்றேன். கேட்டு மகிழ்ந்துருவோம்.

0: விடுதலை திரைப்படத்து பாடல் நகைச்சுவையாக சென்றது அந்த உறவுகளை. இனிமையான பாடல், சில வரிகள் எங்களுக்கு புரியக்கூடிய வகையில் இருந்தது அந்த பாடல. இனிமையான நிகழ்வு என்று நீங்கள் செவ்வாய்க்கிழமை 21st 3rd 16th நாள் காற்றோடு காற்றாக கலந்து வந்து கனடா கலையகத்தில் வந்த கதம்பத்தில் இணைந்து சிறப்பித்து மகிழ்விச்சிருக்கின்றீர்கள். உறவுகள் கேட்ட பாடல்கள் நாளைய தினம் கதம்பத்திலே வரும் உங்களுக்கு. இன்று அற்புதமாக வந்த பதங்கள் 25 பதங்களை கிட்ட வந்திருந்தது. அதில் 18 பதங்கள் நாகப்பன் அவர்கள் கண்டுபிடித்தார். ஆனால் அனைவரும் கண்டுபிடித்தீர்கள், நீங்கள் வந்து கூறுகிறீர்கள், உங்களுடைய வலைத்தளம் என்னுடைய எங்களிடம் வந்து சேர தாமதமாக 2-3 உறவுகள் வந்து நான் எடுக்க அணைக்க அழைக்க அழைக்க அழைப்பு இணைக்கப்படுவதில்லை, என்னவென்று தெரியவில்லை. வலைத்தளத்தில் உங்களுடைய நெட்வொர்க் உங்களுடைய பகிர்வுகள் காணாதோ என்னவோ தெரியாது. சில தொலைபேசிகளுக்கு வர என்னுடைய எங்களுடைய தளத்திலிருந்து உங்களுடைய இடத்துக்கு வர தாமதமாகின்றது சில நிகழ்ச்சிகள் அப்படி இருக்கின்றது. ஆனால் எல்லோருக்கும் அப்படி இருக்கின்றது தான். இருப்பினும் அப்படி இருந்தாலும் நாகப்பனம் 1, 2, 3, 4, 5 பதங்களை அவர் விட்டம் பெற்றிருக்கின்றார் தான். ஆனால் அவர் கூறியவுடன் மற்றவர்களும் வந்து கூறுகிறீர்கள், எல்லா பதங்களும் எல்லோரும் கூறுகின்றீர்கள். உங்களுடைய நினைப்பு வருவதற்கு தாமதப்படுகின்றது போல் தெரிகின்றது. மற்றது கண்டுபிடிக்கவும் சற்று தாமதமாகின்றீர்கள், அதுவும் தெரிகின்றது எனக்கு. அதற்கு விவேகம் என்பது இல்லை என்று கூறவில்லை உங்களுக்கு. பதங்கள் சொற்கள் உங்கள் மனதிலே பதிந்திருக்க வேண்டும். பழக்கப்பட்ட சொற்கள் தான், இடையிலே தமிழ் சொற்கள் வராத சொற்கள் தான் தந்திருக்கின்றேன் தான். இந்த சாமரம் என்பது பாருங்கள், நாகப்பனும் பிழைவிட்டிருக்கிறதிலே அவர் வேறு விதமாக குறிப்பிட்டார். இந்த சாமரம் என்பது சாமரம் வீசுதல் என்பது எல்லோருக்கும் தெரியும். அந்த உடனே அது வரவணந்த எழுத்தை மாற்றி தந்தவுடன் அல்லது எழுத்தை இல்லாமல் தந்தவுடன் கடினமாக இருக்கின்றது உங்களுக்கு. மற்ற பழமொழிகள் 2 பழமொழிகளை என்று விட்டு பார்த்தேன், எப்படி உங்களுடைய விரைவாக வருகிறீர்களா என்று கேட்பதற்கு வருகின்றீர்கள். அதையும் ஒரு தடவை ஒரு நிகழ்வாக கொண்டு வரலாம். இன்றைய நிகழ்வு சிறப்பாக கலகலப்பாக சோபித்தது என்றுதான் நான் கூற வேண்டும். வந்து சிறப்பித்த என் நேய நெஞ்சங்களை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறிக்கொள்கின்றேன். மீண்டும் நாளை சந்திக்கும். நாளை புதையல் நிகழ்வு. நான் வருகின்றேனா மீரா வருகின்றாவோ தெரியவில்லை, ஆனால் புதையல் வரும் என்று கூறிக்கொள்கின்றேன். எல்லோருக்கும் நன்றியும் வணக்கத்தையும் கூறி, வீடுகளிலிருந்து இங்கே பதவிகளை எழுதி கொண்டிருந்தவர்களுக்கும் நன்றியும் வணக்கத்தையும் கூறி காற்றிலிருந்து கூட வெற்றி செல்ல வேண்டுகின்றேன். தொடர்கின்றது அடுத்த நிகழ்வு, நீங்கள் தொடர்ந்து கேளுங்கள் என்று கூறிக்கொண்டு, காற்றிலிருந்து கூட வெற்றி செல்லும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்லன் இன்றைய இரவும் எங்கள் பகலும் நலமாக அமைய வேண்டும் என்று கூறிக்கொண்டு வாழ்த்து கூறி விடைபெறுகின்றேன். நன்றியும் வணக்கமும் என்பவர்களே, தொடர்ந்து நிகழ்ச்சியை கேளுங்கள்.
1: மகளான ஜோதிய திருமணம் செஞ்சுக்கிட்டு ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமா கடைசி வரைக்கும் வாழ்ந்தாங்க.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்டிஆர் எஃப்எம் ஒன்றிய தமிழ் வானொலியோடு இணைந்திருக்கிறீர்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கதை நேரம். கதை நேரத்தில் குட்டி குட்டி கதைகளை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். கதை நேரத்தில் வரும் அத்தனை கதைகளும் உங்களுக்கு பிடித்திருக்கிறதா? கேட்போம் அடுத்த கதையை.

0: வணக்கங்களாம். இன்னைக்கு உங்களுக்கு பஞ்சதந்திர கதைகள்ல இருந்து ஒரு புது கதைய சொல்ல போறேன். அதோட பேரு வயசான சூனியக்காரி. ஒரு கிராமத்துக்கு வெளிய இடும்பிங்கிற ஒரு சூனியக்காரி அவளோட பொண்ணு சிர்சா
1: வெடியலில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.
2: அவர் ஓய்வெடுத்து ஓய்வெடுத்து சுவாசத்தோடு சம்பந்தப்பட்டது.
3: நீங்க கவனமா அதுக்கு மருந்து எடுக்கணும். நீண்ட காலம் இந்த சளி வருத்தத்தை வைத்துக் கொள்ள கூடாது இல்லையா? அப்படித்தான்
2: அது சுவாச போய் அடைத்து சுத்தி வைத்துக்கொள்ளும். எந்த பிரதேசத்தில் இருந்தாலும்
3: நாங்கள் இவ்வளவுதான் தமாசா பேசினாலும் இந்த நோயோடு நாங்கள் வாய்காட்டவோ அல்லது நாங்கள் போட்டி போடவோ முடியாது.
2: உங்களுக்கு ஒன்று தெரியுமா, அந்த மல்யுத்த வீரர்கள் எந்த நோய் வந்தாலும் துன்பப்படுவார்கள் தான். ஆனால் இந்த நோய், இந்த ஜலதோஷம் என்று ஒன்று வந்தால் மிகவும் துன்பப்படுவார்களாம். ஏனென்றால் அந்த எங்களுடைய இரத்தங்களை வர அதை காய வைத்து அதை சளியாக்கி கபமாக வெளியே கொண்டு வர்றது, உடல் எல்லாம் உடல் பார்வை எல்லாவற்றையும் மங்க வைத்து விடும். அப்படியான பொல்லாத பொருள் இந்த இது. இது இதயத்தோடு சுவாசத்தோடு சம்பந்தப்பட்டது.
3: கவனமாயிருக்கும். உண்மையாக நீங்க அதை கவனம் எடுக்க வேண்டும். கை மருந்துகள் நிறைய நீங்கள் எடுத்து வரலாம். கூடுதலாக கவனமா இருந்தால் உண்மையாதான் அது என்னுடைய விளைவு எனக்கு மிகவும் தெரியும். இப்பொழுது நான் நல்ல துடிதுடிப்பாக இருக்கிறேன். நல்லா விட்டால் ரெண்டு பஃப், அதாவது அந்த பஃப் மாதிரி அடிப்பார்கள், அது ரெண்டும் கையில இருந்து கொண்டே இருக்கும். இந்த தடவை நான் அது இல்லாமல் இருக்கிறேன். இன்றைக்கு அது கண்ணனுடைய அதிசயம், அவனுடைய அருள் என்றுதான் சொல்ல வேண்டும். உங்களுக்கு என்ன பாட்டு வேணும்? உங்களுக்கு என்ன பாட்டு வேணும்?
4: எனக்கு பூக்கள்களின் தோடு படத்துல இருந்து இதமான ராகம் என்ற பாடல் உண்டு.
3: எங்கேயாவது அது கிடைக்காத பாட்டா பார்த்தா நீங்க எடுத்துட்டு வருவீங்க.
2: தெய்வீக சங்கீத கலகலன்னு ஜலங்கை சரங்கையில்
3: பூக்கள் படத்துல இருந்து என்ன ஜலஜல என்ன செய்யறது? ஆனா ஒரு கொஞ்ச நேரம் நாங்கள் எல்லா இடமும் தேடுவோம். தேடி பார்த்துட்டு நாங்க பேசாம இருப்போம். இருந்துட்டு மெல்ல அந்த பார்க்க வேண்டிய சொல்லுங்க
2: காலநிலை தெரியுமா உங்களுக்கு?
3: இல்ல, நான் வெளியில போனதான் எனக்கு தெரியும்.
2: இப்பொழுது அதிகாலையில் 19-19 ஆக இருந்து உரைநிலை. இப்பொழுது சற்று சூரிய பகவானுடைய கிரகணம் வந்தபடியால் சற்று குறைந்து 10 காட்சி கொடுத்து இன்னும் 1 மணி நேரங்களில் 17 சென்று அதன் பின்பு மாலை நேரத்தில் இரவு நேரத்தில் 23 நள்ளிரவில் 25 ஆகின்றது, -25. அதை நாங்கள் உணரும் வேளையில் -37 பாகை
3: செல்சியஸ்
2: அந்த நிலைக்கு செல்கின்றோம். இன்று இரவு மிகவும் அவதானமாக இருக்க வேண்டும் என்று அறிவித்தல்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அந்த உறவுகளே கனடாவில் இருக்கும் அந்த உறவுகளுக்கு இதை நான் தெரிவித்து கால நிலை நல்ல குளிர் போக்கி உடைகள் ஆடைகளுடன் உங்கள் வாகனங்களை 6 மணி நேரத்துக்கு 1 தடவை அதை இயங்க வைத்து வையுங்கள். ஏனென்றால் அந்த இயந்திரம் குளிர்நிலை அடைந்துவிடும். அங்கே இருக்கின்ற அந்த ஆயில்கள் எல்லாம் மாஜரின் போல் ஆகிவிடும் என்றும்
3: கூறுகின்ற
2: உஷ்ண நிலையில் வைத்திருக்க வேண்டும். நாங்கள் வீடுகளில் உள்ள பைப் லைன்கள், தண்ணீர் ஓடுற பைப் லைன்களின் அடைப்புகள் அதெல்லாம் கவனமாக பார்க்க சொல்லுகின்றார்கள். என்றால் அது உறைந்து உறைநிலைக்கு கீழே இவ்வளவு தூரம் செல்லுகின்றபடியால் ஒரு ஆபத்தான நிலை. அது மட்டுமில்லாமல் வீடுகளில் உங்களுடைய ஹீட்டர் போதாது போனால் நீங்கள் பொது இடங்கள் இருக்கின்றது, அங்கே சித்திக்கு நீங்கள் தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டால் அவர்கள் எங்கு வந்து தங்க வேண்டும் என்று கூறி
3: சொல்லுவார்கள்.
2: பவர் கட்டாகிறது இருக்கின்றது. அப்ப எங்களுக்கு மிகவும் அவதானமாக இருக்க வேண்டும். கடை வீதிகள் இப்ப விடுமுறை நாட்கள் என்றபடியால் ஒரு சில நாட்கள் பூட்டப்பட்டிருந்தது. நீங்கள் செல்லும் வேளையில் மேலதிகமான உணவு பொட்டலங்களையும் கொண்டு வந்து வீடுகளில் சேகரித்து வை என்று கூறப்படுகின்றது.
3: நல்லது. இந்த அரபித்தலை இங்க
2: கனடா
3: நான் சொல்லுறேன் என்னென்னா, இந்த அரபித்தலை தயவு செய்து கனடாவில் வாழும் மக்கள் எல்லோரும் இதை இந்த அரபித்தலை நீங்கள் கேட்டு அதன்படி நடந்து கொள்ள வேண்டும். சிந்தனை செல்வன், நீங்களும் உட்பட நான் இல்லை, நான் இப்ப இந்தியாவிலான் இருக்கேன்.
2: என்னென்றால் அந்த பஸ் தரிப்பு நிலையத்தில் பேருந்து நிலையத்தில் சிலர் பயணம் செய்வதற்காக பேருந்துக்காக காவல் நிற்கும் பொழுது அவருடைய காது கை குளிர்ந்து கொண்டு வந்து இறுகி வெள்ளை நிறமாக வெளிறமாக இருந்த உடனே அவர்கள் 911 இலக்கத்துக்கு அழைத்து விட வேண்டும். ஏனென்றால் அந்த உறைநிலை பனி வந்து கை கால்களை அவித்து விடும். எத்தனை பேருக்கு விரல் நுனிகள் காது நுனிகள் வெட்டப்பட்டிருக்கின்றன, காரணம் உறைநிலையில் அவிந்து.
3: இந்த விடயத்தை கேட்டுவிட்டு நீங்கள் இறக்கி போட்டு முடிவு படுத்த அப்படி
4: வேற வாய்ப்பே இல்லை. இது வரைக்கும் அந்த இது ரொம்ப ஹீட்டான ஒரு இடம்
2: தான். அடுத்து என்னவென்றால், வாகனத்தை செலுத்தும் அன்பு உறவுகளை நீங்கள் சன் கிளாஸ் என்று கூறப்படுகிற அந்த கருப்பு கண்ணாடியை எடுத்து செல்ல மறக்க வேண்டாம். காரணம், வெள்ளை வெளியில் என்று பளிச்சென்று வெள்ளி போல மினுமினுக்கக்கூடிய அந்த வெள்ளை பனி மீது சூரியன் ஒளிபட்டு தெரித்து வரும் ஒளியை பார்த்துக்கொண்டு உங்களால் வாகனம் செலுத்த முடியாது இருக்கும். அதற்காக நீங்கள் கருப்பு கண்ணாடியை போட்டுக் கொள்ளுங்கள்.
3: என்னவென்றால், உண்மையிலே இந்த விடயத்தை நீங்கள் இப்பொழுது நல்ல காலம் நீங்க வந்து சொன்ன வடிவா இது அறிவித்தலுக்கு வந்தது. அல்லாவிட்டால் எனக்கு தெரியாது, எனக்கு வழியில் நான் செல்லவும் இல்லை. ஆனால் இங்கே காலநிலையை பார்ப்பதற்கு எனது தொலைபேசி நீர்களை அழைப்பில் இருப்பதனால் எனக்கு தெரியவில்லை. இணைப்புகள், அதாவது இணையதளம் எல்லாம் பாடல்கள் எடுப்பதற்கு துணையாக இருக்கிறது, அதிலும் நான் எனக்கு பார்க்க முடியாது.
2: இப்பொழுது குளிர்நிலை கூடிக்கொண்டு போகிறது, -12 அங்கே எக்ஸ்ட்ரீம் கோல்ட் வார்னிங் என்று போட்டிருக்கின்றார்கள்.
3: சரி, எங்களுடைய காலநிலை எங்கிருப்பதோ நீங்கள் அதை அறிந்து கொள்ளலாம். இப்பொழுது அந்த அன்பு செல்வத்தின் பிறந்த தினம். சரி, ஸ்ரீ சதீஷ், நீங்கள் அவரை வாழ்த்து போகிறீர்களா?
4: மாறுக பல்லாண்டு வளமூடும் நலமூடும் என்றும் ஐயகத்தில்
2: சுருக்கமாக குறிப்பிட்டு சென்றார். சிதம்பரம் மன்னிக்கு அந்த கிரமஸ் ராஜா ராணி தம்பதிய அன்பு மகன் அந்தோனி மெர்வின் 4வது பிறந்த நாளை வீட்டில் கொண்டாடி கொண்டிருக்கும் இந்த வேளையில் சிந்தனை செல்வன் நானும் மொன்றியால் தமிழ் வானொலி உறவுகளுடனும் இணைய உறவுகளுடன் சேர்ந்து அவரை வாழிய பல்லாண்டு வாழ்க வாழ்க வாழ்த்தி ஆசீர்வதிக்கின்றேன்.
3: அந்த சின்ன குட்டிக்கு என் குடும்ப சார்பாகவும், என் நேர்கள் கலைஞர்கள் உறவினர்கள் சார்பாகவும் எல்லா நலனும் பெற்று பல் கலையிலும் வல்லவனாக வாழ என் கண்ணன் நருள் வேண்டி நான் வாழ்த்திக் கொள்கிறேன். உங்களுடைய அந்த பாடல் இருக்கிறது அல்லவா, அந்த பாட்டு எவ்வளவு நேரத்துல நாங்கள் எடுப்போம் அல்லது அது எடுக்கலாம் என்று நீங்க நினைக்கிறீங்க?
4: இரண்டு பாட்டு இடைவெளிக்குள்ள வந்துட்டு வந்து நினைக்கிறேன்.
3: நல்லது, சந்தோஷம். வாழ்க வளர்க என்று சொல்லி உங்களிடம் உடன்பட்டுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
2: அவர்களை வாழ்த்தி கண்ணன் பிறந்தான் என்ற கண்ணன் பிறந்தான் என்ற பாடலை காட்டலையில் கேட்க விரும்புகிறேன்.
3: நீங்க உங்கள் விருப்பமாக இல்லையா? நல்லது. இப்பொழுது சிந்தனை செல்வன் தனது விருப்பமாக அந்த செல்லக்குட்டியை வாழ்த்தி கண்ணன் பிறந்தான் கண்ணன் பிறந்தான் என்ற அந்த பாடலை கேட்க விரும்புகிறார். அவருக்காக சிந்தனை செல்வன் எடுத்து வரும் இந்த பாடல்.

0: பிள்ளை மொழியோ.
1: காற்றிலே இணைந்து கொள்ளும் அன்பு உறவை சந்தித்துக் கொண்டு பாடலை எடுத்து வரலாம். சிந்தனை செல்வன் வணக்கம்.
2: வணக்கம்.
3: வணக்கம்.
1: வணக்கம் தமிழ்வாணன்.

0: பாடுவார் கம்பீரமான குரல் வளம். அவரை போல இன்னொருத்தர் இப்ப இணைந்து கொண்டார், ரவி என்பவர். அவர் பொள்ளாச்சியில் இருந்து இல்லையா, அவரும் இணைந்து கொண்டிருக்கிறார் இப்பொழுது.
1: இப்பொழுது பொள்ளாச்சியில் தான் தமிழ் காற்று வீசுகின்றது.
0: சரி, சொல்லுங்கள் தமிழ்வாணன். தமிழ்வாணன், உங்களுக்கு என்ன பாடல் வேண்டும்?
2: என்னுடைய இனிய நண்பர் சிறுவை சந்தானராஜ் அவருடைய தம்பி ராஜா அவர்களுடைய கவிதை பிறந்த நாள்.
1: ஆமா,
2: அந்த பொருள் மனமார்ந்த நல்வாழ்த்துக்களை அவருக்கு
1: சொல்லணும்.
2: எல்லா வளமும் எல்லா நலமும் விட்டு நீடி வர மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் அவர்கள்.
1: உங்களுடைய வாழ்த்து அவர்களை போய் சேரும்
2: இப்பொழுது.
0: என்ன பாட்டு கேட்க போறீங்க நீங்க?
2: நம்ம நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளை பாடல் வேணும்.
1: நல்ல ஒரு பாடலை கேட்கின்றீர்கள் இன்றைய தினத்தில். நிச்சயமா அந்த பாடல் காற்றலைக்கு வரும். அதை நீங்கள் வாழ்த்திய அந்த மகனும் அந்த அந்த குழந்தை அவரும் கேட்டு அந்த பாடலின் கருத்துக்களையும் உள்வாங்கிக் கொள்வார் என்று.
0: சரி, அவருக்கு வாழ்த்தி நீங்கள் நம் நாட்டில இருந்து ஒரு பாடலை கேட்டீங்க, உங்களுக்கு என்ன பாட்டு வேணும்?
2: அந்த பாட்டை நானும் கேட்டுக்கிறோம். அதே மாதிரி இந்த இடத்துல வந்து நல்ல நல்ல பிள்ளைகளை வந்து இந்த நாடே இருக்குது தம்பி பாடல். அந்த பாட்டு
0: சரி, அதை எடுத்து வைத்திருந்து இன்னும் மற்றவர் வரும்போது நாங்கள் அந்த பாடலை கொடுக்கிறோம். நல்லது, சந்தோஷம் இணைந்து சிறப்பித்ததுக்கு அடிக்கடி இணைந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.
1: நன்றி தமிழ்வாணன், வாழ்த்துக்கள்.
0: நேரம் சரியாக 12:24.

0: காற்றலையில் இணைந்து கொள்ளும் அன்பு உறவை சந்தித்து விடுவோம். வணக்கம். மதிய வணக்கம். எங்கேயோ சென்று தானும் ஒரு பரிசை வாங்கி கொண்டு வந்து விட்டார் சாந்தி தங்கராஜ். நலம் நலம், நாங்கள் எல்லோரும் நலம், நீங்கள் நலம் பெற வேண்டும்.
1: இப்பயுமே கதைத்துக் கொண்டிருக்கும் வாய் கதைக்காமல் இருக்க முடியவில்லை. கதைத்து பழகி விட்டது. வானொலியாக இருந்தால் என்ன, உறவுகளிடமாக இருந்தால் என்ன, எல்லோரோடும் அளவலாக பழகி விட்டது. இப்பொழுது ரொம்ப சிரமம் கதைப்பது. அண்ணா வணக்கம். அண்ணா
2: வணக்கம். சாந்தி, என்ன உங்களுடைய இனிமையான குரல் என்று இப்படி வந்து விட்டது. நீங்கள்
1: என்ன செய்வது, தடிமனிருமல் காய்ச்சல் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து விட்டார்கள்.
2: நீங்கள் அதற்காக அந்த முன்னெச்சரிக்கையாக அந்த புளூ ஷாட்
0: போட்டிருக்க வேண்டும்.
1: இல்லையா, நான் ஏற்கனவே போட்டாகி விட்டதா, அதுவும் போட்டு விட்டு தான் திரும்பி வந்தது.
2: அப்படியான அந்த தாக்கம் குறைவாக இருக்கும், கவலை.

0: வேண்டாம், கொஞ்சம் மருந்துகள் வெளியில போவதை குறைத்துக் கொள்ளுங்கள். இந்த அதுல நின்று பாரதூரமான காலம் உங்களுக்கு இங்கே
1: போய் வந்தது வரும் பொழுதுதான் இப்படி எல்லாம் சேர்ந்து படித்துக் கொண்டது. சனிக்கிழமை டொரண்டோ செஞ்சிருந்தோம்.
2: எல்லோருக்கும் எல்லோருக்கும் இந்த நோய் எல்லோரிடம் இருக்கிறது மிக கடினமான
1: முயற்சிகளை கேட்டுக் கொண்டிருப்பேன். வந்து கதைக்க முடியவில்லை, அது ஒரு பெரிய மனப்பக்கம். என்னுடைய நிறைந்த வாழ்த்துக்கள். அந்த செல்லம் தங்கம் எந்தும் சிறோடு சிறப்போடு மலர்ந்த புஷ்பங்களைப் போல உனது ஆயுள் முழுவதும் மலர்வாக இருக்க வேண்டும். எப்பொழுதும் நிறைவான ஆயுள் ஆரோக்கியம் இறையரலோடு கூடிய நல்லாசிகளும் உனக்கு நிறைவாக கிடைக்க வேண்டும். அந்த செல்வம் கல்வி கல்விகளில் சிறந்து விளங்கி அலைமகள் கலைமகள் மலைமகள் என அத்தனை தெய்வங்களின் அருளும் ஆசியும் உன்னோடு கூடி வர வேண்டும். நாட்டுக்கும் வீட்டுக்கும் நல்ல பிள்ளையாக நீ உருவாக வேண்டும். உன் தாய் தந்தையரை மதிக்க வேண்டும். அன்பு செல்வம் நல்ல சிறப்போடு சந்தோஷமாக நல்ல ஆயுள் ஆரோக்கியத்தோடு நிறைவாக வாழ்க வாழ்க என வருவின் குட்டிக்கு எனது இதயம் நிறைந்து என் வாழ்த்துக்கள்.
2: உங்கள் வாழ்த்து இப்பொழுது அவர் கேட்டுக்கொண்டிருப்ப சந்தோஷமாக எல்லாம் அந்த வாழ்த்துக்கள் வாழ்த்து தான் முக்கியம்
1: எல்லோருக்கும். சந்தோஷப்படும் இல்லையா இந்த நாளில் தனக்கு பிறந்த நாள் என்று எங்கோ முகம் தெரியாத உறவுகள் எல்லாம் எங்களுக்கு வாழ்த்து கொடுக்கிறாரே என்று அவர் சந்தோஷப்பட வேண்டும். அவரது நண்பர்களோடு இணைந்து சந்தோஷமாக உறவுகளோடு இணைந்து இந்த இன்றைய நாள் போல ஒரு ஆயுள் முழுவதும் மலர்வாக இருக்க வேண்டும்.
2: என்ன பாடல் உங்களுக்கு வேண்டும்?
1: அதான் குட்டிக்காக ரோசாப்பூ சின்ன ரோசாப்பூ உன் பேரை சொல்லும் ரோசாப்பூ இந்த பாடலை முடியுமானால் எடுத்து வாருங்கள்.
2: எடுத்து வாருங்கள். என்ன இனிமையான பாடல். எடுத்து
1: நன்றி.
2: உடலை பார்த்து
0: சிதம்பரம் வண்டிக்கு கஷ்மீர் ராஜா கெர்மஸ் ராஜா கிங்ஸ்லிங் தம்பதிகள் கிங்ஸ்லிங் ராணி தம்பதியரின் அன்பு மகன் குரூஸ் அந்தோனி மர்வின் அவர்கள் தமிழ்நாட்டில் தன்னுடைய 4வது பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் இந்த வேளையில் மொன்றியல் தமிழ் வானொலி ஊடாக வந்து வாழ்த்தி கொண்டிருக்கின்றார்கள் அன்பு உறவுகள். அவருக்கான வாழ்த்து பாடலையும் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். வாழ்க வாழ்க என்று சொல்லி நாங்கள் மீண்டும் மீண்டும் அவரை கூறுகின்றோம். குரூஸ் அந்தோனி மெர்வின் அவருடைய 4வது பிறந்த நாள் மிகவும் சிறப்பாக சிதம்பரம் வண்டிக்கேர் பகுதியில் நிகழ்ந்து கொண்டிருப்பதை மொன்றியல் தமிழ் வானொலி மகிழ்வோடு கூறிக்கொள்கின்றது.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்டிஆர் எஃப்எம் ஒன்றிய தமிழ் வானொலியின்.
0: இப்பொழுது நேரம் 12:29 ஆக 30 எட்டிவிட்டது.
2: நிச்சயமாக அடுத்த பாடல் எங்களுடைய இளையராஜா கேட்ட பாடல் காற்றிலைக்கு வருகிறது. அதைத் தொடர்ந்து பிறந்த நாள் வாழ்த்தின் வாழ்த்து பாடல்களையும் எடுத்து வரலாம் என்று இருக்கிறேன்.

0: சரியாக 12:35 காட்டலையில் இணையம் நேரை சந்திக்கலாம்.
1: வணக்கம்.
2: ஹலோ. வணக்கம்.
1: வணக்கம். அப்படி நலமாக இருக்கின்றீர்களா ரதீஷ்?
2: நலமாக இருக்கீங்க. நீங்க எல்லாரும் நலமாக இருக்கீங்களா?
1: நலமே உள்ளோம். நன்றி.
2: நலம் நலம், மொத்தமா நலம் தான் எல்லாரும். இப்போ காசி என்ற படத்துல ஹரிஹரன் பாடின பாடல் தானே போனது?
1: ஆமா.
0: இல்ல,
2: அது வந்து கேட்கும் போது எனக்கு ஒரு மலையாளம் பாடல், இந்த படம் வந்து முதல்ல பிடிச்சது மலையாளம் படம், அதுக்கப்புறம் தான் தமிழ்ல வந்தது. அதே கதை
0: தான்.
2: அது வந்து தமிழ்ல வந்து காசி படம்.
0: காசி படம்
2: மலையாளத்துல வந்து கரிமாடி கூட்டன். கரிமாடி கூட்டன் கிடையாது. இல்ல இல்ல, கரிமாடி கூட்டம் கிடையாது. வாசந்தியும் லட்சுமி இன்ன ஞானம்.
0: வாசந்தியும்
2: லட்சுமியும் இன்ன ஞானம். அதாவது வாசந்தியும் லட்சுமியும் அப்புறம் ஞானம். இந்த நடிக்கிற ஹீரோயோட தங்கச்சி.
0: தங்கச்சி ஒரு பொண்ணு, தங்கச்சி ஒரு பொண்ணு,
1: அவருடைய
0: காதலி,
1: அவருடைய கேர்ள் ஃப்ரெண்ட். அதே
2: போலதான்
0: தமிழ்ல பாத்துருக்கோம்.
2: இதே கதை தான் மலையாளத்துல. அதுல மலையாளத்துல அந்த பாடல் வந்து மானின் கொண்டுண்டாக்கிய மாறி பெரு செண்டா அப்படி போவோம்.
1: ஒரே இசை ஒன்றாகத்தான். ஒரே இசையா?
2: இசை இளையராஜா தான். இளையராஜா தான்.
1: இளையராஜா இசைக்கு சொற்கள் மட்டும் மலையாளம்.
2: ஆனா ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு பாடல் தமிழும் மலையாளம். ஒரு கொஞ்சமா வித்தியாசம்.
1: அசைவில வித்தியாசம் வரத்தானே வேணும். மலையாளம் பேசும் பொழுதும் தமிழ் பேசும் பொழுதும் சற்று அந்த கொலோக்கியல் டிஃபரன் இருக்கின்றது. அது கருத்து ஒன்றுதான், பொருள் ஒன்றா இருந்தாலும் அந்த கொலோக்கியல் படி அவர்கள் அதன்படிதான் அந்த திரைப்படத்தை வெளியே விடுவார்கள். அந்த அந்த அந்த அப்படி கூறுவாருன்னா அந்த அந்த ஃபீல் இருக்க வேண்டும் என்றதுக்காக. மலையாளம்,
2: இந்த மலையாளம் படத்துல நடித்த ஹீரோ வந்து கலாபவன் மணி. அவர் அடைஞ்சது ஒரு வருஷம் ஆச்சு.
1: ஒரு விருப்பமான ஒரு நடிகர்,
0: எனக்கும் பிடித்த நடிகர் அவர்.
1: அவர்
2: ஜெமினி படத்துல எல்லாம் வில்லனா வந்தது முதல்ல.
1: எல்லா ரோலும் நடிக்கக்கூடிய ஒரு பல் முக கலைஞன் அவர். பேசுவார்,
2: எல்லா ரோலும் நடிக்கிறார். எல்லா ரோலும்
1: அவர் ஒரு வருடம் ஆகின்றது அவர் காலமாகி. எங்களுக்கு எல்லாம் கவலை. இறுதியாக தமிழ் படம் பாபநாச சிவத்தில்
0: நடிச்சிருக்கிறார்.
2: அந்த படம் வந்து அந்த படம் மலையாளத்துக்காரன் டைரக்ட் பண்ணது. மலையாளம் படம் தான் இருந்தது. மோகன்லாலோட திருஷ்யம். திருஷ்யம் வந்து நல்ல ஃபேமஸ் ஆன படம். அப்படியே அது தமிழ்ல வந்தது. கமலஹாசன், கமலஹாசன் நல்லா நடிச்சிருக்கு படத்துல.
1: நீங்க சொன்ன அந்த காசி திரைப்படத்தின் மலையாள வேர்ஷன் கதாநாயகன் கலாபவன் மணியா?
2: ஆமா, கலாபவன்
1: மணி. இதுவே வந்து இவர் விக்ரம் நடித்திருந்தார்.
2: அது நீங்க இப்போ எப்பாவது டைம் கிடைக்கும் போது இப்படி வாசந்தியும் லட்சுமியும் பின்ன ஞானம் அப்படி டைப் பண்ணி பார்த்தாலே அந்த படம் வரும். இந்த இந்த பாட்டும் வரும் அதுல.
1: எங்களுக்கு நேரம் கிடைப்பது அரிது. கிடைத்தால் அந்த படத்தை நாங்கள் கண்டிப்பாக பார்க்கின்றோம்.
0: நீங்க உங்களோட கண்ணூடாக பாத்துட்டு வந்து சொன்னீங்கன்னா நாங்க அப்படியே பார்த்தபடியே தப்பு நாங்க பார்த்த மாதிரி தான்.
2: இந்த படம் வந்து கலாபவனுக்கு அவார்டு கிடைக்கும் நினைச்சு, ஆனா அவார்டு கிடைக்கல. அந்த மாதிரி நல்லா
0: நடிச்சிருக்கிறாரு.
2: விக்ரம்
1: நடிச்சிருந்தியும்
2: லட்சுமியும் பின்ன ஞானம். வாசந்தியும் லட்சுமியும் என்ற டைப் பண்ணும் போது அது வரும் படம்.
0: வசந்தி இல்ல, வாசந்தி.
2: ஆமா, மலையாளம் பிலிம் வாசந்தியும் லட்சுமியும் மட்டும் போதும்.
0: அப்பவே வரும்,
2: அப்பவே வரும், டைப் பண்ணும் போதே வரும்.
0: உங்க ஒரு பாடல் எடுத்து வந்து விட்டேன், வேற என்ன பாட்டு உங்களுக்கு வேணும்? முதல்ல நீங்க அந்த குட்டி பையனை வாழ்த்தலாம்.
2: வாழ்க்கையில் அர்த்தம் இல்லை அந்த பாடல்.
0: அது வாழ்க்கையில் அர்த்தம் இல்லையா? அப்படி ஒரு பாடல் என்ன பண்ணுவோம்?
2: சொன்ன பூக்களின் வண்ணம் கொண்ட பின் மகளே என் மகளே.
1: அந்த பாடல் வருமா?
2: நான் வாழ்ந்தது கொஞ்சம் அந்த வந்தது உயிரில் கலந்த என் உயிர். இந்த பாடல்
0: உங்களுக்கு தமிழ் பாட்டெல்லாம் பாடம் இல்லையா?
2: சின்ன கண்ணம்மா,
0: சின்ன கண்ணம்மா படம். ஆமா ஆமா. அந்த அந்த சின்ன பையனுக்கு நீங்க வாழ்த்து.
2: பஞ்சு அருணாச்சலம்.
0: ஒரு சின்ன பையனுக்கு பிறந்த தினம்
1: தமிழ்நாட்டின் தமிழ்நாட்டில்
2: சிதம்பரம்
1: இன்று சிதம்பரம் வண்டிக்கு தமிழ்நாட்டில் கெர்மஸ் ராஜா கிங்ஸ்லின் ராணி தம்பதியருடைய மகன் குரூஸ் அந்தோனி மர்வின், இவர் வந்து சந்தன ராஜருடைய தம்பி
0: தம்பியாரின் மகன்.
1: அந்த பையன்
0: காட்டு காட்டு காட்டு அவருடைய தம்பியாரின்
1: பிரதருடைய மகன். அவர் வந்து நாலாவது பிறந்த நாளை வீட்டிலே கொண்டாடுகின்றார். எல்லோரும் வாழ்த்தி
2: கொண்டு நாலாவது பிறந்த நாள் கொண்டாடும் இந்த தம்பிக்கு என்னுடைய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். என்னுடைய சார்பாக வாழ்த்துக்கள்.
1: நன்றி. உங்களுடைய வாழ்த்து அவர்களை போய் சேர்ந்திருக்கும். இதுவரையில்
0: சிந்தனை திருமன் சின்னமாய் பார்த்தா மெதுவாத்தான் போவோம். உங்களுடைய வாழ்த்து இப்பவே போய் சேர்ந்திருக்காங்க. நான்
1: சின்னமாயிருப்பார்கள் என்றால் அவர்களும் இப்பொழுது கொண்டாடி கொண்டிருக்கும் இந்த இனிய வேளையிலே அந்த பையனை வானலாக எல்லோரும் வாயார வாழ்த்தும் பொழுது அந்த வாழ்த்துக்கள் அவருக்கு பலிக்க வேண்டும். அவருக்காக நீங்கள் வாழ்த்து பாடலாக பிறந்த நாள் பாடலாக விரும்பினால் ஒரு பாடலை
0: இன்னொரு பாடலை கேட்கலாம். நீங்கள் இது இப்ப நீங்க கேட்டது அது பெண் பிள்ளைக்கு ஒரு அப்பா பாடும் பாட்டு.
2: என்னோட பையனுக்கு நீங்க சாப்பாடு எல்லாம் குடுக்கறதுக்கு இருந்தா அதனால
0: பின்னாடி
2: போச்சு.
0: நல்லது. அப்ப இன்னொரு பாட்டு அவருக்கு வாழ்த்து நீங்க எடுத்து வருவதாக நாங்க எடுத்து வரோம்.
1: என்ன பாடல்?
0: அழகு குட்டி செல்லம் என்ற பாடல்.
2: நீங்க எடுத்துட்டு வரீங்களா இல்ல நான் எடுக்கணும்?
0: உங்களுக்கு எது விருப்பம் அதை சொல்லுங்க. நாங்க எடுக்கிறேன்டா அழகு குட்டி செல்வம். நாங்க எடுத்து வரேன்டா உங்களுக்காக அழகு குட்டி செல்வம் என்ற பாட்டை எடுத்து வருவோம். நீங்க எடுக்கிறேன்னா நீங்க உங்க பாட்டு சொல்லுங்க.
2: அழகு
0: குட்டி செல்வம்.
2: அந்த பாடலே போதும். ஆமா ஆமா அது நல்லா இருக்கு.
1: உங்கள் சார்பில் அந்த குழந்தைக்கு அந்த அழகான பாடலை வாழ்த்து பாடலாக உங்கள் சார்பில் காற்றலையில் தருகின்றோம்.
0: காரணம்
1: அவருக்கும் புரிய வேண்டும்.
0: இவருக்கு இப்ப நல்ல தமிழ் புரியும்.
1: சரி, அவருக்கும் புரிய வேண்டும். அதுக்காக தமிழை எப்படி உச்சரித்தேன்
0: அவர் விட்டு கேட்கிறார் நீங்க பேசுவதை. நல்லது. உண்மையிலேயே சந்தோஷமாக இருக்கிறது. சரி, உங்களுக்கு உள்வாங்குறீங்க தெரிகிறது. உங்களுடைய மலையாளத்தில் ஒரு வாழ்த்து பாடல் ரெண்டு வரி பாடங்கள் பார்க்கலாம்.
2: மலையாளத்தில் வாழ்த்து பாடல்
1: பிறந்த நாள் பாடல் ஆன்மாவுக்கு ஏதாவது இருந்தால்
0: இருந்தால் உங்களுக்கு பாடங்கள்.
2: குஞ்சு பாவைக்கு நல்ல நாடு பிறந்தாடு அப்படி ஒரு பாடல். அது ஒரு ஒரு பையனோட பர்த்டேக்கு பாடுற பாடல் தான் இந்த திரைப்பட நிகழ்ச்சியில மோகன்லால் மோகினி நடத்த படம் நாடோடி என்ற படம்.
1: நாடோடி என்ற ஒரு
2: அது நல்ல சூப்பர் மியூசிக். அது நல்ல ஒரு பிறந்த நாள் கொண்டாடும் அவருக்கு கேக்குற மாதிரி தகுந்த மாதிரி ஒரு பாடல் தான்.
1: நல்லது.
0: அனுப்பி வைங்க. நாங்கள் நேரம் கிடைச்சால் அதை எடுத்து
2: வரலாம். நேரத்துக்கு
0: அனுப்புறேன். நல்லது. நன்றி நன்றி. உண்மையிலேயே நன்றி.
1: நன்றி நன்றி
2: நன்றி சார். நன்றி.
1: அந்த பையன் அந்த குழந்தையையும் வாழ்த்தி வாழ்த்துறையும் ஒரு பாடலும் கேட்டதுக்கு நன்றி உங்களுக்கு, மீண்டும்
0: நன்றி, வணக்கம். அடுத்த பாடல் நான் நினைக்கிறேன் எங்களுடைய தமிழ் வாணன் ஒரு பாடல் கேட்டிருந்தார், இரண்டு பாடல் உண்டு, அதை எடுத்து பாருங்க.
1: பாடல் பெற்றால் தான் பிள்ளையா திரைப்படுத்து நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி என்ற பாடலை கேட்டிருந்தார்.
0: இன்னொரு தடவை எங்களுடைய செல்லக்கூடிய வாழ்த்து விடுவோமா?
1: வாழ்த்தலாம்.
0: எங்க பார்க்கலாம்?
1: இன்று இந்தியா தமிழ்நாடு சிதம்பரம் வண்டிக்கெட் கர்மஸ் ராஜா கிங்ஸ்லின் ராணி தம்பதியரின் அன்பு மகன் குரூஸ் அந்தோனி மெர்வின் தன்னுடைய 4வது பிறந்த நாளை தன்னுடைய இல்லத்தில் அன்பு உறவுகளும் நண்பர்களும் சூழ கொண்டாடி கொண்டிருக்கும் இந்த வேளை அன்பான அப்பா அவரை அன்புடன் வாழ்த்துகிறார் கர்மஸ் ராஜா. அவருடன் ஆசையான பெற்றெடுத்த அம்மா கிங்ஸ்லின் ராணியும் இருவருமாக இணைந்து அவரை முத்தமிட்டு வாழ்த்தி கொண்டிருக்கும் வேளையிலே தாத்தா விட்டு வைப்பாரா? தாத்தா மிக்கேல் தாசன், அவருடன் ரோசம்மாள், தாத்தா அருள்தாசன், பாட்டி ஜெயமேரி, பெரியப்பா அந்தோனி கிறிஸ்டோபர், பெரியம்மா ராஜ கிங்ஸ்லி, பெரியப்பா சிலுவை சந்தனராஜ், பெரியம்மா அனுஷியா ராணி, சித்தி ஜென்சி மெர்கியர், மாமா துரை அவர்களுடன் அண்ணன் வினித் மெர்சன் கெவின் இவர்களோடு சேர்ந்து அக்கா விவிதா மெர்சி மெர்லினும் அவரை பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்க வாழ்த்தி கொண்டிருக்கும் இந்த வேளை முன்னிலை தமிழ் வானொலி ஊடாக வானொலி நேயர்கள், உறவுகள், கலைஞர்கள், அறிவிப்பாளர்கள், தொழில்நுட்பவியலாளர்களுடன் இயக்குநரும் சேர்ந்து பல சிறப்புடன் பல கலைகளும் பெற்று ஆண்டவனின் அருளினால் நல்லருளோடு நல்ல ஆசி பெற்று அவர் பல்லாண்டு காலம் வாழ வேண்டும், நாடும் ஏடும் போற்றும் ஒரு நல்ல மகனாக பெற வேண்டும் என்று எல்லோரும் வாழ்த்திக் கொள்ளுகின்றார்கள். வாழிய பல்லாண்டு, வாழிய பல்லாண்டு. இந்த வேளையில்
0: இது எங்களுடைய தமிழ் வாணன் அவர்கள் அந்த குட்டிக்காக கேட்ட பாடல்
1: வாழ்த்தி அவருக்கு ஒரு பாடலை கேட்டிருந்தார். அந்த பாடல் காற்றலை

0: நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி.
1: காற்றிலே இணைந்து கொள்ளும் அன்பு உறவை சந்திக்கலாம். வணக்கம். வணக்கம் காற்றிலேயில.
2: வணக்கம்மா.
1: வணக்கம், கேட்கலையா? வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம்மா.
3: வணக்கம். வணக்கம் சிந்தனை செல்வன். வணக்கம்.
2: அம்மா வணக்கம்மா.
1: வணக்கம். உங்களுக்கு கேட்கவில்லையா? நல்லா கேக்குதுங்க, நல்ல சூப்பரா கேக்குது. மூச்சு பிடிக்கணுமோ தெரியும். என்ன பாக்கலாம்? நேற்று இரவு உங்களுக்கு காலை, அப்ப அந்த நேரம் நாங்கள் இனி வருகிற பிறந்த நாளை அன்றே தொடங்கி விடுவோம். இரவு நேரம், எங்களுடைய இரவு நேரம். அப்போ உங்களுக்கு காலை நேரம் உங்களுக்கு சரியாக இருக்கும். அப்ப நாங்கள் அந்த தவறை இனி விடக்கூடாது என்று இப்பொழுது பேசிக்கொண்டோம்.
3: நிச்சயமாக அவர்கள் மாலை நேரத்தில் தான் இந்த பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருப்பார்கள்.
1: இருந்தாலும் காலையில் இருந்து நாங்கள் எடுத்து வருவோம்.
3: இனிமேல் வரும்
1: பிறந்த தினங்களை நாங்கள் அப்படித்தான் எடுத்து வருவோம்.
3: அதிலும் இரண்டு தினங்களுக்கு முன்பு உங்களுக்கும் எங்களுக்கும் 1.5 மணி வித்தியாசம். நீங்கள் முந்தி நிற்கின்றீர்கள். நீங்கள் அனுப்பும் அந்த செய்தி எங்களுக்கு 1.5 மணித்தியாலம் பிந்தி கிடைக்கும், பிந்திய நேரமாக
1: இருக்கும்.
3: நீங்கள் தந்ததே நல்ல நேரம். எங்களுடைய பதிவு அறையிலே சில ஒழுங்கினங்கள் இருந்தும் நாங்கள் நேரடியாக எடுத்து வர வேண்டும் என்று வந்து கொண்டாடி கொண்டிருக்கிறோம். உங்கள் மகனின் பிறந்த நாளை தான் இப்பொழுது கொண்டாடி கொண்டிருக்கின்றோம்.
1: கேக் அனுப்பி
3: வைப்போம்.
2: போட்டு
3: காமிக்கிறோம்.
1: நிச்சயமா நாங்கள் செல்வங்கள் எங்களுடைய செல்ல குட்டிகள் மாதிரி நினைத்து எப்பொழுதும் அவன் சிறப்போடு இருக்க வேண்டும் என்று மனதார வாழ்த்து வருவோம்.
3: அவர்கள் வந்து எதிர்காலத்து முன்றியல் தமிழ் வானொலியின் முதுகெலும்புகளாக
1: இருக்கும். மூச்சு பாய்க்கு அவர் வரத்தானே வேணும். அப்ப
3: நிச்சயமாக அவர் சிறப்பாக வருவார் என்று
1: நீங்க நினைக்காங்க. இந்த சிந்தனைக்கெல்லாம் அதுக்கு தான் ஐடியா போடுவார்.
3: என்னன்னா
1: உங்களுக்கு கொடுத்த மூச்சு பாய்ச்சி மாதிரி அவர்
2: அவருக்கு வீச்சு பற்றி கொடுத்த நின்று நல்லது
3: நல்லதுதானே நல்லது. அப்ப இன்றைய பிறந்த நாள் எல்லாம் மகள்வாக சென்றது. உங்களுக்கு மகனின் பிறந்த நாள் பெரும் மகிழ்ச்சியாக
2: மனமுறையா வாழ்த்து எங்களுக்கு வந்து மனம் திரும்ப வாழ்த்து ஐயாவுக்கும் அம்மாவுக்கும் ரொம்ப நன்றி. காற்றலில் இருந்த ஸ்ரீ சதீஷ் சாந்தி தங்கராஜ் அவர்களுக்கும் தமிழன் சார் மற்றும் அவர்களுக்கும் ரொம்ப மற்றும் இணையதள் தெரிந்த அனைத்து அன்புகளுக்கும் மனமார்ந்த நன்றிகள் நான் தெரிவிக்கிறோமோ.
3: நன்றிகள், உங்கள் நன்றிகள் அவர்களை போய் சேர்ந்திருக்கும். எங்களுக்கும் அது மனம் நிறைவாக இருக்க நீங்கள் நன்றி சொல்லி எங்களை மூன்றாவது நபராக எண்ண வேண்டாம். அந்த குழந்தை எங்களுடைய செல்வம் என்று நினைத்து தான் நாங்கள்
1: வாழ்த்துக்கிறோம்.
3: நாங்கள் ஒரு உறவு, ஒரு குடும்பம், அதாவது நன்றிகள் தமிழ் வானொலி என்ற குடும்பத்திலே இருக்கும் அங்கத்தவர்கள் ஒருவருக்கொருவர் நன்றி பாராட்டுவது அது முறை, அது ஒரு பழக்கம். ஆனாலும் நன்றி சொல்லாது விட்டாலும் நாங்கள் நன்றியோடு தான் அதை மனம் வந்துதான் வாழ்த்தி.
1: இது எங்கள் வீட்டு கொண்டாட்டம் போல நாங்கள் வாழ்த்துகிறோம். இது நாங்கள் வாழ்த்தாக எடுத்து வரவில்லை, வானொலிகளும் எடுத்து வரவும் அப்படி இல்ல.
3: சிற்றுண்டியல் செய்து கலையத்துக்கு வந்த உறவுகளுக்கும் அன்புக்கும் அவர் பரிமாற போகின்றார்.
1: என்னன்னா எனக்கு சிற்றுண்டியல்
3: நல்ல என்ன பாடல் நீங்கள் விரும்புகின்றீர்கள்?
2: கிழக்கு மலை படத்துல இருந்து
3: கிழக்கு மலை. ஆமா.
2: நிலவுக்கு பிறந்த நாளை வானம் கொண்டாடும். மகன் பிறந்தால என்னுடைய எம்டிஆர் எல்லா அன்பு நஞ்சும் கொண்டாடுற பாட்டமா திரும்ப கேட்க ஆசைப்படுறேன்.
3: நன்றி. நான் அந்த பாடலை எடுத்து வருகிறோம். கிழக்கு மலை திரைப்படத்திலிருந்து
2: நிலவுக்கு பிறந்த நாளை வானம் கொண்டாடும்,
3: நிலவுக்கு பிறந்த நாளை வானம் கொண்டாடும் என்ற பாடலை நாங்கள் காட்டலையில் எடுத்து வருகின்றோம்.
1: இன்னொரு கேள்வி, நான் இதை கேட்கணும் மண்டே இருந்து உங்களை எப்படி பேசலாம், நீங்க இப்ப அந்த மூச்சு பயிற்சி எடுத்ததுக்கு அப்புறம் நீங்க வரலையே, அது எதுக்கு? அது எதுக்கு?
2: அதுக்கப்புறம் வந்து வேளாண்மை போனோம், எல்லாம் கோயிலுக்கு போயிட்டோம். அப்படி இப்படி கொஞ்சம் வேலை இல்லைன்னா நானும் தொடர்பு கொள்ள முடியல, அண்ணனும் பிஸியா இருக்காலும் நானும் அண்ணன் இது பண்ண முடியல. ஆனா தொடர்ந்து கேட்டுட்டு தான்
1: இருக்கேன். அப்ப எப்படி கூட இப்ப உடல் நல்லா மூச்செல்லாம் நல்லா இருக்குதானே?
2: நல்லா இருக்குமா? பயிற்சி கொடுத்த ஐயா இல்ல
1: நல்லது. மீண்டும் மீண்டும் உங்கள் செல்வத்துக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். உடனே சொல்லுங்க, உடனே சொல்லுங்க, நாளைக்கு நான் நேரடியாகவே என் செல்வத்தை நான் பேசி நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு இனி நாங்கள் பிழைவிட மாட்டோம். நாங்கள் எங்களுடைய இரவு நேரத்தில் உங்களுக்கு பகல் நேரம் அங்கு
3: பிறந்த நாள்
1: எல்லாம் வரும், நாங்கள் எடுத்து வருவோம்.
3: நன்றி
1: சந்திரராஜ்.
3: நன்றி
1: நன்றி நன்றி
2: நன்றி.
1: நேரம் சரியாக 12:28. அடுத்த பாடல் யார் கேட்ட பாடல்?
3: எம்ஜிஆர் நேயர் நேரத்தில் அவர் எழுதியிருக்கின்றார்கள். பூம்புகார் திரைப்படத்தில் இருந்து வாழ்க்கை என்னும் ஓடம் என்ற பாடலை வெளியேற்றுங்கள் என்று கேட்டிருக்கின்றார். இந்தியா புதுச்சேரி தன்னாட்சி பிரதேசம் பெரிய காலாப்பட்டிலிருந்து பேனா சந்திரசேகரன், மலர்மதி சந்திரசேகரனுடன் பாண்டுரங்கன் ஜெயச்சந்திரனும் ஜெயபிரியா ஜெயச்சந்திரன் அவர்களும் கேட்டுவதோடு நன்றி என்றும் எழுதியிருக்கின்றார்கள். அவருடைய பாடலை காட்டலையில் இப்பொழுது
1: எடுத்து வாங்க.

0: மனுக்கு வருத்து என்ற உயிர் மூச்சி உள்ள
1: நேரம் சரியாக 1:02 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MTR FM மொன்றியல் தமிழ் வானொலியில். இன்று பிறந்த தினத்தை கொண்டாடும் அந்த செல்லக்குட்டிக்காக தமிழ்வாணன் அவர்கள் ஒரு வாழ்த்தை அனுப்பியிருக்கிறார்கள். இனியான இந்த வாழ்த்து காட்டலையில் எடுத்து வரப்போகிறேன். தமிழ்வாணன் எழுதியிருக்கும் வாழ்த்து: ஒரு ஆண்டின் பல நாட்கள் வரும், ஒரு ஆண்டின் பல நாட்கள் வரும், ஆனால் உனக்காக காத்திருக்கும் ஒரே நாள் அழகான உன் பிறந்த நாள். ஒரு ஆண்டில் பல நாட்கள் வரும், ஆனால் உனக்காக காத்திருக்கும் ஒரே நாள் அழகான உன் பிறந்த நாள். அதுதான் இன்றைய நாள், அதுதான் இன்றைய நாள். உன்னை உலகிற்கு அடையாளம் காட்டிய நாள், அதுதான் இன்றைய நாள். உன்னை உலகிற்கு அடையாளம் காட்டிய நாள். அழகான இந்த நாளில் மேகங்கள் பூமலை தூவி, அழகான இந்த நாளில் மேகங்கள் பூமலை தூவி, வானம் வாழ்த்துமடல் அனுப்பி, வானம் வாழ்த்துமடல் அனுப்பி, விண்மீன்கள் உன்னை பார்த்து ரசிக்கும், விண்மீன்கள் உன்னை பார்த்து ரசிக்கும் அழகான உன் பிறந்த நாளில், அழகான உன் பிறந்த நாளில் கவலை மறந்து மகிழ்ச்சி புறந்து சோகம் தளர்ந்து புன்னகை மலர்ந்து மலர் போல் உன் வாழ்வு மனம் வீச அன்பார்ந்த இனிய பிறந்த நாள் வாழ்த்து. கவலை மறந்து மகிழ்ச்சி புறந்து சோகம் தளர்ந்து புன்னகை மலர்ந்து மலர் போல் உன் வாழ்வு மனம் வீச அன்பார்ந்த இனிய பிறந்த நாள் வாழ்த்து. இது தமிழ்வாணன் மாமா உங்களுக்காக. மாமாவோ உறவு எப்படி சொல்லுவதுன்னு தெரியவில்லை, அந்த பெரியவர் உங்களுக்காக வாழ்த்திய இந்த வாழ்த்து. இது கவிதை போலவே அவர் எழுதியிருக்கிறார் நினைக்கிறேன். அவருடைய வாழ்த்து மிக அருமையாக இருக்கிறது. இந்த வாழ்த்து நிறைந்த வாழ்த்து என்று சொல்லிக்கொண்டு நாங்களும் வாழ்த்தி கொண்டு அந்த செல்லக்குட்டிக்கு சின்ன கவலையை அந்த நேற்றைய தினம் எடுத்து வரவில்லை அந்த செல்லம் அதை கேட்கும் தருணத்தில் என்று சொல்லிக்கொண்டு. சரி, அடுத்த பாடல் யாருடைய பாடல்? அடுத்த பாடல் நாங்கள் எங்களுடைய ஸ்ரீ சதீஷ் கேட்ட பாடல் எடுத்து வரலாம்.
2: பாடல் தயாராக இருக்கின்றது.

0: பாடலை இடைநிறுத்தி காற்றலையில் வந்திருக்கும் அன்பு உறவு எங்கே வணக்கம். ஏனென்றால் அந்த வாழ்த்தை நாங்கள் முதலில் எடுத்து வந்திருக்கோம், அப்போதான் நீங்க இணையும் போது அப்பொழுது வாழ்த்தி இருப்பீர்கள். அது எங்கள் பிழை என்று சொல்லிக்கொண்டு அந்த மன்னிப்பை நாங்கள் கேட்டு விடுறோம். என்ன பிழை விட்டவர்கள் மன்னிப்பு கேட்க வேணும், கேட்டுட்டோமா நாங்க? அப்படி இல்ல, அது பிழை பிழைதான். பிழை என்ன? சின்ன குழந்தை
1: என்று செல்லத்திற்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள்.
0: இனி உங்கள் வாழ்த்து அவருக்கு சென்றடைந்திருக்கும் நினைக்கிறேன். நீங்க அரை தூக்கத்தையும் முழு தூக்கமும்
2: நாங்கள் பகல் தானே சாயந்தரம் தானே பிறந்த நாள் கொண்டாடுகின்ற நோக்குடனும் என்னுடைய பதிவு அறையின் உள்ளே பதிவு உபகரணங்களுக்குள் சில கோளாறு இருந்தபடியாலும் பதிவு செய்து எடுத்துக்கொண்டு வர முடிய போய்விட்டது. அதனால் நாங்கள் நேரடியாக காற்றலையில் செய்து கொண்டிருக்கின்றோம். அவருடைய பதிவு செய்து கொண்டு வந்திருந்த அந்த பதிவு கருவியிலே சில பிழை இருந்திருக்கு. நாங்கள் அதை ஒலிபரப்பு செய்த பிழையில் அதுக்குள்ளே கொஞ்சம் இதம் இல்லாமல் இருந்தது. அதனால்
0: நாங்கள்
2: செய்ய வேண்டியதாக இருந்தது. அடுத்தது அந்த நேர வித்தியாசம், இனிமேல் அந்த தவறு
0: ஏற்படாது
2: நாங்கள் பார்த்துக்கொள்ளும். இது இருப்பினும் எங்கள் முழுமனதான ரியல் தமிழ் வானொலி உறவுகளின் வாழ்த்துக்களும் எங்கள் வாழ்த்துக்களும் அவரை சென்றடையும். அன்பு
0: உங்கள் வாழ்த்து உங்கள் வாழ்த்து
1: குடுத்துட்டீங்கதானே,
0: அது உடனே இப்ப போயிருக்கோம். கட்டிடம் பிடிக்கிறதுல கூரை பிடிக்கிறதுல நீங்க தான் கட்டிக்கணும்.
1: கேட்கவில்லை
2: வரவேற்பு அறையிலும் ஆட்கள் வந்து கொண்டிருக்கும் வேளைகளிலே சில சமயம் என்னால் கேட்க முடியவில்லை. நான் வேலை பார்க்கும் நேரத்தில் என்னால் கேட்க முடியும். காதனுள்ளே குச்சியை வைத்துவிட்டு போகலாம். மற்றவர்கள் உரையாடி கொண்டிருக்கும் பொழுது மற்றது பதிவு அறையிலே பதிவுகள் செய்து கொண்டிருக்கும் நேரத்தில் என்னால் கேட்பது கொஞ்சம் கடினமாக இருக்கும். குறுங்கள் உங்கள் வாயால் நேரடியாக கேட்டு விடுவேன்.
0: 31ஆம் தேதி நான் கேட்டுமா?
1: இல்ல, எம்டிஆர் வானொலியின் இயக்குனர் அவர்களிடம் வந்து ஒரு பேட்டி ஒன்று இருக்கு.
2: அப்படியா? எப்பொழுது?
1: 31ஆம் தேதி இரவு அல்லது 1ஆம் தேதி
2: இரவு? உங்களுக்கா எங்களுக்கா? அந்த இரவு அதை நான்
1: இரவு என்று சொல்ல வேண்டும்.
2: என்ன போயிட்டு யாருடன் போயிட்டு எப்படியான போயிட்டு அதை தெரிந்து கொள்ள முடியுமா அல்லது அன்றுதான் கூறுவீர்களா?
1: இயக்குனர் அவர்களுடன்.
2: இயக்குனர் அவர்களுடன் யார் போயிட்டு காண்பார்கள்?
1: எடுத்தது தென்றல் ஷாகுல் ஹமீத்.
2: தென்றல் ஷாகுல் ஹமீத்,
0: அறிவிப்பாளர்.
2: நீங்கள் அதை அந்த செவியை அவர் வழங்கிக் கொண்டிருக்க நீங்கள் அதை செவி கண்டு கொண்டிருக்கும் போலே நாங்கள் எல்லாம் செவி மடுத்து கேட்டுக் கொண்டிருக்கின்றோம்.
1: கண்டிப்பா கண்டிப்பா.
2: நல்லபடியே அமைய எல்லாம் இறைவனை வேண்டிக் கொள்ளுகின்றேன்.
0: பாருங்க நான் சொன்னேன், எங்கடா இப்படி ஒரு மாட்டி விடுவோம் வந்து உடனே சொல்லிட்டார்.
2: இல்ல இல்ல, எப்பொழுது அது ஒரு சிறப்பான விடயம் தானே. நாங்கள் எல்லோரும், நான் மட்டுமல்ல எங்கள் முன்னில் தமிழ் வானொலி உறவு நெஞ்சங்கள் நீய நெஞ்சங்கள் அனைத்தும் அகல காதை திறந்து வைத்து கேட்டுக்கொண்டிருப்போம்.
1: கண்டிப்பா நானும் காத்திருக்கிறேன்.
2: ஆமா, நீங்கள் செவியை காண வந்தவருக்கு அவ என்ன பதில் கொடுக்கின்றா என்பதை நீங்கள் அவளோடு அங்கே எந்த சென்சரும் இல்லை தானே, தயாரும் இல்லை தானே, நேரடியாக
1: என்னுடைய
2: முகநூலும் அதை நான் பதியவிட்டுக் கொண்டு வானொலியிலும் அடிக்கடி கூறிக்கொள்ளுகிறேன். டிசம்பர் 2017 டிசம்பர் 31 இரவு நேரம் கனடாவின் இரவு பகல் ஒளிபரப்பு நாடுகள் இரவு நேர நிகழ்ச்சியில் நேர் நேரத்தில் குவைத் நாட்டிலிருந்து தென்பலில் சாகுல் ஹமீது அவர்கள்
0: அறிவிப்பாளர்
2: சாகுல் ஹமீது அவர்கள் கனடாவின் மொன்றியல் தமிழ் வானொலி இயக்குனர் மீரா அவர்களை செவி காணுகின்றார், பேட்டி காணுகின்றார். ஆவலுடன் எல்லோரும் செவி மடுத்து கேட்டுக்கொள்வோம். நேரம் பின்னர் அறிவிக்கப்படும்.
0: இதுல ஒரு முக்கிய அறிவித்தல், உங்களுடைய கேள்விகளை விளம்பரம் சிரிக்க கூடாது. விளம்பரம் அதுவும்
1: எப்படி சார், கேள்விகளை எப்படி கேட்கறதுன்னு உங்களுக்கு தெரியும், பதில வந்து சரியாக வச்சுங்க.
0: இல்ல அது சரி, அந்த கேள்வியதான் இப்ப நான் சொல்ல போறேன், கொஞ்சம் புரிங்களேன். நேர்களை, இந்த கேள்விகளை கேட்க தயாராக இருக்கும் ஷாகுல் ஹமீது அறிவிப்பாளர் ஷாகுல் ஹமீதுக்கு நீங்கள் உங்களுடைய கேள்வி கணிகளை கேட்க விரும்பினால் இந்த தொலைபேசி இலக்கத்தை அழைத்து நீங்கள் இதில் இந்த கேள்வியை தர வேண்டும். 5145912379 என்ற இலக்கத்துக்கு வாட்ஸ்அப்பில் நீங்கள் எழுதி வந்தால் அந்த கேள்விகளை அவர் எடுத்து வருவார். அப்படித்தானே?
1: ஒரு
2: திருத்தம், மீரா அவர்கள் கொடுத்த தொலைபேசி இலக்கம் முன்னியல் தமிழ் வானொலியின் இலக்கம். ஆனா மீரா
1: அன்பு
2: காண்பது அறிவிப்பாளர் தென்றலில் ஷாகுல் ஹமீத் அவர்கள். அப்ப நீங்க, நாங்கள் ஏதாவது கேள்விக்கணை கேட்க வேண்டும் என அவர் மூலம் தானே கேட்க வேண்டும் உங்களிடம். ஆகவே அவருடைய தொடர்பு இலக்கம் தொடர்பு தான் எங்களுக்கு தேவை. எப்படி விளையாட்டு குறுக்க வண்டி
0: வச்சுக்கணும். இன்னும் ஒரு விடயம் இருக்கிறது, நீங்க சரியா, நான் இது உண்மையைத்தான் பேசுறேன். என்னடா, ஒரு ஒரு பாடசாலையில் ஒரு குழந்தை படித்த பின்பு, ஒரு மாணவன் மாணவி படித்த பின்பு பரீட்சைக்கு செல்லும் அந்த பரீட்சை பேப்பர் என்ன வரப்போறதுன்றத முதல்ல சொல்லி கொடுத்து இன்ன இன்ன இன்ன கிளி எல்லாம் வரும் இப்படி எல்லாம் படிப்பார்கள். அவர் முதல்ல
1: பாடசாலையில்
2: அந்த பகுதியை படிப்பித்து விடுவோம். அந்த டியூஷன் சென்டர் என்று ஒன்று இருக்கு அல்லவா, டியூஷன் சென்டர், ஊக்குவிப்பு வகுப்புகள் நடத்துவார்கள் பிரைவேட்டா, அவர்கள் பழைய கேள்வி மாடல் கேள்விகளையும் பதிலையும் படிப்பித்து
0: விடுவார்.
2: சரியான கேள்வியை சொல்ல
0: மாட்டார்கள்.
2: ஷாகுல் ஹமீது அவர்கள் கூறியது போன்று அப்படியும் வரலாம் இப்படியும் இவற்றை போல மாடல் கேள்விகளை
0: தான் அவர்கள் கூறிய சொல்லுங்க. உண்மையா உங்களோட புண்ணியம் கிடைக்கும். இந்த டியூஷன் யார் கொடுக்கறேன்னு சொன்னா நான் அதுல
2: இதற்கெல்லாம் டியூஷன் என்ற ஒரு வகுப்பு இல்லை.
0: இல்ல, ஆசிரியர் சொல்லுவது போல இந்த குளத்துக்குள்ள இன்ன இன்ன இந்த பந்திக்குள்ள இந்த பந்திக்குள்ள தான் இந்த கேள்வி வரும் போல நீங்க அதுல சொல்லி தர
2: செவ்வி காண்பதற்கு முன்பு அறிவிப்பாளர் தென்றலில் ஷாகுல் ஹமீத் அவர்கள் எந்த எந்த அம்சங்களுக்கு உங்களை நான் கேள்வி கேட்க இருக்கின்றேன் என்று மட்டும் கூறுவார். உதாரணமாக புவியியல் சம்பந்தமாக ஒரு கேள்வியை கேட்க போகின்ற காலநிலையில அது எப்படி ஒன்றுக்குள்ள வரும், அல்லது பொருளாதாரத்துக்குள்ள வரும் அல்லது குடும்ப நிலத்துக்குள்ள இருக்கிறது அல்லது அப்படி அந்த துறையை சொல்லுவார். நீங்கள் அதுக்கு தயாராக இருக்கணும். சரியா?
0: நல்லா எடுத்து நல்லா எடுத்து கொடுக்குறீங்க, எல்லாரும் சந்தோஷமா இருக்குது. சில வேளை உடல்நல குறைவு பிள்ளைகளுக்கு
2: ஒன்று மட்டும் கூறுகின்றேன் சந்தோஷ் அமீது அவர்களே,
0: சொல்லுங்க
2: மீரா அவர்களுக்கு நீங்கள் செவ்வி காண்பதற்கு சொல்லி கொடுக்க தேவையில்லை. காரணம் இந்த பையன் டைரக்டர் விசு அவர்கள் வந்த போது கூட அவர் ஆச்சரியப்பட்டவர், கையில் ஒரு பேப்பரும் இல்லாமல் என்னை கேள்வி கேட்க வருகின்றாரே மீரா என்று. ஆனால் அவர் ஒரு மணி 45 நிமிட செவ்வி நேரத்தை 1.5 மணி நேரமா ஆக்கிவிட்டது மீரா. அவர் கடைசியாக சொன்னார், எத்தனையோ செவ்வி கண்டவர்கள் எத்தனையோ ஊடகவியலாளர்களை நான் பார்த்திருக்கின்றேன், இந்த பொண்ணு கையில் ஒரு கடதாசியும் இல்லாமல் என்னிடமிருந்து புட்டு புட்டு புடுங்கி எடுத்து விட்டார் சகலத்தை கொண்டு
0: கலையத்துக்குள் நுழையும் போதே எல்லோரும் நிறைய மக்கள் வந்திருந்தார்கள். அப்ப சரி, அவரை செவி காண்பதற்கு நாங்கள் தயாரானோம். அப்பொழுது மற்ற அறிவிப்பாளரும் இருந்திருந்தார்கள். அவர் நான் சற்று சரி அவரை வேற யாராவது எடுத்து வரட்டும் என்று சொல்லும் போது அவர் தான், இல்லை நீங்களே எடுத்து வாருங்களேன். அப்ப நான் அவரை சரி என்று கலையத்துக்குள் அழைத்தேன். இருக்க சொல்லி கேட்கறது கிடையாது. அவர் சொன்ன ஒரு பாட்டு போடுங்கன்னு சொன்னாருமே. அப்ப நான் சரி பாட்டு போட்டுட்டு, சரி நீங்க ஆயத்தமா தண்ணி எதுவும் வேணுமா இப்படி இருக்கீங்க சார் அப்படி எல்லாம் கேட்டு நீங்க நலமா இருக்கிறீங்களான்னு கேட்டோன்னு அவர் கேட்டோன்னு சொன்னார். ஒரு பெண்ணும் பேப்பரும் எடுக்க இல்லையாமாண்டு. அப்ப நான் கேட்டது எதுக்கு என்று கேட்டேன். நான் கொஞ்சம் கேள்விகள் சொன்னத்தானே நீங்க அந்த கேள்வியை கேட்பீங்க. நான் சொன்னேன், சிரிச்சிட்டு சொன்னா இல்ல தேவையில்லை, நீங்க பேசிட்டு போங்க முதல்ல, நான் அதுல இருந்து ஏதாவது கேள்வி எனக்கு கேட்க முடிஞ்சா நான் அதுல இருந்து எடுத்து கேட்கிறேன். அப்படி சொல்றது கடினம், எல்லாரும் எழுதி வச்சுட்டு தான் கேட்கறது. அவர் சொல்ற திருப்பி திருப்பி சொல்றேன் எனக்கு, இல்ல இல்ல நீங்க பேசிட்டு போங்க, நான் அதுக்கு போய் அதுல இருந்து எடுக்கிறேன். அவருக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு நான் இப்படி சொன்னது. கடைசியா அவர் பார்த்துட்டு ஆரம்பிச்சு விட்டோம் கேள்விகள். அவர் பேசிக்கொண்டே போனார் முதல்ல இருந்து. ஆனா முழுமையாக என்ன எனக்கு அவரை பற்றி கொஞ்சம் படங்கள்ல பார்த்திருந்தாலும் முழுமையாக அவரை பற்றி முழு விடயமும் எனக்கு தெரியாது. ஆனா அவர் சொன்ன சொல்ல சொல்ல ஒவ்வொரு கேள்வியாக நான் அதில் இருந்து எடுத்து எடுத்து கேட்டேன். அந்த விளக்கமாக தன்னுடைய முழுமையான கேள்விகளுக்கு பதிலை எல்லாம் தந்து முடிச்சு விட்டார். முடிஞ்சு எல்லாம் முடிஞ்சு எல்லாம் நாங்கள் பாடலாம் போட்டு கோயில் வந்து எல்லாரும் படம் எடுக்கிறதுக்கு முன்னால சொன்னார், இங்க வாங்கம்மா முதல்ல நான் எல்லாருக்கும் சொல்றேன், நான் எத்தனையோ இடத்துக்கு போயிருக்கிறேன், எத்தனையோ பேர் என்னை பேட்டி என்றிருக்கிறார்கள், எத்தனையோ கேள்விகளை கேட்டு செவி கண்டிருக்கிறார்கள். ஆனால் எல்லோரும் முதல் பெண்ணும் பேப்பரும் எடுத்து வச்சு முதல் கேள்விகளை என்ன கேப்பீங்க என்ன கேப்பீங்க என்ன கேப்பீங்க எழுதித்தான். நீங்க அதுவும் கேட்க இல்லையே என்று உண்மையாக அவர் சொல்லியிருந்தேன். பெருமையா இருக்கிறது ஒரு அவங்களோட இருந்து படம் எடுக்கணும்னு படம் எடுத்து கொண்டு போனார். அப்ப அப்படி அது வந்து என்னவென்றால் என்ன பண்ணார் ஷாவுல் கமீன், ஒரு ஒரு விடயத்தை ஒருவர் பேசும்போது நாங்கள் உண்மை வாங்குறோம் அவர் ஒரு விடயத்தில். அப்ப இதில் என்ன கேள்வி கேட்கலாம் என்று நாங்கள் அந்த இடமே நாங்கள் செய்தோம். அது அது எல்லாராலும் முடியும். அது என்ன அது பொறுமையாக நீங்கள் பேசுவதை நான் உள்வாங்க வேண்டும். அவர் வரும்போது நான் அவ்வளவு திறமையான ஒரு இப்ப 20 வருஷம் இது. அப்ப எல்லாம் அவர் வரும்போது நான் நினைக்கிறேன் 4-5 வருடங்கள் தான் இருக்கும் எங்களுடைய வானொலி ஆரம்பித்து 3 வருடங்கள் அப்படியா நாள் இது. அப்பொழுது நான் ஒரு விளையாட்டு பிள்ளை. அப்பொழுது உண்மையாக எனக்கு அந்த ஒளிபரப்பில் நான் அந்த காலங்களில் விளையாட்டு பிள்ளை ஏதோ டக்குன்னு வந்து அதுல இருந்து நான் செய்துட்டு போகலாம் என்று அந்த ஒரு நீயோட பாரம் நான் ஒரு முழுமை பெற்றவள் அல்ல. ஆனால் எல்லாரும் சொல்லுங்க.
2: அறிவிப்பாளர் தென்றல் சாகுத் ஹமீத் அவர்களே, மிக கவனம் மிக கவனம் என்று உங்களுக்கு கூறுவேன். அன்பு உறவுகளே, நாங்களும் மிகவும் ஜனரஞ்சகமா இந்த நிகழ்வை அவளோடு எதிர்பார்க்கிறோம். வாழ்த்துக்கள் உங்கள் இருவருக்கும்.
0: அப்படி இல்லை ஷாகுல் ஹமீத், என்னென்றால் இந்த இந்த கலையின் மேல் இதன் மேல் உள்ள பற்றுதல் தான் எனக்கு அப்படி வருகிறதை ஒழிய. இப்பொழுது நீங்கள் தொடர்ச்சியாக நீங்கள் ஒரு ஒரு நாள் பூராவும் அறிவிப்பு செய்வாயா இது என்று யாரும் கேட்டால் நிச்சயமாக செய்வேன். இருந்து பாடலும் போட்டு அந்த அசையாமல் இருந்து அந்த இடத்திலிருந்து செய்வேன். அந்த அந்த வல்லமையும் அந்த இதுவும் அந்த எனக்கு கடவுள் கொடுத்திருக்கிறார் என்று சொல்லலாம். இப்ப காலையில் வந்து நான் இதில் இருந்தவள் தான். எத்தனை மணிக்கு சரியாக 10 மணிக்கு இருந்தவள் தான். இன்னும் விளம்பவில்லை அந்த இடத்தை விட்டு சிந்தனை செய்து 2-3 தினம் விளம்பி போய்
2: வந்துவிட்டு
0: அது அதே மாதிரி நீங்கள் எல்லாரும் என்னோடு சேர்ந்து எல்லாரும் அப்படித்தான் வர வேண்டும். உள்வாங்க வேண்டும், நல்லா பேச வேண்டும். மற்றவர் வந்து பேசும்போது அவர்களை எப்படி கேள்வி கணையை தொடுத்து சிரிக்க வைக்கலாம், பேச வைக்கலாம் என்பதை எடுத்து வர வேண்டும். எனக்கு அது சந்தோஷமான விடயம். அப்படி செய்தால்தான் நீங்களுக்கும் பிடிக்கும் இல்லையா? உங்களுக்கு பிடிச்சிருக்கு
1: தானே?
0: நேற்று சட்னி இறைச்சது எப்படி இருந்தது? அது மட்டும்
1: பிடிக்கும்.
0: நிச்சயமாக சிந்திச்சொல்லும். இது ஒரு உண்மையான ஒரு கூட்டு. சில கேள்விகளுக்கு நான் உண்மையாக இருக்கலாம், உண்மையாக தான் உங்களுக்கு பதிலை கொடுக்க முடியாமல் இருக்கலாம் என்பது என் மனதுக்குள்ள தென்படுகிறது. இருந்தாலும்
1: அப்படி
0: நீங்கள் எனக்கு தெரியும், நீங்கள் நான் ஒரு சின்ன பிள்ளை, அதுக்கேற்ற மாதிரி ஒரு சின்ன சின்ன கேள்வியை தான் கேட்பீங்க.

0: கண்டிப்பா
1: அது உங்களுக்குரிய விடயம். அது நீங்களாவே பொறுப்பாக நீங்கள் தொடங்குகிறீர்கள். முதல்ல சின்ன பிள்ளையிலேருந்து தொடங்குறீங்களோ அதனால இனி தொடர்ச்சியாக நீங்க அந்த நிகழ்ச்சியை நீங்க எடுத்து வரலாம். சரியா? நல்லது, சந்தோஷம் ஷாவல் ஹமீத். இப்ப நான் நீங்க அந்த செவ்வி காணும் வரையும் நான் உங்களோட நல்ல மரியாதையா இருப்பேன். நன்றி. பயபக்தியும் மரியாதையும் எனக்கு நிறைஞ்சே இருக்குது. அப்படிதான்
2: இப்பொழுது கோயத்தில் 9 மணி
0: 25
2: நிமிடங்களாக
1: விட்டேன்.
2: இப்பொழுது 1:25 நிமிடம் உங்களுக்கும் எங்களுக்கும் 8 மணி நேர வித்தியாசம். நீங்கள் எங்கள் கனடாவின் நேரத்திலிருந்து 8 மணி சூரியன் முன்னிலையில் இருந்தது.
0: இந்திய 10:30
2: தான், இந்திய ஸ்ரீலங்கா 10:30.
1: எனக்கு ஷாவுல் ஹமீதை சொல்லும் போது அப்துல் ஹமீத் அண்ணாவின், அப்துல் ஹமீத் அண்ணாவின் அந்த எண்ணமும் அந்த அந்த நிறைவும் தான் இருக்கிற உங்களுடைய அந்த பெயரை உச்சரிக்கும் போது எனக்கு விருப்பமாயிருக்கிறது. எப்பொழுதும் நான் அந்த அண்ணாவின் ஞாபகம் நல்ல ஒரு பேர். நல்லது, சந்தோஷம், சந்தோஷம். நன்றி,
2: நன்றி, வணக்கம், நன்றி.
1: சதீஷின் பாடல் மிகுதி இருக்கிறது. சதீஷ் நீங்க கோவிக்க மாட்டீங்கன்னு தெரியும், அவர் கோவிக்க மாட்டார். அவர் தான் இந்த பாட்டை எத்தனை நேரம் கேட்டிருப்ப, கேட்டுட்டு தானே இப்ப எங்களை கேட்க சொல்ற. சரி, பாடல் வருது.
2: அடுத்த நீங்க

0: பிறகு மீண்டும் நிறுத்திவிட்டேன் சதீஷ். மன்னிப்பை கேட்டுக்கொண்டு ஒரு அன்பு உறவு இணைகிறேன் சதீஷ். எப்படியும் இந்த பாடலை நான் இரண்டு தடவை என்றாலும் இரவு நேரத்தில் வெங்கல இரவு நேரத்துக்கு எடுத்து வருவேன். சரி, வணக்கம். காட்டிலையில் நீ காட்டு நான் மரம்,
1: என்ன சொன்னாலும் தலையாட்டுவேன்.
2: காட்டு நீ வாசல்
0: மெதுவாக கதவை திறந்து
1: அடிக்கடி கொட்டிட்டு போவாங்க, கதவை திறந்துறாங்க
2: அடிக்கடி. அப்படி ஒண்ணு நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் சந்தனராஜ்?
1: நலமா இருக்கும் யார்
2: எல்லோரும்
1: வாழ்த்து, மிகப்பெரிய வாழ்த்தா கொடுத்தீங்க எல்லாருமே, எல்லா நண்பர்களும் எல்லா அறிவாதம் கொடுத்துருக்காங்க.
2: இப்ப வந்து வாழ்த்து
1: சுட்டி பையன்,
0: சந்தனராஜ் ஒருத்தருக்கும் கேட்காம ரகசியமா கேக்குறேன், நீங்க என்ன பிரசன் கொடுத்து
1: வேலையில வச்சு வாங்கி கொடுத்துருவோம், எந்திரத்தை வாங்கி கொடுத்துருவோம்.
0: என்ன கொடுத்தீங்க, என்ன என்ன கொடுத்தீங்க ரகசியமா சொல்லுங்க.
1: மண்ண தோண்டும் இல்லையா,
2: இப்படி
1: ஒரு போட்டி நடக்குமா எங்க ஊர்ல, போட்டி நடப்பாங்க. அது சில விளையாட்டு நடந்துட்டு போது திடீர்னு பாத்தீங்கன்னா யாரு அதிகமா வளையல் போட்டுருக்காங்களோ அவங்களுக்கு ஒரு பரிசு, கையில மோதல் அதிகமா போட்டுருக்காங்களோ அவங்களுக்கு ஒரு பரிசு, அதிகமா போடுறது அவங்க கூப்பிட்டு என்றது. அது மாதிரி விளையாட்டு போட்டி நடக்கும் திருவிழாவில, நிறைய போட்டிகள் வைப்பாங்க. அதுல இது திடீர்னு கையில யாரு அதிகமா மோதிரம் போட்டுருக்காங்க, யாரு அதிகம் வளையல் போட்டுருக்காங்க அவங்களுக்கு ஒரு பரிசு.
0: எனக்கு வைக்கிறேன்னா

0: அதிகமா பேசுறாங்களோ அவங்களுக்கு பிரச்சனை எனக்கு தான்.
1: நீங்க
0: என் கூட நல்ல அன்பா இருக்கீங்க, எதுக்கும் அவருக்கு ஒரு ஒரு வார்னிங் ஒன்று கொடுத்து வைங்க, சரியா?
1: கவனம் கவனம் மிக
2: கவனமாக
1: அப்புறம் நம்ம ரஜிஸ்டார் கேட்டாரு இல்லையா, காதலன் திரைப்படம் நடிச்சது வந்து எடுத்திருந்தாங்க திரைப்படம் சிதம்பரத்துல வந்து நடராஜர் ஆலயம். ஆமா, ஆகாயமா இருக்கக்கூடிய இந்த இது வந்து நடராஜர் ஆலயம் அது. நானும் கூட அந்த ஷூட்டிங் கொஞ்ச நேரம் பார்த்தேன். ரயில் இப்படி இறந்த இடம் வந்து கோயில் உள்ளதா இருந்தாங்க.
0: சாந்தி
1: தங்கராஜ் அம்மா அவர்கள் மனம் திறந்த வாழ்த்தினை மிக மிக அருமையா சொல்லியிருந்தார்கள். வித்தி சார் சொல்லியிருந்தாங்க, சகோல் கமீது தண்டல் சகோல் கமீது ஒவ்வொருத்தரும் வாழ்த்து சொல்லியிருந்தாங்க. நீங்களும் சொல்லிருந்தீங்க, ஐயாவும் சொல்லியிருந்தாங்க, நானும் ஒரு சின்ன வாழ்த்து சொல்லிருந்தோம்.
0: எங்க சொல்லுங்க பாக்கலாம்.
1: சுட்டி பயலுக்கு
0: சொல்லுங்க.
1: என்றும் இன்பத்தோடும் பலமோடும் நலமோடும் எல்லா செல்வங்களையும் பெற்று கல்வியும் பல கலைகளையும் கற்று சிறப்போடு வாழ மனம் திறந்து
0: வாழ்த்துகிறேன். மெர்வினை, நல்ல குரல் வளம் உங்களுக்கு. அந்த வாழ்த்துக்கள் உங்களோட குரல்ல வச்சு அடிச்செடுத்தா நல்ல போல இருக்கு.
2: மற்றது
0: எங்களுடைய தமிழ் வாணன் வாழ்த்து இருந்தார், நல்ல ஒரு கவிதை அனுப்பி பொள்ளாச்சி ரவி இணைந்திருந்தார், அவருக்கு வாழ்த்த முடியாம
1: போய்விட்டார்.
0: கேட்டுக்கொண்டிருக்கிறார்
1: பயிர்களுக்கு வந்து பாய்க்க முடியும், அதனால அந்த நேரம் அவங்க எல்லாம் ரொம்ப விழிச்சிருந்து செஞ்சிட்டு இருக்காங்க. அது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு உறுதுணையா இருக்கிறது நம்ம எம்டிஆர் வானொலின்னு சொல்லணும். இந்த நேரத்துல நல்ல நிகழ்ச்சிகள் கொடுத்து நல்ல பாடல் கொடுத்து அவங்க வந்து
0: தாமதமாகவே எடுத்து வருவதற்கு காரணம் கேட்டுக்கொண்டு பாட்டை கேட்டுக்கொண்டு அவர்கள் செய்யட்டும். நீங்க வேலை ஆடி பாடி
1: பாடல் வந்து பாடல்
0: என்ன பாடல் உங்களுக்கு?
1: ஒரு ஒரு கொடியில் இருமலர்கள். கண்ணனின் சந்நிதியில் எந்த கண்மணி புன்னகையில் அந்த பாடல்,
2: அந்த பாடல் உங்கள் பாடல் காத்தலை வரும் சந்தனராஜ். இருவரும் காலங்களில் இந்த பிறந்த நாள் வாழ்த்துக்கள் உங்களுடைய காலை நேரத்தில் ஆரம்பிக்கக்கூடிய மாதிரி நாங்கள் ஒளிப்பதிவு செய்து
1: கொண்டாடி இருக்காங்க. நாங்களும் வெளியில போயிட்டேன்,
2: ஒளிப்பதிவு செய்து வைத்தோம். அந்த ஒளிப்பதிவை கொண்டாடி நாடாவில் ஏற்றும் பொழுது அதில் சில தவறுகள் தவறல்ல, இந்த ஒளிப்பதிவு கருவியில் சில பிழைகள் ஏற்பட்டுவிட்டது. அதனால் திருப்பி நான் இரண்டு முறை பதிவு அறையுள் சென்று அதை முயற்சி பண்ணி பார்த்து முடியவில்லை. அதனால் வந்து நேரடியாக
1: நீங்களே
0: தூண்டி கொடுப்பீங்க போல இருக்கு. கேள்வி நல்லது, நன்றி நன்றி.
1: நாங்க முக்கியமான கேள்வி நாங்க தான் கேட்போம்,
0: அதுதானே
1: ரெடியா இருக்கோம்.
0: நன்றி நன்றி நன்றி.
1: தம்பி வேற ஒரு வாரமா காணோம் நாங்க சார், இங்க ஒரு பயிற்சி கூட
0: உங்களுடைய அந்த என்ன உங்களுடைய அந்த பிளட் டெஸ்ட் பண்ற அந்த நீங்களும் ஓடிட்டீங்களோ இளையராஜா அணைந்திருந்தார். சரி, நீங்கள் மீண்டும் சரி அடுத்த பாடல் மீண்டும் அணைந்து கொள்ளுங்கள் முடிந்தால்.
2: பாடலை கொடுக்க
0: இல்லை, இவருடைய பாடல் இன்னும் முடியவில்லை.
2: சரி கொடுங்க.

0: எங்களுடைய இளையராஜா அவர் உங்கள்ட்ட வேலை கேட்டிருந்தாரா?
1: அவருடைய போட்டு ஒண்ணும் டவர் கிடைக்கல.
0: நிறைய
1: நேரங்கள் என்னுடைய கடைக்கு வர நேரங்கள்லாம் கஸ்டமர் எல்லாம் ஒண்ணுமே சொல்ல முடியல அவங்களுக்கு. என்னங்க எஃப்எம் இப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு பயங்கரமா அவங்கதான் நம்பர் கொடுத்துருக்கேன், கேளுங்க நிகழ்ச்சியை கேளுங்க அப்படின்னு
0: கொடுத்துருக்கேன்.
1: கேட்கணும் ஒவ்வொருவருக்குமே அது வந்து உள்ளத்தை மகிழ்கின்றது.
0: நல்லது, சந்தோஷம்.
1: பல நேர்கள் தான் சொல்லணும், அவங்க எல்லாம் பலரும் வந்து கேக்குறாங்க. செய்தி முடிக்கும் போது எந்த எஃப்எம் எந்த எஃப்எம் இலங்கை எஃப்எம்மாங்க அப்படிங்கிறாங்க. அப்புறம் நான் கன்னடாண்டோடனே அப்படியா என்ன இப்படி இருக்குது, இவ்வளவு அன்பா பேசுறாங்க, இவ்வளவு நிகழ்ச்சி, இவ்வளவு நேரம் கொடுக்குறாங்க நேர்களுக்கு அப்படின்னு இருக்காங்க. இல்ல இதெல்லாம் வந்து பொய் கிடையாது, உண்மையிலும் உண்மை. அவங்க வந்து ஒரு இது வந்து ஒரு ஒன்றாவே செஞ்சுட்டு இருக்காங்க, நிறைய பணிகள் செஞ்சிருக்காங்கன்னு சொன்னோடனே ஐயோ மிகவும் மனம் திறந்து பாராட்டுகிறார்கள். நிச்சயமா அதே நேரத்தில் சொல்லிக்கிறேமா.
0: நன்றி, அவ்வளவு உங்கள் மூலமாகத்தான் பாராட்டுகள் வருகிறது. நன்றி, நன்றி, நன்றி,
1: நன்றி, வணக்கம்,
0: நன்றி, வணக்கம். ஸ்ரீ சதீஷ், மீண்டும் உங்களிடம், சின்ன பையனா இருந்தாலும் நான் ஒரு சின்ன பிள்ளை உங்கள்ட்ட மன்னிப்பு கேட்கிறேன். உங்களோட
2: பாடல்
0: இல்ல இல்ல அவருக்கு அவர் கேட்டுக்கொண்டிருப்பார். பாடலை இப்ப இந்த நான் இரவு நேரத்தில் முழுமையா எடுத்து வருவேன். இதை சொட்டு சுட்டா கேட்போம்.

0: காற்றலையில் இணைந்து கொள்ளும் அன்பு உறவை சந்திக்கலாம். வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். காற்றலையில்
1: தூத்துக்குடியிலிருந்து துரை பேசுறேன்.
0: தூத்துக்குடியிலிருந்து துரை, இன்றைக்குதான் நீங்க முதல் இணைஞ்சிருந்தீங்க, பின்பு சற்று உங்களை காணல. எங்க போயிட்டீங்க?
1: கொஞ்சம் பிஸியா இருந்து ஒரு
0: பயமாத்தான் சொல்றீங்க வர முடியல. உங்களுக்கு தெரியுது நீங்க வராட்டி, நீங்க வராட்டி நாங்க என்னங்க
1: என்னையா, அதனால ஒரு சின்ன தயக்கம்.
0: ஓ இல்ல, நீங்க உங்களுக்கு புரியுது, உங்களோட மனசுக்கு வராட்டி இவங்க தேடுவாங்க, எப்படியோ நாங்க எல்லாம் தேடி இருப்போம். அப்ப
1: அதனால
0: ஞாபகம் வச்சிருக்கோம். நாங்க நீங்க ஒரு
1: கேட்டேன் சர்ச்சைக்கு போக வேண்டியது இருந்தது.
0: நீங்க தான் அந்த மாப்பிள?
1: ஆமா ஆமா.
0: ஓ அதான்
1: கண்டிப்பாக உங்க சார்பாகவும் உங்க குடும்பத்தின் சார்பாகவும்
0: நீங்க பேசுறதும் சற்று அப்படித்தான் இருக்கிறது. சிந்தனைச்சிடவன் அவரை பயந்து பேசுவதற்கு காரணம் என்ன
1: தெரியுமா?
0: அவருடைய வச்சானுக்குதான் நீங்க
1: சின்னஞ்சிற கிளியே நம்ம பாடல் வந்து அவருக்காக டெடிகேட் பண்றேன்.
0: அந்த எப்படி பாருதா
1: பாருங்க பாப்போம். பாடி காமிச்சிட்டீங்க நீங்களே, அதனால நிறைய பாட்டு போட்டுருங்க. பாடலாம் வராது,
2: வரும் வரும். காலகட்டம் என்னுடைய பயிற்சி தரவுன்னு நான் இப்ப
1: பாடுவேன். கண்டிப்பா வந்துடும்.
0: நீங்க ஆறுல வந்து ஏறிட்ட இருக்க மூச்சு பயிற்சி எடுத்தீங்கன்னா நல்ல சத்தமா பேசு.
1: கிடைக்கும்
0: கண்டிப்பா
1: அந்த நெட் பேலன்ஸ் கட் ஆகவே இல்லையோ அந்த டைம் ஸ்லோ ஆகி 2 o'clock தான் நான் நார்மல் ஸ்பீடு
0: மறுபடியும்
1: அதனால கூட இருக்கலாம்.
0: முடிவடையும் ஸ்லோவாகி திரும்ப புதுசு ஆரம்பிக்கும்.
1: ஒரு ஹவர்ஸ் கழிச்சு ரெண்டு மணி நேரம் கழிச்சு பாத்தீங்கன்னா நர்மணம்
0: வரும்.
1: அதனால எனக்கு இப்ப வெளியே வந்து நான் பேசினேன், அதனால இப்ப கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன்.
0: சரி, நீங்க சந்தோஷமா இருக்கிறது, கவனம் பனி பெய்யறது, நீங்க வீட்டுக்குள்ள போங்க.
1: இனி கனடால பனி பெய்யலாம், இங்கெல்லாம் பனி இல்லை.
0: பனி இல்லையா? பயமுறுத்தி பார்த்தா அதுக்கும் பயமுறுத்தி.
2: தூத்துக்குடி
1: கரெக்டா
2: சொன்னீங்க
1: சார். பாம்பே தமிழ்நாட்டோட நுழைவாயில்.
0: நல்ல சந்தோஷம் துரை, அடிக்கடி இணைஞ்சு கொள்ளுங்க. நெட்ஒர்க் ஸ்பீடா வேலை செய்யற நேரம் இணைஞ்சு கொள்ளுங்க.
1: நீங்க எந்த டைம் டு எந்த டைம் இருப்பீங்க? அதாவது
0: உங்களுக்கு காலை 7:30 ஞாயிற்றுக்கிழமை, மற்ற நாட்கள்ல 8:30 காலை, அந்த 8:30 இல்ல மாலை 8:30 உங்களுக்கு 8:30 இதுவரை நேரமும் இன்னும் ஒரு மத்தியாலங்கள் நாங்கள் தாண்டி செல்லும். உங்களுக்கு காலை நேரம் சரியாக எது என்று
1: பிறந்தநாள் வாழ்த்துக்கள். ரொம்ப மகிழ்ச்சியா தெரிவித்துக் கொள்றேன். கேக்லாம் கட் பண்ணி செலிப்ரேட் பண்ணுங்க, என்னால வீடியோ மட்டும் பார்க்க முடிஞ்சது.
2: அப்படியா? உடனே எழுந்து விட்டாரு மாமாவுக்கு.
0: எங்களுக்கு நீங்களும் வாட்ஸ்அப்ல தானே அனுப்பியிருந்தீங்க? அடுத்த தடவை நாங்க உங்களை நேரடியா இருந்தே கொண்டாடுவோம். உங்களுடைய பிறந்தநாள
1: கண்டிப்பா கொண்டாடுவோம். வாட்ஸ்அப் மூலமாவே நீங்க கிட்டத்தட்ட ஒரு லைவ் டெலிகாஸ்ட், அதாவது வீடியோ காலிங்கா இருந்தா கண்டிப்பா உங்களை லைவ் சாட்ல வச்சுட்டே பண்ணிடலாம்.
0: சந்தோஷம் உங்களுடைய இந்த நினைப்புக்கெல்லாம் அது இறைவனுக்கு தான் சார்ந்தது என்று சொல்லிக்கொண்டு நன்றி நன்றி வணக்கம்
2: நன்றி வணக்கம்.
0: எங்களுடைய ஸ்ரீ சதீஷ் உங்களுடைய பாடலை நான் இரவு வரையில் எப்படி இந்த பாடலை எடுத்து வருவேன், என் கைக்கு வந்து விட்டது இல்லையா? நீங்கள் ஒரு அன்பான அறிவிப்பாளர், பொறுத்துக் கொள்வீர்கள் என்று ராதேஷ் உங்களுடைய பாடல். நீங்க தூங்கி இருப்பீங்க, இருந்தாலும் உங்களுடைய பாடல் காட்டிலேக்கு வருகிறது.

0: நேரம் சரியாக
1: ஒரு மணி 50 நிமிடங்களை பாடிக்கொண்டிருந்தது. ஒரு மணி 50 நிமிடம் அருமையான ஒரு பாடலை வாழ்த்து பாடலாக கொடுத்திருந்தார். நல்ல காட்சி அமைப்பு,
0: நல்ல காட்சி அமைப்பு, நல்ல குழந்தையும், நல்ல பாடல்.
1: அடுத்து வரும் பாடல் நான் நினைக்கின்றேன், வாட்ஸ்அப் எழுதியிருந்தார்கள், அந்த நேயர்களும் பார்த்துக் கொண்டிருப்பார்கள். அவர்களும் பாடல் ஒன்றை கொடுத்து விடுவோமா?
0: அடுத்து வாருங்கள்.
1: இந்த பாடலை வந்து கேட்கின்றார்கள் தமிழ்நாடு கள்ளக்குறிச்சியிலிருந்து உமர் பானு, விழுப்புரத்திலிருந்து ஜமால்தீன், சுல்தான்பேட்டை உஸ்மான் பாட்ஷா, நெல்லிக்குப்பம் தாஜுதீன். இவர்கள் கேட்கும் பாடல் எங்க ஊர் மாப்பிள்ளை என்ற திரைப்படத்திலிருந்து வானத்தில் வெள்ளி ரதம் என்ற பாடலை கேட்கின்றார்கள். இது அந்த பாடல் காற்றலையில் வருகின்றது. இது முன்னில் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ்ச்சேவையில் மலர்ந்து கொண்டிருக்கும் நேயர் நேரம் பாடல்.

0: நேரம் சரியாக 1:55. அடுத்த யாருடைய பாடல் உங்களிடம் இருக்கிறது?
1: அடுத்த பாடல் வாழ்த்து பாடலா கேட்டிருக்க, கண்ணனின் சந்நிதியில்.
0: அது எங்களுடைய சந்தனராஜ்
1: அவருக்காக, மகனுக்காக கேட்டிருக்கோம். இந்த வாழ்த்து பாடலை கொடுக்கின்றோம், காற்றலையில் கண்ணனின் சந்நிதியில்.

நேரம் சரியாக 1:59 நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறது எம்டிஆர் எஃப்எம்இல். இப்பொழுது நேர் நேரம் அதில் நின்று வாழ்த்து அந்த சில்லக்குட்டிக்கு. அடுத்த பாடல் நாங்கள் எடுத்து வருவோம். துரை அவர்கள் கேட்டிருந்தார் ஒரு பாடல், அதோடு எங்களுடைய அவர் இந்த வாழ்த்து அவருக்கு வாழ்த்து பாடாக ரதீஷ் கேட்டிருந்தார். அந்த இருவருக்காகவும் ஒரு பாடலை நாங்கள் கொடுக்கலாம் இருக்கிறோம். துரை, இதுவும் அந்த பாடல் நீங்கள் கேட்ட பாடல் வேறுதான், இருந்தாலும் இது ஒரு நல்ல பாடல். இதோடு நீங்கள் இரண்டு பேரும் சேர்ந்து அந்த சில்லக்குட்டியை வாழ்த்தலாம்.

0: அருமையான பாடல் ஒன்றை வானொலியில் கேட்டு மகிழ்ந்தோம். அது மெர்லின் அவருடைய பிறந்த நாள் வாழ்த்தாக கிடைத்த பாடல். நேரம் இப்பொழுது கனடாவில் 2 மணியை தாண்டி 5 நிமிடங்களும் ஆகிவிட்டது. உறவுகளே,
1: அடுத்த பாடல்.
0: ஒருவர் நிலவுக்கு இந்த பிறந்த நாள் என்று கேட்டிருந்தாரே,
1: அது எங்களுடைய ஷாகுல் ஹமீதன் நினைக்கிறேன்.
0: அந்த பாடலா? அந்த பாடலை விடுவோமா?
1: அப்படி மறக்க மாட்டேன். சரி, நீங்கள் எடுத்து வாருங்க.
0: வாழ்த்துக்களை, வாழ்த்து பாடல்களாலே கொடுத்து
1: எடுத்து வாருங்க.

நேரம் சரியாக 2:10. அடுத்த பாடல்ல நான் நினைக்கிறேன் பாடல் வருகிறது. வாட்டர் வெட்டிவேல் இந்த மன்னவா மன்னவா என்ற பாடல். இதுவும் சரியோன்னு தெரியவில்லை. சரி, அப்பா இப்படி என்ன நடக்கிறானே?

நேரம் சனியாக 2:15 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MTR FM. அதில் வாழ்த்தோடு, அந்த செல்லக்குட்டியின் வாழ்த்தோடு நேர் நேரத்தில் அன்பு உறவுகள் இணைந்து பாடல்களை கேட்டிருந்தீர்கள். சாந்தி தங்கராஜா, நீங்கள் கேட்ட ரோசாப்பூ, சின்ன ரோசாப்பூ என்ற பாட்டு காற்றிலைக்கு வருகிறது.

0: கல்லக்கு செல்லக்கு சரிகச்சே.
1: நேரம் சரியாக 2:19 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது என்டிஆர் எஃப்எம் மொண்டிய தமிழ் வானொலியில். இதுவரை நேரமும் நீங்கள் நேர் நேரத்தில் இணைந்திருந்தீர்கள். அன்பு உறவுகளே, காலையில் இருந்து இதுவரை நேரம் இணைந்து சிறப்பித்த என் அன்பு உறவுகளுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு, அங்கு இரவு நேரம் எல்லாரும் தூங்கியிருப்பீர்கள், உங்களுக்கு அந்த இன்றைய இரவு நல்ல இரவாக அமைந்து நாளைய பொழுது நல்ல பொழுதாக முடிய வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு, இங்கு பகல் நேரம் எல்லோரும் துருதுருப்பாக இருக்கிறோம், இருந்தாலும் எல்லோரும் நலமாக இருக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு, இணைந்து சிறப்பித்த உறவுகளுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு, கேட்டு ரசித்த உறவுகளுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் நான் இன்று இரவு நேரங்களில் இங்கு உங்களுக்கு காலை நாளை காலை வழியில் உங்களை சந்திப்பேன் என்று சொல்லிக்கொண்டு, காற்றில் இருந்து இனிதையை விடைபெற்றுக் கொள்ளும் உங்கள் அன்பு மீரா. நன்றி வணக்கம் அன்பு உறவுகளை. அடுத்த நிகழ்வாக எங்களுடைய சிந்தனை செல்வன் அவர்கள் தொகுத்து வழங்கும் தன் விருப்ப பாடல் காற்றலையில் நேரடி ஒளிபரப்பாகவே வர இருக்கிறது. என்னுடைய இந்த ஒரு பாடல் லோடு விடைபெறுகிறேன்.

சாம்பார் ஒரு கரண்டி வரணும். காரனை கொள்ளையடிச்சேன், அந்த வீட்டுக்கு நானே வெள்ளையடிச்சேன்.

0: இருந்தாலும் நான் எவனுக்கு மாமனாராக மாட்டேன்,
1: இப்படி மாட்டிக்கிட்டு சாக மாட்டேன்.
0: அந்த பத்து தலை ராவணன் உனக்கு எதிரி,
1: இந்த ஒத்த தலை ராவணன் எனக்கு எதிரி.
0: வில்லை எடுத்து அதில் அம்பை தொடுத்து, நீ வில்லை எடுத்து அம்பை தொடுத்து தலை உடைக்காமல்.
2: அன்பு உறவுகளை, இது சிந்தனை செல்வன். என் விருப்பமாக சில பாடல்களை நான் எடுத்து வர விளைகின்றேன் காத்தலையில். இது மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையில் தினமும் மலரும் நேயர் நேரத்தை தொடர்ந்து வரும் என் விருப்பத்தில் இன்று முதல் பாடலாக, என் விருப்ப பாடலாக, முதலாவதாக என் சிந்தைக்கு தோன்றிய ஒரு பாடல். அந்த பாடல் எல்லோரும் விரும்பக்கூடிய ஒரு பாடலாக இருக்கின்றது. தேடி வந்த மாப்பிள்ளை திரைப்படத்திலிருந்து. அந்த திரைப்படத்தில் நடிகர்களாக இருந்த இரண்டு தமிழ்நாட்டு முதல்வர்கள், அந்த தமிழ்நாட்டு முதல்வர்கள் நடிகர்கள் நடிகைகளாக இருந்த காலத்தில் நடித்த அந்த திரைப்படத்தில் வந்த கருத்துக்கள் என்றும் அழியாத காவிய பாடலாக இருக்கின்றது. அந்த பாடலில் மக்கள் திலகம் எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் நடித்த பொழுது அவர் நடிக்கும் திரைப்படங்களில் வரும் வசனங்கள் என்றாலும் சரி, பாடல்கள் என்றாலும் சரி, அதில் உபயோகிக்கப்படும் சொற்களை கூட அவர் கூர்ந்து கவனித்து எழுத்துப்பிழை இல்லாமல், அந்த சொற்களின் கருத்து பிறழாமல், தான் விரும்பும் உள்ள கருத்துக்களை, அதாவது மக்களுக்காக மக்களின் ஆட்சி என்று சொல்லி அவர் மக்களுக்காக வாழ்ந்த ஒரு வள்ளல். அவருடைய கருத்துக்களுக்கு அமைய வந்த பாடல்கள் எனக்கு என்னை கவர்ந்த பாடல்கள் ஒரு பாடலாக, பல பாடல்கள் இருக்கின்றன, அதில் என்னை கவர்ந்த பாடலாக ஒரு பாடல். அந்த பாடலை இப்பொழுது என் விருப்ப நிகழ்வில் மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையில் முதல் பாடலாக தருவதில் பெருமை அடைந்து அந்த பாடலை காற்றலைக்கு தருகின்றேன். அன்பு உறவுகளே,

0: கருத்துக்களை அள்ளி வழங்கும் காலத்தால் அழியாத அந்த திரைப்படங்கள் தந்த பாடல்கள் என்றும் எங்களை வழி நடத்தி கொண்டிருக்கும் வகையில் இந்த பாடல் தேடி வந்த மாப்பிள்ளை திரைப்படத்தில் திரு எம் ஜி ராமச்சந்திரன் ஐயா அவர்களுக்காக எஸ் பி பாலா அவர்களின் குரலில் வெளிவந்த பாடல் தாய் பாசத்தை வெளிக்காட்டுகின்றது. நாங்கள் எவ்வளவுதான் வெற்றி குவித்தாலும் அது அன்னையினால் தான் உண்டாகின்றது. அந்த அன்னையின் பாசத்தினாலிருந்து தந்தை அன்னை தந்தையர்களை அவர் போற்றுபவர். அதிலும் அன்னை என்றால் அவருக்கு போதும் அன்னையினுடைய ஆசியையும் அருளையும் பெற்றவர் என்றுதான் கூற வேண்டும். அவர் நினைத்ததெல்லாம் நிறைவேறும் வகையில் நடந்தது அன்னையின் அருளால் என்றுதான் அவர் கூறிக்கொள்வார். அந்த வகையில் இன்று முன்னியல் தமிழ் வானொலியில் என் விருப்ப பாடல்களாக சில பாடல்களை நான் எடுத்து பெற விளைகின்றேன். அந்த வகையில் அடுத்து வரும் பாடல் குடியிருந்த கோவில் திரைப்படத்திலும் இரண்டு முதல்வர்களும் நடிகர் நடிகைகளாக இருந்த காலம், அந்த பாடல் கூட உட்கருத்துக்களை பொதிந்து அங்கே வைத்து ஒரு பாடலை எழுதுவித்து அந்த பாடலுக்கு அவர் நடித்திருக்கின்றார்கள். அந்த பாடலை கேட்டு பார்ப்போமா?
1: என்னை தெரியுமா, என்னை தெரியுமா, நான் சீர்த்து பழகி கருத்தை

0: அமுதை பொழியலாம்.
1: ஆஹ ரசிகன், ஆஹ ரசிகன், நல்ல ரசிகன், நல்ல ரசிகன், உங்கள் ரசிகன், உங்கள் ரசிகன்.

என்னை தெரியுமா என்று கேட்ட அந்த பாடல் அவர் கேட்காமலே உலகம் முழுவதற்கும் தெரியும், கோடான் கோடி மக்களின் நெஞ்சத்திலே அவர் இருந்து கொண்டு என் ரத்தத்தின் ரத்தமே என்று கூறும் அவர், எப்பொழுதும் அழைக்கும் அவர், மக்கள் இதயத்தில் குடியிருந்த ஓர் திலகமாக அமைந்ததற்கு காரணம் அவருடைய வாழ்க்கையில் அவர் கடைபிடித்த கொள்கைகள். அவர் தன்னுடைய நிஜ வாழ்வை கொள்கையுடன் அரசியல் வாழ்க்கையிலும் எந்த அரசியலை அவர் விரும்பினாரோ அதை நிறுவுவதற்காக அல்லும் பகலும் உழைத்து இறுதியில் அவர் தமிழ்நாட்டின் முதல்வராக வந்து தான் எதை நினைத்தாரோ அதை முடித்து சொன்னதை செய்து காட்டிய ஒரு பெருந்தகை என்று கூறலாம். அந்த வகையில் இத்தகைய அரை நூற்றாண்டை எட்டி பிடிக்கும் தருணத்தில் ஒரு படம் ஒன்று, ஒரு திரைப்படம், அந்த என் அண்ணன் என்ற திரைப்படத்தில் ஒரு பாடல் அவர் வருகின்றார். அவர் அநேகமாக ஆரம்ப காலத்தில் வரும் படங்களில் ஒரு வண்டி ஓட்டிக்கொண்டோ இல்லை வாகனம் செலுத்தி கொண்டு வரும்பொழுது தத்துவ பாடல்களை உதிர்த்து விடுவது வழக்கம். அந்த தத்துவ பாடலுக்கு அவர் நடித்து மக்களின் இதயத்தில் இடம் பிடித்த ஒரு பாடல் இப்பொழுது காற்றலையில் என் விருப்பமாக மொன்றியல் தமிழ் வானொலியில் ஒலிக்க இருக்கின்றது. அன்பு உறவுகளை

நெஞ்சம் உண்டு நேரம் உண்டு ஓடு ராஜா என்று எல்லோர் மனதிலும் அவர் புரட்சி கருத்துக்கள் என்று அல்ல பகுத்தறிவு விதையை தூவிவிட்டு சென்றவர். அவர் தோளை நிமித்து அந்த தோளுக்கு நீதி உனக்கு மாலை தரும், நிமித்திய தோளுக்கு மாலை விழும் என்றெல்லாம் அந்த பாடல் வரிகளை புகுத்தி இன்றைக்கு அரை நூற்றாண்டை எட்டி பிடிக்கும் வேளையிலும் அந்த பாடல் எங்களுக்கு இன்றும் எங்களை ஒரு உத்வேகப்படுத்துகிறது, உற்சாகப்படுத்துகின்றது, எங்களை மனிதன் என்று நினைக்க வைக்கின்றது என்றே சொல்ல வேண்டும். அப்படியான கருத்துக்கள் அமைந்த தத்துவ பாடல்களை தான் விரும்பும் தான் நடிக்கும் அந்த திரைப்படங்களிலே புகுத்தி தன்னுடைய கொள்கையை விட்டு விலகாமல் மாறாமல் இருந்தபடியால் தான் கோடானு கோடி மக்களின் இதயத்தில் குடியிருந்து அவர் ஆட்சி தென்னகத்தில் நல்ல ஆட்சி புரிவதற்கு அவர் முதலமைச்சராக அமைந்து அவரை தொடர்ந்து முதலமைச்சராக இருந்தவரையும் வளர்த்துவிட்டு சென்றவர், இன்னும் நல்ல ஆட்சியும் நல்ல எண்ணங்களையும் கொண்டு வழிநடத்திய அவருடைய கருத்துக்களை ஏற்று நடக்கும் கோடானு கோடி மக்கள் அவரை நினைவு கூர்ந்து அவர் வழியில் நடக்க முற்பட்டுக் கொண்டிருக்கும் இந்த வேளை மனித தமிழ் வானொலியின் காற்றலையில் என் விருப்ப பாடல்களாக நான் சில பாடல்களை தெரிவு செய்து அவருடைய நினைவை பகிர்ந்து கொள்கின்றேன். இப்பொழுது நேரம் சரியாக 2:40 கனடாவில். அடுத்த ஒரு பாடல் அதையும் பார்ப்போம். தெய்வத்தாய் திரைப்படத்தில் அவர் என்ன கூறியிருக்கின்றார் என்று பார்ப்போம்.

பதவி வரும் போது பணிவு வர வேண்டும், துணிவும் வர வேண்டும் தோழா. பாதை தவறாமல் பண்பு குறையாமல் பழகி வர வேண்டும் தோழா.

தெய்வத்தாய் திரைப்படத்தில் மன்னிக்கவும் தெய்வத்தாய் திரைப்படத்திலிருந்து அவர் எங்களுக்கு கூறிய இந்த கருத்து, மூன்று எழுத்தில் என் மூச்சிருக்கும் அது முடிந்த பின்னாலும் பேச்சிருக்கும் என்று கடமை என்று சொல்லி கூறினாரா, இல்லை அன்பு அன்னை அறிவு தந்தை என்றெல்லாம் கூறிக்கொண்டு வந்தாரே அந்த மூன்று பொருளை கூறினாரா? நான் நினைக்கின்றேன் MGR என்ற அந்த மூன்று எழுத்தை கூறினாரோ தெரியாது. நாளை உயிர் போகும், அது இன்று போனாலும் போகட்டும், கொள்கையை நிறைவேற்று என்ற அந்த துணிவை மனதிலே கொடுத்து கோழைத்தனத்தை விட்டு விலகு என்று சொல்லி அன்று அவர் பாடல் மூலம் இத்தனைக்கு அரை நூற்றாண்டுக்கு முன்பே கூறியிருந்த அந்த கருத்துக்கள் இன்றும் எங்களுக்கு நிலைக்கின்றது அல்லவா? அடுத்து ஒரு பாடல் அவர் கூறுகின்றார், நாங்கள் எங்களை அறிந்து நடக்க வேண்டும், உன்னை அறிந்தால் உலகத்திலே நாங்கள் வெற்றி நடை போடலாம் என்று கூறியிருக்கின்றார். அந்த பாடலையும் இன்று முன்னியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர சேவையில் எனக்கு கிடைத்த என் விருப்பம் நேரத்தை அலங்கரிக்க காட்டலையில் தருகின்றேன். இது முன்னியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவை. நேரம் 2 மணி 45 நிமிடங்கள் பிற்பகல்.

அருமையான ஒரு பாடலை கட்டளையில் அடுத்த ஒரு பாடல் கேட்டிருக்கின்றார். பயம் தேவையில்லை, எங்களுக்கு எந்த விதமான பயம் இல்லை கேட்ட பாடல். இதற்கு முன்பு ஒலித்த பாடல் வேட்டைக்காரன் திரைப்படத்தில் உன்னை அறிந்தால், நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம் என்று கூறியிருக்கின்றார். இதை எத்தனையோ வருடங்களுக்கு முன் கூறிய வகுத்தறிவாளன் சாக்ரட்டிஸ் கூட கூறியிருக்கின்றார். ஏன், எதற்காக, எப்படி என்று கேள்விகளை கேட்டு உன்னையே நீ அறிவாய், உன்னையே நீ அறிவாய் என்று கிரேக்க நாட்டின் தத்துவ ஞானி சாக்ரட்டிஸ் கூறியிருக்கின்றார். அதேபோல இந்த திரைப்படத்திலும் அவர் உன்னை அறிந்தால், நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம் என்ற கொள்கை கருத்தை அவர் வகுத்து விட்டு சென்றிருக்கின்றார். அதேபோல நாம் ஒவ்வொருவரும் எங்களை அறிந்து வாழ வேண்டும். அடுத்து ஒரு பாடல் பயத்தை போக்குவதற்காக ஒரு பாடலை பாடி நடித்திருக்கின்றார் திண்ணகத்து திரைவானிலே. அந்த பாடல்களில் வரும் கருத்துக்களுக்கு ஏற்ப, அந்த கொள்கைகளுக்கு ஏற்ப அவர் நடந்தபடியால் தான், வாழ்ந்தபடியால் தான் மக்களின் மனதில் இடம் பிடித்து மக்கள் திலகம் என்று பெயர் பெற்று ஒரு புரட்சி தலைவர் என்ற நிலைக்கு அவர் ஓங்கி வந்து நாட்டை ஆளும் தன்மை வாய்ந்த ஒரு முதலமைச்சராக அவர் இருக்க வேண்டிய நிலை அவரை உயர்த்தி வைத்தது. அங்கு அவர் தோளை நிமித்தி கேட்டபடியால் தான் அவருக்கு தோளில் மாலைகள் விழுந்து வெற்றி படிகளை அவர் எட்டி பிடித்துக் கொண்டு வந்த முதலமைச்சராக இருந்திருக்கின்றார். நண்பர்களே, இது முன்னியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேரத்தில் இப்பொழுது நேரம் 2:50 காட்டிக் கொண்டிருக்கும் விலை என்பது பாடலாக வரும் அடுத்த பாடலை கட்டளையில் தவள விடட்டுமா?

உரிமை, நீதி, போராட்டம், துணிவு, கடமை, இப்படி எத்தனையோ வகையான கொள்கைகளை உடைய அவர் மக்களின் மனதிலே பதிவதற்காக எதிர்கால சந்ததியினரை சிறுவயதிலிருந்தே அவர் சீர்திருத்த கருத்துக்களை எல்லாம் கூறி அந்த கருத்துக்கள் அமைந்த திரைக்கதைகளை தன்னுடைய நடிப்பில் ஏற்று சரியான கொள்கை, சரியான பகுத்தறிவை கொடுக்கக்கூடிய வகையில் அமையப்பெற்ற பாடல்களை அவர் நடித்து காட்டி மக்கள் இதயத்தில் மாறாத இடம் பெற்ற அந்த பொன் மனச்சொம்மல் தர்மத்திற்கு என்ன கூறுகின்றார் என்று பார்த்தால், தர்மம் தலைகாக்கும் என்ற ஒரு திரைப்படத்திலே அவர் தர்மத்துக்கும் கருத்துக்களை கூறி தர்மம் செய்வதால் வரும் நன்மைகளையும், தர்மம் ஏன் நாங்கள் செய்ய வேண்டும், தர்மம் செய்ய வேண்டும் என்றதையெல்லாம் எடுத்து கூறிய ஒரு பொன் மன செம்மல் கொடை வள்ளல் திரு எம் ஜி ராமச்சந்திரன் ஐயா அவர்களை எண்ணும் பொழுது அவர் வாழ்ந்த காலத்தில் நாங்களும் வாழ்ந்திருக்கின்றோமே, அவர் நடித்த திரைப்படங்களை எங்களால் பார்க்க கொடுத்து வைத்திருந்திருக்கின்றோமே, இன்னும் பார்க்கக்கூடிய வகையில் நவீனமயமாக்கப்பட்டிருக்கின்றது என்றெல்லாம் எண்ண தோன்றி பெருமைப்பட வைக்கின்றது அன்புகிறவர்களே. அந்த வகையில் இந்த பாடலையும் காற்றலையில் தருவதற்கு இந்த வேளையில் நான் விரும்புகின்றேன். இது என் விருப்பம் மொன்றியல் தமிழ் வானொலியில் வானலையில் தவழ்ந்து கொண்டிருக்கின்றது.

சோதனையாவும் பனி போல் நீங்கி விடும், மலை போலே வரும் சோதனையாவும் பனி போல் நீங்கி விடும். நம்மை வாழ விடாதவர் வந்து நம் வாசலில் வணங்கிட வைத்து விடும், நம்மை வாழ விடாதவர் வந்து நம் வாசலில் வணங்கிட

மிகவும் அற்புதமான கருத்துக்கள் உள்ள அந்த அருமையான ஒரு பாடலை காற்றலையில் தந்து அவரை நினைவுகூறும் சந்தர்ப்பத்தை எனக்கு கொடுத்த மொன்றியல் தமிழ் வானொலிக்கு நன்றியை கூறுகின்றேன். உறவுகளை இந்த வேளைகளில் நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் வேளை எங்கள் மனதை திடப்படுத்தி ஒருமைப்படுத்தி அவருக்கு வாழ்க்கையில் நடந்த உண்மை சம்பவங்களில் கூட அவர் பாடலில் கூறிய போது தர்மம் தலை காக்கும், அவருக்கு கூட இருந்து குழி தோண்டினாலும் அந்த தர்மம் தலை காக்கும் என்பதை அவர் பல தடவைகளில் அவருடைய வாழ்க்கையில் அனுபவித்திருக்கின்றார் என்று அவரது சரித்திரங்கள் இருந்து நாங்கள் தெரிந்து கொள்ள கிடைக்கின்றது. அந்த வகையில் அடுத்த ஒரு பாடலை தந்து செல்லலாம் என்றுதான் எண்ணினேன். ஆனால் இந்த வேளையில் எனக்கு ஒதுக்கப்பட்ட நேரம் சரியாக அமைந்திருக்கின்றபடியால் இறுதி பாடலாக ஒரு பாடலை காற்றலையில் தந்து உங்களிடமிருந்து நான் விடைபெற எண்ணுகின்றேன். அன்றும் இன்றும் என்றும் மயக்கும் காதல் ஓவிய பாடல்களை கூட அவர் நடித்திருக்கின்றார். ஆனால் கருத்திலே ஆழமாக எங்கள் உள்ளத்திலே பதிந்து எங்களை உலகத்திலே மனிதனை மனித நேயத்துடன் மனிதனாக நடக்க வைப்பது அவருடைய பாடல்களில் கொடுத்த அந்த கருத்துக்களாகும். துணிவு, வீரம், உரிமையை தட்டி கேட்டு நேர்மையான வழியில் பயணம் செய்வது, சகோதர தத்துவம், தாய் பாசம், தந்தை கடமைகள், எத்தனையோ எத்தனையோ எண்ணற்ற மனித நேய கொள்கைகளையும் மனித வாழ்வுக்கு ஏற்ற அசைக்க முடியாத நம்பிக்கையையும் ஊட்டி சென்று எதிர்கால சந்ததியினை ஒரு உரமான சந்ததியாக உருவாக்க வேண்டும் என்று எண்ணி வாழ்ந்த பெருந்தகை பொன்மன செம்மல் எங்களுடைய எம்ஜி ராமச்சந்திரன் ஐயா அவர்கள் வாழ்க்கையில் திரைப்பட துறையிலே ஒரு கலைஞனாக வந்து கலையினால் மக்கள் மனதை வெல்லலாம், கலைஞனும் நாட்டை ஆளலாம், கலைஞன் நடிகன் மட்டும் அல்ல ஒரு மனதில் புகுந்த நடிகனாக அல்லாமல் ஒரு மனிதனாக மக்கள் மனதில் ஒரு திலகமாக அன்றும் இன்றும் என்றும் வழி நடத்தும் ஒரு நல்ல தலைவனாக எங்களுக்கு காட்சி கொடுக்க உதவியது இந்த தென்னகத்து தமிழ் திரைப்படத்துறை. அந்த திரைப்படத்துறைக்கு இப்படிப்பட்ட ஒரு பெருந்தகையை, ஒரு பெருமகனை, ஒரு பெருந்தலைவரை எங்களுக்கு காட்டி கொடுக்க எங்களை வழிநடத்த வந்த ஒரு மனிதர் குல மாணிக்கம் என்று எத்தனையோ மக்கள் கூறுவது மட்டுமல்லாமல் தெய்வத்தின் தெய்வம் என்று கூட அவரை வைத்து தெய்வமாக பூசிக்கும் மக்களும் இருக்கின்றார்கள் என்று அறிய கிடக்கின்றது. அந்த வகையில் எனக்கு மொன்றியல் தமிழ் வானொலியில் கிடைத்த இந்த சந்தர்ப்பத்தில் என் விருப்ப பாடல்களாக அவருடைய நினைவாக எடுத்து வந்த பாடல்களோடு இறுதியாக ஒரு பாடலை காற்றலையில் ஒலிக்க விட்டு நான் உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நேரம் வந்துவிட்டது. இங்கே வானொலிக்கு வந்து அடுத்த நிகழ்வுகளை தொடர்ந்து நிகழ்த்த வந்திருக்கும் சகோதர அறிவிப்பாளர்களுக்கு அவர்களை வரவேற்க வேண்டும், அவர்களுக்கு இடம் கொடுக்க வேண்டும், வழிவிட வேண்டும் என்ற நல்ல எண்ணத்துடன் உங்கள் அனைவரிடமிருந்தும் மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்தில் உங்களை நான் காற்றலையில் சந்திக்கின்றேன் என்று கூறிக்கொண்டு மகிழ்வுடன் விடை பெறுகின்றேன். உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன்.

0: உலக நடப்புகள். நாளும் நடைபெறும் நிகழ்வுகள். பத்திரிகை கண்ணோட்டங்கள். எம்டிஆர் எஃப்எம் வழங்கும் செய்திகள். செய்திகள் அடுத்து வருவது.
1: உலக செய்திகள். 27 தேதி 12 மாதம் 2017 புதன்கிழமை. டென்மார்க்கில் இணையம் மூலம் வர்த்தகம் செய்யும் தொகை தொடர்ந்து பெருகி செல்வதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. உலக நாடுகள் தீவிரமாக கவனத்தை திசை திருப்ப வேண்டிய ஒரு விடயமாக இன்றைய காலகட்டத்தில் இணைய வர்த்தகம் மாற்றமடைந்து வருகின்றது. சென்ற ஆண்டு டென்மார்க்கில் நத்தார் காலத்துடன் ஒப்பிட்டால் இந்த ஆண்டு விற்பனை அளவு 10.5% அதிகரிப்பு கண்டிருக்கின்றது. நெட் மூலமான விற்பனை சென்ற ஆண்டை விட இந்த ஆண்டு 1.2 பில்லியன் கரோனர்கள் அதிகரித்திருக்கிறது. நத்தாருக்கான விற்பனைகள் களை கட்டிய வெள்ளிக்கிழமை 22 தேதி மட்டும் 1.9 பில்லியன் கரோனர்களுக்கு வர்த்தகம் இணைய மூலமாக நடைபெற்றிருக்கின்றது. வங்கி அட்டைகள் மூலம் நடைபெறும் இந்த வர்த்தகம் புதியதோர் காலமாற்றத்தின் அடையாளமாக இருக்கின்றது. இது மேலும் அதிகரிக்க வாய்ப்பிருக்கின்றது. விற்பனையாளரும் பொருட்களும் நேரடியாக தெரியும் பௌதீக முறையிலான கடைகளினுடைய மறைவு வருங்காலங்களில் அதிகரிக்கும் என்பதற்கும் இது அடையாளமாக இருக்கின்றது. எனவே புதிய கடைகளை கட்டி வாடகைக்கு விடலாம் என்கின்ற பழைய கொள்கை அடுத்த 10 ஆண்டு காலத்திற்கு தாக்கு பிடிக்குமா என்பதும் இந்த விற்பனையால் ஒரு கேள்விக்குறியாகி இருக்கின்றது. டென்மார்க் அரசியல்வாதிகள் அகதிகள் வெளிநாட்டவர்களுக்கு எதிராக இயற்றிய 67 இறுக்கமான சட்டங்களில் 16 சட்டங்கள் நேரடியாக அகதிகளையோ வெளிநாட்டவரையோ பாதிக்காமல் குறிதப்பிய அம்புகளாக பயனற்று போயுள்ளன என்று அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. அகதிகளாக வரும் ஒருவர் கிரிமினல் குற்றம் செய்தால் அவருக்கு வழங்கப்படும் பாக்கெட் மணியில் தினசரி 30 கரோனர்கள் வெட்டப்படும் என்றார்கள். ஒன்று கூட நடைபெறவில்லை. அகதிகளாக வருவோர் எல்லை பகுதியிலேயே விசாரித்து உடனடியாக திருப்பி அனுப்பப்படுவார்கள் என்ற சட்டம் ஒருமுறை கூட பாவனைப்படுத்தப்படவில்லை. அகதிகள் விசாரணைக்காக தங்க வைக்கப்படும் காலம் குறைக்கப்படும் என்றார்கள். சட்டம் கிடப்பில் கிடக்கும் காலம் அதைவிட நீண்டு சென்று விட்டது. இப்படி ஒவ்வொரு 4 சட்டங்களுக்கும் ஒரு சட்டம் செயலற்று போயிருக்கின்றன. இப்படி தொலைக்காட்சி பரபரப்புக்காக 4 சட்டம் இயற்றினாலும் அதை செயற்படுத்த அரசால் முடியவில்லை. செயற்படுத்த முடியாத சட்டங்களை இயற்றும் அரசுகளால் தான் உலக மக்கள் வாழ முடியாது, அகதிகளாக வெளியேறியும் வருகின்றார்கள் என்பதை டேனிஷ் அரசியல்வாதிகள் கண்டறிய இந்த அனுபவம் நல்லதோர் படிப்பினையாக அமையுமா என்றால் அதுதான் இல்லை. அந்த கோணத்தில் இந்த விவகாரத்தை டேனிஷ் ஊடகங்கள் பார்க்கவில்லை. லைபீரியா நாட்டில் அதிபர் தேர்தலுக்கான வாக்குகள் எண்ணப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. இந்த தடவை அந்த நாட்டின் முன்னாள் பிரபல உதைபந்தாட்ட வீரர் ஜோர்ஜ் வியா வெற்றி பெறுவார் என்று கருத்து கணிப்புகள் கூறுகின்றன. அமைதியான முறையில் நாட்டின் அதிகாரம் கைமாறும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. இவர் ஏற்கனவே 2005 தேர்தலில் போட்டியிட்டு முதல் சுற்றில் வென்றார். பின்னர் 2012 போட்டியிட்டவர். லைபீரியாவில் வறுமை, அடிமைகளின் வாழ்வுக்கான மீழ்ச்சி, அமெரிக்கா அதற்காக வழங்கும் உதவி இவைகளை வைத்து நாட்டின் நிர்வாகத்தை வெற்றிகரமாக நடத்த இந்த 51 வயது உதைபந்தாட்ட வீரரால் முடியுமா? உதைபந்தாட்ட தகுதியை வைத்து ஒரு நாட்டின் அதிபராகி சிறந்த ஆட்சியை வழங்கத்தான் முடியுமா என்ற கேள்விக்கான பதிலாக லைபீரியா நாட்டினுடைய தேர்தல் இருக்கின்றது. இதற்கிடையில் தமது அதிபர் பதவி இருத்தலை உறுதியாக்கும் பணியில் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் கச்சிதமாக முன்னேறி அடுத்த அதிபர் தேர்தல் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கின்றார். இவரை எதிர்த்து போட்டியிட இருந்த பிரதான வேட்பாளரை தேர்தலில் போட்டியிட முடியாதென தடை விதித்து தனது அதிகார கட்டிலை மேலும் ஒரு தடவை ஊர்ஜிதம் செய்திருக்கின்றார். ரஷ்யாவின் அதிகார கட்டிலில் இருந்து இவரை இறக்கவும் முடியாது, இவர் இறங்கவும் மாட்டார் என்பதுதான் தற்போதைய ரஷ்ய அரசியலாக இருக்கின்றது. ஐக்கிய அமெரிக்காவிற்கும் ஐக்கிய நாடுகள் சபைக்கும் இடையேயான முறுகல் தொடர்ந்து அதிகரித்து செல்கின்றது. வந்துள்ளது. சென்ற வாரம் அமெரிக்காவினுடைய எருசலேம் விவகாரம் ஐநா பொதுச்சபையில் உலக நாடுகளினால் தோற்கடிக்கப்பட்டது தெரிந்தது. இப்போது ஐநா சபைக்கு வழங்கும் பணத்தில் 285 மில்லியன் டாலர்களை வெட்டுவதாக அமெரிக்கா அறிவித்திருக்கின்றது. இது அமெரிக்காவிற்கு கிடைத்துள்ள புதிய லாபம் என்றும் அந்த நாடு கூறுகின்றது. அமெரிக்காவின் எருசலேம் பிரேரணையை எந்த நாடு எதிர்க்கிறதோ அந்த நாட்டுக்கான உதவிகள் வெட்டப்படும் என அமெரிக்காவிற்கான ஐநா பிரதிநிதி நிக்கி கேலே கூறியிருந்தது தெரிந்தது. ஆனால் இப்போது அமெரிக்கா வேறு நியாயம் கூறியிருக்கின்றது. அமெரிக்க உதவிகள் விழலுக்கு இறைக்கப்படுவதை தடுக்க இந்த ஏற்பாடு என்றும், அமெரிக்க மக்களின் பணம் அமெரிக்காவிற்கு யாதொரு பயனும் தராத விதத்தில் வீணாக பயன்படுத்தப்படுவதை இனியும் அனுமதிக்க முடியாது என்றும் அமெரிக்க தரப்பு தனது நியாயத்தை முன்வைத்திருக்கின்றது. ஏற்கனவே அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் ஐநா சபை என்பது நேர விரயம், கூடவே பண விரயம் என்று கூறியிருந்தார். ஐநா செயலர் அன்டோனியோ குட்டராஸ் அதை கண்டித்தும் இருந்தார். நாளுக்கு நாள் ஐநா தனது பலத்தை இழந்து வருவது கவனிக்கத்தக்கது. அற்ற நீர் குளத்து அறுநீர் பறவைகளாக நாடுகள் செயற்பட முடியாத ஐநா குளத்தில் இருந்து பறந்து போகும் நாளுக்கான அலாரங்களாக இந்த 285 மணியோசைகள் கேட்டுள்ளன. கடந்த ஏப்ரல் மாதமும் குடும்ப கட்டுப்பாட்டுக்காக 150 நாடுகளுக்கு வழங்கும் உதவியை அமெரிக்கா தரித்தது கவனிக்கத்தக்கது. கொலம்பியா நாட்டில் பாக் தீவிரவாத அமைப்பிற்கும் கொலம்பிய அரசிற்கும் இடையே செய்யப்பட்ட யுத்த நிறுத்த ஒப்பந்தம் கடந்த 40 வருடங்களில் இல்லாத அளவுக்கு கொலம்பியா நாட்டின் படுகொலைகளினுடைய எண்ணிக்கையை குறைத்திருக்கின்றது. இந்த ஆண்டு முடிவடையும் தருவாயில் சுமார் 11,000 பேர் மட்டும் கொல்லப்பட்டுள்ளனர். இது கடந்த 40 வருடங்களில் மிகவும் குறைந்த தொகையாகும். ஒவ்வொரு 100,000 குடித்தொகைக்கும் 23 பேர் என்ற அடிப்படையில் அந்த நாட்டில் படுகொலைகள் நடந்துள்ளன. அமெரிக்காவில் தலா ஒவ்வொரு 100,000 பேருக்கும் 4.9 என்கின்ற அடிப்படையில் வருடாந்தம் படுகொலைகள் நடைபெறுகின்றன. கொலம்பியா நாட்டில் 2016 11,532 பேர் கொல்லப்பட்டார்கள். இந்த ஆண்டு 11,212 பேர் கொல்லப்பட்டுள்ளார்கள். சென்ற ஆண்டை விட 320 படுகொலைகள் குறைவு என்று கொலம்பியா மார்த்தட்டி இருக்கின்றது. உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை.
0: எம்டிஆர் எஃப்எம் வழங்கிய செய்திகள் கேட்டீர்கள். கேட்கும் உள்ளங்களில் பரவசம், டிஜிட்டல் ஒளித்தரம். மோன்றியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது எம்டிஆர் எஃப்எம். உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி.
2: சிறந்த இடத்தில் வாகன அனுமதி பத்திரம் எடுக்க வேண்டுமா? தாமதமின்றி உடனடியாக வாகன அனுமதி பத்திரத்தை பெறுவதற்கு 25 வருட கால அனுபவம் செல்வா மாஸ்டர். தொடர்புகளுக்கு 613-930-0870. உடனடியாக செல்வா மாஸ்டரை தொடர்பு கொள்ளுங்கள்.
3: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி எம்டிஆர் வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். எம்டிஆர் எஃப்எம் 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மகிழ்வதற்கு www.mtr.com.
4: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், 4 பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுப்படாதவன், அன்புக்கு உயிரையே கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
3: எம்டிஆர் எஃப்எம்
5: யூனிவர்சல் டிரைவிங் ஸ்கூல், பெஸ்ட் ரேட்ஸ், பெஸ்ட் சர்வீஸ், பெஸ்ட் ட்ரைனிங். 20 வருட அனுபவத்துடன் தொடர்புகளுக்கு ராதா 514-337-1337. மிக விரிவாக வாகன அனுமதி பத்திரத்தை பெறுவதற்கு யூனிவர்சல் டிரைவிங் ஸ்கூலை தொடர்பு கொள்ளுங்கள். யூனிவர்சல் டிரைவிங்

0: Lifestyle Holidays Vacation Club, Dominican Republic உள்ள Puerto Plata, Punta Cana Resorts விடுமுறை சுற்றுலாவுக்கு ஷேர்ஹோல்டர் மெம்பர் மூலம் பதிவு செய்து மிக குறைந்த விலையில் நீங்கள் அங்கு தவறாகாமலே உரிமைகளையும் சலுகைகளையும் VIP தரத்தில் பெற்றுக் கொள்ள ஒரு அரிய வாய்ப்பு. குடும்பத்துடன் குழந்தைகளுக்கான பாதுகாப்புடன் கூடிய சகல வசதிகளும் உள்ளன. 9 ஸ்விமிங் பூல்ஸ், 5 பீச்சஸ், டினருக்கு 14 ரெஸ்டாரண்ட், 10 பார்ஸ், இன்னும் பற்பல வசதிகள் வாய்ப்புகள். சிறுவர்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கும் விளையாட்டுகளை கண்டுகளிக்கவும் சலுகை விலையில் பெற்றுக் கொள்ளவும். டொமினிக்கன் ரிபப்ளிக்கில் உழைப்பாளர் ஓய்வு பெற்றவர் திருமண தம்பதியர் உங்கள் விடுமுறையை உல்லாசமாக கொண்டாட ஒருமுறை அழையுங்கள். ராஜா 6474-1671 6474-1671.
1: தமிழ் சொந்தங்களின் வானொலி பந்தம் MTR MTR FM

0: வீடுகள், வியாபார நிலையங்கள், விரும்பிய இடத்தில் விரும்பிய விலைக்கு வாங்க விற்க.
1: ஜெய் விஸ்வலிங்கம்.
0: விஸ்வலிங்கம் விஸ்வலிங்கம். தொடர்புகளுக்கு 5145720246.
1: ஜெய் விஸ்வலிங்கம்.
0: விஸ்வலிங்கம் விஸ்வலிங்கம்.

0: வெளியில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.
1: கணேஷ் பாட்டி பலஸ் எப்போதும் அறுசுவை உணவுகளை உண்டு மகிழ்வதற்கு நீங்கள் நாட வேண்டிய ஒரே ஒரு இடம் கணேஷ் பாட்டி பலஸ். அனைத்து விதமான வைபவங்களையும் நீங்கள் சிறந்த முறையில் கொண்டாடுவதற்கு கணேஷ் பாட்டி பலஸ். சிறந்த இருப்பிட வசதி, சிறந்த வாகன வசதியோடு இப்பொழுது உங்களுக்காக கணேஷ் பாட்டி பலஸ். தாயக உணவுகளை உடனுக்குடன் வழங்குவதில் பெருமை கொள்கிறார்கள் கணேஷ் பாட்டி பலஸ். தொடர்புகளுக்கு இலக்கம் 3, மார்சல் லோரின் வின்சன் லோரன்ஸ். தொலை தொடர்புகளுக்கு 514.
2: பாட்டு போடுங்க ஜி.
0: பாட்டு மட்டும் இல்ல ஜி, நல்ல பல விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும்னா MTR FM கேளுங்க. கேளுங்க MTR

0: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி எம்டிஆர் வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். எம்டிஆர் எஃப்எம் 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மொழுவதற்கு www.mtr.com.
1: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுபடாதவன், அன்புக்கு உயிரைய கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
0: எம்டிஆர் எஃப்எம்
2: கேட்கும் உள்ளங்களில் பரவசம், டிஜிட்டல் ஒளித்தரம். மோன்ட்ரியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது எம்டிஆர் எஃப்எம். உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி. வெளியலில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது எம்டிஆர் எஃப்எம். இது இதயங்களை ஈர்க்கும்.

மதுரை தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையகம். வணக்கம் உறவுகளே, இது சிந்தனை.

இன்றைய நேர் நேரத்தின் முதல் பாடல் ஹலோ மிஸ்டர் ஜமீன்தார் திரைப்படத்திலிருந்து காதல் நிலவி கண்மணி ராதா நிம்மதியாக தூங்கு என்ற பல்லவியோடு ஆரம்பிக்கின்றது. இந்த பாடலை கேட்டிருப்பவர் நீண்ட கால உறவு நாகப்பட்டினம் நாகூர் ஜெகபர் ஷாதிக் அவர்கள் தமிழ்நாட்டில் இருந்து. எப்பொழுதும் அவர் கேட்கும் பாடலை அவரது உறவுகளாக முகமது யூசுப், முகமது இர்பான், முகமது சுபாயித் மற்றும் முகமது அனஸ் அவர்களோடு கதீஜா, ஷஹானா பர்வீன், நசீகா, ரிபாகா, இம்ரான், ஷாஹில் இவர்களும் கேட்பார்கள். தமிழர்கள் உலகத் தமிழர்களோடு

நம்மை போல இன்றைய தின வாழ்த்துக்களை தந்து திருவருட்செல்வர் என்ற திரைப்படத்திலிருந்து பக்தியோடு கேட்கின்றார் ஒரு பாடலை. நாதர் முடி மேலிருக்கும் நலபாம்பே என்று பாடுகின்றது. அந்த பாடலை வளமை போல இன்றும் தமிழ்நாடு மயிலாப்பூரிலிருந்து மயிலை பட்டாபி அவர்கள் வளமை போன்ற தன்னுடைய உறவுகளாக கண்ணன் சங்கரி, ரவி, மாலதி, உஷா, சேகர், ரமேஷ், ரேவதி, வெங்கடேஷ், சுதா அவர்களோடு குமார், அருணா, ஆகாஷ், ஹரிகரன், ஸ்ரீராம், சிவா மற்றும் ஆத்மநாபன், பாலகுமார், ஜனனி ஆகியோருடன் கேட்கின்றார்.

ஊர் கொடுத்த பால் குடித்து உயிர் வளர்த்தாய், பால் உண்ட சுவை மாறு முன்னே நன்றி மறந்தாய். ஊர் கொடுத்த பால் குடித்து

ஒலிக்கின்ற பாடலை தொடர்ந்து வரும் ஒரு பாடல். 1961 திரைக்கு வந்த புனர் ஜென்மம் என்ற திரைப்படத்து பாடல். இசை அரசர் டி எம் சவுந்தரராஜன் ஐயா அவர்களின் குரலே என்றும் துன்பம் இல்லை இனி சோகம் இல்லை என்ற வரியோடு முழுவதையும் பாட வைக்கின்றார். தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனத்திலிருந்து திருமதி அனுஷியா கிருஷ்ணன். அவர் கேட்கும் அந்த பாடலை அவருடைய அப்பா அனந்தராமன், அம்மா விஜயம் மற்றும் அவருடைய உறவுகளும் கேட்கின்றார்கள்.

உறவுகளை நாங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஒன்றியல் தமிழ் வானொலியின் நேயர் நேரத்துக்கான பாடல்கள். தங்கள் தங்கள் விருப்ப பாடல்களை தந்த வேளையிலே மீண்டும் ஒரு பாடலை தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனத்திலிருந்து கே எஸ் கிருஷ்ணன் அவர்கள் வளமை போல தந்திருக்கின்றார். புனர் ஜென்மம் என்ற திரைப்படத்தில் தான் இந்த பாடலை பாடுகின்றார் பி பி ஸ்ரீனிவாஸ் ஐயா அவர்கள். எங்கும் சொந்தம் இல்லை, எந்த ஊரும் இல்லை என்ற வரிதாங்கிய பாடலை. கே எஸ் கிருஷ்ணன் அவர்கள் தான் மட்டுமல்லாமல் உலகத் தமிழரோடு கேட்க விரும்புகிறேன் என்ற வகையிலே ஒலிக்கின்றது பாடல்.

அடுத்து வரும் பாடல் மல்லிகை என் மன்னன் மயங்கும் என்ற இனிமையான ஒரு அழியாத காவிய பாடல். தீர்க்க சுமங்கலி என்ற திரைப்படத்தில் ஒலித்த பாடல். இன்று அதை ஒலிக்க வைக்கின்றார் தமிழ்நாடு திருவாரூர் மாவட்டம் இஞ்சிக்குடியிலிருந்து மகள் ஷியாமலா பிரபா. நீங்கள் உங்களோடு இணைந்து ஜெய வீரபாண்டியன், கௌதமன், லட்சசாரா மற்றும் மதுஸ்ரீ, சிவசங்கரன், நிற்பவி, நறுமுகையாள், தமிழ் இனியாள் இவர்களும் கேட்கின்றார்கள்.

உறவுகளில் நாங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஒன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் கலந்து வரும் நேயர் நேரத்துக்கான இன்னிசை பாடல்கள்.

திட்டிக்கும் தேனான பாடல் என்று கூறிய வேளையிலே மீண்டும் ஒழிக்க இருக்கும் பாடல் தமிழ்நாடு தஞ்சாவூர் மாவட்டம் நாச்சியார் கோவிலிருந்து அன்புடன் ஞானசேகரன் ஒரு பாடலை தந்திருக்கின்றார். அந்த பாடலை அவரோடு இணைந்து தமிழ் செல்வி, சித்தார்த்தன், பத்மினி, எடப்படி, எடப்பாடி, வில்லாண்டி வல்சு, துறை பாண்டியன், காந்திமதி இவர்களும் இணைந்து கேட்கும் வேளையிலே இன்று சொர்க்கத்தின் திறப்பு விழா என்று பல்லாண்டு வாழ்க திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது அந்த பாடல்.

இருக்கும் இனிமையான பாடல். செல்ல கண்ணு என்ற திரைப்படத்தில் ஒலித்த வண்டியில மாமன் பொண்ணு என்று ஆரம்பிக்கும் பல்லவி சரணங்களை தருகின்றது. தமிழ்நாடு சிதம்பரம் வண்டிகேட் சிலுவை சந்தனராஜ் உங்களுக்காக.

0: இங்க மோளம், இங்க கல்யாணம் நடக்குதா, கரகம் ஆடுறாங்களா, பெரிய பெரிய ஆபீசர் எல்லாம் வராங்கடா, இங்க சங்கராபரண மியூசிக் மாதிரி ரீஜெண்டா ஆடிங்கடா.
1: தபர், நமக்கு அதெல்லாம் தெரியாது, உனக்கு என்ன கண்டிஷன் ஆக்கள் கரெக்டா ஆட்டிக்கிறேன், என்னன்ற பண்ணி
0: இந்த கேட்டுக்கடா. அடக்கி, இதை யாருடா கேட்டது உன்ன? பாகவத சங்கீதத்துக்கு நான் ஆடுறதுக்கு வசதியா ஆடிங்கடா அண்ணா.
1: யோ, நான் என் நடுவுல பூந்து பேஜார் பண்ணினு நீ தானே என் சங்கீதமா அடிக்க சொன்ன, அதான் ஆட்ச.
0: அப்ப ஒரு வேலை பண்ற, நீ ஆட்டிக்கிற மோளம் ஆட்டி, நான் பாடுற சங்கீதம் நான் பாடுறேன், மோளம் வேணுன்றவன் அத்த எட்டுக்கிட்டான், சங்கீதம் வேணுன்றவன் இத்த எட்டுக்கிட்டான், அடிங்களா.

வரும் பாடல் அடியே உன்னை பார்த்துட என்ற வரி கொண்ட வெற்றிவேல் திரைப்படத்து பாடல். இந்த பாடலை கேரள மாநிலம் பாலக்காட்டிலிருந்து ரதீஷ் நீங்கள் தந்த வேளை ஒலிக்கின்றது பாடல்.

இறுதியாக ஒரு பாடல், இதயம் உனதல்லவா என்ற திரைப்படத்திலிருந்து நான் காற்றில் நீந்தும் போது என்ற பாடல். வளைகுடாமன், குவைத் நாடு, நீண்டகால உறவு முதலில் தமிழ் வானொலியை சுவாசித்துக் கொண்டிருக்கும் ஜோர்ஜ் உங்கள் காதலும் ஒலித்து நிறைவுக்கு வருகின்றது.

என்றொரு இன உண்டு, தமிழன் என்றொரு இன உண்டு, தனிய

0: அவனது வழியாகும், அன்றே அவனது வழியாகும்.
1: நேயர்கள் கேட்டு மகிழ்ந்தது மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையின் நேயர் நேயர்.
2: இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை, கனடா கலையகம்.

0: மீண்டும் ஓர் நீயர் நேரத்தில் உங்களை சந்திக்கும் வரை காற்றலையில் இருந்து விடுபடும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நன்றியும் வணக்கமும் உறவுகளே.
1: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி MTR வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். MTR FM 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மகிழ்வதற்கு www.mtr.com.
2: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுபடாதவன், அன்புக்கு உயிரையே கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
1: MTR

வணக்கம் உறவுகளே, மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகம், கலையகத்திலிருந்து காற்றலையில் கலந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று கூறுகின்ற நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன்.

நண்பர்களே, நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலம் என்று கூறிக்கொண்டு காற்றோடு காற்றாக கலந்து உங்கள் கலையகத்திலிருந்து எழுந்து கொள்ளுகின்றேன். சிந்தனை செல்வன் என்ற பாட்டும் பதமும் நிகழ்ச்சிக்காக கடந்த காலங்களிலே 344 படைப்புகளை கேட்டு மகிழ்ந்த எங்களுக்கு இன்று மலர இருக்கின்றது பாட்டும் பதமும் 345. பல படைப்பாளிகளின் ஆக்கத்திலே மிளர்ந்து வரும் எங்கள் பாட்டும் பதமும் இன்றும் 345 பாட்டும் பதத்தை தாங்கி வரும் வேளையிலே தன்னுடைய 124 படைப்புகளை எங்களுக்கு அளித்து உவந்த சிந்தனை செல்வன் தன்னுடைய 125 படைப்பினை தருகின்றார்.

எண்ணற்ற நேயர்களினால் ஒரு ஜனரஞ்சகமான நிகழ்வாக இந்த நிகழ்வை மனதில் கொண்டு எங்களுக்கு அற்புதமான கருத்துக்களை ஊக்கத்துடன் தந்து எங்களை ஆக்க வைக்கின்றார்கள். அந்த வகையிலே மேலும் கலைஞர்கள் படைப்பாளிகளாக மாற வேண்டும், நேயர்கள் படைப்பாளிகளாக வர வேண்டும், தங்கள் தங்கள் எண்ணத்திலே மலரும் சீரான கருத்துக்களை சிறப்பாக அமைத்து எங்களுக்கு தர வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொள்கின்றோம்.

இன்றைய படைப்பிலே தன்னுடைய 125வது படைப்பை தந்து 345வது பாட்டும் பதத்தினை நிறைவேற்றும் சிந்தனை செல்வன் இன்று தரும் கருத்துக்கள் எல்லோரும் தந்து எங்கள் வாழ்வில் சிதறிக் கிடக்கும் சிந்தனைகளை அப்படியே ஊற வைக்கும் வகையிலும் சிந்திக்க வைக்கும் வகையிலும் விழிப்புணர்வு கொள்ளும் வகையிலும் கருத்துக்களார்ந்த பாட்டுகளை பொருத்துவதோடு மட்டுமல்ல அதற்குரிய பதங்களை சரியாக தெரிவு செய்து தந்திருக்கின்றார்கள். தன்னுடைய சிந்தனையில் வந்த கருத்துக்களோடு சிறப்பான பதங்களையும் அதற்கு ஏற்ற பாடல்களையும் தெரிவு செய்து தரும் வேளையிலே கேட்டு மகிழ்வோம் அன்பு உறவுகளே.

இன்றைய பாட்டும் பதமும் 345. முதலாவது பதத்தை தருவதற்காக தை பிறந்தாச்சு என்று திரைப்படுத்த பாடல் ஒன்றை தருகின்றார். அந்த பாடல் எப்படி இருக்கும் என்பதை நாங்கள் கேட்டு மகிழ்வோமே.

பருவங்களை தாங்கி வரும் பாட்டும் படமும் 345 தன்னுடைய முதலாவது பதத்திற்காக தை பிறந்தாச்சு திரைப்படத்து பாடலை தந்தவர்களே, அந்த பாடலில் உலகில் என்ற பதம் முதலில் எங்களுக்கு கிடைத்திருக்கின்றது. முதல் பதமாக கொண்டு இரண்டாவது பதத்திற்காக கூட்டத்தில் ஒருவன் என்ற திரைப்படத்து பாடலை தந்திருக்கின்றார். எங்கே அந்த பாடல் எப்படி பாடுகின்றது, எந்த பதத்தை தரப்போகின்றது கேட்போமா?

இந்த வழியிலே நாங்கள் உலகில் மாற்றங்கள் என்பதை கண்டுகொண்ட வேளையிலே மூன்றாவதாக எந்த பதம் இருக்கும் என்று நாங்கள் எண்ணும் வேளையிலே அவர்கள் இதோ இந்த பாடலை கேளுங்கள் என்று தந்திருக்கின்றார்கள். கந்தன் கருணை என்ற ஒரு திரைப்படத்து பாடலை. அது எப்படி பாடுகின்றது? இப்படி பாடுகின்றது.

உலகில் மாற்றங்கள் என்றும் படித்துவிட்டோம் அல்லவா? அப்படி என்ற நான்காவது பதம் மஞ்சள் மகிமை என்ற திரைப்படத்து பாடலை இப்பொழுது தருகின்றார். எங்கே அதை சுமமடுத்து கேட்போம்.

உரையுலகுக்கு வந்த பழைய பாடல்கள் ஆண்டுகள் கடந்தாலும் அந்த கருத்துக்கள் எங்களை ஈர்த்து கொண்டிருக்கும் வகையிலே அந்த கருத்துக்கள் தரக்கூடிய பாடல்களை தேடி எடுத்து தருவதில் முன்னியல் தமிழ் வானொலியின் பாட்டும் பதமும் முக்கிய இடம் வகிக்கின்றது. அந்த வகையில் இந்த மஞ்சள் மகிமை திரைப்படுத்து பாடல் மாறாத என்று ஆரம்பித்து பாடிய வகையில் மாறாத என்ற பதத்தை நாங்கள் எடுத்துக்கொள்வோம். உலகில் மாற்றங்கள் என்றும் மாறாத என்று வந்துவிட்டபடியா பதம் எங்களுக்கு தேவைப்படுகின்றது. அந்த ஐந்தாவது பதத்துக்காக மக்களை பெற்ற மகராசி என்ற திரைப்படுத்து பாடலை தருகின்றார். எப்படி பாடுகின்றது என்று கேட்டு அந்த முதல் பதத்தை பெற்றுக் கொள்வோம்.

என்ற பதம்தான் அந்த பாடலில் நாங்கள் கண்ட பதம். உலகத்தில் எத்தனை உணர்வுகளோடு மக்கள் வாழுகின்றார்கள் என்பதிலே அற்புதமான ஒரு பாடல் ஒன்று என்று ஆரம்பித்து பாடியது. அதை கொண்டு சென்று நாங்கள் ஐந்தாவது பதமாக பொருத்துவோம், படிப்போம். உலகில் மாற்றங்கள் என்றும் மாறாத ஒன்று உண்மை தந்துவிட்டார் அதை. அப்படி என்றால் மீறியை எப்படி காலத்தை பற்றி தருவோம் என்று இப்படி வந்திருக்கிற பாப்பம் அப்பொழுதும். அடுத்த பாடல்கள் கேட்பதற்காக அதே நேரம் அதே இடம் என்ற ஒரு திரைப்படம் அல்லவா, அந்த திரைப்படத்தில் வந்த பாடலை தருகின்றார். அது என்ன பதத்தை தரப்போகின்றது கேட்போமே.

பாடிச்சென்று அந்த பாடல் அது என்ற பதத்தை ஆரம்பித்து பாடியது. அது என்ற பதத்தை நாங்களும் எடுத்துக்கொண்டு சென்று இதோடு பொருத்துவோம். உலகில் மாற்றங்கள் என்றும் மாறாத ஒன்று அது, அது என்று சுட்டி காட்டிவிட்டு அதற்காக ஒரு பாடலை ராஜா சின்ன ரோஜா என்ற திரைப்படுத்த பாடலாக தருகின்றார். அந்த பாடல் எப்படி பாடுகின்றது என்று கேட்டு பார்ப்போமே.

0: பண்பாடு இல்லாமல் என்று வந்துவிட்டது. பண்பாடு என்ற பதத்தை கொண்டு சென்று பாடிய அந்த பாடலே பண்பாடு என்ற பதத்தை நாங்கள் பெற்றுக் கொண்டு சென்று ஏழாவது பதமாக பொருத்துவோம், படித்து பார்ப்போம். உலகில் மாற்றங்கள் என்றும் மாறாத ஒன்று, அது பண்பாடு என்று வந்தபடியால் வேறு என்ன வரப்போகின்றது? திருமலை தென்குமரி என்ற திரைப்படத்திலிருந்து இந்த பாடலை தருகின்றாரே, அது என்ன வரியை தரப்போகின்றது? என்ன பதம் கேட்டுத்தான் பார்ப்போமே.
1: கலையாத கல்வியும் குறையாத

அகலாத சுகபாணி அருள்பாமி அபிராமியே அமுதீசர் ஒரு பாகம் அகலாத சுகபா